இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 சிரவண மாதம் 5 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6 மணி. நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: குரலோசை அவா அறுத்தல், 37 அதிகாரம், 7 குரட்பா.

நிலையத்தில் நேரம் காலை 6:01. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இனி நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று காலை 6:10 இணைத்தானும் நலவை கட்சி அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழலை மொழி மழலையாக வி துவாரகிருஷ்ணா, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், அதனைத் தொடர்ந்து தருமபுரி பட்டுக்கூடங்காடியின் விலை நிலவரமும் தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரமும் கேட்கலாம். காலை 7:10 தருமபுரி குண்டரப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இன்று காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு பாரதிபுரம் SS ஜுவல்லர் வழங்கும் நலம்தானே. 7:30 சந்தோஷ சாரல். காலை 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. காலை 8:05 பொன்னியின் புதுப்பணம். 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். காலை 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியின் தலைப்பாக அக்னி சிறகுகள். காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயன் மருத்துவமனை மற்றும் ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் என்று கேட்போம். காலை 10:05 நீங்கள் கேட்டவை. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 அறிவியல் மலர் என்ற நிகழ்ச்சியில் இயற்கையும் அறிவியலும் மனித வாழ்வின் இரு கண்கள். தருமபுரி கடத்தூர் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் முனைவர் பி லட்சுமிபதி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். பன்னிரண்டு 40 தமிழிய செய்திகள். 12:50 சூழல் கப்பம் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் அடர் தீவனத்தின் அவசியம். காட்டுப்பக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி பந்தீஸ்வர் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 2:30 பொங்கொத்து. 3:00 கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடைத்திடும் வினக்கள். மாலை 5:00 டாக்டர் தீபக் நோபானன் ஷெல்கர் குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். மாலை 5:05 மாலை தென்றல். மாலை 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லர் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை. விழுப்புரம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் அவரை மற்றும் காக்கட்டான் பூ சாகுபடி வாழதாதன் கொட்டை எஸ் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று 7:25 வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் அவரை மற்றும் காக்கட்டான் பூ சாகுபடி வாழதாதன் கொட்டை எஸ் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றைய இரவு 8:00 இளந்தன்ற இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லுக விழுக. 8:25 எடப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:30 வானொலி நாடக விழா 2026 கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். அதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் சுகமான ரகங்கள். இவையாவும் இனி நம் பண்பலைகள் உலா வரும் நிகழ்ச்சி குறிப்புகள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஆவுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள். அறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் என்பதோடு சிறந்த அறிவியல் அறிஞர். பதவிக்காலத்தில் தாம் பெற்ற பரிசுப் பொருள்களை கூட அரசிடம் ஒப்படைத்த நற்பண்பாளர் என்ற அளவில் நம்மால் நினைவுகூரத்தக்கவர். சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் MIT வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற கலாம் அவர்களின் SLV 3 என்ற இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் செலுத்தும் திட்டத்தில் முக்கிய பணியாற்றியவர். இந்தியா செயற்கைக்கோள் செலுத்தி விண்வெளி ஆய்வுகள் நடத்தும் நாடுகளில் ஒன்றாக உலக அரங்கில் இடம்பெற அடிப்படை அமைத்ததில் அவரின் பணி குறிப்பிடத்தக்கது. வல்லரசு கனவை நோக்கிய இந்திய திட்டத்தில் இது முன்னோடி செயல். சிறந்த அறிவியல் நுட்பத்தை கற்ற அறிவியல் அறிஞர் பலர் தம்முடைய சாதனை மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மேலை நாடுகளில் பணியாற்ற சென்றுவிடும் வழக்கம் நடைமுறையில் உள்ள இந்த காலகட்டத்தில் தனது படிப்பு, வாழ்க்கை, திறமை, வழிகாட்டல் அனைத்தையும் தம் நாட்டுக்காக அளித்த அவருடைய கொடை இன்றைய நாளில் நினைவுகூரத்தக்கது. 1999 வெளியான அக்கினி சிறகுகள் நூல் 10 லட்சம் படிகளுக்கு மேல் விற்பனையாகி இளைஞர்களை கவர்ந்தது. தன்னம்பிக்கை தரும் நூல்களில் ஒன்றாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பாகமாக அமைந்த திருப்புமுனை

நற்பலன் பெற்றது. இந்த செய்தி மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் குறிப்பிடும் திருப்பு முனைகளில் 4வது திருப்பு முனையாகும். பிறரால் முடியாமல் தம்மால் மட்டும்

0: கேட்கலாம். கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை செய்து நேரம் 6 மணி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:15. ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், ஓ கடவுளே.

எங்கிருக்கிறாய்? இதோ உன்னை பரவசமூட்ட வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது உருவம் உயிரும் என தொடங்கும் பாடல். பி. சுசிலாவின் குரலில்

6:20 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது. உன்வாசல் என தொடங்கும் பாடல் நாகூர் AM அனிஃபாவின் குரலில்

0: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
1: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
0: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
1: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
0: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
1: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
0: போதுனே போதும்.
1: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
4: பக்திமாலையில் நிறைவு பாடலாக ஒழிக்க வருகிறது பிரகும் என தொடங்கும் பாடல், பி. உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: உனக்கு இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. நிலையத்தில் நேரம் காலை 6:35 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.

விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். ஆடிப்பட்டத்தில் விதைக்கும் பயிர்களுடைய விவரம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது நமது விவசாய பழமொழி. பருவமழையை நம்பி செய்யப்படும் மானாவரி மற்றும் இரவை பயிர்களுக்கு ஆடி மாதம் மிகவும் உகந்ததாகும். இந்த மாதத்தில் ஈரப்பதமும் மிதமான தட்பவெப்ப நிலையும் அமைவதால் விதைகள் நன்றாக முளைத்து வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு செழித்து வளரும். ஆடி மாதத்தில் நீங்கள் நடவு செய்யக்கூடிய முதன்மை பயிர்களின் பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். நெல், குறிப்பாக பொன்னி, பொன்மணி போன்ற நீண்ட கால ரகங்கள், சோளம், கம்பு, சாமை, குதிரைவாளி பயிர் வகையில் உளுந்து, பாசிப்பயிறு, துவரை, மொச்சை, தட்டைப்பயிறு இதெல்லாம். காய்கறியில் கொடி வகைகள் பாகற்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், வெள்ளரி, பிற காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்போது வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், முள்ளங்கி, கொத்தவரங்காய், கிழங்கு மற்றும் கீரை வகைகள், இதர பயிர்கள், வாழை, எள், சூரியகாந்தி இதெல்லாம் ஆடிப்பட்டத்திற்கு தரமான விதைகளை தேர்வு செய்ய வேண்டும். விதை தரமாக இருந்தால் மட்டுமே நல்ல மகசூல்

காய் புடலங்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், வெள்ளரி, பிற காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்போது வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், முள்ளங்கி, கொத்தவரங்காய், கிழங்கு மற்றும் கீரை வகைகள், இதர பயிர்கள், வாழை, எள், சூரியகாந்தி, இதெல்லாம் ஆடிப்பட்டத்திற்கு தரமான விதைகளை தேர்வு செய்ய வேண்டும். விதை தரமாக இருந்தால் மட்டுமே நல்ல மகசூல் பெற முடியும். ஆடி 18ஆம் தேதியும் அதற்கு பிறகும் விதைக்கும் விதைகள் நன்றாக முளைக்கும். கடும் கோடையில் இறுகி காணப்படும் மண் ஆனி மாத மிதமான மழையால் இழக்க தொடங்கிவிடும். ஆடி மாதத்தில் பெய்யும் மழையில் மண் தரம் சிறந்து காணப்படும். ஈரமான வயல் மண்ணில் நுண்ணுயிர்களும் மண்புழு உருவாக தொடங்கும். இதனால் மண் செழிப்பை பெற தொடங்கிவிடும். தமிழகத்தில் ஆனி, ஆடி, ஆவணி என்ற மூன்று மாதங்களுமே மிதமான மழை பொழியும் மாதம் என்பதால் இவைகள் வேளாண்மைக்கான மாதங்கள் எனப்படுகிறது. காரணம், அந்த மாதங்களில் பெரும்பாலும் நீர் பற்றாக்குறை இருக்காது. அதிலும் ஆடியில் விதை விதைப்பது அற்புதமான விளைச்சலை தரும் என்பது காலம் காலமாக விவசாயிகளில் இருந்து வரும் நம்பிக்கை. அதிலும் ஆடியில் விதைக்கப்படும் காய்கறிகள், கீரைகள், பழச்செடிகள் நல்ல விளைச்சலை தரும். பூச்சி நோய் மேலாண்மை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனி மாதம் விதைத்த பயிர்கள் இளம் பயிராக இருக்கும் என்பதால் அதில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தாக்குதல் அப்போது இருக்கும். அஸ்வினி, தத்துப்பூச்சி, இலைப்பேன், மாவுப்பூச்சி, செதில் பூச்சி போன்ற பூச்சிகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். இளம் இலைகளில் உள்ள சாறு தான் இந்த பூச்சிகளினுடைய இலக்கு. எனவே இலைகளை இவை உண்ண முடியாமல் செய்துவிட்டால் போதும். பூச்சி விரட்டி, வேப்பெண்ணெய் கரைசல் போன்றவற்றை பயன்படுத்தும்போது இலைகளில் அமரும் பூச்சிகளுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு ஓடிவிடும். இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரை வருமுன் காப்போம் என்ற கோட்பாட்டின்படி மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே பூச்சி விரட்டைகளை தெளித்து வந்தால் பூச்சி தாக்குதலை குறைக்கலாம். அடுத்து, தற்போது பரவலாக பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது. வறட்சி மற்றும் உயர் வெப்பநிலை அழுத்தத்தை சமாளிக்க முடியாமல் விளைச்சல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. நெற்பயிரில் வறட்சி மற்றும் உயர் வெப்பநிலை அழுத்தத்தை எதிர்கொள்ள டிஎன்ஏயு ரைஸ் ரீப் பயன்படுத்தலாம். இதனால் என்ன பயன்? பயிர்களுக்கு வறட்சி மற்றும் உயர் வெப்பநிலை அழுத்த சகிப்புத்தன்மையை தாங்கும் தன்மை அதிகரிக்கிறது. தானிய விளைச்சலை 15% வரைக்கும் உயர்த்துகிறது. பூக்கும் தருணத்தில் ஏக்கருக்கு 2 கிலோ, பிறகு 10 நாட்கள் இடைவெளியில் 2ஆம் முறை தெளிக்கணும். அடுத்து, எல்நினோ பாதிப்பிலிருந்து வேளாண் பயிர்களை காத்திட நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். எல்நினோ நிகழ்வினால் கால்நிலை மாற்றங்கள் இந்த ஆண்டு அதிக அளவில், 150 ஆண்டுகளுக்கு பின் கடுமையான வறட்சியும் அதிக வெப்பமும் வேளாண் பயிர்களை பாதிக்கும் தென்மேற்கு பருவமழையும் குறையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பருவமழை மிகவும் குறைந்த அளவில் பெய்யும் சூழல் உள்ளதால் தற்போது பயிர் செய்யப்பட்ட பயிர்களை எவ்வாறு பாதுகாப்பது? இப்போ நெல் கடந்த ஆண்டை விட சுமாராக 1 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு குறைந்த நிலையில் நெல் சாகுபடியானது இருக்கின்ற கிணற்று பாசனத்தினாலும் போர்வெல் பகுதிகளிலும் சாகுபடி செய்யப்பட்டு குறுவை நெல் பயிரில் பயிரினுடைய வளர்ச்சி நிலையில் 3% கயோலின், 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் இதெல்லாம் இலைவழியாக தெளிக்கணும். பிபிஎஃப்எம் என்ற நுண்ணுயிர்களை ஏக்கருக்கு 200 மில்லி என்ற அளவில் 15 நாட்கள் இடைவெளியில் இலைவழி தெளிப்பாக தெளிக்கணும். மேலும் 1% தானியங்கள், அதாவது நெல்னா நெல் முதிர்ச்சி அடைவதற்கு 5 நாளுக்கு முன்னதாக பூக்கும் பருவத்தில் 2% மோனோ அமோனியம் பாஸ்பேட் பொட்டாசியம் குளோரைடு கரைசலை தெளிக்கணும். பயிர் வகை பயிருக்கு குறைந்த நாளில் விளையக்கூடிய பயிர் வந்து இந்த பயிர் வகைகள். இதுக்கு பயிர் வகை 1/2 கலவை ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கணும். பூப்பதற்கு முந்தைய நிலையிலும் அதன் பின் 15 நாட்கள் கழித்தும் பூ உதிர்வதை குறைப்பதற்கு 100 ppm செறிவுள்ள சாலிசிலிக் அமிலம் அல்லது 40 செறிவுள்ள நாப்தலின் ஆஸ்டிக் அமிலம் கலவையை நிலைவழியாக தெளிக்கணும். இப்போ நிலக்கடலையை பூக்கள் உதிர்வதை குறைக்கவும், காய்கள் நன்கு திரட்சியாக இருக்கவும், அதிகபட்சமாக பூக்கும் காலங்களில் 2 கிலோ நிலக்கடலை வச்சு நீரில் கலந்து தெளிக்கணும். மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க வைக்கோல் பாலித்தீன் சீட் மூடாக்கு மேற்கொள்ளணும்.
இந்த வெப்ப

0: அந்த காலத்தில் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன? வெப்பமான நேரங்களில் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் சாகுபடிக்கான பணிகளை வெட்ட வெளியில் செய்யக்கூடாது. நண்பகலில் நீர்ப்பாசனம் செய்யக்கூடாது. வெப்பத்தை தாங்கக்கூடிய பயிர் ரகங்கள் விதைப்பு தேதியை வழக்கமாக போல இல்லாமல் மாற்றி செய்யணும். காய்கறி பயிர், கீரை போன்ற பயிர்களுக்கு நிழல் வலை ஏற்படுத்திடணும். சொட்டு நீர், தெளிப்பு நீர் பாசனம் இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். கால்நடைகளை வெயிலில் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த எல்நினோ பாதிப்பிலிருந்து விடுபட வேண்டும். அடுத்து, தற்போது ஆனி ஆடி மாதம் நடைபெறுவதால் தமிழக அரசு குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் 2026 மூலம் குறுவை நெல் சாகுபடிக்கு ஆதரவு அளித்து வருகிறது. இந்த மாதத்தில் பாகற்காய், சுரக்காய், வெண்டைக்காய், தக்காளி, கொத்தவரை, முள்ளங்கி, மிளகாய், பூசணிக்காய், பீர்க்கங்காய் போன்ற காய்கறி பயிர்கள் ஏற்றவை. வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் நடவு செய்யும் பயிர்களுக்கு அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் நீர்ப்பாசனம் செய்வது நல்லது. மதிய வெயிலில் நீர் தெளிப்பதை தவிர்க்கணும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் மழை பெய்வதால் அப்பகுதி விவசாயிகள் மழை நீரை சேமிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். சமவெளி பகுதி விவசாயிகள் தற்போதைக்கு பாசன நீரை நம்பி இருக்க வேண்டும். தொடர்ந்து ஒரே பயிரை சாகுபடி செய்யாமல் மாற்று பயிர் முறையை பின்பற்றுவது நல்லது. இது மண் வளத்தையும் பாதுகாக்கும், நோய் கிருமிகளின் தாக்கத்தையும் குறைக்கும். விதை தரம் உறுதி செய்யப்பட்ட அருகில் உள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் விதை மாதிரிகளை சோதித்து அதுக்கு பின்னர் விதைப்பு செய்யணும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி. சின்னசாமி. நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம், அடர்த்தீவனத்தின் அவசியம் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி. பந்தேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இரவு 7:25 வயல்வெளி, அவரை மற்றும் காக்கட்டான் பூ சாகுபடி குறித்து வாழாதாதன் கொட்டாய் எஸ். குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகைநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான், நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தான விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலி பதிவில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார்.
1: நண்பர்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக பாரத அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. யார்

0: யாரெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடினார்களோ அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களை அமைத்து விட்டோம். நாடாளுமன்றத்திலேயும் கூட கடுமையான ஷரத்துகள் கொண்ட சட்டங்களோடு புதிய சட்டங்களை ஏற்படுத்தும் திசையில் பயணித்து வருகிறோம். ஆனால் நாம் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறை ஒளிவு மறைவற்றதாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறையிலே அதிக அளவிலே தொழில்நுட்ப பயன்பாடு இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் மனதிலே கொண்டு உலக புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் திருவாளர் நந்தன் நீலகேணியின் தலைமையின் கீழ் ஒரு உயர்மட்ட பணிக்குழுவை ஏற்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். இந்த தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்யும். மிக விரைவாகவே வரவிருக்கின்ற தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் பணியானது இதன் அறிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படும்.
1: இக்குழுவில் முன்னாள் புலனாய்வு பிரிவு இயக்குநர் திரு தபன் தேகா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத், சென்னை இந்திய தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திரு வி காமகோட்டி, முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கார்வால், தளவாடத்துறை நிபுணர் திரு அம்ரித்லால் மீனா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டம் 2024 உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யும் இந்த மசோதாவை மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையிலும் தேர்வுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இனி நடைபெறவுள்ள தேர்வுகளில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம் சார்ந்த அம்சங்களில் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்வுகள் தொடர்பான நடைமுறைகளில் எவ்வித சமரசமும் இல்லாமல் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி பட்டாசாலை விபத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முறையான அனுமதியின்றி செயல்படும் பட்டாசாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தங்களது குறைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளரிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து துறைகளின் செயல்பாடுகளை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது வழக்கமான நடைமுறை என்று திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநில அரசுடன் நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதையும் கடந்த 2018 இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அம்மாநில அரசு இதுவரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் உரிமை குறித்து கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்

0: ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து நேற்று ஒரே நாளில் அப்பகுதிகளில் வசித்து வரும் 55,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான வான்வெளி தாக்குதலில் உக்ரைன் அனுப்பிய 133 ட்ரோன்கள் வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நேற்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் நிலவும் வறட்சி குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கலாம்கோ சலாம் என்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தை பிஜேபி இன்று தொடங்குகிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் உள்ள நகராட்சி பொது கழிப்பிடத்தை முறையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100க்கும் அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபெண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:55. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசுகிறோம். மலாளி நிகழ்ச்சி இன்றைய மலாளி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கருப்பு ரெட்டியூர் பள்ளி குழந்தை வி துவார கிருஷ்ணா. வணக்கம் துவார கிருஷ்ணா.
5: வணக்கம் சார்.
4: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா சார்.
4: பேரே பயங்கரமா இருக்குது, பக்தி மயமா. யார் இந்த பேர் வச்சா?
5: அம்மா சார்.
4: அப்படியா? கிருஷ்ணன்னா

0: பிடிக்குமா உங்க ஃபேமிலிக்கு?
1: எஸ் சார்.
0: ஆஹா, எங்க போயிருந்தீங்க கிருஷ்ணர் கோயிலுக்கு?
1: மேட்டூர் சார்.
0: மேட்டூர்லயே இருக்குதா?
1: எஸ் சார்.
0: சரி, துவாரகிருஷ்ணா அப்பா பேர் என்ன?
1: வரராஜ் சார்.
0: அம்மா பேரு?
1: பிரீதா சார்.
0: சரி துவாரகிருஷ்ணா, உனக்கு என்ன தெரியும்?
1: பாட்டுங்கதையும் சார்.
0: பாட்டுங்கதையும் தெரியுமா? சரி, முதல்ல கதை சொல்லுங்க.
1: ஒரு ஊர்ல ஒரு மானும் ஒரு பெரிய மானும் இருந்துச்சான். எங்க அம்மா சொன்னாங்கன்னா, ஏ பசங்களா வெளியே ஒரு ஒனைக்குது, அங்க போயாடுங்க, வெளியே தொலைவே குறைக்காதீங்க, நாள் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படி சொல்லிட்டு சாப்பாடு ஏற்றும் எடுக்க போயிட்டு இருந்தாங்கண்ணா. அப்படிமேட்டு வந்து நிறைய அந்த கதையை அந்த அம்மா பேசிட்டு கேட்டுச்சான். அதுவும் போய் பசங்களா கிடைச்சாடுங்க உங்க அம்மா கிட்டன்னு சொல்லிச்சான். ஏ திருத்தோன்னாயே, நீ எங்க அம்மா இல்ல ஓடிட அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறமேல ஒரு குருவி குட்டி வந்து, ஏ குருவி குருவே, எப்படி அம்மாவால பசங்களா கரை தொடங்க அம்மா அந்த பாட்டு எப்படி அப்பே கூட்டிட்டு போச்சான். அந்த கடத்தை நிக்கச்சு அறிஞ்சோம், ஏ குழந்தைங்களா கரை தொடங்க உங்க அம்மா வந்துட்டேன்னு அடிய பார்த்தா அந்த கால் கல்பாக்குதான். ஏ திருத்தோனா நீத்தன் போர்டு அப்படின்னு சொல்லிச்சான். ஜீப்ல கூட்டிட்டு வந்து அது அடியில் இப்ப சொன்னாங்க குழந்தைங்களே கை தொடங்க கம்மாட்டேன்னு. அப்புறம் அடியில் பார்த்தா எங்க கால் வைக்க, சரி நம்ம அம்மா தான் கை தொடங்க பார்த்தா நான் நரித்தான். அந்த தின்ன பாட்டு குட்டி மானேன் அந்த சிங்கராஜாவும் சிங்கம் வந்து பாடிச்சேன் வெளியே. அப்ப அந்த நரி வந்து அந்த குழந்தை படிச்சான், சிங்கம் வந்து அதை குடிச்சு அந்த நாய் திண்டுச்சு. நன்றி.
0: முடிஞ்சு போச்சா? சரி, மான் எல்லாம் சொன்னீங்களே, மான் எல்லாம் என்ன பண்ணுது?
1: குடிச்சு குடிச்சு ஓடும் சார்.
0: ஓ, குதிச்சு குதிச்சு ஓடுது அப்படி சொல்றீங்க. சரி, அடுத்து பாட்டு சொல்லுங்க துவாரகிருஷ்ணா.
1: தோசை அம்மா தோசை அம்மா துட்டு அரிசி மாவு உருண்டாமா கண் துட்டு தோசை அப்பாவுக்கு நாலு அண்ணனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்று தின்ன தின்ன ஆசை திருப்போது பூசை.
0: திருப்பி கேட்டால் பூசை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பாட்டிங்க துவாரகிருஷ்ணா. இப்போ சின்ன குழந்தை இருக்கீங்கல்ல, ஆணைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பையனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும் ஆசைப்படுறீங்க?
1: டாக்டர் சார்.
0: டாக்டரா என்ன பண்ண போறியா?
1: ஊசி போடுறேன் சார்.
0: யாருக்கு ஊசி போடுறியா?
1: எனக்கு.
0: உங்களுக்கெல்லாம் நீங்களே ஊசி போட்டுக்க முடியாது, உங்களுக்கு வேற ஒரு டாக்டர் தான் ஊசி போடுவாங்க. சரியா?
1: ஓகே சார்.
0: சரிங்க துவாரகிருஷ்ணா, நீங்கள் பட்டுச்சு ஒரு பெரிய பையனாக இருந்தப்போ ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருவரி பம்பளை 102.5 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இணையினைகளே, இன்றைய மரளைமேல் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கருப்பு ரெட்டியூர் பள்ளி குழந்தை வி துவாரகிருஷ்ணா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்த செயல் முடியும் வரை. முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்த செயல் முடியும் வரை. டாக்டர் APJ அப்துல் கலாம் என்ற நம்பிக்கை வரிகளோடு நாம் இணையலாம். இது காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நேயர்கள் முதலாவதாக கேட்கலாம்
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று July 27.
7: தமிழ் அறிஞர்,
8: எழுத்தாளர்,
7: கவிஞர்,
8: மொழிபெயர்ப்பாளர்,
7: கல்வெட்டு ஆய்வாளர் என பன்முகம் கொண்டவர்.
8: 20 வயதில் கவிதைகள் எழுத ஆரம்பித்த இவர் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார்.
7: தமிழின் முதல் குழந்தை கவிஞர் இவரே.
8: இந்திய அரசு இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு இவரது சாதனைகளை சிறப்பித்தது.
7: கவிமணி என்ற சிறப்பு பட்டமுடையவர்.
8: குமரி மாவட்டம் பேரூர் பகுதியை சேர்ந்த கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1876.
8: சிறந்த தமிழ் அறிஞர்
7: மற்றும் விடுதலை போராட்ட வீரர்.
8: காந்தியடிகளை முதன் முதலில் தமிழகத்துக்கு வரவழைத்த பெருமைக்கு

0: தமிழ் இலக்கண இலக்கியங்கள், அரசியல், வரலாறு, தமிழர் நாகரிகம், பண்பாடு, மொழிபெயர்ப்பு என நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியவர்.
1: நாவலர் பட்டம், கணக்காயர் விருது, மதிப்புரு முனைவர் பட்டம் போன்ற பல்வேறு விருதுகளை வென்றவர்.
0: தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த நாவலர் சோமசுந்தர பாரதியார் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1879.
0: பிரபலமான பின்னணி பாடகி.
1: மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஒரியா, இந்தி, அசாமி, வங்காளம் போன்ற இந்திய மொழிகளில் இவர் பாடி வருகிறார்.
0: இளையராஜாவால் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர்.

0: கேட்கும்.
1: 6 தேசிய விருதுகளை பெற்றதன் மூலம் இந்தியாவில் அதிக தேசிய விருதுகளை பெற்ற பாடகி என்ற பெருமையை பெற்றவர்.
0: பத்மஸ்ரீ விருது 35 மேற்பட்ட மாநில அரசு விருதுகளை வென்றவர் இவர்.

0: இந்திய திரையுலகில் ஒரு பெண் கலைஞராக மிகவும் அரிதான சாதனைகளை நிகழ்த்தி இன்றளவும் வெற்றிகரமாக திகழ்ந்து வருபவர்.
1: சின்ன குயில் என்று அன்புடன் அழைக்கப்படும் கிருஷ்ணன் நாயர் சாந்தகுமாரி சித்ரா என்ற இயற்பெயர் கொண்ட கே எஸ் சித்ரா பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1963.
1: கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்குங்கள் என்று இந்திய இளைஞர்களின் லட்சியத்திற்கு வித்திட்ட கனவு நாயகன் இவர்.
0: இந்தியாவின் கடைக்கோடி கிராமத்தில் பிறந்து நாட்டின் முதல் குடிமகனாகவும் அணு விஞ்ஞானியாகவும் உலக நாடுகளில் தடம் பதித்தவர்.
2: I designed a four-line poem-like thing called creativity. Learning gives creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge. Knowledge makes you great.
1: ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் மாணவர்களின் இதயங்களை வென்றவர்.
0: புன்னகைக்கும் புத்தன் என்ற அணுகுண்டு வெடிப்பு சோதனையிலும்
1: ரோகிணி, அக்னி, பிருத்திவி போன்ற ஏவுகணைகள் விண்ணில் செலுத்த காரணமான ஏவுகணை நாயகன் இவர்.
0: பத்மபூஷன், பத்ம விபூஷன், வீர் சாவர்கர் விருது, அறிவியலில் டாக்டர் பட்டம், மதிப்புரு முனைவர் பட்டம், பாரத ரத்னா விருது போன்ற பல்வேறு விருதுகள் இவரை அலங்கரித்தன.
1: 21st century சிறந்த மனிதர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 2015.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர July 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
5: போதுனே போதும்.
6: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
8: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். வெண்பட்டுக்கூடு அதிகபட்ச விலையாக 845 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 417 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 729 ரூபாய்க்கும் விற்கப்பட்டுள்ளது.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
7: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
8: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
9: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
10: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500க்கு மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
11: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். தக்காளி 14 ரூபாய், கத்தரிக்காய் 34 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 1.7 ரூபாய், முருங்கைக்காய் 55 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், தீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 82 ரூபாய், பீட்ரூட் 52 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு 268 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 46 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 88 ரூபாய், எலுமிச்சை பழம் 16 ரூபாய். இவையாவும் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றிற்கான காய்கனி விலை நிலவரம்.
12: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
15: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
3: நிலையத்தில் நேரம் காலை 7:10, நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
16: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
17: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
18: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
16: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
19: மனமே எல்லாம், நீ நினைப்பதாகவே ஆகிறாய் என்கிறார் கௌதம புத்தர். மனம் ஓர் மந்திர சாவி என்று சொல்வார்கள். மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாலே அவன் மகாயோகி என்கிறார்கள் ஆன்மீக பெரியவர்கள். சிகாகோவுக்கு போய் திரும்புகிறார் சுவாமி விவேகானந்தர். ஜெய்ப்பூர் சமஸ்தானத்தில் அவருக்கு வரவேற்பு, பாராட்டு விழா.

0: அனைத்து சமஸ்தானத்திலும் அழைக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தரும் போகிறார். நிகழ்ச்சி ஆரம்பமாக இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றன. என்ன நிகழ்ச்சி நிரல் என்று விவேகானந்தர் கேட்க, 2 மணி நேரம் நிகழ்ச்சிதான். முதல் 1 மணி நேரம் ஒரு பெண் பாடுகிறார், அடுத்த 1 மணி நேரம் நீங்கள் பேச வேண்டும் என்கிறார்கள் விழா குழுவினர். சரி என்று சொன்ன விவேகானந்தர், அந்த பெண் யார், கர்நாடக இசையறிந்த பாடகியா என கேட்க, இல்லை இல்லை, இந்த ஊரை சார்ந்த தேவதாசி இனத்தை சார்ந்த பெண், மிக அற்புதமாக பாடுவாள், அவள் பாடலை கேட்க ரசிகர் கூட்டம் அலைமோதுகிறது என்றனர். இன்னும் சில நிமிடங்களில் கச்சேரி தொடங்கும் என்றனர் அந்த விழா குழுவினர்கள். விவேகானந்தரோ கடும் கோபமானார். ஒரு சந்நியாசி நான் பேசுவதற்கு முன்னால் ஓர் தேவதாசி பாடினால் எப்படி சரியாகும், நான் வரவில்லை என்று கடிந்து கொண்டார். உடனே விழா குழுவினர் ஓடோடி சென்று, நீ கிளம்பு, பாட வேண்டாம், விவேகானந்தர் பேச மறுக்கிறார் என்றவுடன் அப்பெண்மணி முடியாது என்றார். முடியாது என்று சொல்லிவிட்டு அதோடு விடவில்லை, ஒரு பாடலை பாடத் தொடங்கினார். அந்த பாடலை கேட்டு அந்த அரங்கமே அதிர்ந்து போனது. என்ன பாடல் தெரியுமா அது? மாபெரும் அறிஞர் நரசிம்ம மேத்தாவின் பாடல்தான். அதன் அர்த்தம் என்னவென்றால், பாரஸ் என்பது ஒரு கல், அது எதை தேய்த்தாலும் தங்கமாக மாறும். கசாப்பு கடை கத்தியை தேய்த்தாலும் தங்கமாக மாறும். சாமி செய்யும் 5 பொன் உலோகத்தை தொட்டாலும் தங்கமாக மாறும். நான் கசாப்பு கடை கத்தியாக இருந்தாலும் நீ பாரஸ் கல் போல் இருக்கலாமே. பாரஸ் கல்லுக்கு இரும்பும் ஒன்றுதான், 5 பொன்னும் ஒன்றுதான், துறவிக்கு எல்லா மனிதர்களும் ஒன்றுதான் என்ற பொருள்பட பாட, அதை கேட்டு கொண்டிருந்த விவேகானந்தர் கச்சேரி நடக்கும் அரங்கத்திற்கு வந்து இருகைகளை கூப்பி அந்த தாசி பெண்ணிடத்தில் மன்னிப்பு கேட்டார். ராமகிருஷ்ணர் எனக்கு துறவு தந்தார், தாயே நீதான் எனக்கு சந்நியாசம் தந்தாய் என்றார் விவேகானந்தர். பகவான் ராமகிருஷ்ணர் மறைந்தபோது தாசி குல பெண்கள் அவர் மீது விழுந்து அழுதார்களாம். முற்றும் துறந்தவருக்கும் எல்லாம் சமமே. சுவாமி விவேகானந்தருக்கே இந்த நிலை. மனதை கடந்து போகாமல் கட்டுப்படுத்த முயன்று பிறகு மனதை கடந்து போயிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர். நாம் மனதை கட்டுப்படுத்தினால் அது மீண்டும் மீண்டும் அதே இடத்துக்கு வந்து தவறு செய்ய தூண்டும். மாறாக மனதை கடந்து போக செய்யுங்கள். அவ்வாறு மனதை கடந்து போக செய்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நெர்களியத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக இராணுவ நடவடிக்கைகள் 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உறுப்பினர்கள் அவையின் விதிகள், நடைமுறைகள், மரபுகள் சார்ந்த அனைத்து அம்சங்களையும்

0: எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உறுப்பினர்களுக்கான பயிலரங்கு அவை நடவடிக்கைகளில் திறம்பட பங்கேற்க உதவிடும் என்று திரு ஹரிவன்ஷ் கூறினார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் தேர்வு நடைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க முடியாது என்று உறுதிபட கூறியுள்ளார். தேர்வுகள் தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை எந்தவொரு நபரும் அத்தகைய குற்றச் செயலில் ஈடுபடுவதற்கு அச்சப்படும் வகையில் அமையும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. உச்சநீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 அதிகரிப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. இந்த நடவடிக்கை பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சிறுபான்மையின சமுதாய மக்களை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். திருமதி லதா குப்தா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான ஆணையத்தில் ஷியாம்பாலா, மால்தி வர்மா, லதா சோதி, சந்திரிகா சர்மா ஜா, ரேணு பல்லா ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு நிர்மல் ஜெயின் தலைமையிலான தில்லி சிறுபான்மையினர் ஆணையத்தின் திரு குல்தீப் சிங், திரு முகமது ஹாரூன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் கால்நடை மருத்துவ அதிகாரிகளின் பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரிப்பதற்காக குழு ஒன்றை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. கர்நாடக மாநில பணியாளர் தேர்வுக்குழு உறுப்பினர் திருமதி சகுந்தலா துந்தி கவுடார் தலைமையிலான இந்த குழு தனது அறிக்கையை ஒருவார காலத்திற்குள் அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே இதுகுறித்து விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இம்மாதம் 17 வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அம்மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடரின்போது இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப பிஜேபி முடிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்வதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் திரு மைக் வால்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் ஈரான் நாடுகளுக்கிடையே அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதான பதில் தாக்குதல் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடியில் சிக்கி எண்ணெய் கப்பல் ஒன்று வெடித்து சிதறியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அதிகாரிகள் அனுமதி அளித்த பாதையிலிருந்து இந்த கப்பல் விலகிச் சென்ற நிலையில் இந்த கண்ணிவெடியில் சிக்கியதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவில் இன்று முதல் பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் மயூர்பஞ்ச் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கும் அம்மாநில அரசு விடுமுறை அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சத்தீஸ்கட் மற்றும் ஒடிசாவில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், உத்தரப்பிரதேசம், கொங்கன், கோவா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இன்று பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடாமுனி சிங்கும் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவாரும் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இதனிடையே பழுதூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99% எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா?

0: அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும்
3: நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: தர்மபுரி துரைசாமி நாயுடுதுரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடுதுரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
5: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி.
6: தர்மபுரி துரைசாமி நாயுடுதுரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
5: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
7: முகமாற்று அறுவை சிகிச்சையில் ஏழை எளிய மக்களுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
8: இப்போ முகம் சீரமைப்பு இதுன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பேஷண்ட் நான் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 70 லட்சம் 75 லட்சம் எல்லாம் செலவு பண்ணியிருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட சொன்னும் போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும் போது நான் வந்து அந்த இம்ப்ளான்ட் வந்து இது ஆக்சுவலா என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் இங்க நம்ம இந்தியால பண்ணணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் கேஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வருவோம் அந்த இம்ப்ளான்ட்.
7: வேற எந்த கண்ட்ரிலயும் கிடைக்காது.
8: நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வரும். ஓகே, சோ அங்க வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 23-24 லட்சம் இருந்தது எனக்கு இம்ப்ளான்டோட காஸ்ட். இதை வந்து நம்ம இந்தியால பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் டக்குன்னு இங்கேயே அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் ஐஐடி மெட்ராஸ். ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோடயும் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸோடயும் ஒர்க் பண்ணேன். சோ அவங்க வந்து எனக்கு எல்லா மிஷின்ஸ்ல இருந்து எல்லாமே சப்போர்ட் கொடுத்தாங்க. இன்ஜினியர்ஸ் அண்ட் என்னோட டீம் இன்ஜினியர்ஸும் இருக்காங்க. சோ எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி வி வர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ பெட்டர் இம்ப்ளான்ட் தென் தி ஃபாரின் கண்ட்ரிஸ். காஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து அங்க 23 லட்சம்ன்றது ஆனது வந்து இங்க வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் எடுத்துன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இப்போ வந்து இந்த தெரியுமா, இந்த புற்றுநோயோ ஒரு டியூமரோ எல்லாருக்குமே அதுக்கே செலவு பண்ணிருப்பாங்க எல்லாரும். அண்ட் அதெல்லாம் நடக்கிறது யாருக்கு நடக்கும்னா கொஞ்சம் வறுமையில இருக்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே நடக்கும் அந்த மாதிரி அந்த ஓரல் ஹேபிட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால. சோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா திருப்பியும் போய் ஒன்னு ஒரு சர்ஜரி பண்ணுனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ ஐஐடி மூலமா வி ஸ்டார்டட் அ மூவ்மெண்ட் கால் ரைட் டு ஃபேஸ். அந்த ரைட் டு ஃபேஸ் ஆரம்பிச்சு அங்க வந்து ஜாய் ஆஃப் கிவிங் சொல்லிட்டு ஐஐடியில ஒரு யூனிட் இருக்கு. சோ அவங்க மூலமா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து ஐஐடி மூலமா தே வில் டூ ஃபண்டிங் ஃபார் தீஸ் பேஷண்ட். சோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க எதுவும் கஷ்டம்லாம் பட தேவையில்ல. அவங்களுக்கு முகம் சீர அந்த கட் பண்ணதை வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணா தே கேன் ஆல்வேஸ் கம், தே கேன் கெட் இட் டன். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கருப்பு பூஞ்சையோ இல்லாட்டி எதுனால அந்த ஃபேஸை லூஸ் பண்ணவங்க டியூமரோ அமிலோபிளாஸ்டோமா எல்லாம் சொல்லுவோம், அதனால ஃபேஸை லூஸ் அந்த எலும்பை லூஸ் பண்ணி வாயை திறக்க முடியாம சாப்பிட கஷ்டப்படுறவங்க எந்த பல் ஆஸ்பத்திரிக்கு வேணா போலாம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போலாம், பல் கல்லூரிக்கு போலாம். போயிட்டு அங்க அங்க முகம் சீரமைப்பு நிபுணர் கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும்னு கேட்டாங்கன்னா இமிடியா அவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காம்பா, இந்த மாதிரி பேஷண்ட் இருந்து இம்ப்ளான்ட் வேணும், இந்த இதுனா வி வில் டேக் ஆஃப் எவ்ரி திங்.
7: இதுவரை முகமாற்று அறுவை சிகிச்சையில் ஏழை எளிய மக்களுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளித்தவர் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடுதுரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடுதுரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
9: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி

0: ஹாஸ்பிடல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
0: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
6: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நெகளை இன்றையோட சந்தோஷ் சாரலின் பொது அறிவினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கடையார். இதற்கான பதிலை நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷ் சாரலில் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது செம என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை ஜி வி பிரகாஷ்குமார், பாடலாசிரியர் யுகபாரதி, பாடலை பாடியவர் வேல்முருகன்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
8: நேயர்களின் கவனத்திற்கு, தர்மபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் வீட்டு மின் இணைப்பு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இதற்கு

0: 18 முதல் 45 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். எனவே விருப்பம் உள்ளவர்கள் இதற்கான விண்ணப்பத்தினை தருமபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 0 43 42 23 05 11 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
0: 7:43 நாம் கெட்டரசு கொண்டிருக்கிறோம். இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது கவன் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை இப்பாப் தமிழா, பாடலாசிரியர் கபிலன், பாடலை பாடியோர் சுதர்சன் அசோக், இப்பாப் தமிழா.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: எம்சிடி பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
3: நேர்களை நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். அது சேலமட்டம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலமட்டம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது வித் லவ் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை சீன் ரோல்டன், பாடலாசிரியர் மதன், பாடலை பாடியவர் ஆதித்யா ஆர்கே.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்பு நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு 0 43 42 24 40 31. இந்த 2 எண்கள் அழைச்சி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். சந்தோஷ் சாரலின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது அதாகப்பட்டது மகாஜனங்களே என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை டி ஹிமான், பாடலாசிரியர் யோகபாரதி, பாடலை பாடியோர் கார்த்திக், ஸ்ரேயா கோஷல்,

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கட்டமைப்புடங்கட்டும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
8: நேர்களை நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றையோட சந்தோஷ் சாரலியின் பொது அறிவு வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனஹத் சிங். ஸ்குவாஷ் போட்டியில் வந்து இந்தியா முதல் முறையாக இப்போ தான் வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நேர்களை நாம் இதுவரை கேட்டிருந்தோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
9: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
10: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
9: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
11: இன்று July 27. ஏன் என்ற கேள்வியில்தான் சிந்தனை பிறக்கிறது. ஒவ்வொரு முறை சிந்திக்கிற பொழுதும் மனிதன் புதிதாக பிறக்கிறான். நடைமுறையில் இருக்கக்கூடியவை அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதை விடவும் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று தேடி கண்டுபிடிக்கிற பொழுதுதான் ஒரு மனித மூளை விஞ்ஞான மூளையாக மாறுகிறது. அது பிறவியிலேயே வாய்த்தது அப்துல் கலாம் அவர்களுக்கு. பால பருவத்தில் பள்ளியில் பயிலுகிற காலத்தில் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது ஒரு சின்ன செய்தி சொன்னார். ஓடுற வண்டி கூட ஓடணும் தெரியுமா என்ற உடனடியாக மாணவராக இருக்கிற கலாம் எழுந்து கேட்டார், ஏன் சார் ஓடுற வண்டி கூட ஓடுனா கால் ஒடிஞ்சிடாதா என்று அப்பாவியாக கேட்டிருக்கிறார். அதை கேட்டவுடன் கோபமோ எரிச்சலோ அடையாத அந்த ஆசிரியர் அன்பாக சொன்னார், தம்பி எல்லாவற்றிற்கும் ஈடுகொடுத்து வாழ வேண்டும் என்கிற பொருளில் தான் நான் சொன்னேன். மேலும் ஓடி ஆடுகிற பருவத்தில் ஓய்ந்திருக்க கூடாது என்றுதான் நான் சொன்னேன் என்று அவர் விளக்கம் சொன்னதும் இவர் மனதில் வேறொரு சிந்தனை உருவாக்கியது. காலத்தோடு கூட ஓடி காலத்தை வெல்லுகிற ஆற்றல் மிகுந்த கருவிகளை கண்டுபிடிப்பதும் அதனை இந்த உலக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையும் அவருக்குள்ளே ஓடியது. அதே ராமேஸ்வர தீவில் நடந்த இன்னொரு சம்பவமும் கூட அவரை ஒரு தேசிய சிந்தனையாளனாக மாற்றி தந்தது. சின்ன வயதில் அவருடைய அண்ணன் வீட்டிற்கு போகிற பொழுது தன்னொத்த இளம் சிறுவரோடு இருக்கிற போது அந்த வீட்டின் அம்மையார் கட்டிலுக்காக உடைத்திருக்கக்கூடிய அந்த தேங்காயின் நீர் பகுதியை ஒரு செம்பில் வைத்துக் கொண்டு குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார். தேங்காய் தண்ணீரை பருகிய அப்துல் கலாமுக்குள்ளே ஒரு சிந்தனை, இதே ராமேஸ்வர பகுதியில் எத்தனை முறை தேங்காய் தண்ணீரை குடித்திருக்கிறோம், ஆனால் இது மட்டும் அதிகமாக இனிப்பாக இருக்கிறதே என்ன என்கிற சிந்தனை ஓடியது. கொஞ்ச நேரத்திற்கு பின்னால் அந்த வீட்டிற்குரிய அண்ணன் வந்தவுடன் அவரிடத்தில் தயங்கி கேட்டார். மிக தெளிவாக அவர் சொன்னார், ஒரு காலத்தில் இந்த பகுதி ராமேஸ்வரம் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது. 1480 ஒரு பெரும் புயல் ஒன்று வீசியது. இடையில் கடல் நீர் புகுந்து கொண்டதன் காரணமாக இது தனித்தீவாக மாறிவிட்டிருக்கிறது. நான்கு புறமும் கடல் சூழ்ந்த இந்த தீவின் தெற்கு பகுதியில் கரையூர் முதல் நம்புநாயகி அம்மன் கோவிலுக்கு அப்பால் வரை தேவகுழி ஆறு என்கிற ஆறு ஓடியது. இந்த இடங்களில் இருக்கக்கூடிய மண் மிகவும் சன்னமானது. மிகவும் இலகுவான தன்மை உடையதன் காரணமாக இங்கே கிடைக்கக்கூடிய தண்ணீர் மிக இனிப்பாக இருக்கிறது. இந்த தீவிலே கிடைக்கிற தேங்காய்கள் பருமனாக இருப்பதற்கும் அதுதான் காரணம் என்று அவர் சொல்லிக் கொண்டே நடந்தார். கூட இவரும் நடக்கிற போது மேலும் செய்திகள் சொன்னார். அந்த மண்ணின் தன்மை கேட்டார் போல்தான் மண்ணிற்கு மேலே வளர்கிற தென்னை மரங்களின் இயல்பும் உருவாகின்றன. மண் அடர்த்தியாகவும் பாறை மிகுதியாகவும் இருக்கிற பகுதிகளில் தென்னை மரங்கள் அதிகமாக வளர்வதில்லை. வளர்ந்தாலும் தேங்காய் நீர் இனிப்பாகவோ அல்லது இது போன்ற பருமனாகவோ இருப்பதில்லை என்று அவர் சொல்லிக் கொண்டே போக உடன் நடந்த இளம் சிறுவர் அப்துல் கலாமின் எண்ணத்தில் வேறொன்று ஓடியது. நான்கு புறமும் கடல் சூழ்ந்து நடுவில் தீவாக இருக்கிற ராமேஸ்வரம் தீவுக்குள்ளேயே இந்த மண்ணுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குமெனி, மூன்று புறமும் கடல் சூழ்ந்து ஒரு புறத்தில் மலை கொண்டு நிமிர்ந்து எழுந்திருக்கக்கூடிய பாரத தேசத்தின் இயல்பு எப்படி இருக்கும்? மண் ஒன்றுதான் என்றாலும் அதன் மாண்பு தனித்தன்மை உடையதாக இருக்கிறது. அதுபோலத்தான் இந்த மண்ணின் மேல் வாழ்கிற மனிதர்களும் ஒன்று போல இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளே ஒரு தனித்தனி உணர்வுகள் இருக்கின்றன என்பதை வேற்றுமைக்குள் ஒற்றுமையையும் ஒற்றுமைக்குள்ளே பன்முகத்தன்மையையும் உற்று கவனித்திருக்கக்கூடிய இந்த இளம் வயதில் எழுந்த இந்த சிந்தனைகள் தான் பின்னாலே தேசிய சிந்தனையாகவும் விஞ்ஞான அறிவாகவும் அவருக்குள்ளே வளர்ச்சி விட்டது. இளம் பருவத்தில் பெற்ற அறிவு காலப்போக்கில் வளர்ந்து வளர்ந்து உலக நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமாக மலர்ந்த வரலாறுதான் அப்துல் கலாம் அவர்களின் வரலாறு. இந்தியாவின் கடைக்கோடியில் பிறந்து உலகம் முழுவதும் தன்னுடைய ஞானத்தால் ஓங்கி வளர்ந்து உயர்ந்த அந்த குழந்தை மனம்

0: பேரறிஞரின் நினைவு நாள் இன்று. அவருடைய நினைவு நாளாகிய இன்று நன்று என்கிற முறையில் நம் இல்லங்களில் வளர்கிற எந்த குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாவிட்டாலும் கூட கேள்வி கேட்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டி வளர்ப்பதும் அது குறித்த சிந்தனைகளை அவர்களுக்குள்ளே செலுத்துவதும் கூட நாம் செய்ய வேண்டிய நன்றுதான். ஏனெனில் இந்த இளைஞர்களில் இருந்து இன்னொரு அப்துல் கலாம் பிறப்பதற்கான வாய்ப்பு தோன்றிவிடும் அல்லவா?
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைகின்றோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் ஆணைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: நேர்களை பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் 043-42-24-31. வாட்ஸ்அப்பில் கூட உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரியிலிருந்து ஸ்ரீநேஷ் வடகரி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த நேயர் கேட்ட பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின்

0: மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK Silks and Readymades இல் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
6: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
7: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
8: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
9: எடுத்து சேங்கம் ஒழித்துக் கொண்டிருக்கும் 8:18 நிமிடத்தெல்லாம் கெட்டரசு கண்டிருக்கிறோம். இது அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அறிமுக நேயர், வணக்கம்.
10: வணக்கம் சார்.
9: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
10: தர்மபுரி மாவட்டம் ஏகொல்லையில இருந்து பேசுறேன்.
9: சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க. சத்தியமூர்த்தி.
10: ஒரு பாடல் பாட முடியும்.
9: என்ன பாடல் கேட்கலாம்?
10: திருடா திருடில இருந்து ஒரு நல்ல பாடல்.
9: கண்டிப்பா உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் கொடுத்தலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
10: நன்றி சார்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் டி

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: எம்சிடி பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
3: 8:26 நிமிடத்தெல்லாம் கேட்டரசு கண்டு இருக்கிறோம். இது பொன்னையின் புதுப்புணல் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்காட்டிலிருந்து சைரம் வேட்டைக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்ற

0: நிகழ்ச்சியின் தலைப்பாக அக்னிச்சிறகுகள். இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக அக்னிச்சிறகுகள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை சேலம்.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட் அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
0: நேர்களை நம்ம இதுவரை இணைந்திருந்தோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோ இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். பண்பலையில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
8: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி
10: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு
9: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி
10: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு
9: தருமபுரி.
8: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
11: வணக்கம். மரம் பற்றி பேசுறப்ப எத்தனையோ செய்திகளை சொல்றோம். மரங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகும் நமக்கு தெரியும். இதுல பயனுடைய மரங்கள் பயனில்லாத மரங்கள் இருக்கா? அப்படிலாம் இல்லைங்க, எல்லாமே பயனுடைய மரம் தான். ஆனா அந்த மரம் ஒரு காட்டுக்கு நடுவிலையோ மலை உச்சிலேயோ இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மரத்தால் என்ன பயன்? அதான் முக்கியம். இப்ப ஊருக்கு நடுவுல ஊரணி இருந்தா எல்லா உயிர்களுக்கும் நல்லது, ஊருக்கு நடுவுல பழுத்த மரம் இருந்தா எல்லாருக்கும் நல்லது. திருவள்ளுவர் சொல்றாரு, மரம் காட்டுக்குள்ளேயோ மலை உச்சியிலேயோ யாரும் நெருங்க முடியாத இடத்துலயோ இருந்தா அந்த மரத்தால் என்ன பயன்? பறவைகள் போக முடியாது, மனிதர்கள் போக முடியாது. ஆனா அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் காட்டுக்கும் மலைக்கும் நடுவிலே நிற்கிற மரம் பயனற்ற மரமாக இருப்பதை போல சில பேரு மரம் மாதிரி நிப்பானா சண்டை வரப்பு கூட பாருங்க, ஏன்டா மரம் மாதிரி நிக்கிற? அது பள்ளிக்கூடத்துல அந்த காலத்துல டேய் மரம் மாதிரி நிக்காத, சொன்னதை கேளு, கேக்குதா இல்லையா நான் பேசுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப மரம் என்னன்னா தலையாட்டாது. பூமரங்கள் சாமரங்கள்னு எழுதுவாரு வைரமுத்து. சரி, இப்ப நம்ம வாங்க, பயனற்று மரம் போல நிற்பவன்னு யார சொல்றாங்க? அவையார் யார சொல்றாங்க மூதுரையில்? அப்படின்னா கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், சபை நடுவே நீட்டோலை வாசியான் நின்றான் குறிப்பறிய மாட்டாதான் நன்மரம். தாங்க பாடல் மரங்கள்னா இந்த கவைன நனக்கிளை, கவையாகி கொம்பு கொப்புன்னு சொல்றோம்ல, கொம்பாகி காட்டுக்கு நடுவில் நிற்குதுல்ல, அது மரம் இல்லையா? அப்ப எது மரம் என்றால் சபை நடுவே. இப்போ ஒரு முக்கியமான பள்ளிக்கூடத்திலேயோ ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ ஒரு சபை நடுவே ரெண்டு விஷயத்தில் அவன் வந்து பிழை செஞ்சான்னா அவன் மறந்தானான். எப்படி? நீட்டோலை வாசியாதான். நீட்டோலை வாசியாதான் என்னென்ன? ஓலைன்னா அந்த காலத்தில் வந்து அதான் பேப்பர், அந்த இதை படித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த காலத்து தந்தி வந்து அழுவாங்க, என்னன்னு பிரிக்காமலே, ஏன்னா படிக்க தெரியாது. அப்போ படிக்க தெரியாமல் நின்னோம்னா இப்போ பல கல்லாத பெற்றோர்கள்ட்ட பையன் போய் கையெழுத்து வாங்கி போடுறான்ல, எப்பா என்ன எழுதிருக்குன்னு கேட்பாரு, உனக்கு என்னப்பா போடு கையெழுத்து அப்படிமா. அப்போ அந்த வாசிக்க தெரியாமல் நின்னா என்னாகும்? அவர் எல்லாத்தையும் இழந்துருவார். நீட்டோலை வாசியாமல் நின்ற நிற்பதோடு மட்டுமில்லாமல் குறிப்பறிய மாட்டாமல் நின்றால் அவன் தான் மரமா. குறிப்பறிய மாட்டால்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் வாய் விட்டு சொல்ல முடியாது, அப்படின்னு கண்ணை காட்டினா புரியணும், அப்படின்னு கையை காட்டினா புரியணும், திரும்பி பார்த்தா புரியணும். அதாவது

ஒலியால், நல்லா கவனிங்க, ஒலியால், மொழியால், ஒலி வேற மொழி வேற, இது ஒலி. அப்பா இங்க வா, இது மொழி. சைகையால், கண்ணசைவால் நாம் காட்டுகின்ற குறிப்பு எதனையும் புரிந்து கொள்ள முடியாமல் ஒருவன் நிற்பானையானால், நீட்டோலையும் வாசிக்க தெரியாமல் நிற்பானையானால், அவன்தான் மரமே தவிர காட்டுக்கு நடுவே கவையாகி கொப்பாகி நிற்கின்ற மரங்கள் மரங்கள் இல்லை. அதுலேயும் சில மரங்கள் பயனற்ற மரங்கள் மலை உச்சியிலும் காட்டுக்கு நடுவிலும் இருக்கும். ஆனால்

0: மாயாகி கொப்பாகி நிற்கின்ற மரங்கள் மரங்கள் இல்லை. அதுலேயும் சில மரங்கள் பயனற்ற மரங்கள் மலை உச்சியிலும் காட்டுக்கு நடுவிலும் இருக்கும். ஆனால் இவன் மனிதனாக இருந்தாலும் கூட பயனற்ற மரத்துக்கு ஒப்பாவான். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இந்த பாட்டு இத்தனை விஷயத்தை சொல்லுது. அதாவது கல்லாத ஒருவன் அவன் வாழ்நாளில் எதற்கும் ஒப்பிட முடியாத அளவு இழிவாக கருதப்படுவான். கல்வி பயில்தல் என்பது பள்ளிக்கூடத்துக்கு போகிறது மட்டும் இல்லைங்க. இப்போ எனக்கே என்ன தெரியுங்களா, இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்போன் நம்ம வாங்கி வச்சுருக்கோம்னா அதில் புது விஷயத்தை என்னால் புரிஞ்சுக்கிற முடியலைன்னா எனக்கு கல்வியில் ஒரு வகையான அறியாமை இருக்குதுன்னு அர்த்தம். நரகம் என்பது தனி உலகம் இல்லைங்க, அறியாமை தான் நரகம். விவேகானந்தர் சொல்கிறார், சொர்க்கம் என்பதும் தனி உலகம் இல்லை, அறிவு தான் சொர்க்கம். அறியாமை என்னும் நரகத்திலிருந்து அறிவு என்னும் சொர்க்கத்துக்கு வருகின்ற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. அதனால இந்த அறிவை பெற்றுக்கொள்ளுதல் மிக முக்கியம். இல்லாவிட்டால் மரம் போல்தான் நம்மை மதிப்பார்கள் மற்றவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் காண்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

0: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: எம்சிடி பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நேர்களை நாம் இணைகின்றோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர்.

0: సైన్స్ ఇంజనీరింగ్, ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్స్ ఇంజనీరింగ్, ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్, మెకానికల్ ఇంజనీరింగ్, బీటెక్ ఆర్టిఫిషియల్ ఇంటెలిజెన్స్ అండ్ డేటా సైన్స్, ఇన్ఫర్మేషన్ టెక్నాలజీ, కెమికల్ ఇంజనీరింగ్ అండ్ అగ్రికల్చరల్ ఇంజనీరింగ్, PhD ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్స్ ఇంజనీరింగ్, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
3: 8:43 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது அறிமுக நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கம்பைநல்லூர்லேருந்து ஷாலினி, அமரன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேயர்கிட்ட பாடல்.

திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட்

0: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs.
5: MCET பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நேர்களை உங்களை நினைவிற்கு இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியின் தலைப்பாக அக்னிச் சிறகுகள். நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: எம்சிடி பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
4: மூட்டு அல்லது எலும்பு வலியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. மே 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நேயர்கள், இனி தொடர்ந்து கேட்கலாம்.
5: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: சைபால். சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: முகத்தில்
8: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
7: சைபால்.
5: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
9: சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும். உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்கறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்து தான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா? 14. அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சு விட்டதுன்னா அவர் சீக்கிரம்

0: ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாராம், உங்கள் வயசு என்ன அப்படின்னு. அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 360 வயசா? என்ன நம்ம காதில் தான் சரியாக வரலையா? எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60க்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு. அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால் நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: 8:56 நம்ம கிட்ட ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பொம்மடியிலிருந்து பலராமன், நேரம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேயர்கிட்ட பாடல்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2600.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs. நேர்களை நாம் இதுவரை கேட்டிருக்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புணல். நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: இன்று உலகம் முழுக்க சுகாதாரமான நீர் இல்லாமல் 84,40,00,000 மக்கள் வாழ்கிறார்கள். நீர் தொடர்பான நோய்களால் பாதிக்கப்பட்டு 2 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை மரணம் அடைகிறது என்று உலக அளவில் குழந்தை இறப்புக்கான காரணம் சொல்லப்படுகிறது. வயிற்றுப்போக்குதான் குழந்தை இறப்புக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்படி இறப்பவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் கூடிக்கொண்டே போகிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும். அதற்காகத்தான் நாம் தண்ணீர் ஆதாரங்களை பேணி பாதுகாக்க வேண்டும். தூய்மையான நீர் எங்கும் கிடைப்பது

0: அதற்கான வழிவகை காண வேண்டும். இன்று என்ன நடைபெறுகிறது? குழாயடியில் சண்டை நடைபெறுவது போல மாநிலங்களுக்கிடையே தண்ணீர் சண்டை தீவிரமாக நடைபெறுகிறது. கண்மாய்கள், குளங்கள், கிணறுகள் காணாமல் போய்விட்டதாக புகார் கொடுக்கும் அளவிற்கு சமூகம் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நிலத்தடி நீரை உறிஞ்சிக் கொண்டே இருக்கிறோம். நிலத்தடி நீர் மட்டம் வெகு பாதாளத்திற்கு செல்வதால் ஏற்படும் ஆபத்தை நாம் உணர்வதில்லை. ஹரியானாவில் நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சப்பட்டதால் நில அசைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. அதனால் அங்கே நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சினால் அதற்கு செயற்கையாக வெள்ள நீரை கொண்டு செயற்கையாக நீரை செறிவூட்டி நீரை அந்த ஆழ்துளைக்குள் செலுத்தி உயரத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் நாம் இயல்பாகவே நம்முடைய தமிழ்நாட்டில் கடைபிடித்தோம். இங்கு செட்டிநாட்டு பகுதியில் அமைந்திருக்கிற வீடுகள் அனைத்துமே முற்றங்கள் மழைநீர் சேகரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. அதனால் நம்முடைய வீடுகள் மழைநீர் சேகரிப்போடு அமைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குளங்கள், கண்மாய்கள், அவற்றின் வரத்துக்கால்கள் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. குளத்துக்கும் கண்மாய்க்கும் இடையே தண்ணீர் விழுந்து ஓடிவரும் பகுதியை நீர்ப்புரளி என்று சொல்வார்கள். அது வாட்டர் ஹார்வெஸ்ட் ஏரியா. இன்றைக்கு நீர்ப்புரளி என்று கிராமத்தில் இயல்பாக பேசப்பட்ட பகுதிகள் அனைத்துமே வீடுகளாக, வீட்டடி மனைகளாக மாறிவிட்டது. வயல்கள் வீட்டடி மனைகளாக மாறிவிட்டது. கிராமங்கள் நகரங்களாக உருவாகி கொண்டிருக்கின்றன, நரகங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் விளைவுகள் என்னென்ன? தண்ணீர் தட்டுப்பாடு. இந்த தண்ணீர் தட்டுப்பாட்டை எப்படி நாம் போக்கப் போகிறோம்? கிராமங்களில் குளங்களில் தண்ணீர் இல்லை. தார் சாலைகளை நாம் இணைத்திருக்கிறோம், தண்ணீர் சாலைகளை நாம் இணைத்திருக்கிறோமா? ஒரு மாநிலத்துக்குள்ளே ஓடும் நதிகளையாவது இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்திருக்கிறோமா? நதிநீர் இணைப்பு இன்றைய அவசிய தேவை. நீர்நிலை ஆதாரங்களை பேணி பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதோடு மழை நீர் நம் உயிர் நீர் என்று செயல்பட வேண்டியிருக்கிறது. தண்ணீர் பட்ட பாடு என்று சொல்வோம், தண்ணீரை போல் செலவழித்தான் என்றெல்லாம் சொல்வோம். இன்றைக்கு நிலைமை தலைகீழாய் மாறிவிட்டது. தண்ணீரை தங்கத்தைப் போல பாதுகாக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். பெய்யும் மழைநீர், பூமிக்கடையில் செல்லும் மழைநீர், நிலத்தால் உறிஞ்சப்படும் மழைநீர், நிலத்திலிருந்து வெறிஞ்சி வெளியே எடுக்கப்படும் நீர், எல்லாவற்றையும் நாம் கணக்கீடு செய்ய வேண்டும். உறிஞ்சப்படும் நிலத்தடி நீருக்கு இணையாக நிலத்தடி நீரை பேணி பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. இந்த கணக்கில் நாம் தடுமாறினால் இயற்கை நம்மை ஏமாற்றிவிடும், பேராபத்தில் தள்ளிவிட்டுவிடும். இந்த தொலைநோக்கு பார்வை வேண்டும். நீர் ஆதாரங்களை பேணி பாதுகாக்க வேண்டியது நம் அவசர கடமை, அவசிய கடமையாகும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:06. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
9: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
10: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
9: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
10: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு, செயின்களுக்கு.

0: 5.99% எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ் சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்னி சிறகுகள். அக்னி சிறகுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னே சொல்லுவோம். அக்னி சிறகுகள் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு இலக்கு நோக்கி தான் ஓடிட்டே இருப்போம். இலக்கு இல்லாதவங்க மனுஷனே இல்லை அப்படின்னே சொல்லலாம். எதுவாக வேணா இருக்கலாம். அவங்களோட இலக்கு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம், நல்ல வேலைக்கு போகணுன்றதா இருக்கலாம். இந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு இலக்கை நோக்கி தான் நம்ம பயணம் செஞ்சுட்டே இருப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம இலக்கை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்னா நாம் அதுக்கு முதல்ல நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகுது அப்படின்னு நம்ம எப்போ நம்புகிறோம் அப்போ தான் வந்து நம்ம ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். விழுந்தாலும் எழுவேன், அழுதாலும் சிரிப்பேன், உலகம் முடியாதுன்னு சொன்னாலும் நான் முடியும்னு சொல்லுவேன். என் கால்கள் தளர்ந்தாலும் என் கனவுகள் தளராது, ஏன்னா என்னோட தன்னம்பிக்கை என் கூடவே இருக்குது. உடல்நிலை பார்த்திங்கன்னா நிறைய ஊனம் இருக்கலாம், ஆனால் இந்த தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு கால் ஒரு கை நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த எந்த ஊனமும் பெருசாகவே நமக்கு தெரியாது. நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறது எல்லாமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நம்பிக்கையின்மை தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள வந்து சோதனைகளை கடந்திருப்பாங்க, அந்த சோதனைகள் அவங்களோட தன்னம்பிக்கையே வந்து குறைய செஞ்சுருக்கும். ஆனால் அந்த சோதனைகள் எல்லாமே நமக்கான படிகட்டுகள், நம்ம முயற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம். எத்தனை முறை நம்ம தோல்வி அடைகிறோமோ அத்தனை முறை நாம் வந்து பயிற்சி செஞ்சு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வெற்றி தான் நிலையான வெற்றி அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு வரி சொல்வார், உறக்கத்தில் வருவது கனவல்ல, உறங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து கனவு காண்றோம், அந்த கனவை நோக்கி ரெண்டு நாள் அடி எடுத்து வைக்கிறோம், மூணாவது நாள் வந்து நம்ம கொஞ்சம் டவுன் ஆகும்போது அந்த முயற்சி வந்து நமக்கு கை கொடுக்கல அப்படின்றப்போ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துட்டு கொஞ்சம் கனவை வந்து நம்ம தள்ளி போட்டுறோம். ஆனால் அப்படி இருக்கவே கூடாது. எப்பவுமே அந்த உறங்க விடாமல் செய்வது கனவு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம அடிக்கடி அதை பற்றி நினச்சிட்டே இருக்கணும், அதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை நோக்கி பயணம் செஞ்சுட்டே இருக்கோமா, நம்மளோட இலக்கை நோக்கி இன்றைக்கி எவ்வளோ தூரம் போயிருக்கோம், நாளைக்கு எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் தூங்கி எந்திரிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நாம் நமக்கான எய்ம்ஸை வந்து செட் பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம இதெல்லாம் செய்யணும், நம்மளோட கனவுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நோக்கி நம்ம இன்றைக்கி வந்து இத்தனை ஸ்டெப்பாவது நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம முயற்சி செய்யணும். அந்த மாதிரி நிறைய வந்து வழிகாட்டிகளாக நமக்கு வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் வந்து நம்ம ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்மளும் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும். இன்றைக்கி வானலில் வசந்தம் நிகழ்ச்சியில் அக்னி சிறகுகள் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். நேர்கள் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அறிமுக நேர்கள் 043-342 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 244-0303 மற்றும் 9486-811-0025 மற்ற நேர்கள் 043-342 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 244-0301 மற்றும் 9486-552-25 இந்த எண்கள் அழைத்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கி அக்னி சிறகுகள் என்ற தலைப்பில்

0: அதாவது நீங்கள் எப்படி வந்து இலக்கை அடைய எந்த மாதிரிலாம் முயற்சி செய்கிறீங்க? அதாவது நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேர்மறை எண்ணங்கள் தான் நம்மளோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டே போவோம். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எப்படி வளர்த்துக்கலாம்? இலக்கை அடைய நாம் என்னெல்லாம் வந்து முயற்சிகள் செய்யலாம்? அதாவது நம்ம பார்த்து வளர்ந்தவங்க இருப்பாங்க, நம்மளை பார்த்து வளர்கிறவங்களும் இருப்பாங்க, ஆனால் நம்ம வந்து வாழ்க்கையில் இவங்களோட வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வந்து உத்வேகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? உங்களோட கருத்து பகிர்ந்துக்கலாம். இணைப்பில் இணையும் முதல் நேர இணைப்போம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க நவீன்.
1: உடல் குறைபாடு உடையவங்களும் தன்னம்பிக்கை இருந்தா முன்னேறலாம்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் வந்து ஒரு கோட் சொல்லியிருக்காரு, கைரேகையை வச்சு இட போடாத, கையே இல்லாதவனுக்கும் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
0: கண்டிப்பா
1: அவர் வந்து நிறைய அவரு நிறைய கண்டுபிடிச்சதுலயே பெரிய கண்டுபிடிப்ப வந்து நடக்க முடியாதவங்களுக்கு ஒரு செயற்கை காலை வந்து நான் கம்மியான இடையில கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசியிருக்காரு. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் நிறைய பேர் மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் வந்து சென்னையில ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க தான் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம், நிறைய பேர் எல்லாரும் நல்லா இருந்துமே வீட்லயே இருப்பாங்க, எதையாவது ஒரு குறை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து விஸ்வாலியின்
0: பேர்.
1: நான் வந்து அப்ப நான் சென்னையில இன்டர்வியூ அட்டன் பண்ண போனப்போ அவரு அங்க ஒரு கெஸ்ட் கூப்பிட்டு இருந்தாங்க, ஒரு பிசினஸ் மேன், பெரிய பிசினஸ் மேன். அவர் வந்து அவர் வந்து சொன்னாரு, நீங்க உங்களுக்கு குறை இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் வரீங்க, ஆனா நிறைய பேர் வந்து எல்லாரும் இருந்துட்டு எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா அவங்களாம் முயற்சி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முறை அப்படி அப்படி சொன்னாங்க. அதாவது வந்து அவங்க சொன்னது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா வந்து இருந்தது. நிறைய பேர் எனக்கு நான் காலேஜ் லைஃப் எல்லாம் படித்தப்பெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க, எனக்கு ரெக்கார்ட் ஒர்க் தான் எழுதி கொடுக்குறப்பெல்லாம். அப்படிலாம் இருந்தப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பேங்கிங்ல கவர்மெண்ட் செக்டர் பேங்க்ல மேனேஜரா இருந்துருக்காங்க, ஒருத்தர் ஒரு சார் ரிட்டையர் ஆயிட்டாரு இண்டிகேட் பேங்க்ல. அவங்க இந்தியன் மெட்டாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஆபீசரா இருந்த ஒருத்தவங்க, பெரிய பெரிய கம்பெனில எம்ப்ளாயரா இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து சென்னையில வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி உள்ளவங்க எல்லாம் வந்து எங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு உடம்புல ஏதோ ஒரு குறை இருக்கும் சரி, ஆனா நீ அதெல்லாம் பெருசா நினைக்கூடாது, உன்னால எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியுமோ அதை நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அவங்க ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவாங்க.
0: குறை எப்பவுமே பிரச்சனை கிடையாது, நம்மளோட மனசுதான் மிகப்பெரிய குறையா வந்து மத்தவங்களோட வாழ்க்கையிலும் விளையாடுது, நம்ம வாழ்க்கையிலும் விளையாடுது.
1: அது மாதிரி எங்களுக்கு வந்து அப்படித்தான் பேசுவாங்க. நானே வந்து எந்த மாதிரி ஆள்கிட்ட பழகணும்னு நினைப்பா, என்னை பார்த்து பரிதாபப்படுறவங்க கூட பழக மாட்டேன்,
0: நம்மளே சக மனுஷங்களா.
1: அதாவது அவங்க அவங்க ஒரு நான் ஒரு ஆபீசர்ஸ் கான்டாக்ட்ல இருக்கேன் கவர்மெண்ட் செக்டர் ஆபீஸ்ல அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட ஈக்குவலுக்கு என்ன வந்து பாக்கணும், அவங்களோட அவங்க வந்து அவங்களோட சகஜமா எங்க கூட பேசுறவங்களா இருக்கணும். அந்த மாதிரி ஆள் கூட தான் நானும் பழகணும்னு நினைப்பேன். அது மாதிரி ஆளுங்களை தான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் நான் அதுதான் சொல்லுவேன், உங்களை மாதிரி ஆளுங்க உன்னை வந்து பரிதாபம் பாக்குற சமூகமா இல்லாம உன்னை வந்து அவங்க ஈக்குவலுக்கு உன்னை யாரு உன்னை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து அவங்க ஒரு நல்லா உள்ளவங்கள மாதிரி பேசி உனக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுறதா இருந்தாங்க. அனுதாபங்கிறது இல்லாம உனக்கும் திறமை இருக்கு, நீயும் வந்து முயற்சி பண்ணா முன்னேறலாங்கிற மாதிரி யாரு வந்து நம்மள தட்டி கொடுக்குறாங்களோ அது மாதிரி ஆளுங்க கூட பழகுங்க. பரிதாபம் அனுதாபம் அப்படிங்கிற மக்கள் கிட்ட பழகாம இன்னைக்கு நாலேஜுக்கு நீயும் வந்து நாலு விஷயம் சாதிப்ப அப்படிங்கிற மாதிரி பழகக்கூடிய ஆளுங்க கிட்ட நானும் சேருவேன், நானும் நாலு பேர்ட்ட அப்படிதான் சொல்லுவேன், எனக்கும் நாலு பேர்
0: அப்படிதான்.
1: அது மாதிரி ஆளுங்க கிட்டதான் நானும் வந்து பழகணும்லாம் நினைப்பாங்க. ஏன்னா பரிதாபம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சிலர் முன்னேறும் நினைப்பாங்க, சிலர் முன்னேறக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இல்லாம இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு நீயே இவ்வளவு சாதிக்கலாம்னு பேச மக்கள் கிட்டதான் பழகணும்னு நான் வந்து நினைப்பேன். அதுதான் வந்து என்னுடைய இது வந்து
0: சிறப்பு. சூப்பரா சொன்னீங்க நவீன், வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: அன்பு தங்கைக்கு வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: சேலம் அமானி செல்லலாம்பட்டி காட்டுகளில்.
0: சொல்லுங்க கணேசனையா.
2: நம்பிக்கை நாயகன், தன்னம்பிக்கை நாயகன் அப்துல் கலாம் அவர் நினைவு நாளைக்கு அவருக்கு முன்ன அஞ்சலி செலுத்துகிறேன். கண்டிப்பா இன்னைக்கு வந்து இன்னைக்கு கிராமப்புறத்தை தமிழ்ல விட கிராமப்புறத்தை நல்லா படிக்கிறாங்க, ஆனா அதுக்கு நம்பிக்கை வந்து அப்துல் கலாம் அவரை நினைச்சுக்கிட்டு
0: உங்களோட இணைப்பு விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா.
2: விளக்கலாம் சார் இல்லாம அதனால இன்னைக்கு அவருடைய நினைவு நல்ல அருமையான தலைப்பு எங்க குடும்ப பண்பலைக்கு நன்றிமா.
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஏரிகோடி ஊட்டில இருந்து எம் ராஜேஸ்வரி.

0: பேசுறேங்க.
1: சொல்லுங்க ராஜஸ்ரீமா.
0: என்னுடைய இதுல பாத்தீங்கன்னா, நாம ஒரு பாடுபற்றவங்களா இருக்கிறதுனால என்னை வந்து இந்த மாதிரி சொல்லவே கூடாது, நீங்க வந்து சராசரியதான், எங்களோட ஒரு ஆளதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. நான் என்ன வேலை செய்யணும், நம்மளோட திறமை நம்ம கையில இருக்குது இல்லையா, எது செய்யலாலையும் நம்ம செஞ்சாலும் எல்லாருமே செய்யலாம், நம்மளுக்கு தெரியலன்றதால அந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒதுக்கலாம்,
1: தெரிஞ்சுக்க போறோம் அவ்வளவுதானே.
0: ஆமா, நம்ம என்ன அது மாதிரி சொல்லும் போது எங்க வீட்டுல எல்லாரும் சொல்லும் போது ஐயோ இது செஞ்சுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீ என்ன எங்களோட ஒரு ஆள் தான், நீ வந்து உன் குறைய வந்து உடம்புல வந்து குறையெல்லாம் சொல்லக்கூடாது, உள்ளத்துல குறைதான் குறை, வந்து அது உள்ளத்துல வந்து தப்பா நினைக்கிறதா குறை, நீ வந்து உங்க உடம்புல எந்த குறையும் இல்லை அப்படின்னு தான் ஒருத்தர் எனக்கு சொல்லுவாங்க. சொல்லலாம் ஐயோ பாவம் அப்படின்னா, இப்படி எப்படி செய்யறாங்க, எப்படி நீ செய்யற அப்படின்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் என் தன்னம்பிக்கை சொல்லி என்னை வளர்த்து விட்டுருக்காங்க. அது மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து ஒவ்வொரு நாளும் அவர் பிறந்த நாளும் இறந்த நாள் நான் நினைக்கிறது ஒண்ணு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கட்ட கால் வச்சு நடக்கிறவங்களுக்கு வந்து அவர் வெயிட்லெஸ்ஸா, அவங்க வெயிட் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வெயிட்லெஸ்ஸா கொடுத்து நடக்கிறாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு திறமையும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கணும்ன்றதான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கிட்ட இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்துங்க. நன்றி
1: நன்றி நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது உள்ளத்தில் இருப்பதுதான் குறை, உடலில் இருப்பது குறை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா நிறைய அவரோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அவரை பற்றி நம்ம நிறைய தகவல்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியிலே தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரோட நினைவு நாள் தான். இதை நம்ம மையமாக வச்சு தான் அக்னி சிறகுகள் அப்படின்ற தலைப்பே வந்து கொடுத்துருக்கோம். எப்போவுமே வாழ்க்கையில் வந்து முடியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது, எதுவாக இருந்தாலும் முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதாவது உன்னால் முடியாது அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா என்னால் முடியும் முடிச்சு காட்டுறேன் அப்படின்ற வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் நமக்குள்ளே இன்னும் அதிகமாக பிறக்கணும். அப்படி பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதுவை வேணால் நம்ம ஜெயிச்சிடலாம், சாதிச்சிடலாங்க. நேரம் காலை 9:20, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ, வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: சரி சரி சரி சரி சரி சரி,
10: தட்ஸ் ரைட்,
9: வசந்தன் கோ சரி சரி.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
10: தட்ஸ் ரைட்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99% எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTECH.

0: எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: That's right.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: எம்சிடி பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டு
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதான விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
5: போதுனே போதும்.
6: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
9: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
10: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், என்எஸ்பி ரோட்,
11: திருச்செங்கோடு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: நேரம் காலை 9:32 கேட்டு ரசித்திருக்கும். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம், இன்று அக்னி சிறகுகள் என்ற தலைப்பில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய நேயர்களும் வந்து அழகா எப்படி வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கலாம், அதாவது நம்ம மனசுல வந்து 1000 கவலைகள் இருந்தாலும் நம்ம இலக்கை நோக்கி வந்து ஓடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து கடந்து வந்துடலாம். இலக்கை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மனசுல இருக்கிற அத்தனை கவலையும் வந்து மறைஞ்சு போயிடும் இல்லையா? அப்துல் கலாம் ஐயா வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயம், அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவோட முதல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் வந்து SLV-3 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லான்ச் பண்ணி 2 நிமிஷத்தில் வந்து ராக்கெட் வெடித்து வந்து கடலில் விழுந்துருச்சு. அப்போ வந்து 1000 சயின்டிஸ்ட் வந்து அழுதாங்களாம். ப்ரெஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா

0: கலாச்சாங்களாம். அப்போது கலாம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாராம், தப்பு என்னோடது, அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் SLV3 வந்து ரொம்ப அழகாக வந்து சக்ஸஸாக வந்து செஞ்சு காட்டிட்டாரு. அப்போது அவரை கலைச்ச அதே ப்ரெஸ்லாம் வந்து கலாம் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்களாம். இதிலிருந்து தான் நம்ம வந்து அவரோட அழகான வார்த்தைகள் வந்து வந்துச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தோல்வியை ஆராய், வெற்றியை கொண்டாடு. நம்ம ஒவ்வொரு தோல்வியும் வந்து ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் வந்து பல அனுபவங்களை கொடுக்கும். அந்த ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கும். எடுத்த உடனே நம்ம பண்ணது சக்ஸஸ் அப்படின்னா ஓகே, அது ஸ்டெப்ஸை கூட நம்ம மறந்துடுவோம், எப்படி நம்ம ஆரம்பித்தோம், எங்கே இது பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகும்போது தான் அதிலிருந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுப்போம். அடுத்து நம்மோட இனி நேயர் என்ன சொல்கிறாங்க கேட்போம். வணக்கம். வணக்கம்.
1: அதாவது அவருடைய கவிதையில அகர வரிசையில வர்ற கவிதையை சொல்றமா, அறிவியல் புலமை, ஆராய்ச்சி திறமை, இந்தியாவின் தலைமை, ஈடில்லா பெருமை, உதவும் மென்மை, ஊக்குவிக்கும் தன்மை, எல்லோரிடத்திலும் இணை, ஏற்றத்திலும் எளிமை, புலன்கள் அடக்கும் வலிமை, ஒழுக்கத்தின் முழுமை, ஓதும் பணியில் திண்மை, ஒளவை தந்த நுண்மை, இது இந்திய தலைமகன் ஐயாவின் கவிதை.
0: சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா.
0: நன்றி நன்றிங்க. அடுத்த நேர் வணக்கம்.
2: இனிய வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம், தேன்மொழி சகோதரி.
0: சொல்லுங்க தேன்மொழி.
2: அக்னி சிறகுகள் போது அந்த சிறகுகளை விரிக்கிறதுக்கே அது எவ்வளவு ஒரு எழுச்சியோட இருக்கணும்ன்றதே தெரியுதுமா வார்த்தையிலேயே. அதனால ஒவ்வொரு இதுக்கும் மனசாலையும் இதாலும் 1000 பேர் அது நம்மளுடைய வெற்றியை தகர்த்துறதுக்கு 1000 பேர் நமக்கு இடையூறா இருப்பாங்கம்மா.
0: 1000 பேர் வந்து உன்னால முடியாதுன்னு சொன்னாலும் மனசாச்சு சொல்லணும் உன்னால முடியும்னு சொல்லிட்டு இல்லையா? நீங்க யாரு என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு நான் தான் சொல்லணும் என்னால முடியாதுன்றது அப்படின்ட்டு நாம நினைக்கணும் முதல்ல.
2: ஆமா, எவ்வளவோ நம்ம எழுச்சிய தகர்த்துறதுக்கா மூல மூலையா இருப்பாங்கம்மா, இருந்தாலும் அதை நம்ம நினைக்க கூடாது. சந்தோஷமா அவங்க சொல்ற வார்த்தையை நம்ம மனசுக்குள்ள பதிச்சுக்கணும். அந்த பதிச்சுக்கின்னு நம்ம அதுவும் தாண்ட மாதிரி நம்ம எழுச்சியோட ஒரு இளைஞர்கள் வந்து அப்துல் கலாம் சொன்னதே, இளைஞர்கள் நம்மளுடைய எழுச்சி தூண்கள்னாரு.
0: கண்டிப்பா.
2: அதனால அந்த மாதிரி ஒரு சகோதரிகளும் அதே மாதிரி ஒரு எழுச்சியோட இருக்கணும். அவங்க சொன்னது வந்து எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சொன்னாரு.
0: ஆனா அதிகமா தேவைப்படுறது சகோதரிகளுக்கு அப்படின்னு சொல்றீங்களா?
2: ஆமாமா, சகோதரிகள் தான் எழுச்சியோட இருக்கணும். நம்மளுடைய வார்த்தைகளை தகர்த்தறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஏன்னா எதை சொன்னா அவங்களுடைய வார்த்தை அடங்கும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் எவ்வளவு இன்னங்கள் வந்தாலும் எழுச்சியோட நம்ம நினைச்சத வந்து சாதிச்சுதான் வெளியே வரணும்.
0: சூப்பரா சொன்னீங்க தேன்மொழி, வாழ்த்துக்கள். நன்றி.
2: நன்றிமா.
0: நன்றி நன்றி. நேரம் காலை 9:36, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ, வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம். உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டை எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
7: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர July 23rd 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
6: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
7: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
6: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
7: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
6: போதும்னே போதும்.
7: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200

0: ₹10 கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு ₹1,500 ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: சரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.

0: நேரம் காலை 9:39 கேட்டரசிற்கும் இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்று அக்னி சிறகுகள் என்ற தலைப்பில் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிற வரைக்கும் நீ வளரமாட்ட. அதாவது உடஞ்சி போன கல்லிலிருந்து தான் சில வருது. இந்த மாதிரி தான் நாமளும் அப்படி தான், நம்ம எப்போவுமே வந்து நிறைய தோல்விகளை சந்தித்தா தான் வந்து வெற்றி அப்படின்ற படிக்கட்டையை வந்து நம்ம அடைய முடியும். இந்த மாதிரி நிறைய வரிகள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து இனியும் நேர் என்ன சொல்லுங்க கேட்போம். வணக்கம்.
1: கடலூர் அன்பளிக்கு இனிமையான காலை வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: சொல்லுங்க
0: கலைச்செல்விமா.
1: அம்மா, அவரோட பொன்மொழிகள் எனக்கு ரொம்ப ரொம்ப உயிருங்கம்மா. அந்த கஷ்டம் வரும்பொழுது உன் கண்ணை மூடாதே, கண்ணை திறந்து பார், அதை நீ வென்று விடலாம் அப்படின்றாரு. அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் அப்படின்றாரு. அவருடைய அந்த பொன்மொழிகள் எனக்கு ரொம்ப ஒரு உத்வேகத்தையும்
2: சொல்லுங்க
0: சாந்திமா.
2: நம்ம முதல்ல நம்ம நாட்டுல பிறந்ததுக்கே அவருக்கு நன்றி சொல்லணுங்க. நம்ம ஏன்னா எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அவங்கள பார்த்தாவே நம்ம எல்லாருமே நல்லா பழகணுங்க.
0: நன்றி சாந்திமா. நன்றி நன்றி. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: The Kaveri Engineering College, Autonomous.
4: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: சிம்பிள் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
8: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
9: நேரம் காலை 9:45 கேட்டு ரசிச்சிருக்கோம் வானலையில் வசந்தம். இன்று அக்னி சிறகுகள் என்ற தலைப்பில் நிறைய பேர் வந்து சாதிக்கிறதுக்கோ இல்லை அவங்களோட இலக்கை அடையிறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பழி சொல்கிற இல்லை முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லக்கூடியது நேரம். இந்த நேரத்தை பற்றி அழகாக வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருப்பார். எவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பார். அதாவது நேரம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து காத்திருக்காது. ஏன்னா எல்லாருமே வந்து அதை நோக்கி தான் ஓடிட்டே இருப்போம் வாழ்க்கையில் எப்போவுமே, நேரம் நேரம் நேரம்னு சொல்லிட்டு. ஆனால் அது நமக்காக காத்துட்ருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். அடுத்து நம்முடைய இனிம் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஐஸ்வர்யம்மா.
10: ஐயா கலாம் ஐயா பத்தி சொன்னா நிறைய சொல்லாமா. அது கலாம் ஐயா கிட்ட ஒரு விஞ்ஞானி வேலை செஞ்சிருந்தாராம்மா. அவருடைய குழந்தைக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு அவரு நானு கொஞ்சம் இன்னைக்கு நேரமா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாராமா ஐயா கிட்ட. ஆனா அதே அவரு மறந்துட்டாராம், அவரு வேலை செய்யறவரு மறந்துட்டாராம். ஆனா இவ குடும்பத்தோட இல்லைன்னா கூட அந்த ஆனா அவரு மறந்தாலையும் இவரு போய் வீட்டுக்கு வராதுக்கு முன்னே அந்த குழந்தைக்கு எல்லாம் நிறைய கிஃப்ட் பொருள்லாம் வாங்கி போய் சந்தோஷப்படுத்தினாரம்மா கலாம் ஐயா. ஆனா அவரு அந்த விஞ்ஞானி வீட்டுக்கு போய் பார்த்தாக்கல அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, இது மாதிரி கலாம் ஐயா வந்தாங்கன்னு அவங்க வீட்டுல சொன்னாங்களாம்மா.
9: சரிங்க,
10: அந்த மாதிரி அவரு குடும்பத்தோடனா கூட கீழே வேலை செய்யறவங்க வேலை செய்யறதா நினைக்கிறோம்மா.
9: எல்லாருமே நம்ம குடும்பத்துல ஒருத்தங்கள, அதாவது எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனுஷன் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா.
10: பெரிய நல்ல உலகம்மா.
9: சரிங்க, வாழ்த்துக்கள்.
10: பாராட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு வயதுனாலையும்
9: வார்த்தைகளே இல்லை,
10: நிறைய சொல்லலாம்மா.
9: சிறப்பா சொன்னீங்க, நன்றிம்மா. இணைந்த மிக்க
10: நன்றி,
9: நன்றி. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
11: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
0: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
11: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
0: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
12: காலேஜ்ல படிக்கிறதே

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99% எல்லோ

0: கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 6106.

0: சன்ஃப்ளவர் ஆயில். திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர July 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்னங்க அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதானே நான் விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: எம்சிடி பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: நேரம் காலை 9:58 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது வானொலியில் வசந்தம். இன்று அக்னி சிறகுகள் என்ற தலைப்பில் நம்ம இலக்கை நோக்கி ஓடிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் வந்தால் இது வந்து கடைசி இல்லை, இது வந்து

0: பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு சின்ன பயம் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் பயந்தா பழைய இடத்துல தான் இருப்போம், துணிஞ்சாதான் நமக்கான புதிய உலகம் காத்துட்ருக்கு. நம்மளை பற்றி கண்டிப்பாக யாராவது குறை சொல்லுவாங்க, குறை சொல்லாமல் இந்த உலகமே இயங்காது இல்லையா. அப்படி வந்து குறை சொன்னாங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம அவங்க கண்ணுக்கு ஒரு பொருட்டாவே தெரியலையே, ஆனால் இப்போ நம்ம குறை சொல்கிறதுக்காக, அதாவது நம்மளை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம உயர்ந்துட்டோம், இதுதான் நம்மளோட வெற்றிக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சொல்லுங்கய்யா. கலாமையா நினைவு தினம் எனக்கு. அக்னி சிறகு நாயகன் தன் அக்னி சிறகால் மண்ணுலகை விட்டு விண்ணுலகிற்கு பறந்து சென்ற தினம் என்று அவருக்கு என்னுடைய இரங்கல் வாழ்த்து.
0: நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க.
2: அருமையான ஒரு டாபிக் மேம். மனசுக்குள்ள தெம்பு அப்படிங்கறத வச்சுக்கணும் மேம். ஒரு தோல்வி ஏற்பட்டது அப்படின்னா நான் விரைவில் வாழ்க்கையில முன்னேறுவேன் அப்படின்னு அசர்ட்டிவா எடுக்கணும். ஒவ்வொரு தோல்வியையும் நம்ம அடுத்த வெற்றிக்கான படிநிலை அப்படிங்கறத நம்ம உணர்வு பூர்வமா உணரணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு பெரிய வெற்றி வருது
2: அப்படின்னா வாழ்க்கையில ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒரு பர்சனை வச்சுக்கணும். அவங்க என்னென்ன விஷயங்கள் வாழ்க்கையில செய்து சாதனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிந்தாங்களோ, நானும் அது மாதிரி வாழ்க்கையில சாதனை அப்படிங்கறத செய்வேன் அப்படின்ட்டு, இந்த இடர்பாடுகள்ல கூட நமக்குரிய சவால்கள்னு எதிர்நோக்கி நம்ம வாழ்க்கையில செஞ்சோம் அப்படின்னா, நிச்சயம் வெற்றிக்கான இலக்குகளை நாம் நிர்ணயித்து வெற்றி பெறலாம.
0: சூப்பர் சூப்பர், வந்து சிறப்பா சொன்னீங்க. நிறைவா ஒரு நேயரோட கருத்து கேட்டுவோம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். பன்னம்
0: சொல்லுங்க.
3: அவருடைய ஒரு பொன்மொழி மட்டும் சொல்றமா? அது வாய்ப்புகளை பத்தி அவர் ஒரு பொன்மொழி சொல்லியிருப்பாரு. இன்னல்களும் பிரச்சனைகளும் நாம் வளர்த்து அடைவதற்காக கடவுள் வழங்கும் வாய்ப்புகள் என்பது என் நம்பிக்கைன்னு அவர் சொல்லியிருப்பாருமா?
0: கண்டிப்பா. நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கே வந்துட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நாள். இந்த நாள்ல தான் நம்ம அக்னி சிறகுகள் அப்படின்ற தலைப்புல நிறைய, அதாவது நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த வந்து நிறைய நேர்கள் வந்து அழகா சொன்னாங்க. அவருடைய நிறைய பொன்மொழிகள் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கே எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு வந்து சூப்பரா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு அவரோட அந்த பொன்மொழிகளை வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற. இதுவரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் இலக்கே இல்லைங்க, அதாவது கால் போன போக்கில் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கவலைகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க. நம்ம மட்டுமே சந்திக்கிறோமா அப்படின்னு திரும்பி பாருங்களேன். நமக்கு பின்னாடி நம்மளோட வாழ்க்கை, அதாவது நாமளே கொஞ்சம் நல்ல நிலையில் வாழ்ந்துட்டுருப்போம்னு நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு பின்னாடி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அடிமட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்க மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் வந்து எப்போவுமே கஷ்டம் வந்தால் அப்படி தூசு மாதிரி தட்டிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணுங்க. அதாவது 100 பேர் நோ சொன்னாலும் நாம் மட்டும் எஸ் அப்படின்னு தான் சொல்லணும். உன்னோட ஸ்பீடு கம்மியாக இருக்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது. கான்ஃபிடென்ஸ்னால் கண்ணாடி முன்னாடி நின்று நான் அழகுன்னு சொல்கிறதில்ல, விழுந்து எழுந்தாலும், அதாவது நான் வலிமையானவன், என்னால் முடியும், கண்டிப்பாக என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கணும். சரிங்களா? நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்று அக்னி சிறகுகள் என்ற தலைப்பில் வளம் வந்தது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேரம் காலை 10:02, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
5: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான

0: அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: காலை பரபரப்பு. சமையல் கட்டில் அம்மா பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தாள். கேஸ் அடுப்பில் ஒரு பக்கம் குக்கரில் சாதம், இன்னொரு குக்கரில் பருப்பு வந்து கொண்டிருந்தது. அடுப்படியில் ஓர் ஓரமாய் காய்களை நறுக்கிக் கொண்டும் மிக்சியில் சட்னியை ஓட்டிக்கொண்டும் இருந்தாள் அவள். வெளியில் முற்றத்தில் செய்தித்தாளில் மூழ்கியிருந்தார் அப்பா. ஓர் அறையில் மகன், மற்றோர் அறையில் மகள். பள்ளிகளுக்கு கிளம்பும் அவசரம் அவர்களுக்கு. மகன் இருந்த அறையிலிருந்து டமால் என்று ஒரு சத்தம். என்னடா சத்தாங்க, அம்மா கேட்டாள். கண்ணாடி டம்ளர் விழுந்து உடஞ்சிருச்சுமா? மகள் அறையிலிருந்து ஒரு சத்தம். அங்கே என்ன சத்தம், அம்மா கேட்டாள். இங்கே பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுமா? அம்மா எங்கே ஓடுவாள், எதை சீர் செய்வாள்? இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது பரபரப்பான காலையின் வாழ்க்கை. சரி, இதில் என்ன அங்கே சத்தம் என்று அம்மா கேட்டவுடன், கண்ணாடி டம்ளர் உடஞ்சிருச்சு என்று மகனும், இங்கே பாட்டில் விழுந்து உடஞ்சிருச்சு என்று மகளும் கூறிய வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு செய்தி இருக்கிறது. அது எப்படி நாம் நழுவ விடாமல் கண்ணாடி டம்ளரும் இங்கு பாட்டிலும் அவைகளாக விழும்? அவைகளுக்கு கால்களாக இருக்கின்றன, அவையா நகர்ந்து வந்து விழ? இப்படித்தான் நாம் அன்றாடம் கவனக்குறைவால் செய்யும் தவறுகளுக்கு நம்மீது குற்றம் சாட்டாமல் அடுத்தவர் மீதே குறைகளை கூறிக்கொண்டு இருக்கிறோம். காலில் முள் குத்தி விட்டது, குச்சி இடிச்சிருச்சு, அருவாமனை அறுத்து விட்டது, பஸ்ஸு விட்டுட்டு போயிருச்சு என்று நிறைய வார்த்தை பிரயோகங்கள். கண்ணாடி டம்ளரை, இங்க் பாட்டிலை கை நழுவி விட்டுவிட்டேன், கவனக்குறைவால் முள் மிதித்து விட்டேன், குச்சியில் இடித்து கொண்டேன், அறிவாள்மனையில் நறுக்கி கொண்டேன், பேருந்தை தவற விட்டு விட்டேன் என்று நம்மின் கவனக்குறைவுகளுக்கும் நம்மின் தாமத தவறுகளுக்கும் நாம் தான் பொறுப்பு என்று எப்போதும் கூறுவதே இல்லை. இதுபோலவே சில வார்த்தை பிரயோகங்கள் இருக்கின்றன. பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டேன், பஸ்ஸில் ஏறிட்டேன், ஜெயிச்சிட்டேன் போன்றவை அவை. எந்த ஒரு செயலிலும் வெற்றி காணும் போது அதற்கு நாம் மட்டுமே காரணம் என்னும் போக்கை விளக்குபவை அவை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது புறநானூறு. நமக்கு வரும் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நாம் மட்டுமே பொறுப்பு. அடுத்தவரால் அவற்றை நமக்கு தந்துவிட முடியாது என்று இதற்கு பொருள். அடுத்தவர் உதவியால் வருகிற ஆக்கமும் அடுத்தவர் செயல்களால் ஏற்படுகிற துன்பங்களும் நீடித்து நிலைத்திருப்பதில்லை. நமக்கு பகைவர்கள் உண்டாவதும் நமக்கு நண்பர்கள் உண்டாவதும் நம்முடைய செயல்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகின்றன. சரி, சுழலும் இந்த பூமியில் எது மையப்புள்ளி? மையப்புள்ளியை அளக்க எங்கிருந்து தொடங்குவது? உலகில் வாழும் ஒவ்வொருவருக்கும் மையப்புள்ளி என்பது அவர்களிலிருந்தே தொடங்குகிறது. அப்படியானால் அவர்களுக்கு நிகழும் எந்த செயல்களுக்கும் அவர்கள்தானே பொறுப்பு? நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.

0: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைகின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1600 ரூபாய் அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவ

0: மருத்துவமனை, MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்த ரோட் போச்சம்பள்ளி.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
7: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
6: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: நேர்களை, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு வாட்ஸ்அப் ஒலிக்க வரும் குரல்.
9: வணக்கம், சேலம் மாவட்டம் மேட்டூர்லேருந்து ரேவதி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து தொடு தொடு நிலவே பாடல். நன்றி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
6: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
7: மாட்டிக்கிட்டீங்க.
8: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
9: ஆர்பிஐ சொல்கிறது,
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: பத்து மணி 15 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
12: பிரியமானவளிருந்து எனக்கு ஒரு சிநேகிதே பாட்டு, தம் வயசுல இருந்து காயத்ரி.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று முற்பகல் 11 ஐந்திற்கு பூவே பெண் பூவே கலக்கலான கவனச்சிதறல்.

0: ஆமாங்க, கவனிச்சதுலேயே கலக்கலாக இருக்கக்கூடிய கவனிச்சதில் பற்றி இன்றைக்கி தான் நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். பெண் தொழிலாம் தயாராக இருங்க. 10:23 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கட்டபை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
1: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். நான் அந்தோணிராஜ், சென்னை. படம் சொக்கத்தங்கம், பாடல் என் ஜன்னல் நிலவுக்கு. நன்றி, வணக்கம்.

0: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோ 2683.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: sunflower oil. நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று நண்பகல் 12:10 அறிவியல் மலர் என்ற நிகழ்ச்சியில் இயற்கையும் அறிவியலும் மனித வாழ்வின் இரு கண்கள், தருமபுரி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் முனைவர் பி லட்சுமிபதி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். பத்து மணி 10:30 நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கடவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நீங்கள் கடவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
1: தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நான் தென்னகரத்திலிருந்து கனிஷ்கா பேசுறேன். படம் மஜ்னு பாடல் முதல் கனவே பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் வழங்கவும் நன்றி, வணக்கம்.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: 10:38 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்களூர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து ரங்கசாமி பேசுகிறேன். கூடல் நகர் படத்திலிருந்து தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வி என்ற பாடல் அனைவருக்காகவும். நன்றி, வணக்கம்.

அனைவருக்கும் காலை வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து ரங்கசாமி பேசுகிறேன். கூடல் நகர் படத்திலிருந்து தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வி என்ற பாடல் அனைவருக்காகவும். நன்றி, வணக்கம்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: Yamal Engineering College, Counseling Code 2610.
4: நேர்களை மீண்டும் உங்கள் நினைவுக்கு. இன்று முற்பகல் 11:05 பூவே பெண் பூவே நிகழ்ச்சி கலக்கலான கவனச்சிதறல். ஆமாங்க, கலக்கலான கவனச்சிதறல் என்ற தலைப்பில் தான் இன்னைக்கு நிகழ்ச்சி வளம் வரப்போகுது. பெண் தொழிகள் பங்கேற்று உங்களுக்கு ஏற்பட்ட கலக்கலான கவனச்சிதறலை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். 10:45 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கெட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
5: ஹலோ, வணக்கம். நான் கமலாபேட்டிலிருந்து கீர்த்தி பேசுகிறேன். எனக்கு வானத்தை போல படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாடல் போடவும். நன்றி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: 10:51 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
5: சேலம் கருங்கல்பட்டியிலிருந்து சண்முகம் பேசுறேன். அபியும் நானும் படத்துல இருந்து வா வா என் தேவதையை பாட்டு போடுங்க.

0: நீங்கள் கேட்டவை ஒலிக்கவரும் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
1: பண்பலையில் பணியாற்றி கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவா. எனக்கு பிடித்த பாடல் வந்து படம் எதிரும் புதிரும் பாடல் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. இப்பாடல் நம் தருமபுரி பண்பலையின் நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும். நன்றி, வணக்கம்.

0: ஒளித்தந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர் கே பிரபாகரன். நன்றி நேயர்களே. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில மசாலா தயிர் சேமியா எப்படி செய்யறதுன்னு கேட்கலாமா? வழக்கமாக நம்ம தயிர் சாதம் செஞ்சுருப்போம், இல்லைனா சேமியா வச்சு உப்புமா தான் செஞ்சுருப்போம். அது என்ன மசாலா தயிர் சேமியா, அது என்னன்றத நான் சொல்றேன். அதுக்கு தேவையான பொருளை குறிச்சு வச்சுக்கோங்க. சேமியா ஒரு கப், தயிர் 1/2 கப், பால் 1/4 கப், 2 கேரட்டை துருவி எடுத்து வச்சுக்கோங்க, 2 வெள்ளரிக்காய் அதை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். சரி, இதை தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்றேன், அதையும் குறிச்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து 1 தேக்கரண்டி எடுத்துக்கோங்க, கடுகு 1/2 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 1 தேக்கரண்டி, 1 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க, இஞ்சி 1 தேக்கரண்டி அதையும் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க, கருவேப்பில உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சிறிதளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். சேமியாவை 3-4 நிமிஷம் வேக வச்சு வடிகட்டி ஆற விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் தயிர், பால், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த கலவையில் ஆற வச்சிருந்த சேமியாவை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த தாளிப்பை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல சேமியா, அதில் வந்து ஊற்றிடலாம். இதை நல்லா

கிளறி விட்டுக்கலாம். இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலும் சுவையாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். இது கூட ஊறுகாய், அப்பளம், அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தயிரில் ப்ரோபயாட்டிக் இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. கேரட்டில் வைட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வைக்கும் இது உதவுது. தயிரில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புக்கும் பற்களுக்கும் ஆரோக்கியத்தை தரும். இதில் நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால உடல் குளிர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது.

நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் முற்பகல் 11:06 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: பூவே பெண் பூவே, இது பெண் தோழிகள்.

0: அதுக்கான நிகழ்ச்சி. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பெண்கள் அப்படின்னாவே சமையல், சமையல் இல்லைனா பெண்கள் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பெண்கள் எப்போவுமே, அதாவது அவங்க ஒரு கட்டத்தில் எப்போல்லாம் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அதாவது எப்போ எந்த ஸ்டேஜில் வந்து சமைக்க கற்றுக்கிறாங்களோ, அண்ட் டில் த எண்ட் வந்து எப்போ அவங்க அவங்களோட இறக்குறாங்களோ, ஏன்னா அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சமைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்களோட சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சமைச்சே ஆகணும், வேறு வழி இல்லை, வீட்டில் சமைச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பெண்களையும் சமையலும் பிரித்து பார்க்கவே முடியாது, ஏன்னா அப்படி வந்து கட்டமைக்கப்பட்டது தான் நம்மளோட உலகம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடான ஒரு டாபிக் தாங்க, அதாவது கலக்கலான கவனச்சிதறல் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். என்னங்க கவனச்சிதறல் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம சமைக்கும் போது நமக்கு பல யோசனை வரும், ஒன்னா ரெண்டா சொல்லுங்க. ஆனாலும் ரொம்ப டேஸ்டா சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்சியஸா சமைப்போம். இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பேருக்கு சமைச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சமைப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும் போது நமக்கு ஏதாச்சும் ஒரு யோசனை இருக்கும், நம்ம ஒன்று செய்வோம், கடைசியில் அவுட்புட் வேற மாதிரி வரும். நம்ம உப்புமா செய்ய போய் அது கடைசியில் வந்து வேற மாதிரி கூட வரலாம், கம்மு பச மாதிரி கூட வரலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்குள்ளே இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கிற நேரங்களில் நமக்கு நடந்தவையாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து நம்ம ஏதோ ஒரு சின்ன கவனச்சிதறலோ இல்லை ஒரு நேரம் ஆயிடுச்சு நம்ம சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சோம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில், இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு உப்பு போடுவோம், ஆனால் உப்புக்கு பதிலாக வந்து தவறுதலாக நம்ம சர்க்கரை போடுறதோ இல்லை சோடா உப்போ ஏதாச்சும் வெள்ளை கலரில் இருக்கிறத மாற்றி போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வந்து கவனமின்மையாக, அதாவது உங்களோட கவனச்சிதறல்னால நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் வந்து சமையலில் பண்ணீங்க, அதனால் விளைவு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத தான் தோழிகள் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போறீங்க. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் நம்ம எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை கொட்டி வச்சுப்போம் ஒரு டப்பாவில். அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு வெள்ளை கலர் டப்பாவாக இருக்கும். நம்ம வந்து சம்டைம்ஸ் நமக்கு வந்து சீக்கிரமாக எடுக்கிறதுக்காக வந்து நம்ம கலர் கலரான டப்பாங்களில் கொட்டி வைப்போம். ஆனால் ஒரே மாதிரி டப்பாவில் கொட்டி வைக்கும்போது இந்த மாதிரியான அந்த அவசரத்தில் எடுக்கும்போது வந்து வேறு டப்பாவை மாற்றி எடுத்து நம்ம போடுறதும் உண்டு. ஏன்னா அந்த மசால் வகைகள்லாம் இருக்கும், நிறைய மசால், இந்த கறி மசால், கரம் மசால் இப்படிலாம் இருக்கும். ஒரே மாதிரி டப்பாவில் கொட்டி வச்சுருப்போம், இல்லை அஞ்சரை பொட்டியில் ஒன்றா கூட போட்டு வச்சுருப்போம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூள் போடுறதுக்கு போல அந்த தூளை மாற்றி போடுறோம். போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் வேறு என்ன செய்ய முடியும். அதனால் அது அப்படியே வந்து எப்படியாச்சும் வந்து மேக்கப் பண்ணி சமைச்சு முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுருப்போம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து தோழிகள் வந்து இதை பற்றி தான் பேச போகிறீங்க, அதாவது உங்களோட கவனச்சிதறல், அது ஒரு ஞாபகமின்மை. அந்த காரணத்தினால நீங்கள் வந்து என்ன மாற்றி போட்டீங்க, விளைவு எப்படி இருந்தது அப்படின்றத பேசலாம். அறிமுக தோழிகள் 043342 என்ற முன்னணி பெண்ணோடு 244-0303 மற்ற 9684811025 மற்ற தோழிகள் 043342 என்ற முன்னணி பெண்ணோடு 244031 மற்ற 9686625025 இந்த எண்கள் அழைத்து உங்களோட அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். இணைப்பில் இனியும் முதல் தோழியை இணைப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? சொல்லுங்க சுமதிமா, உங்களோட கவனச்சிதறலால நீங்க என்ன செஞ்சீங்க?
1: சாப்பாடு எல்லாம் எனக்கு நல்லாவே வரும், ஆனா இருந்தாலும் ஒரு நம்ம மனசு ஒரு டைம்ல வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடும்,
0: ஒரு நிலையில இருக்காது,
1: தவறு கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரிமே எங்களுக்கு வீடு கட்டிட்டு இருந்தோம். உண்மையே சொல்லணும்னா பண பற்றாக்குறை அப்போ நெருக்கடி. வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும்னா உங்களுக்கு தெரியல எவ்வளவு சிரமம் இருக்கும்.
0: கண்டிப்பா
1: அந்த சமயத்துல டீ வச்சு குடுக்கணும் காலையிலயும் சாயந்தரமும் வேலையாட்களுக்கு. அப்போ வந்து சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டோமா.
0: அப்புறம்
1: உப்பு போட்டுட்டு உப்பு போட்டுட்டுங்களேன்னு எனக்கு
0: தெரியல.
1: உப்பு போட்டதே தெரியல எனக்கு. டீய வடிச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் குடுத்துட்டோம். அவங்க ஒரு எல்லாருமே ஒரே ஒரு வாய் குடிச்சிட்டு எல்லாருமே தூக்கம் துப்புனாங்க. துப்பிட்டு நான் இருக்கணேன்னு சொல்லிட்டு அது அப்படியே பாவம் அவங்க அப்படியே நெல் நெல்லு முழுங்குற மாதிரி அசாத இது பண்ணிட்டு அப்படியே என்கிட்ட பேசினே பேசி கொடுத்தனே அந்த

0: குட்டியை கையிலே வச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியவே
1: இல்லை.
0: சரி, எனக்கு ஒரு எல்லாருமே வந்து ஒரு வாய் குடிச்சிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு அப்படியே வச்சிருக்கிறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்த மாதிரி இறங்கி வந்து ஒரு டீ டம்ளர்ல ஊத்தி நானும் டீயை குடிச்சு போனாதாமா உப்பு கக்கிதுன்னா கக்கிது வாயிலே வைக்க முடியல. அவங்கன்னா மெதுவா துப்புனாங்க, நான் துப்பிட்டு குடிச்சு சமாளிச்சா கூட அது டீயா உப்பு டீயான்னு தெரியல.
1: அதுக்கப்புறம் வேற டீ போட்டு கொடுத்தீங்களா?
0: அதுக்கப்புறம் டீ வேற போட்டு உடனே போண்டாவும் போட்டு போண்டாவோட கூட போய் டீ கொடுத்தேன்.
1: அந்த உப்போட சுவை மாறுறதுக்காக போண்டா வச்சு மேனேஜ் பண்ணிருக்கீங்க.
0: அப்போ தான் சொன்னாங்கம்மா பாவம் நீங்களும் எவ்வளவு சமாளிக்கீங்க, பண பற்றாக்குறை வந்துச்சு, வீடு ஒரு ஆஃப்டர் முடிக்கணும், ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சு, பரவாயில்ல நானும் சமாளிக்கலன்னா எங்களால முடியல. எங்களை அறியாம அது ஏதோ மனித இயல்பு தானே போது கே துப்புறது.
1: கண்டிப்பா
0: அந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சுமா.
1: சரிங்க, ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. ஆனா இது எப்பவுமே வந்து உங்களுக்கு மறக்காது.
0: நிச்சயமா மறக்காதுமா, வாய்ப்பே இல்ல. இருக்கும் வரை இறக்கும் வரை மறக்க முடியாது. இல்ல
1: உப்ப மறக்க மாட்டீங்க.
0: உப்பு ஆனா உப்புட்டவங்க உள்ளளவு நினைச்சுவாங்க, ஆனா அவங்களே என்ன நினைச்சிட்டே இருப்பாங்க.
1: எங்க போனாலும் இதே மாதிரி எங்கேயாச்சும் அவங்களுக்கு கொஞ்ச நாள் இந்த டீ குடிக்கும் போதெல்லாம் உப்பு டீ தான் முதல்ல ஞாபகத்துக்கு வந்திருக்கும். சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நன்றிமா.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. எப்பவுமே நம்ம வேணும்னு செய்யறது இல்ல, ஆனா எதாச்சியா நம்மள அறியாம அந்த ஒரு கவனச்சிதறலால சில விஷயங்கள் நடக்கிறது சகஜம் தானே, மனித இயல்பு தானே. அடுத்து நம்மோட இணையம் தோழி, வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: வயலூர்ல இருந்து ரஞ்சிதா பேசுறேன்.
1: சொல்லுங்க ரஞ்சிதா.
2: நான் செஞ்சுட்டே இருக்கும் போது உப்புக்கு பதிலா அந்த சோட்டா மாவு இருக்குதுங்களா மேம், அது போட்டுங்க மேம்.
1: அருமைங்க. அப்புறம்
2: பார்த்தா நொர நொறையா இப்போ இங்க வருது மேம். அவரு டேஸ்ட் பார்த்தா நல்லவே இல்ல. எனக்கே அப்ப தெரியல மேம். அப்புறமா ரொம்ப நேரம் விட்டு யோசிச்சு பார்த்தா எதுல இருந்து அள்ளி போட்டுங்க அப்படின்னு பார்த்தா அந்த மாவு மேம்.
1: சிறப்பு சிறப்புங்க.
2: அப்புறமா எப்படி செஞ்ச, நல்லா செய்வியே, இன்னைக்கே எப்படி செஞ்சுனுக்குற அப்படின்னு கேட்டாங்க மேம். எனக்கே தெரியல, நல்லா தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டேன் மேம்.
1: சரிங்க சரிங்க, நன்றி ரஞ்சிதா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. நன்றி நன்றி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உப்புக்கு பதிலாக சர்க்கரை போட்டேன்னாங்க, அடுத்து சர்க்கரை அந்த உப்புக்கு பதிலாக சோட்டா மாவு இந்த சோடா உப்பு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த இது போடுறதுக்கு பதிலாக என்ன மாற்றி போட்டீங்க, விளைவு என்ன ஆச்சு அப்படின்றத பண்பலையோட பகிர்ந்துக்கலாம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவேளை.
3: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான். சின்ன
4: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
7: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: ஆயிரத்தி 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
11: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
10: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
11: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
12: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
13: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
15: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
16: நேரம் உட்பகல் 11:23. கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் கலக்கலான கவனச்சிதறல் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம தோழிகிட்ட பேசிகிட்டு இருக்கோம். நிறைய தோழிகள் வந்து அழகாக வந்து சொல்கிறதுக்காக இணைப்பில் வந்துட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து எதை போகிறதுக்கு பதிலாக எதை மாற்றி போட்டீங்க அப்படின்றத பண்பலையோட பகிர்ந்துக்கலாம். சரி, இணைப்பில் இணைக்கூடிய தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். சத்யா சொல்லுங்க.
17: தக்காளி சட்னி வச்சீங்க மேடம்?
16: தக்காளி சட்னி. என்ன போட்டீங்க?
17: கொலையில வேலைங்க மேடம், வந்து குழம்பு இல்லைங்க மேடம் வீட்டுல. அஜினா தக்காளி சட்னி வச்சிருங்க மேடம்.
16: சரி,
17: உப்பு வெங்காயம் பூண்டு தக்காளி மட்டும் போட்டுங்க மேடம். மிளகாய் தூள் போடுங்க மேடம்.
16: அருமைங்க.
17: செஞ்சு சாப்பிட்டுங்க மேடம்.
16: இன்னொருத்தருக்கு போட்டு

0: அவங்க எல்லாம் தக்காளி சட்னி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு
1: கேட்டாங்க.
0: நல்லா தானே இருக்குதுன்னு நான்
1: சொன்னா
0: சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா என்ன காரமே இல்ல தக்காளி சட்னி, மிளகா தூளே போடலீங்க மேடம்.
1: சரி, மிளகா தூளை மட்டும் போட்டு உப்பு போடாம இருந்திருந்தா எப்படி என்ன ஆயிருக்கும்?
0: உப்பு போட்டு கலக்கிட்டீங்களாங்க மேடம்.
1: ஓ, மிளகா தூளை அப்படி கலக்க முடியலன்றீங்களா?
0: ஆமா.
1: சரி சரிங்க சத்யா, சூப்பர் சூப்பர்,
0: நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி. அடுத்த தோழி வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம், தேன்மொழிமா.
1: சொல்லுங்க தேன்மொழிமா, நீங்க என்ன மறந்தீங்க?
2: நானாமா, கறியாப்பழ தாளிக்கு பதில் வேப்பந்தாளியும் சேர்த்து போட்டதுதான்.
1: நிஜமா தான் சொல்றீங்களா?
2: உண்மையாயம்மா.
1: அது எப்படி?
2: தாயார் வந்துச்சுமா. சரி, அதுக்கு அரைச்சி பூசு வாங்கிட்டு அதை போய் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தா. சரி, கூலி ஆளுங்களுக்கு வந்து 6 மணிக்கெல்லாம் கூழ் கொடுக்கணும். அவங்க 2 மணிக்கெல்லாம் போயிருப்பாங்கன்றதுனால 6 மணிக்கெல்லாம் அவங்க 7 மணிக்கு வந்தாங்கன்னா நான் என்ன பண்ண, இருட்டிலே எழுந்து சட்னி ஆக்கி வச்சுங்களேன்னா பழைய கூழும் அதையும் எடுத்துன்னு போற. சரியா போவோம் பையனுக்கு, ஸ்கூலுக்கு அனுப்புறது இன்னொரு பையனுக்கு சரியா போட்டு எடுத்து எல்லாம் போட்டு கறியப்பூள் தேவை அது அதையும் 4 கொத்து சேர்த்து உருவி போட்டேன். எல்லாம் வெதிட்டு சட்னி ஆக்கி வச்சாச்சுமா, பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சாச்சு ஸ்கூல் வந்து போனேன். என்னம்மா செஞ்சீங்க தேன்மொழியம்மா, அந்த சாப்பாடு இந்த இனிப்பா இருக்குது
1: அப்படின்னு.
2: நான் இதுவே சாப்பிடுமா, அதே இங்க போனா இங்க அப்படியே பாசல் போட்டது அப்படியே கூழ குடிச்சுங்கிறான் பாக்ஸ் பட்டி அப்படியே இருக்குது. இங்க வேணா ஏமா, இந்த ஒரு வாரம் நீயே சாப்பிடாமா, இன்னும் வேணா நான் தூண்பட்டு குடிச்சுக்கணும்ன்றாங்க. என்ன பண்ணவும் இல்லம்மா, எடுத்துன்னு வந்து கீழே தான் தொட்டு மாட்டி கூட ஒத்தும் இல்ல.
1: உங்களுக்கு கடைசி எப்ப தெரிஞ்சது?
2: சாப்பாடு
1: நல்லா பண்ணீங்க சட்னி.
2: அப்படிதான் நடந்துச்சு. அது என்ன செய்ய முடியலம்மா, மாத்திரத்துக்கெல்லாம்
1: வாய்ப்பில்ல. சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி
2: நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த தோழி வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், அடுத்த தோழி வணக்கம்.
3: அம்மா வணக்கம். அம்மா
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: தருமபுரி மாவட்டம் கோலகத்திலிருந்து முனியம்மாள் முனுசாமி. அம்மா
1: சொல்லுங்க முனியம்மாள், நீங்க என்ன செஞ்சீங்க?
3: நாங்க சாதம் வடிச்சிட்டு ஓட்ட போக குண்டாயம் சொல்றாங்க இல்லையா?
1: ஆமா,
3: அத சாதத்து மேலே வச்சுட்டுங்கம்மா. ஒரு முருங்கைக்கீரை வச்சுட்டு
1: இருந்தேன்,
3: முருங்கைக்கீரை எடுத்து
1: நன்றி. தோழிகள்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து அவங்க கவனச்சிதறல், அதாவது ஒரு ஏதாவது ஒரு நேரம் இப்படி தவறுறது சகஜம் தானே, அது சொல்லிட்டு இருக்காங்க. கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது நமக்கே சிரிச்சு சிரிச்சு தான் இருக்குது. தொடர்ந்து வந்து இதே மாதிரி தோழிகளோட அனுபவத்தை கேட்கலாம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் விளம்பர இடைவேளை.
4: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
5: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.

0: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks & Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks & Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகைநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
9: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
10: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
9: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
11: ஹாய்ச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
12: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
13: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
14: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
15: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதானே நான் விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
5: நேரம் உற்பகல் 11:33 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில கலக்கலான கவனச்சிதறல் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தோழிகள்லாம் வந்து

0: ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட அனுபவத்தை அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? மகேஸ்வரி. சொல்லுங்க. உங்களோட வானொலி பெட்டியிலிருந்து தள்ளி வந்துருங்களா?
1: ஒரு அடுப்புல வந்து சாதத்துக்கு வச்சிருந்தாங்க, இன்னொரு அடுப்புல வந்து குழம்பு வச்சிருந்தேன். குழம்பு அரிசி சாதத்துக்கு அரிசி எல்லாமே போட்டேன். குழம்புக்கு தாளி சொல்லிட்டு தாளிச்சு சாதத்துல சோத்துல போட்டோம். அந்த கரண்டி எடுத்து அந்த மாதிரி அப்புறம் சோறு எல்லாம் பார்த்தா
0: எப்படி இருந்தாலும் குழம்புல இருந்து எடுத்து போட்டு தானே சாப்பிட போறோம். அப்புறம் என்ன விடுங்க. அருமை அருமை. சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றிமா. அடுத்த தோழி வணக்கம். வணக்கம்.
2: இனிய முற்பகல் வணக்கம். பன்னந்தூர்ல இருந்து கே ராஜஸ்ரீமா.
0: சொல்லுங்க ராஜஸ்ரீமா.
2: எனக்கு வெந்தய குழம்புனா ரொம்ப பிடிக்கும். என்ன அதுக்கு வந்து புளி சேர்த்தணும். புளி எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சுட்டு அது கரைச்ச மாதிரி ஞாபகம். மத்ததெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வச்சோம். அது பார்த்தா கடைசியில பொதிக்க வச்சு இறக்கி வச்சாச்சு, சாப்பிடவும் எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தா என்னடா என்னமோ ஒரு மாதிரி அடிச்சு என்னவோ பொறிக்கே கொஞ்சம் பார்த்தா புளியே ஊத்தல.
0: அருமை.
2: அப்புறம் அந்த புளியை பார்த்தா என்ன எடுத்து கதை வச்சுன்னு அப்படின்னு பார்த்தா அப்புறம் அந்த கிணத்துலயே இருக்குது. மறுபடியும் அதை கரைச்சி நல்லா தனியா கொதிக்க வச்சு அப்புறமா இதுல போட்டு மறுபடியும் கொதிக்க வச்சோம் குழம்ப.
0: சரிங்க ராஜஸ்ரீ, மாறுமே சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
2: ஆமா
0: நன்றி. நன்றிம்மா.
2: நன்றிமா.
0: நன்றி. தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் விளம்பர இடைவேளை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: PM ஜெய். அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: College la padikirade kai nariya sambalathoda nalla vela kadaikanumnu dhaan.
2: Adukku dhaan Dr. Mahalingam College of Engineering and Technology இருக்கு. Microsoft, Amazon மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC's campus recruitment and latest industry relevant courseம் இருக்கு. Highest package 51 lakhs per annum.
3: MCET Pollachi Coimbatore. Counseling code 2706. Call 9942955540.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நேரம் முற்பகல் 11:37 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பூவே பெண் பூவே, இன்னைக்கு கலக்கலான கவனச்சிதறல் அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த தோழி வருக, வணக்கம். வணக்கம்,
6: நான் முத்துலேருந்து செல்வி பேசுறேன்.
5: சொல்லுங்க செல்வி,
6: என்ன பத்தி கேட்கறீங்க?
5: ஓ, நிகழ்ச்சியை நீங்க கேட்கல, எப்பதான் வரீங்களா? இன்னைக்கு வந்து கலக்கலான கவனச்சிதறல் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கோம். சமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் வந்து உப்புக்கு பதிலாக சக்கரை அந்த மாதிரி போடுவோம் இல்லையா?
6: வாழ்த்துக்கள்,
5: நன்றி. அடுத்த தோழி வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம், யார் இங்கிருந்து? சொல்லுங்க ராஜேஸ்வரி.
7: மிளகாவே
5: போடல,
7: மிளகாவே போட புளி சாதம் செஞ்சாச்சு.

0: அருமை.
1: அது எடுத்து பார்த்தா ஒரே மிளகா கூட யாருக்குமே வர மாட்டேது. என்னாச்சு மிளகாவை காணும், மிளகாவை காணும்னு அப்படியே சாப்பிட்டா அந்த கிண்டி வச்சிருக்கிற மிளகா அப்படியே இருக்கு. போட்டதானே மிளகா வரைக்கும் பாத்து. அந்த மாதிரி நிறைய ஒண்ணு ஒண்ணு ஒரு நாள் வந்து பாவக்காய் வறுவல் செஞ்சு போது, பாவக்காய் பொரி செய்யும் போது என்னாச்சு பாத்தீங்கன்னா, ரெண்டு வாட்டி உப்பு போட்டேன். உப்பு போட்டேன், ரெண்டு வாட்டி உப்பு போட்டுனே இதை எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணாலுமே ஒரு வாரத்துக்கு எதாவது செஞ்ச மாதிரியே.
0: ஆமா
1: சரி, அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ண, அதை எடுத்து கழுவிட்டு மறுபடியும் செஞ்சா அது நல்லா வந்து, ஏன் இப்படிதான் நல்லா தான் செஞ்சிருப்பேன்,

0: அது என்ன பண்ணாலுமே ஒரு தடவை செஞ்சதானே செஞ்ச மாதிரியே.
1: ஆமா
0: சரி அவங்க கண்டுக்க மாட்டாங்க, நான் என்ன பண்ண வேறு கழுவிட்டு மறுபடியும் செஞ்சா அது நல்லா வேலை. ஏன் இப்படி நல்லதான் செஞ்சிருப்பேன், ஏன் இன்னைக்கு ராஜேஸ்வரி இப்படி செஞ்சிருக்கு கேட்டாங்களா, அதுக்கு என்னன்னு கேள்வி இப்படிதான் இருக்கு நீ போட்டா அன்னைக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையவே பெண்கள் என்னவே நிறையவே மாத்தி செஞ்சிடறோம் இந்த மாதிரி.
1: சரிங்க சூப்பரா, நீங்க வாழ்த்துக்கள் ராஜேஸ்வரிமா.
0: நன்றி
1: நன்றி. அதாவது பெண்களையும் நகைச்சுவையும் பிரிக்கவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நகைச்சுவையோடு. அடுத்த தோழி வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் கமலப்பட்டில இருந்து தங்கம்மா பேசுறேன்.
1: சொல்லுங்க தங்கம்மாள்,
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க
2: மேம். நேத்து மட்டன் குழம்பு மேம் எங்க வீட்டுல.
1: நேத்தேவா?
2: ஆமாங்க மேம். அது வந்து எங்க பாப்பா போன் போட்டுட்டாங்க, அவங்க கிட்டே பேசிட்டே அப்படியே செய்யும் போது என்ன பண்ண, ஒரு டைம் போட்டேன் மறுபடியும் போட்டேன் நினைச்சு இன்னொரு டைம் போட்டேங்க மேம்.
1: அருமைங்க.
2: அப்புறம் அது ஏன் மட்டன் குழம்பாவது, உப்பு குழம்பா ஆயிடுச்சுங்க மேம்.
1: வேற வழி,
2: வேற வழி என்ன பண்றது, மறுபடியும் தேங்காய் இன்னொரு முடி அரைச்சு ஊத்தி அது மட்டன் குழம்பு மாதிரி தெரியுது, என்ன ஏதோ புளி குழம்பு மாதிரி தெரிஞ்சிச்சுங்க மேம்.
1: புளி போடாதே, ஒரு புளி குழம்பு மட்டன் புளி குழம்பா?
2: ஆமாங்க மேம்.
1: சூப்பருங்க,
2: சூப்பருங்க.
1: வேலை மிச்சம் பாத்தீங்களா, சமைக்க வைக்காம இருக்கிறதுக்கு இப்படியும் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம் இல்லையா?
2: நீங்க
1: செஞ்சதான் இப்படி வருது, அதனால இனிமே நீங்களே செய்யுங்க சொல்லிடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி
2: நன்றி
1: நன்றி. அடுத்த தோழி வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: சொல்லுங்க யார், எங்கிருந்து?
3: தக்காளி வெங்காயம் வணக்கிட்டு தண்ணி ஊத்திட்டு
1: உப்பு எடுத்து கொட்டிட்டீங்களா?
3: ஆமா மேம், உப்பு எடுத்து கலக்கினா கெட்டியே
1: அவளுச்சு. எங்க உப்பு ஃபுல்லா கரைஞ்சிருக்குமே தண்ணில.
3: ஆமா மேம்.
1: அப்புறம்
3: அப்புறமா வீட்ல வந்து திட்டினாங்க.
1: ஏமா, உப்புமாக்கு உப்பு போட சொன்னா இப்படி ஒரு டப்பா உப்பு காலி பண்ணிட்டேனா?
3: ஆமா மேம், எனக்கு சின்ன வயசுல தெரியல சிஸ்ட் படிக்கும் போது. எங்க அத்தையும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க டீ போடும் போது. அவங்க அம்மையாவுக்கு டீ போட சொன்னா சக்கருக்கு பதிலா ஊரியா போட்டு விட்டாங்க.
1: ஊரியா ஊரியா எதுக்குங்க கிச்சன்ல வந்துச்சு?
3: மேம் அப்ப வந்து பானையில போட்டு வைப்பாங்க.
1: ஓஹோ.
3: அது சக்கரை உப்பு அது அதுக்கு தனியா பானை போட்டு வச்சிருந்தாங்க. தெரியாம அப்ப அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாங்க.
1: சரி சரிங்க.
3: தெரியாம எடுத்து போட்டு விட்டாங்க ரெண்டு டைமும் டீ.
1: இது ரொம்ப ஹைலைட்டுங்க. ஆனா உப்புக்கு சக்கரைக்கு உப்பு இதெல்லாம் கூட ஓகே, ஆனா ஊரியா போட்டு டீ வச்சிருக்கீங்க. சரிங்க, தவறுவது சகஜம் தானே. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த தோழி வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
4: தருமபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாமி மேம்.
1: சொல்லுங்க சிவகாமி. சொல்லும் போதே சிரிப்போடு
4: வெளியில் வருதுல்ல
1: வருதுல்ல கேக்கும் போது எப்படி நகைச்சுவே இருக்குல்ல.
4: மேம் அவங்கனா வீட்டுக்கு பண்ணாங்க மேம், எங்களுக்கு ஃபங்க்ஷன் எங்க தந்திக்கு நிச்சயம் வச்சிருந்தாங்களா, நாங்கெல்லாம் ஒரு 3 லிட்டர் பால் இன்ச்சு எல்லாம் நிறைய வந்துட்டாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. டீ தானே நின்ன குடுதுனா அதெல்லாம் டீ எல்லாம் குடுங்கம்மா அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. நாங்க போய் கரெக்டா உப்பு எடுத்து கொட்டிடுறேன் 3 லிட்டர் பால்ல. இஞ்சி எல்லாமே ரெடி பாய்ச்சு, இஞ்சி கிஞ்சி தூள் எல்லாமே ரெடி பண்ணா இந்த உப்பு கொட்டி விட்டு சக்கரைக்கு வந்துல என்னத்த போட்டீங்க

0: கீழ் அப்படின்னு கேட்டாரு. என்ன கொஞ்சம் சக்கரத்தனம் போட்டேன்னாங்க. அது வந்து அவங்க குடிச்சு பாரு அப்படின்னா, ஐயோ மானமே போச்சு, மானமே போச்சு.
1: சரிங்க, எல்லாம் வீட்டுலதான் பண்ணாங்க, நீங்க ஃபங்க்ஷன்லயே ஃபன் பண்ணிருக்கீங்க. சரிங்க, சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் சிவகாமியம்மா. நன்றி
0: நன்றி
1: நன்றி. தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
7: நான் இப்ப திறமை மிக இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ் சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நேரம் முற்பகல் 11:53 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பூவே பெண் பூவே. இன்னைக்கு கலக்கலான கவனச்சிதறல் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். தோழிகள்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து ரொம்ப அதாவது சொல்லணும்னா நகைச்சுவையோட சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்போ நடந்த இன்சிடெண்ட்டோ ஆனால் இப்போ சொல்லும்போதும் பார்த்திங்கன்னா அதே நகைச்சுவை, அதே ஒரு அழகான சிரிப்பு கேட்கும்போதே அவ்வளோ இனிமையாக இருக்குது. சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் காய வச்சிடும், அடுப்பு மேலே வச்சுட்டு பக்கத்தில் ஏதாச்சும் கூப்பிட்டாங்க, யாராச்சும் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு போயிடுவோம். கொஞ்ச நேரத்தில் அதை மறந்து, இல்லை ஏதாச்சும் ஒரு வேலையாக கூட உள்ளே போகணும் அப்படின்னா மறந்துடுவோம் பால் அடுப்பில் வச்சதே. ஆனால் அது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வர வேண்டிய பொங்கல் இப்போவே வந்து அந்த பாத்திரம் தீஞ்சி அப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து யாராச்சும் வந்து கூப்பிட்டு என்னப்பா உங்கள் வீட்டில் இவ்வளோ ஸ்மெல் வருது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு அப்புறம் தான் தோணும், அடக்கடவுளே அப்படின்ற

0: இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து நடக்கிறதுண்டு. உங்கள் எல்லாரையும் நான் கவனிச்சதுறலால் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இப்போ எனக்கும் அதே மாதிரி நடந்திருக்கு இல்லையா? நான் ஒரு சின்ன இன்சிடெண்ட் உங்ககிட்ட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து கேரட் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்லாம் துருவி எல்லாம் எடுத்து வச்சேங்க. கேரட் வந்து முதல்ல வெங்காயத்தெல்லாம் போட்டு வணக்குவோம் இல்லையா? வெங்காயம் போடும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தணும் அப்படின்னா நல்லா வணங்கும், வெங்காயத்தில் வந்து உப்பு ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம் இல்லையா? ஆனால் நான் உப்புக்கு பதிலாக நான் என்ன போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் சோடா உப்பு தாங்க போட்டேன். உப்பு வைக்கிறதோ ஒரு இடம், சோடா உப்பு வைக்கிறதோ வேறு இடம். ஆனாலும் ஏதோ ஒரு ஞாபகம் கவனிச்சிதறதுனால சோடா உப்பு எடுத்து போட்டுட்டேன். அடுத்து கேரட்டையும் போட்டுட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னடா கேரட் வந்து அழகாக வந்து நம்ம துருவி தானே போடுறோம், அப்போ வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி குழஞ்சி அல்வா மாதிரி வந்துச்சு. என்ன நடந்திருக்கோ நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ரீகேப் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, அடக்கடவுளே, நம்ம உப்புக்கு பதிலாக இந்த சோடா உப்பை போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். வேறு வழி என்ன பண்ணுறது? சரி, நானும் அப்புறமா எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க நான் இந்த மாதிரி போட்டுட்டேன், இது பசங்களுக்காக தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது மறந்துட்டேன், தெரியாமல் சாரி, இப்போ என்ன பண்ணணும்? சச்சா, நீ ஒன்றும் பண்ணாத, சோடா உப்பு தானே, ஒன்றும் ஆகாது, அது கேரட் நல்லா வெந்திருக்கும், நீ அப்படியே சாதத்தை கொட்டி கிளறி கொடு அப்படின்னாரு. என்னென்னா கேரட் சாதம் வந்து கேரட் சாதம் மாதிரி இல்லை, அல்வாவில் வந்து ரைஸை கொட்டி கிளறி கொடுத்த மாதிரி தான் இருந்தது. வேறு வழி என்ன செய்ய முடியும்? பசங்களும் சாப்பிட்டுட்டாங்க. பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் தெரியல, ஆனாலும் வந்து கேரட் பொரியல் வந்து அல்வா மாதிரி ஆயிடுச்சுங்க. கேரட் அல்வா ஆயிடுச்சு. சரி, அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? சொல்லுங்க. ஈஸ்வரிமா?
1: தென்னைங்கொட்டு போட்டுமா, முருங்கை நல்லா பூவாடு இருந்ததுமா, சரி நல்லா வேசி சரி ஆற வச்சிட்டுமா, தண்ணி எல்லாம் புழிஞ்சிட்டு தலைக்கோட்டை தூள் பண்ணி வச்சிருந்தமா, சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்து எல்லாம் கரெக்டா போட்டு வணங்கிட்ட, மழை புடிய போடாம இருந்ததுமா.
0: சூப்பருங்க.
1: கலக்கத்தூளதான் போட்டு நல்லா செஞ்சீங்கம்மா. கடைசியில சாப்பிடும் போது என்னமோ காரமே உடைக்கலையே பார்த்தாமா, அப்புறம் பார்த்தா மிளகா பொடியே போடலங்கம்மா.
0: சரி விடுங்க, காரமே இல்லாம சாப்பிட்டுருக்கீங்க.
1: மறுபடியுமா நானும் கூட கேட்டிருக்கோம், என் பெரிய பையன கூட சாப்பிடுவோம், என் சின்ன பையன் கரெக்டா கண்டுபிடிப்பாம்மா சாப்பிடும் போது.
0: சரிங்க.
1: அப்புறம் மறுபடியும் லைட்டா தூள் போட்டு சூடு பண்ணி அப்புறமா செஞ்சு போட்டுருங்கம்மா.
0: சரிங்க, வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா சொன்னீங்க ஈஸ்வரிமா. நன்றி
1: நன்றி
0: நன்றி. நிறைய பேர் இந்த முருங்கைக்கீரையால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அடுத்த தோழி வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
2: நான் ரெண்டாவது இருந்து கனகா பேசுறேம்மா, தர்மபுரி மாவட்டம்.
0: சொல்லுங்க கனகா.
2: மாலு சிம்பிள் அடுக்கு மேல வச்சுட்டு வெளியே வந்து உக்காரணம்மா, அது கல்லைக்கு வந்து சேட நினைக்கலான்னு ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சிருந்தோம். அவங்க வந்து வாமா இப்போ நைட்லயே சேட நினைச்சா சீக்கிரமா பாஞ்சிருன்னு சொன்னாங்க. அவட இவர் வந்த உடனே ஞாபகம் இல்லாத வந்துட்டோம்மா கல்லைக்கு.
0: பால் என்ன
2: மேலேயே மூணு வேலைக்கா அங்கேயேதான் இருந்துச்சு அடுப்பு மேலே.
0: அப்புறம்
2: நைட்டு 10 மணிக்கு வச்சுதுமா. சரி, அப்புறமா சேடலாம் நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். அங்க பார்த்தாக்கா நாடகம் ஆடிருந்தாங்க தெருக்கூத்து. அப்படியே வாமா தெருக்கூத்து பாத்துட்டு வரலான்ட்டு வீடு துறக்கவே
0: இல்லை,
2: அப்படியே நாடகம் பார்க்கறது போயிட்டுமா.
0: சரி, கடைசியில பாத்திரம் என்னதான் ஆச்சு அத சொல்வீங்கன்னு பாக்குறேன்.
2: காலையில வந்து அப்புறமா வீடு திறந்து பார்த்தாக்கா நெருப்பு மாதிரி ஆயிடுச்சுமா பாத்திரம், ஆனா எரிஞ்சுனே தான் இருந்துச்சு.
0: எவ்வளவு கேஸ் வேஸ்ட்,
2: காலையில
0: வச்சே இந்த நிலைமை. நீங்க தீ அதிகமா வச்சிட்டு போய் என்ன என்ன ஆயிருக்கும்? சரிங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த தோழி வணக்கம். வணக்கம் வணக்கம்.

0: சொல்லுங்க.
1: நான் மறந்தது வந்து பாத்தீங்கன்னா
0: உங்களோட இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க. சரி சரிங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தது நிறைவா ஒரு தோழி கிட்ட கேட்டுருவோம். வணக்கம் நிறைவு தோழி. அப்படின்னு அவங்களே இணைப்பை துண்டிச்சுட்டே போயிட்டாங்க. தோழிகள்லாம் வந்து சொல்லும் போது கேட்கவே ஒரு மாதிரி, அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைவு தோழி வணக்கம்.
2: காலை வணக்கம் தோழி.
0: சொல்லுங்க தோழி, யார் எங்கிருந்து?
2: ராணி.
0: சொல்லுங்க, என்ன மறந்தீர்கள்?
2: சுவாரஸ்யமா தான் இருந்தது. அது பெண்களுக்கு உண்டான வியாதினே சொல்லலாம். அது அந்த என்ன சொல்றது, அந்த டைம் இன்மை காரணமாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதுமா. நானே கூட ஒரு சில நேரத்துல அவசரத்துல நம்ம பத பதன் வேலை செஞ்சோம்னா அது வேலைக்கு ஆகாதுமா. ஏதாவது அடுப்புல வச்சு போய் ஃப்ரிட்ஜ்ல எடுக்கலாம்னு போவேன், என்ன எடுக்க போனன்றதே மறந்துடுவோமா. அதுதான் நிறைய டைம் நின்றுருக்கேன் ஃப்ரிட்ஜுக்கு திறந்துட்டு. பால் அன்னைக்கு அப்படிதான் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னதாங்க பட்ட வச்சுட்டு, பட்ட வச்சுன்ற ஞாபகத்துல கலந்து வச்சுட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி பொங்கி வந்துடும் நான் போலான்னு போய் பார்த்தா அடுப்பே பார்த்து வைக்கிறேன்.
0: அருமை.
2: ஐயோ கடவுளே, அது மாதிரி நிறைய முறை ஒரு தண்ணி எல்லாம் சுடு தண்ணி காய வச்சுன்னு வச்சுக்கோங்க, கொதிச்சு அடுப்பு நனைஞ்சி அப்படியே விட்டுட்டு உட்காந்து அதுக்கு என்ன பண்ண தெரியுமா, ரெண்டு லைட்டை போட்டு விட்டு பாரு, ஏதாவது லைட் எரியுதுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு வச்சிருக்கேன் நானு.
0: வாழ்த்துக்கள், நன்றி. நிறைவா இன்னொரு தோழிக்கிட்டையும் கேட்டுருவோம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க சாந்திமா, சுருக்கமா சொல்லுங்க பாக்கலாம், நீங்க என்ன மறந்தீங்க?
3: என்ன மாதிரினா பால் நிறைய வச்சிருக்கு, எரிஞ்சு போய் குண்டாவே எரியுது. நான் அந்த பக்கம் வந்து கடைக்கு போயிட்டேன். எங்க பையன் வந்து என்ன அம்மா வச்சிட்டு போயிருக்குது எரியுது அடுப்பு அப்படின்ட்டு வந்து
0: பாத்துருக்கான்.
3: அப்புறம் எடுத்து வெளியே போட்டு வந்து ஆஃப்
0: பண்ணிட்டான்.
3: அம்மா அம்மாண்ணா ஏப்பா அப்படின்னு அடுப்பு என்னத்த வச்சிட்டு போனா அப்படின்னு. சாமி பால் வச்சிட்டு போயிட்டு இருந்தா ஒரு லிட்டர் பால் அப்படின்னு, பாலு பாரு குண்டா பாரு கலப்பல அப்படின்னா எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. கஷ்டமா போச்சு எனக்கு. அவன் எட்டி பார்த்தாங்க பரவாயில்ல, இல்லன்னா
0: இல்லன்னா
3: என்ன போட்டு வீடு எங்களுக்கு அதுல என்ன ஆயிருக்கும்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்க வீட்டுல இன்னைக்கு கூட கடையாண்டு போயிட்டாக்க ஏதாச்சும் அடுப்புல வச்சிட்டு வந்திருக்கியா பண்ணிட்டு வந்துரு எந்த வேலை இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாரு.
0: சரி சரிங்க, சூப்பரா சொன்னீங்க சாந்திமா, வாழ்த்துக்கள், நன்றி.
3: நன்றிங்க.
0: நன்றி நன்றி.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
6: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
7: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
6: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
7: குறிப்பிட்ட கலர்டா கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
6: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
7: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
6: போதுனே போதும்.
7: இதுக்கே எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
0: நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவே பெண் பூவே. இன்று கலக்கலான கவனச்சிதறல் அப்படின்ற தலைப்பில் வளம் வந்தது. தோழிகள் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக அவங்க மறந்த அந்த ஒரு நினைவை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க, குறிப்பாக நகைச்சுவையோடு பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 17 தோழிகள் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று அவங்க மறந்த அந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை இப்போ நினைக்கும்போது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு அழகான உணர்வோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற தோழிகளுக்கும் பங்கேற்க முயற்சித்த மற்றும் கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள்.

இதுவரை கேட்டு ரசித்தோம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேர்களே, உங்கள் நினைவிற்காக இன்று பகல் 12:10 அறிவியல் மலர். இன்று இயற்கையும் அறிவியலும் மனித வாழ்வின் இரு கண்கள். தருமபுரி கடத்தூர் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் முனைவர் பி லட்சுமிபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: 26 Commonwealth Games in Glasgow. She dominated the women's 48-kilogram weightlifting event with a record-breaking total lift of 190 kilograms. India's medal tally now stands at 4 with 1 gold, 2 silver and 1 bronze. Para power lifter Chandu Kumar had opened the country's account with a bronze medal in the men's heavyweight event on the opening day of the competition. The Intermeteorological Department, IMD, has forecast very heavy rainfall with extremely heavy rainfall at isolated places over Odisha and Chhattisgarh today. IMD said Odisha will experience widespread to extremely heavy rainfall under the influence of a depression over the northwest Bay of Bengal. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
5: போதுனே போதும்.
6: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
7: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
8: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: அறிவியல் மலர். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையும் அறிவியலும் மனித வாழ்வின் இரு கண்கள் உரை வழங்குகிறார் கடத்தூர் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் முனைவர் பி. லட்சுமிபதி அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னீங்கன்னா, இயற்கையும் அறிவியலும் மனித வாழ்வின் இரு கண்கள். நீங்கள் டாப்பிக்கை வச்சே புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இயற்கையும் வந்து நம்மளால், நமக்கு உயிர் கொடுக்கறதே இயற்கை தான். நம்ம இயற்கை சூழ்நிலை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஸோ இயற்கையோடு தான் நம்ம ஒத்து போய் ஆகணும். அண்டு அதோட அறிவியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் எல்லாமே நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக படைக்கப்பட்டது தான் இந்த அறிவியல், இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். இது வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையும் அறிவியலுமே வந்து நம்மளுடைய மனித வாழ்வோட இரு கண்கள். ஸோ ஒரு கண்ணு இல்லாமல் நம்மளால் வந்து சரியாக பார்க்க முடியாது இல்லைங்களா. அது மாதிரி ஒரு கண்ணில் நம்மளால் ஃபுல்லாக வியூவே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று பெற முடியுமா அப்போ அப்படின்றது அந்த கணக்கில் வராது இல்லைங்களா. அப்போ ரெண்டையுமே நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கை மிக முக்கியமான தேவைகள் என்னென்ன அப்படின்னா, காற்று, நீர், மண், மரங்கள், இதெல்லாம் வந்து இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை வளங்கள். ஸோ இந்த வளங்களால் நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் இம்ப்ரூவ் ஆகுமா? கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா, அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அறிவியல் தான். அந்த அறிவியல் நம்ம வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி தான் வந்து மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதவை. அதுவே எப்படி பண்ணணும் அப்படின்னா, இயற்கைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல். ஸோ இயற்கையோடவே, இயற்கை கூட சேர்ந்தே நம்ம பயணிக்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா அந்த மரம் செடி கொடிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு ஹில் ஸ்டேஷன், ஒரு ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல சுவாசம் இருக்கும், காற்று வந்து தரமானதாக இருக்கும். அந்த காற்றோட தரம் மிக மிக முக்கியம். ஏன்னா உள்ள நம்மளுடைய நுரையீரலுக்கு அந்த தரமான காற்று கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அந்த ஆக்சிஜனை

வந்து அழகாக பிரித்து பிளட் செல்ஸில் கொண்டு கொடுக்கும். அந்த ரத்தமானது நம்மளுடைய எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. அப்போ காற்றோட தரம் வந்து மிக மிக மிக முக்கியம். ஸோ காற்றோட தரம் பாதிக்கப்படும் போது தான் நமக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் நிறைய டிசீசஸ் வந்து வியாதிகள் வந்து மனிதனுக்கு வரத்துக்கான முக்கிய முக்கியமான காரணிகளாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அப்போ மனிதன் ஆரோக்கியமாகவும் இருக்கணும், மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். ஸோ அப்போ ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு மனிதன் இருக்க வேணும்னா இயற்கை வந்து மிக முக்கியமான பங்கு. ஸோ இயற்கை தான் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி. இயற்கை மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய சக்திகள் வந்து நிறைய இருக்குது. அந்த இயற்கை சக்தியை வந்து நம்ம வந்து பேணி பாதுகாத்தோம்னா நம்ம மனிதனுடைய வியாதிகள் அளவு குறையும். ஸோ மனிதனுடைய வியாதிகள் அளவு குறைஞ்சதுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். ஸோ நமக்கு அதிகமாக வியாதி வராது, நம்மளுடைய நீண்ட காலம் மனிதன் வந்து வாழ முடியும். இப்போ அறிவியல் பார்த்தோம்னா, அறிவியல் இப்போ இயற்கையை பற்றி நான் பேசிட்டேன், அறிவியலை பற்றி சில குறிப்புகள். அதாவது அறிவியல் வந்து மனித வாழ்வை வந்து என்ன பண்ணுது, எளிதாக்குது, அதுவும் இல்லாமல் வசதியானதாக மாற்றுகிறது. எப்படி இது நடக்குது? ஒரு ஒரு துறைகளையும் பாருங்கள். நீங்கள் மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மாத காலம் இல்லை வந்து ஒரு 15 நாள் வந்து ஒரு வியாதியை குணப்படுத்துறதுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கஷ்டகாலம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான உணவுகள், துணிமணிகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த நோயாளியோட மனநிலை எப்படி இருக்கும்னா, எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம், நம்மளுடைய சாதாரண வாழ்க்கை எப்போ வாழ்வோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ அறிவியல் முன்னேற்றம் எதை நோக்கி போயிட்டுருக்கு? இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஏதோ ஒரு மேஜர் சர்ஜரி அப்படின்னா நம்ம என்ன, அது ஒரே நாள் இல்லை 2 நாள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குது. இந்த அட்வான்ஸ்மெண்ட்னால என்ன நமக்கு பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இல்லை 2 நாளில் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடலாம் மேஜர் சர்ஜரி. இன்கேஸ் இதெல்லாம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆகணும், இல்லைனா ஒரு மாத காலம் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எவ்வளவோ நன்மைகள் நமக்கு வந்து அந்த அறிவியல் வழங்குது பார்த்தீங்களா. அறிவியலோட டெவலப்மெண்ட் வந்து ஒரு மனித வாழ்க்கையை என்ன மாதிரி புரட்டி போடுது பாருங்கள். அதே மாதிரி தகவல் தொடர்பு பாருங்கள். அந்த காலத்திலலாம் நீங்கள் லெட்டர் எழுதி போட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆகுங்க, 2 நாளில் 3 நாளில் போகும்னு சொல்லுவாங்க. அது இன்கேஸ் ஏதோ லேட் ஆகும், எப்படி இருக்கா, நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கார்டெலாம் எழுதி நம்ம போட்டிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தகவல் தொடர்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள், அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் இல்லை 4 நாளாவது ஆகும் நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ இன்றைக்கி அப்படி இல்லை, கையளவில் வந்து கையில் வந்து நம்ம கையில் வந்து உலகமே நம்ம கையில் இருக்குங்க. செல்ஃபோன்ஸ் இருக்குது, எல்லார்ட்டையும் செல்ஃபோன்ஸ் இருக்குது. ஒரு செகண்டில் நீங்கள் போட்ட உடனே ஒரு நிமிஷத்தில் வந்து அந்த ஆப்போசிட்டில் யாருக்கு நீங்கள் வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய குரலே நீங்கள் கேட்கலாம். இது மிகப்பெரிய வளர்ச்சி இல்லையா? இந்த அறிவியல் ஆற்றி இருக்கக்கூடிய புரட்சி வந்து மிகப்பெரிய அளவிலானதுங்க. இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த மருத்துவத்துறை, அப்புறம் தகவல் தொடர்பு துறை, அடுத்து போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் புரட்டி போட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம முன்னாடி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வாகனங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது. இப்போ வந்து நம்ம வாகனங்கள்லாம் வந்து வேற மாதிரி, அதாவது மனிதர்களுக்கு எந்த விதத்துலேயும் இடையூறு ஏற்படாத அளவுக்கு வசதி வாய்ப்போட. இப்போ ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த வண்டியில் என்னென்ன முக்கியமான அம்சங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. 20 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சைக்கிள் தான் மிகப்பெரிய போக்குவரத்து பார்த்திங்கன்னா, சைக்கிள் தான். சைக்கிள் தவிர ரொம்ப ரொம்ப குறிப்பிடும்படிய அளவுக்கு தான் அந்த வாகனங்கள். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அந்த போக்குவரத்து துறை வந்து அறிவியல் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. இப்போல்லாம் காரெல்லாம் எப்படி லான்ச் பண்ணுறாங்க பாருங்கள். கார் மட்டும் இல்லை, மற்ற வாகனங்கள், பஸ்ஸு கூட எடுத்துக்கோங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் பண்ணி ஏசி பஸ்ஸு அது இதுன்ற நல்ல வசதியாக நம்மளால் போக முடியுது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நீண்ட தூர பயணம் வந்து அவ்வளோ ஈஸி ஆகிடுச்சு. அதே மாதிரி விவசாயம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் புரட்சி. விவசாயம்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு 6 மாதத்துக்கு தான் வந்து பயிர்கள் கிடைக்கும். இப்போல்லாம் 3 மாதம் 2 மாதத்தில் பயிர்கள் கிடைக்கிது. அதே சமயத்தில் விளைச்சலும் பார்த்திங்கன்னா அதிக மகசூல் கொடுக்குது. அதிக அளவில் மகசூல் கொடுக்கறது தான் வந்து நம்மளுடைய முக்கியமான தேவை. ஏன்னா ஆண்டுக்காண்டு நம்மளுடைய சராசரி தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா மக்கள் தொகை பெருக்கம் இருக்குது. ஸோ மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப நம்ம வந்து விவசாயம் வந்து நல்லா பண்ணணும், அதே மாதிரி விவசாய பொருட்களை விளைவிக்கணும் அப்படின்னாலும் நமக்கு இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப மிக மிக உதவிகரமாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா நமக்கு கல்வி. கல்வி வளர்ச்சி வேறு லெவலில் இருக்குது. கல்வியில் வளர்ச்சியை பற்றி நம்ம வந்து சொல்லணுமே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ

ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்வி என்ன படிக்கணும் அப்படின்றத ஒரு வாத்தியாரை கேட்டுதாங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஐயா இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த மாதிரி என் குழந்தை வந்து என்ன படிக்கணும், என்ன ஆகணும், ஃப்யூச்சரில் என்ன ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் வாத்தியாரை தான் சொல்லிக் கொடுப்பார். இன்றைக்கி அப்படி இல்லை, நமக்கு வந்து ஒரு மொபைலில் நீங்கள் இந்த கல்வியை பற்றி இல்லை என்னுடைய ஃப்யூச்சருக்கு இந்த கல்வி எனக்கு சொல். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது நம்ம ஒரு சாட் ஜிபிடியோ இல்லது வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு, அதாவது நம்ம சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி, இந்த மாதிரி பல டூல்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நம்ம டூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, எந்த டாபிக் நம்ம பற்றி கேட்டாலும் அந்த டாப்பிக்கில் அது கரெக்டான ஆன்சரை கொடுக்கும். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த கல்விக்கு நம்ம என்ன படிக்கணும் இல்லை ஒரு துறை சார்ந்த ஒரு தகவல்களை பெற வேண்டும் என்றாலும், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டாபிக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டாப்பிக்கில் அழகாக அதை வந்து ஒரு 20 பாயிண்ட்டை வந்து தொகுத்து கொடுக்குது. அந்த 20 டாப்பிக்கில் நம்ம எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்மளுடைய மனிதனோட வாழ்க்கை தரத்தை பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு இந்த அறிவியல் மேம்பாட்டினால். ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இயற்கை சார்ந்தபடி. ஸோ இயற்கைக்கு எந்த பங்கமும் விளைவிக்கக்கூடாது. ஸோ இயற்கை வந்து என்றைக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து அறிவியல் வளத்தை யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அழிவுகாலம் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஸோ இயற்கையும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல, மாறாக ஒன்றுக்கொன்று தன்னோட தன் வந்து ரெண்டும் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டியது. எப்படி மனுஷனுக்கு இந்த பார்வையில் ரெண்டு கண்ணோட வேரியன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரு பொருளை தான் அந்த ரெண்டு கண்ணும் பார்க்கும். அந்த மாதிரி ஒரு கண்ணு இயற்கை, ஒரு கண்ணு அறிவியல்னா ஒன்றோட ஒன்று நம்ம காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாது. இயற்கை வளர்ச்சி தான் வந்து அறிவியல் வளர்ச்சியும் இருக்கணும். அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இயற்கையை நம்ம பாதுகாத்து அந்த அறிவியலை பொறுப்புடன் பயன்படுத்தினால் மட்டுமே நிலையான வளர்ச்சியை நம்மளால் அடைய முடியும். ஏன்னா மனித குலமானது இதை நோக்கி தான் பயணிக்க வேணும். அந்த இயற்கை வளங்கள் அழிக்காமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பாதுகாக்கணும். இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது வந்து மிக மிக முக்கியம். ஏன்னா அறிவியல் வளர்ச்சி ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம காடுகளை அழித்தாலோ இல்லை மரங்கள் அதிகமாக நடாமல் இருந்தாலோ, இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ள வேண்டும். இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் பார்த்திங்கன்னா அந்த கொரோனா காலங்கள். இந்த கொரோனா காலங்கள் பார்த்திங்கன்னா இமயமலையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து அந்த இமயமலையை பார்க்கவே முடியாதுங்களாங்க. ஆனால் வந்து அந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனித இது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அதிகமான அளவில் வந்து எந்த விதமான தொழிற்சாலையும் இயங்கலை, அதிகமான போக்குவரத்து இல்லை. அப்போ என்ன பண்ணுது, இயற்கை தன்னைத்தானே புதுப்பிக்குது. அப்போ இயற்கை தன்னைத்தானே புதுப்பிக்கிறதுக்கு நம்ம மனிதனாகிய நாம் வந்து என்ன பண்ணணும், உதவணும். எப்படி உதவலாம் அப்படின்னா, ஒரு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் 2-வீலரில் போகாமல் சைக்கிளில் போகலாம், அப்படி இல்லைன்னா நடந்து போகலாம். இயற்கையோடு நம்ம வாழலாம். அப்போ வந்து என்னாகும், உங்களுக்கு அதிகமான புகை வராது. ஸோ நீங்கள் ஒரு வாகனம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதிகமாக புகை வரும். ஸோ அப்போ அந்த புகையை நீங்கள் தடுத்திங்கன்னா, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தடுத்திங்கன்னா, இந்த உலகத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் விட்டு கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அந்த இயற்கைக்கு சார்ந்த உதவிகரமாக நம்ம இருக்கலாம். எப்படி இருக்கலாம்னா, பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். பொது போக்குவரத்தை பயன்படுத்திங்கன்னா எக்கனாமிக்கல், அதாவது நம்மளுடைய பொருளாதார ரீதியாகவும் நமக்கு வந்து அது பெனிஃபிட்டாக கொடுக்குது. ஸோ முடிந்த வரைக்கும் நம்மளால் என்ன முடிஞ்ச வரைக்கும் இந்த பயோ டைவர்சிட்டிக்கு நம்ம என்ன உதவிகரமாக என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம். ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு விஷயம் அது நம்ம வண்டி தான் எடுத்துகிட்டு போகணுன்னா போகலாம், அது தப்பு இல்லை. பட் கூடுமான வரைக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா, இந்த அறிவியல் வளர்ச்சியை ஒட்டிய நம்ம இயற்கையை பேணி பாதுகாக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளோ அதை நம்ம பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மழை வளம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்குமே தெரியும் இந்த மழையானது வந்து அதிக பொழிவு இல்லாமல் மழை பொழிவு குறைந்துள்ளது. ஸோ மழை வந்து அதிகமாக பொழியாமல் குறையறதுக்கான காரணங்களில் இந்த குளோபல் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உலக சுற்றுச்சூழல் வந்து வெப்பநிலை, அந்த வெப்பநிலையானது என்ன பண்ணுது, அதிகரிச்சிருச்சிச்சு. ஸோ உலகளாவிய வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது. நம்மளுடைய பருவமழை பொய்த்து பெய்வது, அப்புறம் பார்த்திங்கன்னா அதீத வெப்பநிலை. ஸோ வெப்பநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் உலகளாவிய இந்த சராசர வெப்பநிலை உயர்வு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இப்போ அட் ப்ரெசண்ட் ஒரு எல் நேனோ அப்படின்ற ஒரு இது கான்செப்ட் சொல்கிறாங்க நிறைய விஞ்ஞானிகள். எல் நேனோ அப்படின்னா என்னங்கிறதுனா, அந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மேற்பரப்பு நீரோட

வெப்பநிலை வந்து வழக்கத்தை விட அதிகமானது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கடல்கள் இருக்கு இல்லையா, அந்த கடல்கள் மூலமாக தான் நமக்கு சூரிய ஒளியினால் அந்த நீர் ஆவியாகி மேகமாகி திரும்ப வந்து நம்ம பூமிக்கே மழையாக பொழியுது. ஸோ எல்லாருக்குமே இது தெரியும், வழக்கமாக நம்ம ஸ்கூல் லெவலில் படித்தது தான். ஆனால் இது என்ன ஆகுது, இந்த குளோபலைசேஷன், இந்த வார்மிங், குளோபல் வார்மிங் அப்படின்றதுனால உலகளாவிய வெப்பநிலை ஏற்றத்தின் காரணமாக எல்லா இடத்துலையுமே இப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. நிறைய நியூஸில் நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து அதிகமான வெப்பநிலையை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பனிக்கே பழகிப்பட்ட போனவங்க, அவங்க பனி இந்த குளிர் தட்பவெப்பநிலை தான் அதிகமாக அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு தட்பவெப்பநிலை எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக ஒரு மனிதனுக்கு ஒரு ஜுரம் அப்படின்னா 100 டிகிரி அடிக்குது, 99 டிகிரி 100 டிகிரிலாம் ஜுரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த காய்ச்சல் மாதிரி காய்ச்சலை விட பல மடங்கு ஏறி இருக்கு, 105 டிகிரி 110 டிகிரிலாம் சில கண்ட்ரீஸில் வந்து ரெக்கார்டாகிருக்கு. ஸோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னம்னா, நம்மளுடைய இயற்கையை நம்ம லைட்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சீரழிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் உண்மை. ஏன்னா இந்த இயற்கை கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கும் அது இயற்கை வந்து சரியான வளங்களை கொடுக்கும். அப்போ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும், நிறைய மரங்களை நடணும், நிறைய விஷயங்கள் நம்ம அதை செய்கிறது மூலமாக தான் இதை நம்ம சீரமைக்க முடியும். பின்னாடி வந்து இந்த எப்படி நம்ம வந்து இயற்கையை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் என்னன்றதுலையும் இன்னும் 2-3 பிரச்சனைகள் இருக்குது, அதை சொல்கிறேன். அப்போ சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த எல் நினோ தாக்கத்தினால் உலகத்தில் இருக்க எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் இந்தியாவும் ஒன்று. அந்த இந்தியாவிலையும் சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா அதிகமான மழை பெய்யுது, ஒரு சில பகுதிகளில் ரொம்ப குறைந்த மழை பொழிவு நடைபெறும், சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா மழையே பெய்யாது, வறட்சியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எதனுடைய தாக்கங்கள் அப்படின்னா, அந்த எல்நேனோவோட தாக்கங்கள். எல்நேனோங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, அதாவது உலகம் வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு. சிம்பிளாக ஒரே ஒரு தமிழ் அழகாக நம்ம சொல்லணும்னா உலக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. அந்த சுற்றுச்சூழல் இயற்கைக்கு மாறாக பாதிக்கப்படும் போது தான் அது வந்து என்ன பண்ணுது, அது கஷ்டங்களை நமக்கு கொடுக்குது. நம்ம இயற்கைக்கு என்ன கஷ்டங்களை கொடுக்குறோமோ அது திரும்ப நமக்கு வந்து கஷ்டங்களை கொடுக்குது. எப்படி உடம்பில் வந்து ஒரு கெட்ட பொருளை நீங்கள் சாப்பிட்றீங்க, அல்லது ஒரு தவறான ஒரு உணவு முறையை மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து நம்ம உணவு தவறானது அப்படின்றத நம்ம உடம்பு இண்டிகேட் பண்ணுது இல்லைங்களா. ஒரு அஜீரண கோளாறோ, இல்லை வந்து ஒரு ஏப்பம் வர்றதோ, இல்லை ஒரு அசௌகரியமான ஒரு நிலையோ, இதெல்லாம் வந்து இதோடய எதோட நிலைப்பாடு அப்படின்னா, நம்மளுடைய உடம்போட நிலைப்பாடு. ஏன்னா உடம்புக்கு வந்து சரியான சக்தி கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடலை, என்னது வந்து உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கலை அப்படின்றது தான் அது சொல்லுது. அந்த மாதிரி இப்போ இயற்கை என்ன பண்ணுது, நீங்கள் அதிக தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய புகைகள் ஆகட்டும், இல்லை வந்து தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய வந்து அந்த ஸ்லரின்னு சொல்லுவாங்க, அந்த எஃப்ளூயண்ட்டு, அந்த வெறி வரக்கூடிய அந்த கழிவு பொருளாக இருக்கட்டும், தொழிற்சாலையிலேருந்து வெறி வரக்கூடிய கழிவு பொருளாகட்டும், இதெல்லாம் வந்து காற்றில் தண்ணியில் எல்லாத்துலேயும் வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ அப்போ தண்ணி கலந்ததுன்னா தண்ணி வந்து என்ன ஆகிடுது, பொல்யூஷன் ஆகிடுது. ஸோ அந்த பொல்யூஷனான தண்ணி தான் மறுபடியும் பூமிக்கே வருது, பயிர்களுக்கு போகுது. ஸோ இதனால் வந்து நிறைய பாதிப்புகள் வந்து நம்ம மனிதர்களுக்கு தான் வருது. இது ஒரு பூமரங் மாதிரி ஒரு ரவுண்டு, அழகாக ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பக்கம் சீரழிச்சிட்டே போனீங்கன்னா அது திரும்ப எங்கே வந்து சேரும், நம்மையே தான் வந்து சேரும். இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் வந்து எரியுது அப்படின்ட்டு நம்ம ஒரு 4வது வீட்டில் இருக்கவங்க அமைதியாக போயிட முடியுமா? அவங்க வீட்டில் வந்து தீப்பற்றி எரியுதுன்னா ஒரு புத்திசாலிக்கு தெரியும், அது அடுத்தது நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வந்துடும். ஸோ அதை தடுக்க தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி தான் இது. ஸோ நீங்கள் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அப்படின்றத நான் மட்டும் என்ன பண்ணும், ஒரு தனிநபரான நான் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ நம்மளால் என்ன வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா, ஒருத்தர் மாறினாலோ இல்லை பல பேர் மாறினாலோ, 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சமாகவும், அந்த 100,000 பேர் இது மாதிரி இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா, அவங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அவங்க கொடுத்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சுற்றுச்சூழல் வந்து தன்னைத்தானே புதுப்பிக்கும். அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில காரணங்கள் வந்து அந்த மழை வளம் குறையுது, அப்புறம் வந்து குளோபலைசேஷன், அந்த வார்மிங், குளோபல் வார்மிங், அப்புறம் அந்த புயல்கள் உருவாகிறதுல கூட மாற்றம் ஏற்படுத்து. பார்த்திங்கன்னா தெரியும், கடைசி லாஸ்ட் வருஷம் புயல்கள் அதிகமாகவே வரலை, அதே மாதிரி அதோடைய பாதை மாறிடுது. ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம மழை பொழிவை கொடுக்கக்கூடிய புயல்கள்லாம் பார்த்திங்கன்னா, போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு புயல் தான் வந்தது, அதுவுமே வந்து ஒழுங்கான சரியான ஒரு மழை பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. ஸோ இதெல்லாம் எதனுடைய தாக்கம் அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழல் வந்து மாசுபடுதல்,
அதே சமயம் நமக்கு அறிவியல் முன்னேற்றத்தினால பல விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்குது. இப்போ ஏஐ டூல்ஸ் சொன்ன இல்லைங்களா, செயற்கை நுண்ணறிவு. அந்த செயற்கை நுண்ணறிவு என்ன பண்ணுது, நாம் மனிதர்களாகிய நாம் டெவலப் பண்ணது தான் அது. என்ன கேள்விக்கு என்ன பதில்

அப்படிங்கிறத நம்ம அதை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிடுறோம். அந்த கேள்வியை நம்ம கேட்கும்போது அதை சர்ச் பண்ணி, அந்த வெப்சைட்டில் சர்ச் பண்ணி, இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி அது நமக்கு தேவையான தகவல்களை கொடுக்குது. அதே மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சியெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அறிவியல் முன்னேற்றம் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ மற்ற நாடுகள்லாம் வந்து நம்மளை மூக்கு மேலே விரல வச்சு பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய வந்து விண்வெளி ஆராய்ச்சியோட பங்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம நம்ம நம்ம கண்ட்ரியை வந்து எல்லோரும் திரும்பி பார்க்க வச்சதில் மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று வந்து இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம். அந்த விண்வெளி ஆராய்ச்சி எவ்வளோ சேட்டலைட்ஸு எவ்வளோ இது, இவங்க இந்தியா வந்து அந்தளவுக்கு மிகப்பெரிய சந்திராயன்லாம் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம், அதே மாதிரி சூரியனை நோக்கி போதிச்சிங்களே அந்த ஆதித்யா விண்கலம், இதெல்லாம் வந்து இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிச்சு. அப்போ அறிவியல் முன்னேற்றம் இல்லைன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சியே இல்லை. அப்போ நாட்டோட வளர்ச்சி வேணும் அப்படின்னா அது எதை சார்ந்திருக்கணும், இயற்கையை சார்ந்திருக்கணும். இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. அந்த இயற்கை பேரிடர்கள் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஒரு எர்த்குவேக் வருது, இப்போ தருமபுரியிலையும் கிருஷ்ணகிரியிலையும் வந்து ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு புவி அதிர்ச்சி வந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன புவி அதிர்ச்சி வருது, அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே கணிக்க முடியும். இந்த அறிவியல் வளர்ச்சி நல்லா இருக்கும்போது, அந்த அறிவியல் வளர்ச்சியினால் நம்மளால் இந்த இயற்கை பேரிடர்கள், புயல் வருது அப்படின்னா முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுது, ஒரு மீனவர்கள் ஒரு கடலுக்கு போகாதீங்க அப்படின்றத வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இதனாவது மனிதனை காக்கக்கூடியது. ஸோ மனிதனை காப்பாற்றுது, அறிவியல் முன்னேற்றம் என்ன பண்ணுது, மனிதர்களை காப்பாற்றுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நான் முன்னாடி ஆல்ரெடி சொன்னேன், காற்று தர குறியீடு. இந்த காற்று தர குறியீடானது 0-50 இருந்ததுன்னா நல்லது, 51-100 இருந்ததுன்னா திருப்திகரமானது, 101-200 இருந்ததுன்னா மிதமானது, 201-300 இருந்ததுன்னா மோசமானது. இந்த காற்று தரம் வந்து குறைந்துக்கிட்டே வருது. இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தூசி அதிகமாக படியுது இல்லைங்களா, இப்போ எது அதோட இதில் வந்து சேகரிச்சுட்டு போகிறாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்குது, ஒவ்வொரு நகரத்துலேயும் இருக்குது, எல்லாமே வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த குப்பைகளை அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை எங்கே ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுமோ அங்கே வந்து அதை கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ குடும்பம் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ணலாம், அதை செஞ்சோம்னா கொஞ்சம் தவிர்க்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து. நம்ம பாதிப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், சில விஷயங்களை நம்ம பண்ணோம்னா இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது காற்றோட தர குறியீட்டு எண், இது வந்து 0-50 இருக்குது இப்போ அப்படின்னா நல்லது அது. ஆனால் நம்ம நல்லதுலேருந்து திருப்திகரமானது நோக்கி போயிட்டுருக்கோம். ஏன்னா 58 எனக்கு தெரிஞ்சு தருமபுரி தற்போதைய காற்று தர குறியீடு எண் வந்து 58. 58 அப்படிங்கிறது 51-100 திருப்திகரமான லெவலில் தான் இருக்குது. அதுவும் இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, 0-50 நல்லது அப்படின்ற ஒரு கட்டத்திலேயே அது இருக்குது. இன்னும் வந்து இந்த மலை இதெல்லாம் போனீங்கன்னா, ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா இன்னும் இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து இன்னும் நல்லா பெட்டராகவே இருக்குது, 0-25 இருக்குது. காற்றோட தரம் மிக அதிகமாக இருப்பதை தான் இது உணர்த்துது. அப்போ நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ என்னவும் காற்று மாசுபாட்டுனால இன்னும் அடுத்த லெவல்னு போகும்போது சுத்தமாக நம்மளால் மனிதன் வாழ முடியாத அளவுக்கு இந்த காற்றோட தரம் குறைஞ்சிரும். ஸோ அப்போ அந்த அளவுக்குலாம் நம்ம போக விடக்கூடாது. என்ன பண்ணணும், கூடுமான வரைக்கும் நம்ம இந்த காற்று தரத்தை வந்து நல்லா மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை தான் நம்ம இப்போ பண்ணணும். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம், இந்த இயற்கையை பாதுகாக்கும் வழிமுறைகள். அப்போ இயற்கையை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம், எப்படி பாதுகாக்கலாம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம். ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைச்சோம்னா இந்த மண் வளத்தை காக்கும். ஸோ அப்போ மண் வளம் காத்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மழை வந்ததுன்னா அந்த மழையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீர் தேக்குமானம், இதெல்லாம் தண்ணீரை தேக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மண் தானாகவே பார்த்துக்கும். மண் வளமானதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பயிர் வளமாக இருக்கும். அப்போ இந்த பிளாஸ்டிக் குறைபாட்டை குறைக்கிறது மூலமாக எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அடுத்தது காடுகளை வளர்த்தல், மரங்கள் நம்ம நடுறோம், மரங்கள் எங்கேயும் நடுறதே கிடையாது. ஸோ மரங்கள் இப்போ காடுகள்லாம் பார்த்திங்கன்னா காடுகளோட அளவுகள்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ காடுகளோட அளவை இன்க்ரீஸ் பண்ணணும். அது மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதிகமான மரங்களை நட்டோம்னா அந்த மரங்கள் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் ப்யூரிஃபை பண்ணுது, இந்த காற்றோட தரத்தை மேம்படுத்துது. அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு, அதாவது ரினியூபிள் எனர்ஜி சோர்சஸ். இந்த யூசேஜ் ஆஃப் ரினியூபிள் எனர்ஜி சோர்சஸ் வந்து இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு வந்து சூரிய சக்தியாக இருக்கலாம், காற்றாலையாக இருக்கலாம், நீர் மின்னாற்றலாக இருக்கலாம், இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. இதில் வந்து ஏதாவது நம்ம யூஸ் பண்ணோம்னா, இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு சூரிய சக்தியோட பயன்பாடு அதிகமாகிருச்சு, அப்போ இதனால் எந்த விதமான நமக்கு வந்து வேஸ்டேஜஸும் கிடையாது. இப்போ சூரிய ஒளியை நம்ம பயன்படுத்தி ஒரு

வீட்டுக்கு பவர் கொண்டு வராங்க, கரண்ட்டு சப்ளை கொடுக்குறாங்க. ஏன்னா சூரிய ஒளியில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. ஸோ அந்த சூரிய ஒளி சக்தியை ரெண்டு விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று ஹீட் எனர்ஜி, இன்னொன்று வந்து லைட் எனர்ஜி. ஸோ அந்த ஹீட் எனர்ஜியை டைரெக்டாக யூஸ் பண்ணால் ஹீட் ஆகும். நம்ம பொருட்களை ஒரு இப்போ நீர் இருக்குது, காலையில் எல்லாம் வீட்டில் வந்து குளிக்கும்போது பாத்ரூமில் வந்து தண்ணி வந்து சூடாக தான் இருக்கணும். இந்த நார்மல் வாட்டர் ஹீட்டர் என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணுது. வேறாஸ் நம்ம இப்போ இந்த சூரிய சக்தி மூலமாக யூஸ் பண்ணக்கூடிய ஹீட்டர் வந்து சூரிய சக்தியிலேருந்து வரக்கூடிய இதை வந்து ஆற்றலை பெற்று அதை வந்து என்னவா மாற்றுது, சுடுதண்ணியாக மாற்றுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரிய ஒளியை மின்னாற்றலாக டைரெக்டாக நம்மளால் மாற்ற முடியும். இதுக்கு என்னென்னா ஃபோட்டோவோல்டிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோவோல்டிக்கு தகடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது டைரெக்டாக என்ன பண்ணுதுன்னா சூரிய ஒளியை மின்சக்தியாக டைரெக்டாக மாற்றிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா இது யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான கெடுதலும் இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, பெட்ரோல், டீசல், கோல், கறி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆற்றல் வந்து புதுப்பிக்காது. ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது யூஸ் பண்ணது தான், அது வேஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எந்த விதமான இதுவும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டிங்க, ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டிப்ளீட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஆனால் இந்த மாதிரி புதுப்பிக்கத்தொகை பக்கத்தொகை ஆற்றல் பார்த்தீங்கன்னா ரினியூவல் எனர்ஜி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அது எந்த விதத்துலையும் கெட்டு போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ காற்றாலை, இந்த காற்றாலை மூலமாக நமக்கு மின்சாரம் கிடைக்குது தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரி இந்தியாவிலையும் நிறைய காற்றாலைகள் இருக்குது. இந்த காற்றாலை மூலமாக ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த காற்றாலை வந்து எங்கே அதிகமாக காற்று வருதோ அந்த இடத்துல வந்து அதை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த காற்றாலையிலேருந்து அந்த காற்று வந்து அது மேலே மோதுது. காற்று மேலே மோதுறதுனால அது வந்து சுழலுது. சுழறது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை ஒரு ஜெனரேட்டரோட கப்புள் பண்ணிட்டா அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அப்போ காற்றுலேருந்து நம்ம மின்சாரத்தை ஈஸியாக தயாரிக்க முடியும். இதனால் ஏதாவது நம்ம கெடுதல் ஏதாவது ஏற்படுமா? ஒன்றும் கிடையாது. பொல்யூஷனே கிடையாது. எந்த விதமான பாதிப்பும் அதனால் நமக்கு ஏற்படாது. அதுதான் மிக மிக முக்கியமான கருத்து இந்த புதுப்பிக்கத்துக்கூடிய ஆற்றல், ரினியூவபிள் எனர்ஜி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மழை நீர் சேகரிப்பு, முக்கியமாக இயற்கை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து முக்கியமானது மழை நீர் சேகரிப்பு. மழை பொழிவு வந்து மிக குறைவாக இருக்குது. அந்த மழை பொழிவை எப்படி தேக்கி வைக்கலாம், எப்படி உருண்டோடி அந்த மண் வந்து எப்படி அதை அப்சர்வ் பண்ணலாம். மண் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணால் தான் நமக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய பூமியில் நிறைய தண்ணி நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த பூமியோட லெவல் வந்து வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆக நம்ம போர் வந்து அதிகமாக ஆழம் போட தேவையில்லை. இதெல்லாம் நம்ம மனித வாழ்வு வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நிலையான வளர்ச்சி. நிலையான வளர்ச்சின்னா என்ன அப்படின்னா எதிர்கால தலைமுறைக்கு என்ன தேவை அவங்களுக்கு நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ ஒரு காசு மதிப்பு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பணத்துக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா இயற்கைக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு நம்ம கொடுக்கணும். அப்போ எதிர்கால தலைமுறையோட தேவையை எதுவும் பாதிக்காத அளவுக்கு இப்போ தற்போதைய தலைமுறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வளர்ச்சி தான் அந்த நிலையான வளர்ச்சி. அதுதான் இப்போ மெயின் டாப்பிக்கு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான வளர்ச்சி. இதோட மூணு தூண்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, சமூக முன்னேற்றம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாருக்கும் தெரியும், எப்படி நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசணும். பொருளாதார வளர்ச்சியும் வேணும். ஏன்னா எக்கனாமிக் வைஸ் நம்ம இம்ப்ரூவ் ஆனால் தான் ஒரு கிராமம் வளர்ந்தால் தான், ஒரு நகரம் வளர்ந்தால் தான் ஒரு நாடு வளரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே வளர்ச்சியை நோக்கி போனால் மட்டும்தான் சமூக முன்னேற்றத்தை நம்மளால் அடைய முடியும். இந்த மூணு கருத்துருக்களையும் கரெக்டாக கொண்டு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம தண்ணியையும் அதே சமயத்தில் கரண்ட்டையும் என்ன பண்ணலாம், நம்ம சிக்கனமாக பயன்படுத்தினாக்கா என்னாகும், நமக்கு இந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கலாம். ஸோ அப்போ மாசுபாட்டை குறைக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நம்மளுடைய சமூகமானது ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி அடையும். நம்ம குடும்பம் வரைக்கும் நம்ம இந்த கழிவு மேம்பாடு, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா இந்த இயற்கைக்கு மாறாக நம்ம போகிறத கம்மி பண்ணலாம், குறைக்கலாம். அந்த அறிவியல் வளர்ச்சி, மனிதநேயம், சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வு, இதுதான் வந்து மூணுமே ஒன்றோட ஒன்று இணைந்து இருக்கணும். எப்படி பார்த்திங்கன்னா அறிவியல் வளர்ச்சி ஒரு நல்ல வாழ்வியல் முன்னேற்றத்தை வழங்குது. மனிதநேயம், என்றைக்கும் வந்து மனிதநேயம் வந்து போகவே கூடாது. மனிதநேயம் ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதனுக்கு உதவி தான் செய்யும். அந்த உதவி செய்கிறது மூலமாக மனிதநேயம் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் அதிகமாகும். அதேமாதிரி இயற்கையும் அறிவியலும் இணைந்தால்தான் மனித சமூகம் ஆரோக்கியமான மற்றும் வளமான

0: அதை விட முக்கியமான நிலையான முன்னேற்றத்தை அடைய முடியும். இயற்கை வந்து நமது உயர், அறிவியல் நமது முன்னேற்றம், இவை இரண்டும் இணைந்தால்தான் மனித வாழ்வு முழுமை பெறும். ஸோ இயற்கையோடு சேர்ந்த சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மனித வாழ்வு நல்ல முன்னேற்றங்கள் அடையும். இதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையும் அறிவியலும் மனித வாழ்வின் இரு கண்கள் உரை வழங்கினார் கடத்தூர் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் முனைவர் பி லட்சுமிபதி அவர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவை கூடியபோது கடும் அமளிக்கிடையே அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதாவை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை தாக்கல் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் நீட் தேர்வு தொடர்பான போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். முன்னதாக இன்று காலை 11 மணிக்கு மக்களவை தொடங்கியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். அவர்களின் சாதனைகள் தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்குவதற்கான அறிவிப்பை திரு ஓம் பிர்லா வெளியிட்டார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையின் மரபுகளை மீறி சில உறுப்பினர்கள் செயல்பட்டு வருவதை தாம் கவனித்து வருவதாகவும் அவையின் மாண்பு கருதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அவையின் மரபுகளை மீறி உறுப்பினர்கள் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை காலை 11 மணிக்கு தொடங்கியதும் ரசாயனம் மற்றும் உரங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கையை தாக்கல் செய்ய அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்தார். பின்னர் அவையின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேயை பேச அனுமதித்தார். தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக மாநிலங்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களை சிறப்பாக செயலாற்றியவர் டாக்டர் கலாம் என்று தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் டாக்டர் கலாமின் திறமையின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தவர் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் கலாமின் வாழ்க்கை அறிவியல் மற்றும் நாட்டின் சேவை அடிப்படையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் APJ அப்துல் கலாம் தேசத்திற்கு ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று கூறியுள்ளார். டாக்டர் கலாம் தனது பேச்சுக்கள் மூலமாக இளைய சமுதாயத்தை வெகுவாக கவர்ந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். போக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியதன் மூலம் உலக அரங்கில் இந்தியா மீதான பார்வையை கலாம் பன்மடங்கு உயர்த்தி காட்டியவர் என்று டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில் பாரத் ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அணுசக்தி துறையில் இந்தியாவிற்கு புதிய அடையாளத்தை காட்டியதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் கல்வி மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் அவரின் பங்கு மகத்தானது என்றும் டாக்டர் மோகன் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழகத்தின் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். இந்தியாவின் ஏவுகணை மற்றும் விண்வெளி திட்டங்களில் முக்கிய பங்காற்றியதால் அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்பட்டார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். மாணவர்களை மிக

0: நேசித்த அவர், இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்று நம்பினார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள் என்று உயர்ந்த எண்ணத்தை இளைஞர்களிடம் விதைத்தார். அவரது 11வது நினைவு தினம் இன்று ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று காலை அவரது குடும்பத்தினர் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் ஜமால் சித்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிறகு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நக்சலைட்டுகளை ஒழிப்பதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் வீர தீர செயல்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக தெரிவித்துள்ளார். காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரானின் வர்த்தக கப்பல் மீது யுக்ரேன் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு ஆணையத் தலைவர் இப்ராஹிம் அசீசி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். யுக்ரேன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள யுக்ரேன் தூதரக அதிகாரியை அழைத்து இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்தது. சிக்கிம் மாநிலத்தில் காலியாக உள்ள 20% வனக்காவலர் பணியிடங்கள் அக்னிவீர் படையினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், ராணுவத்தில் தங்களது பணியை நிறைவு செய்து திரும்பும் அக்னிவீரர்களுக்கு இந்த வனக்காவலர் பணியிடங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிக்கிம் காவல்துறையில் 20% பணியிடங்கள் ஏற்கனவே அக்னி வீரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ராணுவ பணியை முடித்து வரும் அக்னி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பை சிக்கிம் அரசு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதில் உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு பிரேம்சிங் தமாங் தெரிவித்தார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படையினர் மீட்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். சாலை மார்க்கமாக பல இடங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் விமானப்படையினர் மீட்டு வருகின்றனர். இதுவரை 42 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த 23-24 தேதிகளில் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் 108 பேர் மீட்கப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளு தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பெருமை சேர்த்து அவர் படைத்துள்ள இந்த சாதனை தொடர வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற இப்போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஈஷா சிங் தங்கப்பதக்கத்தையும் சக வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்தியா நெதர்லாந்தையும் பிரேசிலையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தால் முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி

0: வரை ஒத்திவைக்கப்பட்டனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் நிஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:50.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: ஏய் விஜயா, இந்த ஹோட்டல்ல சாப்பாடு சூப்பரா இருக்குல்ல?
1: ஆமா ரவினா, இந்த ஹோட்டல் நான் அடிக்கடிக்கு வர ஹோட்டல் தான். இங்க சாப்பாடு எப்பவுமே சூப்பரா இருக்கும். இன்னும் வேணா சொல்றேன், என்ன கொஞ்சம் சாப்பிடு நீ.
0: இல்ல இல்லடி, எனக்கு போதும், இதுவே என்னால சாப்பிட முடியல.
1: என்ன சொல்ற, நிறைய சாப்பாடு இன்னும் இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ண போறோம்?
0: பரவாயில்ல, விடு, குப்பையில போட்டுட்டு போயிடலாம்.
1: இதெல்லாம் குப்பையில போறதுக்கு நம்ம வாங்கியிருக்கோம்.
0: ஏண்டி அப்படி கேக்குற?
1: ஆமா, பின்ன உன் தட்டுல இருக்க அந்த சாப்பாடு உன் கைக்கு வரத்துக்கு எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க தெரியுமா? முதல்ல விவசாயி வந்து விதை போட்டிருப்பாரு, அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சிருப்பாரு, மாச கணக்குல அந்த பயிரை வளர்த்து அறுவடை பண்ணிருப்பாரு. இது இல்லாம போக்குவரத்து, சமையல் அறன்ட்டு எல்லாரோட உழைப்பும் இதுல இருக்கு.
0: உண்மைதான், ஆனா நம்ம மட்டும் இந்த உணவை வீணாக்காம இருந்தா என்ன மாற்றம் வரப்போகுது?
1: இந்த மாதிரி சொல்றதுனாலதான் எந்த மாற்றமும் வர்றதில்ல. மாற்றம் நம்ம கிட்ட இருந்துதான் வரணும். ஒரு ஒருத்தரும் தேவைக்கு அதிகமா சாப்பாடு எடுக்காம தேவையான அளவு மட்டும் சாப்பாடு எடுத்துக்கிட்டா உணவு வீணாகிறத தடுக்க முடியும்.
0: சரியா சொன்ன. ஆனா மீதமாகிற உணவெல்லாம் நம்ம என்ன தாண்டி பண்றது?
1: அப்படி கேளு. முதல்ல நல்லா இருக்கிற சாப்பாடை பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாப்பாடு யாருக்காவது தேவைப்படுதான்னு பார்த்து அவங்களுக்கு கூட கொடுக்கலாம். வீட்டுல சாப்பாடு மீந்துச்சுன்னா அது அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு யாராவது கொடுக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஆதரவற்றவங்க யாருக்காவது கொடுக்கலாம். இல்ல உணவு வந்து கழிவு பொருளா மாறிடுச்சு அப்படின்னா அத உரமா மாத்தலாம்.
0: சரி, இதனால வேற என்ன பாதிப்புகள்லாம் நம்மளுக்கு வரப்போகுது?
1: உணவை வீணாக்கிறதுனால தண்ணீர் தட்டுப்பாடு, மின்சார தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, இது மாதிரி பிரச்சனைலாம் வர்றது மட்டும் இல்லாம இயற்கையும் பாதிக்கப்படும். குப்பையில நம்ம உணவை போடுறதுனால சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும். அதே நேரத்துல பல பேரு ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாம காத்துட்டு இருக்காங்க. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ரவினா.
0: சரியா சொன்ன. இனிமேல எனக்கு தேவையான அளவு மட்டும்தான்ப்பா நான் ஆர்டர் செய்வேன். ஒருவேளை அதுக்கும் மீதமா இருந்துச்சுன்னா அதை நான் வீணாக்காம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன்.
1: இதுதான் நல்ல பழக்கம். உணவை மதிக்கிறதும் விவசாயியோட உழைப்பு மதிக்கிறதும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு சமம்.
0: உணவை மதிப்போம்,
1: உணவு வீணாக்குவதை தடுப்போம். இது சூழல் காப்போம்.

0: Boom.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: 40 திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம்

0: நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. இளைஞர்களுக்கு சுயதொழில் பயிற்சி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வழங்கப்படும் பயிற்சிகள் குளிர்சாதன பெட்டி மற்றும் ஏசி பழுது பார்த்தல், வீட்டு மின் இணைப்பு பணிகள், கொத்தனார் மற்றும் கான்கிரீட் பணிகள், இளநிலை அழகுகலை நிபுணர் பயிற்சி, துரித உணவு தயாரித்தல் மற்றும் துரித உணவகம் அமைத்தல், காய்கறி சாகுபடி மற்றும் காய்கறி நாற்றங்கால் மேலாண்மை ஆகிய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். கிராமப்புறம் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ இயக்குனர் இந்தியன் வங்கி, ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், கலெக்டர் அலுவலகம், தருமபுரி. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் பெயர் மற்றும் முகவரி, தேர்வு செய்யும் பயிற்சியின் பெயர், ஆதார் அட்டை நகல், மாற்று சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் 3 மற்றும் தொலைபேசி எண். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2026. மேலும் தொடர்புக்கு 0 43 42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன், 23/05/11 என்ற எண்ணிற்கும், 86/67/67/94/74 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மூலம் 2 வருவாய்க்கோட்டை மற்றும் 10 வட்டார அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தேவையான சேவைகளை பெற வழிகாட்டி வருகின்றனர். வழங்கப்படும் சேவைகள் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசா சிகிச்சை, கண் பரிசோதனை ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், தருமபுரி. மேலும் விவரங்களுக்கு 0 43 42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன், 23/00/50 என்ற எண்ணிலும், 18/00/42/50/111 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் வாட்ஸ்அப் வழியாக 94/98/34/53/50 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, யுபிஎஸ்சி குடிமை பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தின்படி யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு 2027 தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக மதிப்பீட்டு தேர்வு 6/9/2026 அன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 7,500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டை போலவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமை பணி பயிற்சி நிறுவனங்களான அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கையும் இந்த மதிப்பீட்டு தேர்வின் மதிப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வமுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் www.skilldevelopment.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிக்கையை படித்து பார்த்து 3/8/2026 விண்ணப்பிக்கலாம். இதற்கான நுழைவுச்சீட்டு 3rd வாரம் வழங்கப்படும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, படித்த வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை. இதற்கு கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் மேல்நிலை கல்வி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 5 ஆண்டு பதிவு செய்திருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் 1 ஆண்டும், இவற்றிற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 45ம், மற்ற பிரிவினருக்கு 40 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். ஆண்டு குடும்ப வருமானம் ரூபாய் 72,000. மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/8/2026. விண்ணப்பம் கிடைக்கும் இடம் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், தருமபுரி. நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேர்களே.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதுவரை கேட்டது சூழல் காப்போம் மெல்லிசை, நிறைவு பெற்றது மெல்லிசை. பண்பலையில் இன்னும் சில நாடுகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியான மதிய வணக்கங்கள். நேரம் மதியம் 1:10.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோட்டிஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs.
6: MCET Pollachi Coimbatore. Counseling code 2706. Call 9942955440.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, கடிதம் மூலம் காற்றலையில் கானங்களை கேட்கும் நேயரத்தில் இணைந்திருக்கிறோம். மணிக்குயில் பாடுற நேரம், மனசு மட்டும் மௌனமாய் கேட்கும் நேரம். தொலைதூரத்தில் இருந்தாலும் உன் நினைவு மட்டும் என் அருகிலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய தருமபுரியிலேருந்து சுதா சத்யராஜ் அவங்க கடிதம் மூலம் கேட்டிருக்காங்க. தங்க மனசுக்காரன் படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இளையராஜா இசையில் மனோ பாடியிருக்காங்க. கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: என்ன நேயர்களே, நான் சொன்ன மாதிரி அவர் மனசில் இருக்கிற நினைவுகளை கடிதம் மூலமாக பாடலை கேட்டார் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலும் இடம்பெறணுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். நீங்களும் ஒரு சிறிய அஞ்சல் அட்டையை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச படம், பாடல், உங்கள் ஊர், உங்கள் பெயர் எழுதி நிலைய முகவரியான நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி நிலையம், தர்மபுரி பண்பலை 102.5, அதியமன்கோட்டை, அஞ்சல், நல்லம்பள்ளி தாலுக்கா, தர்மபுரி 6368 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் அடுத்ததாக தனக்கு பிடிச்ச பாடலை கேட்டிருக்கிறாரு ஏலகிரியிலிருந்து குணசேகரன் பெருமா. உரிமை கீத படத்திலேருந்து கேட்டிருக்கிறாரு, மெல்ல நீ நடந்து வருவ, அதை பார்த்து என் மனசு சொல்லுது ஒரு ராகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் இருக்கிற பாடலை கேட்டிருக்கிறாரு. கேட்டு ரசிக்கலாமா? இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி,

0: பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
4: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், பிபி, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: என்ன நேயர்களே, இப்ப நீங்களும் எழுத ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா எழுதியிருக்காங்க ஒருத்தங்க, மிக அரிதான வாசனைனா என்ன வாசனையா இருக்கும்? மண் வாசனை தானே. அந்த மாதிரி உன்னை நினைச்சாலே என் மன முழுக்க வாசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கடத்திக்கொட்ட சிவகாமி மாணிக்கம் அவங்க கேட்டிருக்காங்க. சூரியவம்சம் படத்துல இருந்து SA ராஜ்குமார் இசையில், அரிகரன் சுஜாதா மோகன் குரலில். கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து ஒரு வாரம் அவருக்கு வந்து வாந்தி, எது சாப்பிட்டாலும் வாந்தி. பட் ஆனால் வந்து ஒரு 1 மந்த்தாகவே வந்து அவருக்கு வந்து பசி இல்லை. வயிறு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு திம்முன்னு இருக்குது, பசி இல்லை. இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த 1 மாத காலங்களுக்கு வந்து அவருக்கு வந்து வாந்தி ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வாந்தி ஆரம்பித்த உடனே கொஞ்சம் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர் தான். பட் இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய உடம்பை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனடியாக அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகியிருக்காரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு, இல்லை இது எண்டோஸ்கோப் பண்ணணும்னு சொல்லி எங்கிட்ட அனுப்பிச்சு விட்டாங்க. பார்த்தாக்க நல்ல உள்ள பெரிய கேன்சர் கட்டி அடைச்சிக்கிட்டு அவர் சாப்பிட்ற சாப்பாடை வந்து உள்ளே போகாத அளவுக்கு வந்து வாமிட்டு கொடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு அதை தடுத்துக்கிட்டு இருந்து செஞ்சு பண்ணிச்சு. டக்குன்னு நாங்கள் வந்து உடனே பயாப்சி எடுத்துட்டோம், எண்டோஸ்கோப் பண்ணிவிட்டு உடனே சிடி ஸ்கேனும் எடுத்தோம். பார்த்தா அந்த சிடி ஸ்கேனில் கேன்சர் கட்டி தான் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அவர் வந்து அந்த 1 மாத காலம் வந்து அந்த பசி இல்லை, வாமிட்டிங் வந்தது செஞ்சதுன்னு உடனே மருத்துவரை போய் அணுகி செஞ்சு பண்ணினதுனால அவருக்கு வந்து நம்ம ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம். இவருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணால் நம்ம 100% க்யூர் கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செய்து அந்த சிம்டம்ஸ், அதாவது பசி இல்லையா, வயிறு திம்முன்னு இருக்கா, கொஞ்சம் சாப்பிட்டாவே எனக்கு வந்து பசி எடுக்க மாட்டேங்குதா, உடனடியாக மருத்துவர் அணுகுங்க. ஒரு சாதாரண ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், எண்டோஸ்கோப் பண்ணுங்கள். இது ரெண்டுலேயும் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் பண்ணிடும். அதேமாதிரி போன வாரம் ஒரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்து எங்கிட்ட வந்த இதே மாதிரி தொந்தரவு, பசி இல்லை, வயிறு உப்பசமாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டா கூட அப்படியே திம்முன்னு இருக்குது, படுத்துக்கலானே இருக்குது. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே வந்து எண்டோஸ்கோப் பண்ணியிருந்தாங்க, வெளியவே வந்து ஸ்கேனும் பண்ணியிருந்தாங்க, அதில் எந்த தொந்தரவும் இல்லை. அப்புறம் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து செஞ்சு பண்ணி கேட்கலன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வேறு ஒரு என்னோடய பேஷண்ட்டே ஒருத்தர் வந்து இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி பண்ணினதுனால பண்ணோம், வந்தார். அது பார்த்து செஞ்சு பண்ணி ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தா, அதாவது அந்த உப்பு, அந்த சோடியம் பொட்டாசியம் குளோரைட் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு டெஸ்ட் எடுத்து பார்த்து செஞ்சு பண்ணோம்னா அவருக்கு வந்து சோடியம் வந்து வெறும் 118 தான் இருந்தது, ஆல்மோஸ்ட் 140 பக்கம் இருக்கணும். இந்த சோடியம் இவ்வளோ கம்மியாக இருக்கிறது என்ன பண்ணணும்னா, குடல் மூமெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திடும். குடல் நல்லா வேலை செஞ்சு மூமெண்ட் ஆனால் தான் நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகி கீழே போகணும் செய்யணும் பண்ணும். அதனால் அந்த மூமெண்ட்டை நிறுத்திடுறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திம்முன்னு ஆகிடும் செஞ்சிடும். அதனால் வந்து பசி இல்லை செயலை பண்ணலன்னா நம்ம வந்து

0: சம்பந்தப்பட்டது மட்டும்தான்றது நினைக்கக்கூடாது. பசி இல்லைனாக்கா அதுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், அதுதான் நான் சொல்லுவேன். 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், மீதி 10% வேறு காரண காரியங்களுக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, செய்துப்பட்டது. அதனால் கொஞ்சம் உடனே இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருங்க.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: சரி சரி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக கடிதம் மூலம் தனது விருப்ப பாடலை கேட்டிருக்கிறார். நாமக்கல் மங்களாபுரம் ராஜசேகர் கேட்டிருக்கிறாரு. கண்ணதாசன் பாடல் வரிகளில் இசை கே வி மகாதன், இசையில் பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், குரலில் எனக்கு எல்லாமே அறிய வச்ச தேவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. பாடலை கேட்டு ரசிக்கலாமா? இணைந்திருங்கள் பண்பலையோடு.

வைத்து அறி ஊற்றினோடு உயர் ஆற்றல் தந்தென்னை அறிஞன் கவிஞன் கலைஞன் இவன் என அருளும் தமிழும் திகழும் கடல் என கற்றவரும் கொற்றவரும் முற்றுமே அறிந்தவரும் நித்த நித்தம் புகைந்திட நின்னருளை தந்தருவாய் உற்றார் சுற்றம் உறவினர் மாந்தர் யானை சேனை படையுடை வேந்தரு பற்றும் பத்தை நீக்கிய ஞானி பலரும் புகைந்திட ஆக்கிய வாணி வாயில்லாத பிள்ளை என்று வாயில்லாத ஊமை என்று ஆயிரங்களான கல்வி வாய்த்து

அடுத்ததாக தன்னோட நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. தாராபுரம் சின்னக்கடை விதி இளங்கோவன் ஜாகர்ஹுசன் இதய கோவில் படத்திலிருந்து எஸ்பிபி குரலில் இளையராஜா இசையில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது நீர் விருப்பம் நிகழ்ச்சி. இதுவரை நான் உங்களுடன் சோழராணி ராமகிருஷ்ணன்.
1: டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோட்டிஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னும் சில நாடுகளில் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுத்தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கரின் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது இப்பிரச்சனையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த பிரச்சனையோ விவாதங்களோ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறிய அவைத்தலைவர், அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரினார். அவையின் மாண்புக்கு ஊறு விளைவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் அமளி தொடரவே மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது அமளியினூடே பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான 2024 சட்ட திருத்தங்களுக்கு இது வகை செய்கிறது. மத்திய ஊழியர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவையில் இதனை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவை தாக்கல் செய்யும் போது எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று நீட் விவகார போராட்டத்தின் போது மாணாக்கருக்கு எதிரான காவல்துறையினரின் நடவடிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதா மிகவும் முக்கியமானது என்றும் இதுகுறித்து விரிவான விவாதத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் நாட்டின் தேர்வு முறை பிரச்சனைகள் குறித்து வலுவான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்தது. அவை இன்று கூடியவுடன் ரசாயனம் மற்றும் உரத்துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை மாநிலங்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அனுமதி வழங்கினார். மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பாக அரசியல் சட்ட விதி 267 கீழ் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரினார். இதனைத் தொடர்ந்து நிலவிய கூச்சல் குழப்பங்களால் அவை முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, பொது தேர்வு ஒழுங்குமுறை மசோதா தொடர்பான விவாதத்தை வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் தடுப்பதாக குற்றம் சாட்டினார். வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவது தொடர்பான முக்கியமான இம்மசோதா மீது விவாதத்தை தடுப்பது நாட்டிற்கும் மாணாக்கருக்கும் தவறான செய்திகளை கொண்டு செல்லும் என்றும் அவர் குறை கூறினார். மாணாக்கரின் உணர்வுகளை மதித்து எதிர்க்கட்சிகள் இந்த மசோதா குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் பங்கேற்க திரு ரிஜிஜு அழைப்பு விடுத்தார். தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு தொடர்பான பிரச்சனையில் மாணாக்கரின் போராட்டத்தின் போது அவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது நாளை விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று ஒப்புக்கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மல்யா பக்சி, மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களது குடும்பத்தினர் தாக்கல் செய்த மனுக்கள் மீதும் விசாரணை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான போராட்டத்திற்கு அரசியல் சாசனத்தில் உரிய உரிமை உள்ளதாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் அப்போது எடுத்துரைத்தார். நீட் விவகாரத்தில் தாக்கலான மற்றொரு மனு மீது விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ள நந்தன் நிலைக்காணி உயர்நிலை குழுவின் பரிந்துரைகளுக்கு பின்னர் இதுகுறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முத்துப்பாண்டியின் வெற்றி நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்திருப்பதாக புகழாரம் சூட்டினர். ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையையும் அறிவித்தார்.

0: மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இன்று இப்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் தன்னிகரற்ற வீரத்தையும் அளப்பரிய சேவையையும் அமைச்சர்கள் பாராட்டினர். தீவிரவாதத்தை வேரோடு களைந்து நாட்டில் அமைதியையும் முன்னேற்றத்தையும் ஒருங்கே துணிச்சலுடன் நிலைநாட்டும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரை போற்றுவதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. கனிம வள கொள்ளைகளை தடுத்து தமிழக அரசுக்கான வருவாயை பெருக்குவது, இத்துறையை மேம்படுத்துவது, இத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் ஆகியவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னை கோட்டூர்புரத்தில் மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட 11 துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். சட்டப்பேரவையில் வரும் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இதில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். இதன்படி கூவமாற்றின் பாடிக்குப்பம் நீரோட்ட பாதை முதல் நேப்பியர் பாலம் வரையிலும் கூவம் வடக்கு பிரிவு 6 தூய்மைப்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த தூர்வாரும் பணிகளால் பாடிக்குப்பம், அமைந்த கரை, சூளைமேடு, சேத்துப்பட்டு, எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளநீர் தங்குதடையின்றி செல்ல வழிகோலும் என அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை காலத்திற்கு முன்னரே அனைத்து தூர்வாரும் பணிகளையும் விரைந்து முடிக்க அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 11வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அன்னாரின் நினைவிடம் அமைந்துள்ள ராமேஸ்வரம் பேய்கரும்பில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நாட்டுப்புற கலைஞர்களின் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தீவிர பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் HIV பரிசோதனை செய்வதற்கான QR கோட் வசதியையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகள் உதகைக்கு செல்ல இன்று முதல் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருப்பினும் உள்ளூர் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் இப்பாதையில் செல்ல எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்போது நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கண்டு களித்து வருகின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இப்பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தி இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்துள்ளதால் வெகுவாக கவர்ந்து வருகிறது. நாடுகாணி, கூடலூர், ஊசிமலை, ஓவேலி உள்ளிட்ட பகுதிகளில் நீல குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் வெகுவாக கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். குறிஞ்சி மலர்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கிய தாவரங்களில் ஒன்றாக உள்ளதால் பூக்களை பறிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த ஆண்டுக்கான ஆடி தபசு திருவிழா கடந்த 18ஆம் தேதி கோமதி அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தினந்தோறும் சுவாமி அம்மாளுக்கும் 2 வேளைகளிலும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை அறியும் சிவனும் ஒன்றே என்று அறியும் வகையில் காட்சி கொடுக்கும் ஆடி தபசு திருவிழா நடைபெற உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டு

போட்டியில் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களின் கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையின் அளவு மதுரை கருங்காலக்குடியில் 2 சென்டிமீட்டரும், நீலகிரி தாலுகா அலுவலகம் பந்தலூர், சிவகங்கை சிங்கனம்புணரி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழையளவு பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மதுரை கருங்காலக்குடியில் 19.6 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 40.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.8 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான அறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்போது அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
2: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
3: தண்ணீர் சிக்கனம், தேவை இக்கணம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மதியம் 2 மணி. நாம் இணையவிருக்கிறோம் விவசாய அரங்கம்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி.

0: அம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்னங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: இங்கதானே அந்த பாத்திரத்தை வச்சுட்டு போன, எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க? ஒரு பொருளை வச்ச இடத்துல திரும்பவும் பார்க்க முடியாது என் அத்தை கிட்ட.
2: என்ன மருதாணி, உனக்குள்ளேயே முணுமுணுத்துட்டு இருக்கிற, கொஞ்சம் சத்தமா தான் பேசு, அப்பதானே எனக்கும் கேக்கும்.
1: வந்துட்டாங்களா? நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னு ஆராய்ச்சி பண்றதே உங்களுக்கு வேலை.
2: ஏன் புள்ள, என்ன ஆச்சு? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே பேச மாட்டேன்.
1: அதெல்லாம் ஒன்னும் இல்லத்த, பாத்திரத்துல தயிர் ஊத்தி வச்சிருந்தேன், இப்போ அந்த பாத்திரத்தை இங்க காணோம், அதான் தேடிக்கிட்டு இருக்க. நீங்க பாத்தீங்களா?
2: அதுதானா விஷயம், நம்ம பக்கத்து வீட்டு பட்டு இருக்கால, அவங்க வீட்டுக்கு விருந்தாளியெல்லாம் வந்திருக்காங்களாம், தயிர் வேணும்னு கேட்டா அதான் கொடுத்துட்டேன்.
1: அம்புட்டு தைரியமா கொடுத்துட்டீங்க?
2: ஏமா மருதாணி, தயிருக்கான காசு அவ கொடுத்துட்டா, அதோ அங்க நான் வச்சிருக்கேன் பாரு. நீ இப்ப மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. என்னடா நாம கஷ்டப்பட்டு தயிர் தயாரிச்சு வச்சிருக்கோம், கொஞ்சம் கூட நம்மளை கேட்காம இப்படி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்களேன்னு தானே யோசிக்கிறேன்.
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, நீங்க எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும்.
2: ஏன் புல மருதாணி, நீயா பேசுற? என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல.
1: ஏன் அத்த அப்படி சொல்றீங்க?
2: சும்மா தான் சொன்னேன். சரி சரி, தொழுவத்துல மாடுகளுக்கு தீவனத்தை கொடுத்துட்டியா?
1: இப்பதான் அத்த அங்க போய் எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு மாடுகளுக்கு தீவனத்தையும் கொடுத்துட்டு வந்த.
2: இப்படிதான் கால்நடைகளை பொறுப்பா பாத்துக்கணும்.
1: சரிங்க அத்த. அத்த, தொழுவத்துல சாக்கு மூட்டைகளை பார்த்தேன், அதுல என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அதுவா, நம்ம உரக்கடை முத்து இருக்கான்ல?
1: ஆமா, முத்தண்ணன்.
2: அவங்க கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை அவங்களே தயாரிக்கிறாங்களா, அத விற்பனையும் செய்யறாங்களா?
1: அப்படியா, பரவாயில்லையே.
2: ஆமாம் புள்ள, அதனால நம்ம மாடுகளுக்கு அந்த தீவனத்தை கொடுக்க சொன்னான். இது மாதிரி தீவனத்தை முறையா கால்நடைகளுக்கு கொடுத்தா அது மூலமா நல்ல சத்துக்கள் நம்ம மாடுகளுக்கு கிடைக்குமா, பால் வரத்தும் அதிகமா கிடைக்குமா?
1: அத்த, கேட்கவே ஆச்சரியமா இருக்கு, ஆனா இவருக்கு எப்படி தீவனங்களை பத்தி இத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கு?
2: நானும் இந்த சந்தேகத்தை முத்துக்கிட்ட கேட்டேன். அதுக்காம நம்ம ஊர் சமுதாய கூடத்துல நடந்த கூட்டத்துல தான் அத்தனை விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதா சொன்னான். இப்ப கூட இது சம்பந்தமான விவரங்களை அங்கன சொல்ல போறாங்களாம். நாம ரெண்டு பேரும் விவரங்களை போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம்.
1: சரிங்க அத்த, அப்ப நான் போய் ஜன்னல் கதவை எல்லாத்தையும் சாத்திட்டு வரேன்.
2: சரி புள்ள, நானும் திண்ணையில காய போட்டிருக்க மிளகாய்களை அள்ளி வச்சுட்டு வந்துடுறேன், இல்லனா இந்த சேவல்கள் அம்புட்டையும் விட்டு வைக்காது.
1: அத்த, இங்க பாருங்களேன், விவரம் கேட்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு.
2: ஆமா மருதாணி, அதோ அந்த பலகையில யாரு வந்து என்ன விவரம் சொல்ல போறாங்கன்னு எழுதிருக்கு பாரு, நான் படிக்கிறேன் கேளு. கால்நடைகளுக்கு அடர் தீவனத்தின் அவசியம் பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்களாம். நாம கவனமா கேட்போம்.
3: பசுந்தீவனம் மற்றும் நார்ச்சத்து மிக்க வேளாண் கழிவுப் பொருட்களான வைக்கோல், சோளத்தட்டை போன்றவைகளால் பூர்த்தி செய்ய

இல்லாத சத்துக்களை அடர்த்தேவனங்கள் மூலம் கால்நடைகளுக்கு அளித்து அதன் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமின்றி அதன் உடல்நலனை பாதுகாப்பதோடு உற்பத்தி திறனை அதிகரித்து அதிக லாபம் அடையலாம். கால்நடைகளில் தீவனம் அதன் உடல் வளர்ச்சிக்கும் இனவிருத்திக்கும் பால் உற்பத்திக்கும் தேவையான அடிப்படை ஊட்டச்சத்துக்களை கிடைப்பதற்காக தேவைப்படுகிறது. தீவனத்தில் அனைத்து ஊட்டச்சத்து பொருட்களும் சரியான அளவில் சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும். ஊட்டச்சத்துக்கள் பொதுவாக மாவுச்சத்து, அதாவது சர்க்கரை சத்து என்று சொல்வார்கள், நார்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாது உப்புக்கள் மற்றும் உயிர்ச்சத்து, அதாவது வைட்டமின்கள் என வகைப்படுத்தலாம். இந்த ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களும் உடலில் நடைபெறுகின்ற பல்வேறு செயல்களுக்கு, அதாவது வளர்சிதை மாற்றம் ஏற்பட காரணமாக உள்ளன. அடர்த்தீவனம் என்பது யாதெனில் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் அடர்த்தியாக, அதாவது அதிக அளவில் உள்ள தீவனமாகும். கலப்பு தீவனம் என்றும் அழைப்பர். கலப்பு தீவனம் என்பது பலதரப்பட்ட சத்துக்கள் மிக்க மூலப்பொருட்களை கலந்து அளிப்பதாகும். அடர்த்தீவனத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் பயன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலாவதாக எரிசத்து, அதாவது மாவுச்சத்து என்று சொல்வார்கள், இல்லைன்னா சர்க்கரை சத்து என்று சொல்வார்கள். உடலை சரியான வெப்பநிலையில் வைத்திருக்க இந்த எரிசத்து தேவைப்படுவதோடு அனைத்து உடல் உறுப்புகளும் இயங்கவும், கால்நடைகள் நடக்கவும், உடல் அசைவிற்கும், உடல் வளர்ச்சிக்கும், பாலில் உள்ள லாக்டோ சர்க்கரை உற்பத்திக்கும் தேவைப்படுகிறது. எரிசத்தை பெரும்பாலும் அசையுன் வயிறுள்ள மாடுகள், ஆடுகள், நார்ச்சத்து அதிகமுள்ள புல்வகை தீவனங்களை ஜீரணித்து பெற்றுக்கொள்கின்றன. ஜீரணம் குறைவாக உள்ள வைக்கோல் தட்டை வகைகள், குறைவான மேய்ச்சல் அல்லது தேவைக்கு குறைவாக புல் வகைகளை அளிக்கும்போது அதிக உடல் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தி செய்யும் கால்நடைகளுக்கு போதுமானதாக இருக்காது. அடர்த்தீவனம் தயாரிக்க மாவுச்சத்து அதிகமுள்ள மக்காச்சோளம், சோளம், கம்பு, மரவள்ளி கிழங்கு திப்பி ஆகியவற்றை 35 முதல் 50% சேர்ப்பதால் கால்நடைகளுக்கு தேவைப்படும் எரிசத்து கிடைக்கின்றது. இரண்டாவது சத்தாக புரதச்சத்து. கால்நடைகளின் வளர்ச்சி மற்றும் பால் புரதம் கேசின் ஆகியவை உற்பத்தி செய்ய தேவைப்படுகிறது. புரதச்சத்துக்களில் உள்ள அமினோ அமிலங்கள் அடிப்படை பொருள் உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களின் வளர்ச்சிக்கும் திசுக்களின் எண்ணிக்கையை நிலைப்படுத்தவும் தேவைப்படுகிறது. நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கவும், இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கும், ஜீரண நொதிகள் உற்பத்திக்கும் புரதச்சத்து அவசியம். முக்கியமாக நாம் கால்நடைகளுக்கு கொடுக்கும் புற்கள், காய்ந்த தட்டு வகைகள், வைக்கோல் ஆகியவற்றில் மிக குறைந்த அளவே, அதாவது உடலை பேணிக்காக்க தேவைப்படும் புரதச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய மட்டுமே முடியும். அதிக உடல் வளர்ச்சிக்கும் பால் உற்பத்திக்கும் நாம் கொடுக்கும் அடர்த்தீவனத்தில் உள்ள பின்னாக்கு மற்றும் பருப்பு வகையில் இருந்துதான் தேவையான புரதச்சத்து கால்நடைகளை சென்றடையும். மேலும் அடர்த்தீவனங்கள் தயாரிக்க பயன்படும் மது ஆலை கழிவுகள், குளுட்டன் எனும் வகை தீவனங்களில் புரதச்சத்து அதிகம் இருக்கும். பயிறு வகை பசுந்தீவனம் அளிக்கும் பட்சத்தில் புரதச்சத்தின் அளவை அடர்த்தீவனத்தில் சற்று குறைத்து கொள்ளலாம். புரதச்சத்தும் எரிச்சத்தும் சரியான விகிதத்தில் இருந்தால்தான் உடல் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்க திறன் நன்றாக இருக்கும். இவற்றில் ஏதேனும் ஒன்று அதிக அளவில் கொடுக்கப்பட்டால் உடல் நலக்குறைவு ஏற்படுவதுடன் அதன் உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டு கால்நடைகளை கழிவு செய்ய நேரிடும். மூன்றாவதாக கொழுப்பு சத்து. மாவுச்சத்தை காட்டிலும் கொழுப்பு பொருள் 2.25 மடங்கு அதிக எரிசக்தியை கொடுக்கும். உயிர்ச்சத்து வைட்டமின்களான வைட்டமின் ஏ, டி, இ, கே மற்றும் கால்சியம் சத்து போன்றவற்றை உடல் பயன்படுத்த கொழுப்பு சத்து உதவுகிறது. கொழுப்பு அமினங்கள் இனப்பெருக்க ஹார்மோன் உற்பத்திக்கும் உடல் திசுக்களின் வெளிப்போர்வையாகவும் செயல்படுகின்றன. நாம் அடர்த்தீவனத்தில் கணக்கும் தானியங்களில் சிறிதளவும் பின்னாக்கு வகைகளிலும், அதாவது எண்ணெய், கொழுப்பு சத்து இருக்கின்றது. அதிக எரிசத்து தேவைப்படும் இறைச்சி கோழி தீவனத்திலும் பன்றிகளின் தீவனங்களிலும் தாவர எண்ணெய்களை பயன்படுத்த வேண்டியுள்ளது. அடுத்ததாக பைப்பாஸ் ஊட்டச்சத்துக்கள் என்று சொல்வார்கள். நாளொன்றுக்கு 20 லிட்டர் அதற்கு மேல் பால் கொடுக்கும் பறவை மாடுகளுக்கு சாதாரண அடர்த்தீவனம் புற்கள் மூலம் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய இயலாது. தேவையை பூர்த்தி செய்ய அதிக அளவு மாவுச்சத்துள்ள தானியங்களை அளித்தால் வயிறு உபாதை, அதாவது அமில நோய், அசிடோசிஸ் என்று சொல்வார்கள், உண்டாகி வயிறு உப்பிசம் ஏற்படும். உதாரணமாக அரிசியில் மக்காச்சோளத்தை காட்டிலும் அதிக அளவு பெருவயிற்றில் ஜீரணமாகும் ஸ்டார்ச் உள்ளதால் வயிறு உப்பிசம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். இதனால் அதிக எரிசத்து மிக்க தாவர எண்ணெய் பயன்படுத்தினாலும் நார்ச்சத்து ஜீர்ணிக்கும் தன்மை பாதிக்கப்படும். இதை தவிர்க்க தான் பைபாஸ் கொழுப்பு, அதாவது பைபாஸ் ஃபேட் என்று சொல்வார்கள், அதாவது அது பெருவயிற்றில் ஜீர்ணிக்காமல் சிறுகுடலில் ஜீர்ணித்து எரிசத்தை மாடுகளுக்கு அளிக்கும். அதேபோல் புரதச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய அதிக பின்னாக்கு வகைகளை சேர்க்கும்போது

0: பெருவயிற்றில் ஜீரணித்து அமோனியா உற்பத்தியாகி மாட்டின் உடல் நலனை கெடுப்பதோடு இனப்பெருக்க திறனையும் பாதிக்கும். இதை தவிர்க்க பைபாஸ் புரதம் எனப்படும் மூலப்பொருளை அடர்த்தி வனத்தில் சேர்த்து அளிக்க வேண்டும். இயற்கையாகவே கிடைக்கும் பின்னாக்கு பொருளை சில ரசாயன மாற்றத்துக்கு உட்படுத்தி புரதம் பெருவயிற்றில் ஜீரணமாவது தவிர்க்கப்படுகிறது. பருத்தி பின்னாக்கு, தேங்காய் பின்னாக்கு, மர இலைகள் மற்றும் மக்காச்சோள குளுட்டன் தூள் ஆகியவற்றில் இயற்கையாகவே பைபாஸ் புரதம் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து அடர்த்தியவனத்தில் குறைந்தளவே இருக்கும். முக்கியமாக தவிடு, பொட்டு ஆகியவற்றை அடர்த்தியவனம் தயாரிக்க பயன்படுத்தும் போது இந்த நார்ச்சத்து கால்நடைகளுக்கு கிடைக்கும். புற்கள் மற்றும் வைக்கோல், சோளத்தட்டை ஆகிய வகைகளில் அதிகளவு நார்ச்சத்து இருக்கும். இந்த நார்ச்சத்தை பெருவயிற்றில் உள்ள பாக்டீரியாக்கள் நொதித்து மாடுகளுக்கு தேவையான எரிசத்தையும் பாலில் உள்ள கொழுப்பு உற்பத்திக்கு தேவைப்படும் மூலப்பொருட்களையும் உற்பத்தி செய்ய உதவுகின்றது. அடுத்தது இந்த எரிசத்து மற்றும் புரதச்சத்து மட்டும் இருந்தால் போதாது. இவ்விரண்டையும் உடலில் உட்கிரகிக்க தாதுப்புக்கள் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் தேவைப்படுகிறது. பல வகையான தாதுப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் உள்ளன. இவற்றில் ஏதேனும் ஒன்று குறைந்த அளவில் கிடைக்க பெற்றாலும் நாம் கொடுக்கும் எரிசத்து மற்றும் புரதச்சத்தை உடல் உபயோகப்படுத்த இயலாது. உடலில் நடைபெறும் அனைத்து உயிர் வேதியியல் மாற்றங்களுக்கும் பல்வேறு செயல்பாட்டு திறனுக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் பால் மற்றும் இறைச்சி உற்பத்திக்கும் தாதுப்புக்கள் வைட்டமின்கள் மிகவும் அவசியம். அடர்த்தியவனத்தில் கலக்கப்படும் மற்ற செயற்கை பொருட்கள் அடிட்டிவ்ஸ் என்று சொல்வார்கள். கால்நடைகளின் வயிறு செரிமானத்திற்கும் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கவும் நச்சு பொருட்களை கட்டுப்படுத்துதல், முன்கூட்டியே நுண்ணுயிர்களால் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்துதல், கொழுப்பு அமினங்கள் கெடாமல் இருக்க பலதரப்பட்ட செயற்கை பொருட்கள் மிக குறைந்த அளவில் சேர்க்கப்படுகின்றன. சரியான முறையில் கால்நடைகளுக்கு அடர்த்தியவனம் அளிக்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படும் பால் காய்ச்சல், கீட்டோசிஸ், மடி நோய் ஆகியவற்றை தடுக்கலாம். மேலும் தேவைக்கு அதிகமாக மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்தை அளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அஜீர்ண கோளாறை தவிர்க்க அடர்த்தியவனத்தை மாடுகளுக்கு அளிக்கும் போது இருவேளையாக பிரித்தோ அல்லது நறுக்கப்பட்ட பசுந்தீவனம் உலர்த்தியவன புற்களுடன் கலந்தோ அளிக்கப்பட வேண்டும். மக்காச்சோள சைலேஜுடன் சேர்த்தும் அளிக்கலாம். இதைதான் முழுத்தீவனம் அல்லது டிஎம்ஆர் என்று கூறுகின்றனர். கோழிகளுக்கும் பன்றிகளுக்கும் முழுத்தீவனமே அடர்த்தியவனம் வந்தான். ஆகவே அதன் வயது மற்றும் உற்பத்தி நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அதற்காக பரிந்துரைக்கப்பட்ட அடர்த்தியவன வகையை கொடுக்க வேண்டும்.
1: என்ன மருதாணி, கால்நடைகளுக்கு அடர்த்தியவனத்தின் அவசியம் பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
2: கேட்டுக்கிட்டேன். எல்லா விவரங்களையும் ரொம்ப தெளிவா நமக்கு புரியும்படி எடுத்து சொன்னாங்க.
1: நல்லா சொன்ன மருதாணி. இனிமே நாம இவங்க சொன்ன முறைப்படி கால்நடைகளுக்கு தீவனத்தை கொடுக்கற வேலைகளை ஆரம்பிக்கணும்.
2: கண்டிப்பா. இப்ப புரியுது முத்தண்ண எப்படி ஆடு மாடுகளை வளர்க்கறாருன்னு.
1: ஆமா புள்ள, இவங்க சொன்ன வழிமுறைகளை கடைபிடிக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும்.
2: சரிங்க, வாங்க போவோம். பிள்ளைங்க வீட்டுல நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க.
1: ஆமா ஆமா, நம்ம சின்னவாண்டு ராசு இருக்கான்ல, அவனுக்கு நம்ம வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சா போதும். வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காது, அம்புட்டையும் களைச்சு போட்டுருவான்.
2: உங்க குணம் தானே உங்க பேரனுக்கு இருக்கும்.
1: என்ன புள்ள திரும்பவும் முணுமுணுக்கற?
2: அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த. வாங்க வாங்க போவோம். எதுக்கு வம்பு எனக்கு?

பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும், பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும், பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும், பூச்சி எதிர்க்கும் ரகங்கள்

0: விவசாயிகளே, இந்த ஆண்டிற்கான கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ் ஜி கனக சுகிலா அவர்கள் வழங்கும் தகவல்.
1: நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் ஒவ்வொரு வருஷமும் கோமாரி தடுப்பூசி 6 மாச இடைவெளியில வருஷத்துக்கு 2 முறை போடப்பட்டு வருகிறது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன்னா ஏற்கனவே சுழற்சியில 8 முறை நம்ம போட்டாச்சு. கோமாரி நோயினா என்ன, அது எந்தெந்த மாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும், அதோட அறிகுறிகள் என்ன, அதோட தடுப்பூசி எவ்வளவு முக்கியம், அதெல்லாம் குறித்து இப்ப பார்க்கலாம். கோமாரி நோய் என்பது கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு நச்சுயிரி தொற்று நோய் ஆகும். இந்நோயானது மாட்டினம், ஆட்டினம் மற்றும் பன்றி இனங்களில் வாய் மற்றும் கால் பகுதிகளில் கொப்பளங்களை ஏற்படுத்தும். இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகிறது. நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல் ஏற்படும். மாடுகள் அசை போடாமல் இருக்கும். வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும். வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்பளங்கள் காணப்படும். கால்நடைகளின் குழம்புகளுக்கிடையே கொப்பளங்கள் உருவாகி பின்னர் அது புண்ணாகிவிடும். கறவை மாடுகளில் மடிகளிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். மேலும் பால் உற்பத்தி குறைவதனால் விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. 2011 முதல் கோமாரி தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. 2020 முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ், அதாவது NADCP திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 8 சுற்றுகள் கோமாரி தடுப்பூசி பணி நிறைவடைந்த நிலையில் உள்ளது.

0: அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த ஆண்டு 9வது சுற்று கோமாரி தடுப்பூசி பணி ஜூலை 1 தொடங்கி ஜூலை 31 வரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விடுபட்ட கால்நடைகளுக்கு ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 10 வரை தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும். மாநிலத்தின் தகுதியுள்ள 4 வயதிற்கு மேற்பட்ட, அதாவது 4 மேற்பட்ட கன்றுகள், சுமார் 90 லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. மத்திய அரசின் அறிவுரைக்கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லை இயர் டேக் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். கால்நடை விவசாய பெருமக்கள், கோமாரி தடுப்பூசி பணியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து தங்கள் மாட்டினங்களை காத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இது குறித்து தகவல்கள் தெரிந்திட தங்களுக்கு அருகில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைகளை தொடர்பு கொள்ளலாம்.
1: இதுவரை கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ் டி கனக சுகிலா அவர்கள் வழங்கிய தகவலை கேட்டீர்கள். அடுத்து வருவது வேளாண் செய்திகள். குறுவை பருவ நெற்பயிரில் உயர் விளைச்சலுக்கான உழவியல் நுட்பங்கள். குறுவை பருவத்தில் உழவர்கள் குறுகிய கால வயதுடைய நெல் ரகங்களை பயிரிடுவர். இந்த பட்டத்திற்கு உகந்த ரகங்கள் ஆடுதுறை 36, 37, 43, 45, 53, 55, 57 மற்றும் TKM 9, 15, 16, 2, 5, 51, 54, 55, திருப்பதி சாரம் 5, மதுரை 6, கோஆர்எச் 3 என்ற வீரிய ஒட்டுநெல் ஆகும். இதற்கான நாற்றங்கால் பரப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். 1 நெற்பயிர் நடவிற்கு 8 சென்ட் தண்ணீர் வசதியுடன் கூடிய நிலம் தேவை. 1 ஏக்கருக்கு 24 கிலோ விதை அளவு தேவை. விதை நேர்த்தியானது பேசிலஸ் சப்டிலஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் நீரில் கரைத்து 10 மணி நேரம் விதையை ஊற வைத்து நீரை வடிகட்டி பின்னர் விதைக்க வேண்டும். இம்முறையினால் இளம் வயதில் பாதிக்கக்கூடிய நோய்களிலிருந்து 40 நாட்கள் வரை பாதுகாப்பு கிடைக்கும். அசோஸ் பைரில்லா மற்றும் பாஸ்போபாக்டீரியா ஆகிய நுண்ணுயிர் உரங்களை தலா 1 பாக்கெட் வீதம் போதுமான அளவு தண்ணீருடன் சேர்த்து விதைகளை விதைப்புக்கு முன் 1 நாள் முழுவதும் ஊற வைத்து பின்பு விதைக்க வேண்டும். இந்த உயிர் உரங்கள் பயிருக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கிறது. இதன் மூலம் 25% உரத்தை குறைக்கலாம். நடவு வயல் பராமரிப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக நிலம் தயாரித்தல். சேற்று உழவு செய்வதற்கு 1-2 நாட்கள் முன்பே தண்ணீர் தேங்கி நிற்கும் அளவிற்கு நீர் பாய்ச்சுதல் வேண்டும். பின்னர் சேற்று உழவு செய்ய வேண்டும். இதற்கான நாற்றின் வயதானது 18 முதல் 22 நாட்களான நாற்றுக்கள் நடவு செய்ய ஏற்றது. 40 லிட்டர் தண்ணீரில் 1 கிலோ அசோஸ் பைரில்லம், 1 கிலோ பாஸ்போபாக்டீரியா மற்றும் 1 கிலோ பேசிலஸ் சப்டிலஸ் கலந்த கரைசலை தயாரித்து இக்கரைசலில் நாற்றுகளின் வேர்பாகம் நன்கு நனையுமாறு 1 மணி நேரம் வைத்து நடவு செய்ய வேண்டும். மீதமுள்ள கரைசலை நடவு வயலிலேயே விட வேண்டும். இதற்கான பயிர் இடைவெளியானது 15 x 10 cm. நாற்றுகளின் எண்ணிக்கையானது 1 குத்துக்கு 2 முதல் 3 நாற்றுகள் ஆகும். நீர் நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். நெற்பயிருக்கு சாதாரணமாக காய்ச்சலும் பாய்ச்சலுமாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். அதாவது மண்மறைய நீர் கட்டுதல் நடவு செய்த முதல் 10 நாட்களில் மிக முக்கியம். பின்னர் சுமார் 1 முதல் 2 cm அளவிற்கு நீர்ப்பாசனம் செய்து வயலில் சிறு கீறல்கள் ஏற்படும் தருணம் அடுத்த முறை நீர் பாய்ச்சுதல் வேண்டும். இம்முறையை பூங்கதிர் உருவாகும் பயிர் பருவம் வரை பின்பற்றப்பட வேண்டும். அதன் பிறகு பயிர்கதிர் உருவாகும் தருணத்தில் இருந்து அறுவடை நிலை வரை 4 முதல் 5 cm அளவிற்கு நீர் பாய்ச்சி கட்டிய நீர் மறைந்தவுடன் மீண்டும் நீர் கட்டிவிட வேண்டும். உர நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக இயற்கை உரமிடல். 1 ஹெக்டேருக்கு தொழு உரம் 5 டன் அல்லது பசுந்தால் உரம் 2.5 டன் இட வேண்டும். பசுந்தால் உற்பத்தி ஏக்கருக்கு 2.5 டன் என்ற அளவை எட்டியிருந்தால் அதனை அப்படியே மடக்கி உழுதுவிட வேண்டும். உழுவதற்கு இரும்பு கலப்பையோ அல்லது நாட்டு கலப்பையோ பயன்படுத்தலாம். அத்தருணத்தில் நடவு வயலில் குறைந்தபட்சம் 1 அங்குலம் தண்ணீர் தேக்க

0: பட வேண்டும். பசுந்தால் உரம் மண்ணினுள் நன்கு மறையுமாறு உழ வேண்டும். அசோலா 100 கிலோ என்ற அளவில் நட்ட 3 முதல் 5 நாட்களுக்குள் பரவலாக தூவ வேண்டும். அசோலா வளர்ச்சியடைந்த நிலையில் நெல்லிற்கு களை எடுக்கும் தருணத்தில் ரோட்டரி களை எடுப்பானை கொண்டோ அல்லது காலாலோ மண்ணிற்குள் மிதித்து விடுதல் வேண்டும். அசோஸ்பைரில்லம், பாஸ்போ பாக்டீரியா மற்றும் பேசில்ல சப்டிலிஸ் ஒவ்வொன்றும் 1 கிலோ என்ற அளவில் எடுத்து 25 கிலோ மக்கிய தொழு உரத்துடனோ அல்லது மணலுடனோ நன்கு கலந்து நடவிற்கு முன் சீராக தூவிவிட வேண்டும். இதனால் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதுடன் பூச்சி மற்றும் நோய்களும் கட்டுப்படுத்தப்படுகிறது. தழை சத்து மற்றும் சாம்பல் சத்தை பிரித்து இடுதல் அவசியம். தழை சத்தையும் சாம்பல் சத்தையும் 4 பிரிவுகளாக முறையே கடைசி உழவின் போது தீவிர தூர்கட்டும் பருவம், கதிர் உருவாகும் பருவம் மற்றும் கதிர் வெளிவரும் பருவத்தில் இடுதல் வேண்டும். தழை சத்தை இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி தேவைக்கு ஏற்றவாறு இடுதல் வேண்டும். துத்தநாக சல்பேட் உரமிடுதல் அவசியம். ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 25 கிலோ மக்கிய தொழு உரத்துடனோ அல்லது மணலுடனோ நன்கு கலந்து நடவிற்கு முன் தூவ வேண்டும். நடுநிலையான மற்றும் சுண்ணாம்பு தன்மையுள்ள மண் வகைகளுக்கு ஏக்கருக்கு 200 கிலோ அளவில் ஜிப்சம் கடைசி உழவின் போது இட வேண்டும். கதிர் உருவான தருணத்திலும் மீண்டும் 10 நாட்கள் கழித்தும் இலை வழி உரமாக யூரியா 2 கிலோ, டிஏபி 4 கிலோ மற்றும் பொட்டாஷ் 2 கிலோவை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். களை நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம். களை முளைப்பதற்கு முன் பயன்படுத்தும் களை கொல்லிகளான ஃபியூட்டாக்ளோர் 1 லிட்டர் அல்லது பிரிட்டிலாக்ளோர் 0.5 லிட்டர் என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து சீரான தண்ணீர் நிறுத்தி நட்ட 3 முதல் 4 நாட்களுக்குள் தூவிவிட வேண்டும். களைகள் முளைப்பதற்கு முன்பே இடப்பட வேண்டிய களை கொல்லிகள் இடப்படாத தருணத்தில் நட்ட 15 முதல் 20ஆம் நாளில் களை கொல்லிகள் இடலாம். நடவு செய்யப்பட்ட ரகத்தில் வயதை பொறுத்து அறுவடை காலத்திற்கு 7 நாட்கள் முன்பாக நீர் தேங்கி நிற்காமல் பார்த்து கொள்வது அறுவடைக்கு நல்லது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 2:30. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மதிய வணக்கங்கள்.

2:35 நாம் இணைஞ்சிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே காதல் வந்துட்டால் நம்மளே நம்ம மறந்துடும். எல்லாமே நிஜமாகவே மறந்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று செய்வோம், சிலது ஞாபகம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் திரும்பி பார்த்தா, அச்சோ நம்மளாக இதை செஞ்சோம் அப்படின்னா, இது எல்லாமே காதலோட அறிகுறி தாங்க. அப்போது இந்த படத்தில் இருந்தும் நிஜமெல்லாம் மறந்து போச்சு அப்படின்ற பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதே படத்திலிருந்து எதிர்நீச்சல் படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேர்களே, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்களும் நிச்சயமாக செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் புதுசாக காதல் வந்தவங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி அடுத்த பாடலாக நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, என் காதலும் நீ தான், என் வாழ்வின் வெளிச்சமும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருப்பார் பாடலாசிரியர் வாலி அவர்கள் சொல்லியிருப்பார். அதே மாதிரி அதை வந்து பாடியவர்கள் யாருன்னா, மோகித் சௌகான், ஸ்ரேயா கோஷல் பாடியிருப்பாங்க. அனிருத் இசையில் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கண்களில் தொடங்குற காதல் கதை, சொல்லாமல் சொல்லும் மௌன மொழியா, இதயத்தில் மட்டும் வந்து வாசலை தட்டும் இல்லையா, அந்த மாதிரியே எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க தாமரை அவங்க அவங்களோட பாடல் வரிகளில். ஜேம்ஸ் வசந்தன் இசையில் பெல்லிராஜா மற்றும் தீபமரியம் பாடியிருக்காங்க. சுப்பிரமணியம் படத்தில் சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

என்ன நேர்களே, இதுவரைக்கும் நம்ம கண்களில் தொடங்கி இதயத்தில் முடிகிற காதலை பற்றி பாடலை கேட்டோம் இல்லையா? அதே காதலில் ஏற்படுற ஏக்கம், பிரிவு, வழி, அதை ஒரு சோகமான வரிகளாக தந்திருப்பாங்க. யுகபாரதி வரிகளில் சங்கர் மகாதேவன் பாடி ஜேம்ஸ் வசந்தன் இசையில் கேட்டு ரசிக்கலாம் சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்து அடுத்த பாடலை.

0: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
1: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
0: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
1: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
0: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
1: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
0: போதுனே போதும்.
1: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிறைவு பெற்றது பூங்கொத்து நிகழ்ச்சி. நன்றி நேயர்களே.

கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இனிமையான ஒரு மதிய வேலை, சாப்பிட்டு எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பாட்டை கேட்போமே கேட்டுவிட்டு அடுத்து நமக்கு நிறைய வேலை இருக்கும், அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு விருப்பமான பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு இடம்பெற்ற தெரியப்படும். உங்கள் பேர் மற்றும் உரை நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0434242444 இந்த எண்ணுக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். இனிமையான பாடல்களாக உங்களுக்காக மலம் வர காத்துட்டே இருக்குங்க.

விராட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து சீதாலட்சுமி இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தவமாய் தவமிருந்து என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: ఉష సన్ఫ్లవర్ ఆయిల్.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
3: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
2: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: நேரம் 3:08 கேட்டிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்செவில் கலக்கல் பாடல்கள் உங்களுக்கு விருப்பமான, உங்கள் மனதோடு நெருக்கமான பாடல்களை காற்றலையில் கேட்டு ரசிக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம். உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் முறை, நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0434224440 என்ற எண்ணிற்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கானப்பட்டியிலிருந்து நவீனா. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தாய் மனசு என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.
4: தொண்டையில தான்

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் 3:15 கேட்டு ரசித்திருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தாசனம்பட்டியிலிருந்து பாலகிருஷ்ணன். இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் புதிய தென்றல் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
5: நேரம் 3:21 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை

ட்ரிபிள் ஏலில் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலை யார் எங்கேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணாம்பட்டியிலிருந்து குமார் பாரதி, அப்புறம் பாரதிபுரத்திலிருந்து குமார் தருண், இவங்க எல்லாருமே விரும்பி கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடல் மேட்டுக்குடி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல். யாரையோ தேடுறாங்களாம், யாருன்னு கேட்போமா?

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேரம் 3:27 கேட்டிருக்கோம். இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. திருப்பூர் கணக்கம்பாளையத்திலிருந்து சசிகலா, இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஜோதா அக்பர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்காங்க. இதோ அவருக்காக அந்த இனிய பாடல்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கும். நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தண்டுவாரம்பட்டியிலிருந்து தீபாவேலன் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் உத்தமராசா என்ற படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸில் ஒரு இனிமையான பாட்டு கேட்டிருக்காங்க இதோ அவர்களுக்காக. அதுலேயும் குறிப்பாக அவங்க மாமனோட மனசு மல்லிகைப்பு போல் பொண்ணானதாம். கேட்போமா இதோ அந்த பாடல்?

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 3:40 கேட்டு வச்சிருக்கோம். இது கட்சவில் கலக்கல் பாடல்கள், இனிமையான பாடல்களை கேட்டு வச்சிருக்கோம் இல்லையா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய ஒரு பாடலும் அந்த மாதிரி தான், சூப்பரான ஒரு பாட்டுங்க. யார் இங்கேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் அத்தப்பம் பாளையம் இங்கேருந்து வந்து செந்தில்குமார் இவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கண்ணுக்குள் நிலவு என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவருக்காக அந்த இனிய பாடல்.

நேரம் 3:47 கேட்டிருச்சிருக்கோம். இது கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஓமலூர்ல இருந்து மீனா விஜய் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் எங்க சின்ன ராசா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
3: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா.

நேரம் 3:52 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து திவ்யா சிங்காரவேலன் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தவம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: செவியில் கலக்கல் பாடல்களோட நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து பூஜா, இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கோகுலம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்று

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: வணக்கம் சோழராணி.
2: வணக்கம் கார்த்திகேயன். நேயர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள்.
1: சொல்லுங்க சோழராணி, இதுவரை எந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கூட கலந்துக்காத அறிமுக நேயர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூட கலந்துகிட்டு பேசணும்னா எந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம்?
2: 043-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
1: சரிங்க. மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சோழராணி, நீங்க அடிக்கடி டூர் போறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன், எப்படி அது?
2: அதாங்க, நீங்க போறத பார்த்து நானும் உங்க பின்னாடியே டூர் வந்துடுறேன்.
1: அதுக்கு அடிக்கடி சுற்றுலா போறது நல்லது.
2: ஆமா, ஏன்னா அப்பதானே நிறைய வந்து நம்ம சுற்றுலா தலங்கள்ல வந்து என்னென்ன சிறப்பு மிக்க இடங்கள்லாம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா?
1: அந்த மக்களோட கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
2: தொழில் முறை என்ன எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: நிச்சயமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம தினசரி ஒரே மாதிரி ரொட்டேஷன்ல வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கும் போது போர் அடிக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தா நமக்கு நாமளே அந்த பூஸ்ட் அப் ஆன மாதிரி ஆயிரும்.
2: நம்ம அங்க போயிட்டு வரும்போது நமக்கும் சில புது புது ஐடியாஸ்
1: எல்லாம் கிடைக்கும். இப்ப ஏன் இதை கேட்க போறேன்னா, இப்ப நம்ம ஒரு நகரத்தை பத்தி கேக்கலாங்களா?
2: நிச்சயமா.
1: ஒரு சுற்றுலா நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
2: ஒரு நகர சுற்றுலா நகரம் சொல்லலாம்.
1: சரி, இப்ப ஒரு நேயர் இருக்காரு, அவருக்கு ஒரு 3 குறிப்பு கொடுப்போம். அவர் என்ன நகரத்தை சொல்றாரு அப்படின்னு கேப்போம்.
2: வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம். லைன்ல இருக்கீங்க ஐயா? லைன்ல இருக்கீங்க?
1: அவர் இனிப்பிருந்து விடுபட்டார் நினைக்கிறார். அடுத்த நேரில் சந்திப்போம். மீண்டும் முயற்சி செய்தோம். ஒரு வணக்கம்.
2: அதிகமான நக்கல் தொகை கொண்ட ஒரு நகரம் இது வந்து நம்ம இந்தியாவில இல்லைங்க. அது ஒரு முக்கியமான குறிப்பு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய அருங்காட்சியகங்கள், கலைக்கூடங்கள், இசை நிகழ்ச்சிக்கு பெயர் பெற்ற நகரம்னு சொல்லலாம்.
3: என்னங்க?
2: ஹலோ. முயற்சிக்கு நன்றி.
1: வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து? சரிங்க, சொல்லுங்க. பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு நகரத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருங்க. 3 குறிப்புக்கு பதில நம்ம சோழராணி 4 குறிப்பு சொல்லிட்டாங்க.
3: சுற்றுலா தலைநகர் சொல்லிட்டீங்க.
1: ஆமாங்க, இது ஒரு மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நகரம் இந்தியாவில் இல்ல, அருங்காட்சியகங்கள், கலைக்கூடங்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிக்கு பெயர் பெற்ற நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகைக்கு கொண்ட நகரம், பெயர் பெற்ற நகரம் அதிக மக்கள் தொகையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லண்டன். எப்படி சொல்றீங்க
3: லண்டன்?
1: அதுக்காக லண்டன் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்க. தவறான பதில், நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
7: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
6: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
7: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
6: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
7: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
6: போதுனே போதும்.
7: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
8: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
9: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
8: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: நமது போச்சும்

0: பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் பச்சம்பள்ளி.
1: நான்கு மணி ஏழு நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்ங்க.
3: நான் கோயம்புத்தூர்ல இருந்து ரவி பேசுறேன் மேடம், மூலத்தூர்ல இருந்து.
2: ரவி ஐயா, உங்களுக்கு குறிப்பு கொடுக்கலாங்களா இல்ல பதில் சொல்றீங்களா?
3: நான் பதில் சொல்றேங்க. ஒரு முக்கியம் நல்ல நிகழ்ச்சி சொல்றாங்க, இன்னைக்கு நல்ல அருமை எடுக்குதுங்க இன்னைக்கு.
2: சரிங்க, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
3: நான் ஆண்கணன் நினைக்கிறேங்க. வெளிநாட்டுல வந்து சுற்றுலா, அப்புறம் வந்து நம்ம அந்த எல்லாமே வந்து அங்கதான் ஆண்கால வந்து எல்லாம்
2: கலைஞ்சு. நல்ல முயற்சி பண்ணுங்க ஐயா, ஆனா அது இல்ல. நன்றி.
1: வணக்கம்.
4: மாலை இனிய வணக்கம்.
1: மாலை இனிய வணக்கம். செல்பவர் யார், எங்கிருந்து?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால். நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கேங்க கோபாலையா. பதில் சொல்றீங்களா?
4: ஜெய்ப்பூர் சிங்கப்பூர்.
1: கலர்ஃபுல் மலேசியா அப்படின்றீங்களா?
2: நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா பாடுறீங்க.
1: அவர் கேக்குறாரு, யாரோ எம் பாட்டுக்கு எஸ் பாட்டு பாடுறது அப்படின்ட்டு. பதில் கண்டுபிடிச்சிங்க? சிங்கப்பூர். என்னங்க?
4: சிங்கப்பூர் தானா?
1: சிங்கப்பூர் தானே அப்படின்றீங்களா? சரியா இருக்கும் நினைக்கிறீங்களா? அந்த பதில் தவறா இருந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? தவறான பதில். நல்ல முயற்சி, இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சிருக்கலாம் நீங்க. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து?
5: ரஜினி பேசுறேன்.
2: உங்களுக்கு பதில் தெரியுங்களா? சொல்லுங்க.
5: காங்கோ.
2: என்னங்க?
5: நகரம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
5: வணக்கம். மலையூர் கண்ணப்பன்
2: சொல்லலாங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் உள்ள ஒரு நகரம் இது.
5: என்னங்க?
1: இந்தியாவில இல்லீங்க?
2: இந்தியாவில இல்லீங்க? இந்தியாவில இல்ல.
5: சிங்கப்பூர்.
2: சிங்கப்பூர் இல்லங்க ஐயா. முயற்சிக்கிறேன்.
1: ஒரு நேர் சொன்னாருங்க, நல்ல முயற்சி ஐயா. பின்னாடி ஏதோ ரேஸ் போடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து?
5: ஐயா, நான் கருப்பண்ணன் பேசுறேன், தருமபுரியில இருந்து.
1: தருமபுரியில இருந்து கருப்பண்ணன்.
2: கால்பந்து விளையாட்டு இருக்கு, அது வந்து இங்க வந்து ஒரு பிரபலமான விளையாட்டுன்னு சொல்லலாம். இந்த நகரத்துல
5: ஹைதராபாத்னு சொல்லலாம் நினைக்கிறேன்.
2: ஹைதராபாத்னு சொல்றீங்களா?
1: ஏற்கனவே நாங்க இந்தியாவில் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேங்க.
5: சரி சரி,
1: நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ சார், வணக்கம். நான் அரியலூர் மாவட்டம் பேசுறேன் சார், கிராமத்துல இருந்து பேசுறேன்.
1: உங்க பெயர்? நீ
6: தியாகராஜன்.
1: தியாகராஜன். ஐயா பதில் சொல்றீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா அது என்ன பதில் அப்படின்ட்டு? நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
11: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
11: அவங்க ஏமாத்திட்டாங்களா?

0: ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: நான்கு மணி 13 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். விடை தேடும் வினாக்கள்.
8: வணக்கம். வணக்கம்.
7: பேசலாம்.
9: ஹலோ,
8: வணக்கங்க. யார், எங்கிருந்து? கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
7: கோவிந்தராஜ். சரிங்க கோவிந்தராஜ், பதில்
9: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: நீங்க குறிப்புகள் கொடுத்து கேட்டிருக்கீங்களா, எந்த நகரம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா?
8: சீனா இல்லைங்க.
7: சீனா? ஓ, அப்படி சொல்றீங்க. சீனான்றது ஒரு நாடு, அதுக்குள்ள ஒரு நகரத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நன்றி, நல்ல முயற்சி.
8: வணக்கம்.
10: வணக்கம். வெள்ளார் ரங்கசாமி.
8: ஐயா, பதில் சொல்லலாங்களா? உங்களுக்கு ஒரு குறிப்பு
7: சொல்லுங்களேன். இந்த பதில் சரியா தவறா அப்படின்னு நம்ம சோழராணி சொல்லுவாங்க, அவங்க தான் இன்னைக்கு நமக்கு கம்ப்யூட்டர் ஜியா உட்கார வச்சிருக்குங்க.
8: ஐயா சொன்ன பதில் ரொம்ப சரியான பதில் ஐயா.
7: அவர் சொன்ன காரணம் சரியா சோழராணி?
10: விருது
7: மேலும் சில குறிப்புகள் உங்களுக்காக சொல்லிட்டு அந்த பாடலை கேட்கலாம். சரிங்களா?
8: ஏன் இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா, இந்த இதில் தான் இந்த ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ நகரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் போட்டி, அதாவது ஒலிம்பிக் மாதிரி இன்னொரு மற்றொரு சிறப்புமிக்க ஒரு போட்டின்னு சொல்லலாம். இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 74 நாடுகளைச் சேர்ந்து 3000 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கிறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 126 பேர் கலந்துக்கிறாங்க. அதுலேயும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீராபாய் சானோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வென்றிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிப்பதக்கம் வந்து ரிஷிகண்டா சிங் வென்றிருக்கிறாங்க. அது மட்டும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வீரர் வந்து வெள்ளி வென்றிருக்கிறாரு, ராஜா முத்துப்பாண்டி அவங்க வந்து வெள்ளி வென்றிருக்கிறாங்க. இந்த இந்த அது மட்டும் இல்லை, இந்த நகரத்தில் வேற என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளம், தொழில் பயிற்சி நிறைந்த நகரம், நிறைய சிறப்பு மிக்க நகரம் இந்த கிளாஸ்கோ நகரம், ஸ்காட்லாந்தில் இருக்கிற நகரம். நம்ம நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மீராபாய் சானு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 3வது முறையாக வந்து தங்கம் வென்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம்,
7: சரிங்க.
8: காமன்வெல்த்ல 3வது முறையா வென்றிருக்காங்க. இன்னும் வந்து இந்த கேம் நடந்துட்டே இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க நிச்சயமா நிறைய பதக்கங்களை வென்று நமக்கு கொடுப்பாங்க.
7: நிச்சயமா. அந்த நகரத்தோட பெயர் மற்றும் ஒரு முறை காமன்வெல்த்ல நடக்கக்கூடிய அந்த நகரம் என்ன?
8: ஸ்காட்லாந்துல இருக்க கிளாஸ்கோ நகர்.
7: அருமை.
11: காலேஜ் பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா?
12: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
13: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
14: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
0: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
9: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி, மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
11: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
12: விடை தேடும் வினாக்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால்
13: 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
12: மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
14: ஒன்று

0: ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்புங்க.
1: அதுதான்
0: சரிங்க, முதல் மூன்று குறிப்பு கேளுங்க. இவர் வந்து ஒரு வழக்கறிஞர், சரிங்களா?
1: வழக்கறிஞர்.
0: இவர் வந்து முதுகலை பட்டம் பெற்றவர். சரிங்க. இவர் வந்து தமிழகத்தை சார்ந்தவர். சத்தியமூர்த்தி பவன் அப்படின்ட்டீங்களா? இடத்த பேர் சொல்றீங்க நீங்க, நாங்க ஒரு நபரை பத்தி
1: கேட்டுக்கிறீங்க.
0: தவறான பதில், நல்ல முயற்சி லக்ஷ்மணன், தொடர்ந்து கேளுங்க. யாரும் தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்மா,
2: யாருந்து ஐயா பதில் சொல்லாங்களா, குறிப்பு சொல்றீங்களா? கவர்னருங்களா? இல்லைங்கய்யா.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்ங்க, யாருங்க இருந்து? சோமசுந்தரம் ஐயா, பதில் சொல்றீங்களா, குறிப்பு தரலாங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பல நூல்களை வந்து எழுதியுள்ளாருங்க. சரிங்க, நன்றி.
4: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோ 2683.
0: நான்கு மணி 29 நிமிடம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து? மகேஸ்வரி. சரிங்க, பதில் கண்டுபிடிச்சிங்களா மகேஸ்வரி? நீங்க சரி, இவருக்கு பாத்தீங்கன்னா இவரோட இயற்பெயர் வேறுமா? இவரோட இயற்பெயர் வேறு, அதாவது சின்ன வயசுல இவருக்கு வச்ச பெயர் வேற, இவர் பின்னாடி இவரோட பெயரை மாத்திக்கிட்டாரு.
1: என்னங்க?
0: சுதந்திர போராட்ட வீரர் தாங்க. பதில், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீங்க
9: சோமசுந்தர பாரதியார்.
0: சோமசுந்தர பாரதியார் அப்படின்றீங்க,
2: கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும். அதனால கொஞ்சம் சுத்தி கேட்டு,
0: கொஞ்சம் சுத்தி விடலாம் அப்படின்றதுனால நீங்க சொல்றீங்க. சோமசுந்தர பாரதியார் அப்படின்றது சரியான பதில் தான். மிகவும் அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னைக்கு அவரோட பிறந்த நாளும் கூட.
9: பிறந்த நாள், அதனால நீங்க இந்த க்வெஸ்சன் எடுத்தீங்க.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
9: படம் என் ஜீவன் பாடுது.
0: சரிங்க.
9: இசைச்சித்தர், இசை அவதாரம், இசைஞானி இளையராஜா இசையில ஜானகி அம்மா பாடின காதல் வானிலே ஓடும் மேகமே.
0: சரி, நிச்சயமா அந்த பாடல் கொடுத்துடலாம்.
9: நன்றி
0: நன்றி நன்றிங்கய்யா. சரிங்க சோழராணி, இப்ப சோமசுந்தர பாரதியார் அப்படின்னு நம்ம சரியான பதில் சொல்லிட்டாங்க இல்லைங்களா?
2: ஆமா.
0: அவரை பற்றி மேலும் சில தகவல்கள்
2: என்னன்னா, இவர் பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சிக்காக நிறைய பாடுபட்டு இருக்கிறாருங்க. சங்க இலக்கியங்களை ஆராய்ஞ்சு அதுக்கான விளக்க உரை எழுதியிருக்கிறாரு. தமிழோட தொன்மையை வந்து பெருமைப்படுத்தி எடுத்துரைத்திருக்கிறாரு. அதே மாதிரி தூய தமிழை பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற கருத்தை ஆதரித்தவர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மாணவர்களிடம் தமிழ் பற்றி வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். தமிழ் ஆய்வில் வந்து ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு நிறைய கருத்துக்கள் வெளியிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. பல இலக்கிய பணிகளில் ஈடுபட்டு சங்க வளர்ச்சிக்கு

0: பங்களிச்சிருக்கிறாரு. இவர் வந்து இலக்கிய வரலாற்று ஆய்வுகளுக்கு பெயர் பெற்றவர். பல இதழ்களில் வந்து கட்டுரை எல்லாம் எழுதியிருக்கிறாரு. தமிழரின் பண்பாடு மரபை போற்றி பேசியுள்ளவர். அது மட்டும் இல்லாம ஆராய்ச்சி நெறியுடன் தமிழ் இலக்கியத்தை அணுகியவர் சொல்லலாம். இவருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்கு, என்னன்னா நாவலர் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு இருக்கு. தமிழ் மொழிக்காக தன்னோட வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்போட உழைத்தவர்னு சொல்லலாம். அவரது நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து நம்ம ஆய்வாளர்களால பயன்படுத்தப்பட்டு வருது.
1: இவருடைய இயற்பெயர் வேறு அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியானந்த சோமசுந்தரன் அப்படின்றதா இவரோட இயற்பெயர். இவர் வந்து 5 பிள்ளைகள் பல்கலைக்கழகத்தில் வந்து இவர் பணியாற்றியிருக்காரு. அதே மாதிரி எழுத்தராகவும் கொஞ்சம் நாள் இருந்திருக்காரு, தட்டச்சராகவும் இருந்திருக்கிறாரு. இலக்கண இலக்கிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர், இளமையிலே இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவர். இவரோட மகள் ஒருத்தர் மருத்துவர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. பல தனி செயல்கள் இயற்றியவர். இவரது நூல்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன அப்படின்னு திருவள்ளுவர் என்ற தலைப்பில் வந்து இவர் நிறைய உரையாற்றியிருக்காரு. அதே மாதிரி போல நம்ம அறிஞர் அண்ணா சொல்றாங்க இல்லைங்களா, அவர்களோட வந்து பட்டிமன்றத்தில் வாதிட்டு இருக்காரு. இவர் எதிரெதிர் அணியில் இருந்திருக்காரு. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்காரு. சமூக சீர்திருத்தத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். ஒரு தொடக்கப்பள்ளி ஒன்று இவர் உருவாக்கியிருக்காருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நாவலர் பட்டம், கணக்காயர் விருது, மதிப்புறு முனைவர் பட்டம் அப்படின்னு நிறைய பாடியிருக்காரு. இவரை பற்றிய பாடல்களும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. இவரை பற்றிய நூல்களும் வெளிவந்திருக்கு. இவ்வளவு சிறப்புக்கும் உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
0: சோமசுந்தர
1: பாரதியார்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: சன்ஃப்ளவர் ஆயில். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: நான்கு மணி 40 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். சொல்லுங்க சோழராணி, 2 வினாக்களுக்கு சரியான பதில் சொல்லி 2 பாடல் நம்ம நேயர்கள் கேட்டாங்க. இப்ப 3வதா ஒரு வினா இருக்கு, ஒரு பூங்காவை பத்தி கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன
7: நினைக்கிறீங்க? நானும் நிறைய வெயில் அடிக்குது இல்லையா,
6: சரிங்க, அதனால ஒரு பூங்காவுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அப்படின்றீங்க. ஒரு நேயர் இருக்காரு, அவர் சொல்லிட்டு வர்றான் பாப்போம். வணக்கம். தாவரவியல் பூங்கா, சரிங்களா? இந்த பூங்கா வந்து தமிழ்நாட்டுல இல்ல, சரிங்களா? இங்க வந்து அரிய வகை தாவரங்கள் நிறைய இருக்கும் இந்த பூங்காவில. வடநாட்டுல இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும், நாங்க தமிழ்நாட்டில் இல்ல. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம்.
7: வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம். யார் இங்கிருந்து?
8: கிருஷ்ணகிரி மாவட்டம், துரைசாமி பேசுறேம்மா.
7: ஐயா சொல்லுங்க ஐயா, பதில் சொல்லாங்களா? இப்ப நம்ம ஆராய்ச்சி மாணவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆய்வுகளுக்கு பயன்படுற மாதிரி

0: தாவரவியல் ஆய்வுகளுக்கு பயன்படுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூங்கா.
1: வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க ஐயா.
2: அடுத்து நேரில் சந்திப்போம். வணக்கம்.
3: மாலை வணக்கம் ஐயா. பாப்பாரப்பட்டியிலிருந்து பழனி பேசுறேன். இருவரும் நலமா இருக்கீங்களா?
2: அருமையா இருக்கீங்க பழனி. பதில் சொல்றீங்களா
3: ஐயா? இது பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலத்துல இருக்குதுங்களா?
2: இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நாங்க.
3: சரி, தேசிய
2: கர்நாடக மாநிலத்துல என்ன பூங்காங்க ஐயா சொல்றீங்க?
3: பன்னார்கட்டா
2: பூங்கா அப்படின்னு அந்த பூங்கா இல்லீங்க. தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்
4: ஐயா. வணக்கம்.
2: வணக்கம்.
4: சேலம் இட்டாபுத்தூர் மலர் ராஜா.
2: சரிங்க மலர் ராஜா, பதில் சொல்றீங்களா?
4: கர்நாடகால
2: பூங்காவோட பெயர் மறுபடியும் சொல்லுங்க.

0: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: சேலம் இட்டாபுத்தூர் மலர் ராஜா.
1: சரிங்க மலர் ராஜா, பதில் சொல்றீங்களா?
0: கர்நாடகால
1: பேருந்து கர்நாடகா எல்லைக்குள்ள போகும்போது அந்த பூங்கா ஒட்டிதான் போகும். அதனால நீங்க அந்த பூங்காவை சொல்லிட்டீங்க, மிகப்பெரிய பூங்கா. நானும் போயிருக்கேன், ஆனா அந்த பூங்கா சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அங்கதான் மாற்றங்க. இப்ப நீங்க
0: சொல்ல வந்தேன், லால் பார்க் இருக்கு, இன்னொரு பார்க் இருக்கு, கப்பன் பார்க்
1: இருக்கு. நம்ம சந்திரமுகி சொன்ன டமால் டமால் விழுதான் அப்படின்ற மாதிரி சார் சொல்றாரு. சரிங்க, அந்த பதில் தவறா இருந்தா என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? தவறா இருந்தா என்ன நடக்கும்?
0: தவறுன்னு நீங்க நினைக்கல.
1: பெங்களூர் லால்பாக் தாவரவியல் பூங்கா என்பது மிகவும்
2: சரியான
1: பதில். மிட்டாபுதர் மலராஜா, சொல்லுங்க என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
0: தம்பிங்களா, நீங்களே தான் சொன்னீங்க, என்ன பாடல் வேணும்
1: உங்களுக்கு? அதானே பாருங்க, நேயர் விருப்பத்தில் ஒரு நேயர் விருப்பம் அப்படின்ற மாதிரி.
0: இருங்க, இந்த ரஜினிகாந்த் படம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆடி மாசம் காத்தடிக்கன்னு.
1: சரி,
0: பாயும் புலி.
1: சரி,
0: அதுல ஒரு பாட்டு போட்டு விடுங்க.
1: சரி, நிச்சயமா உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துடலாம். மேலும் சில குறிப்புகள் இருக்கு, கேளுங்க. நன்றி.
2: அதாவது இந்த லால்பாக் தாவரவியல் பூங்கா வந்து பெங்களூர்ல இருக்குன்னு ஐயா சொன்னாரு இல்லையா? இது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 240 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த பூங்கா வந்து 18th century வந்து ஹைதரலி தான் வந்து தொடங்கினாரு. இதை வந்து விரிவுபடுத்தினர் யாருன்னா திப்பு சுல்தான் தான் விரிவுபடுத்தினாரு. இங்க வந்து என்ன அறிவகை தாவரங்கள் நம்ம நாட்டில் இருக்கிறது மட்டும் கிடையாது, உலகின் பல நாடுகள்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 1000 மரங்கள் செடி வகைகள் இங்க இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து இந்த பூங்கால வந்து என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கண்ணாடி மாளிகை இங்க இருக்கு. அதே மாதிரி கண்ணாடி மாளிகையில என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லண்டனோட கிறிஸ்டல் பேலஸ் மாதிரியா அந்த மாதிரி வடிவமைப்புல கட்டப்பட்டிருக்கும். இங்க வந்து ஆண்டுதோறும் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தின விழா வந்து மலர் கண்காட்சி நடைபெறும். இங்க வந்து லால்பாக் ஏரி பூங்காவின் முக்கிய அம்சமா சொல்லலாம். இங்க நிறைய பறவை இனங்கள் காணப்படும். இங்க இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு சிறந்த இடமா சொல்லலாம். பல அரிய மூலிகை தாவரங்களும் இருக்கு. பசுமையான சூழல்ல நம்ம மனசு அமைதியா இருக்கக்கூடிய இடம். அதனால வந்து நம்ம குடும்பத்தோட குழந்தைங்களோட போயிட்டு அந்த சுற்றுலா தலத்துக்கு போயிட்டு வரலாம். இன்னொன்னு மென்மையான பட்டாம்பூச்சி இனங்கள் நிறைய காணப்படும். இங்க வந்து சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைனோசருக்கும் அதிகமான வந்து வாழ்நாள் கொண்ட ஒரு பாறை இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 3000 பழமையான ஒரு பாறை, பழமையான பாறை வந்து ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ எடுப்பாங்களே
1: போட்டோகிராஃபர்ஸ்லாம்
2: வந்து இங்கே வந்து ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லலாம்.
1: இப்போ எதுக்காக இந்த வினாவை கேட்டாங்கன்னா, இந்த 3000
2: பழமையான இந்த பாறை
1: இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதுனால தான் நம்ம இந்த கேள்வியை கேட்டிருக்கோங்க.
2: பெங்களூரு லால்பாக் தாவரவியல்
1: நம்ம நேயர் கேட்ட பாடலை கேட்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
7: எல்லாமே காரணமாதான், நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
6: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
7: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
6: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
7: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
6: போதுனே போதும்.
7: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
5: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
8: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
9: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் 100

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

ஆடி மாச காத்தடிக்கு பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு வானே மாங்கு இல்லை.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: Dear students, nalla placements thara college paathirukkeengala? Appa Mahindra da super choice. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸ் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோட் 2706, கால் 9942955540.
5: நான்கு மணி 56 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்

0: பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: நிறைவு பெறுகிறது விடைத்தேடும் வினாக்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுவோர்
3: சோழராணி ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.
2: மற்றும் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே. தொடர்ந்து கேட்கலாம்
4: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
5: தர்மபுரி ஆல் இண்டியா அடைநர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேற்று ஐசியூவில் அட்மிட் ஆகிற கேசஸ் 1-1 நம்ம இந்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். நேற்று டெங்கு பற்றி பார்த்தோம். அதே மாதிரி நிறைய காய்ச்சல் இருக்குங்க. ஸ்கிரப் டைஃபஸ்ன்னு சொல்லுவோம், உண்ணி காய்ச்சல், விஷப்பூச்சி காய்ச்சல்னு சொல்லுவோம், செப்சிஸ் பாக்டீரியா கிருமினால் காசாகிற காய்ச்சல், இது எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். என்ன ஒன்று, டெங்குவில் 4-5 நாளில் காய்ச்சல் சரியாயிடும். நான் சொல்கிற மற்ற காய்ச்சல்லாம் 6வது நாள் 7வது நாளும் காய்ச்சல் நிறைய இருக்கும். நேற்று மாதிரியே தாங்க செப்டிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். டெங்குவில் எப்படி முதல் 2 நாள் திடீர்னு மயக்கம் மாறாங்க, பல்ஸ் வீக் ஆகுதுன்னு சொல்லணும், இந்த காய்ச்சல்லையும் அந்த மாதிரி ஆகலாம். ஹை ஃபீவர் அடித்து திடீர்னு மயக்கம் போடலாம், இல்லை ஃபீவர் சரியாயிட்டதுக்கப்புறம் வாமிட்டிங் ஏதாவது எடுத்து அப்புறம் மயக்கமாகலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஐசியு தேவைப்படும். அதே மாதிரி லங்ஸில் நிமோனியா மாதிரி இருந்திருக்கும், அதை பற்றி நாளைக்கு பேசலாம். அதே இன்ஃபெக்ஷன் பிளட்டில் கலக்கும் போது அதுவும் ரொம்ப அதிகமாக செப்சிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இன்ஃப்ளமேஷன் பாடியில் ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்ஃபெக்ஷனும் அதிகமாக இருக்கும், லங்ஸ்லேயும் இருக்கும் பிளட்லேயும் இருக்கும். அந்த டைம்லேயும் நான் சொன்ன மாதிரி மயக்கம் வரலாம், மூச்சு திணறல் வரலாம். டெங்குவில் வந்து பெரும்பாலும் 5வது நாள் 6வது நாள் காய்ச்சலுக்கு அப்புறம் தான் மூச்சு திணறல் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொன்ன காய்ச்சலில் நான் ஆரம்பத்துலேயே லங்ஸ்லேயும் அது இன்வால்மெண்ட் இருக்கனால 2வது 3வது நாளே மூச்சு திணறல் வரலாம், அப்போயே கூட உங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படலாம். அது இல்லாமல் ஐவி ஆன்டிபயோட்டிக்லாம் சிலது ஐரன் ஆன்டிபயோட்டிக் தேவைப்படும், அதை இன்ஃபியூஷனாக போடணும், ஸ்லோவாக போடணும், அந்த மாதிரி சூழ்நிலைகளும் நம்ம ஐசியூவில் வச்சு சேஃபாக குழந்தைங்களை பார்த்துக்கிட்டாலும் நல்லது. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்கிரப் டைஃபஸ், செப்சிஸ் ரெண்டுமே டெங்கு மாதிரியே மோசமான காய்ச்சல் தான். நிறைய பேர் அந்த டவுட்டும் கேட்குறாங்க, இப்போ தான் டெங்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே நெகட்டிவ் தானே, அப்புறம் ஏன் ஐசியூவில் வச்சுருக்கீங்கன்னாங்க. டெங்கு மாதிரியே பல காய்ச்சல் ரொம்ப மோசமான காய்ச்சல் இருக்குங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நேற்று சொன்ன மாதிரியே தான் முதல் 2 நாள்லேயும் உங்கள் குழந்தை சிக்காய் ஐசியூக்கு போகலாம், இல்லை 5-6 நாள் காய்ச்சல் கொஞ்சம் சரியாகிற நிலமையிலையும் மூச்சு வாங்கி ஐசியூக்கு போகலாம். அது எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், உங்கள் பீடியாட்ரிஷனை நம்பி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நான் சொன்ன மாதிரி ஐசியூவில் அட்மிட் ஆகிற கேசஸ், நேற்று டிஸ்கஸ் பண்ண டெங்கு ஆகட்டும், ஸ்கிரப் டைஃபஸ், அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற நிமோனியா, வீசிங், பச்சிளங்குழந்தைகள் ஐசியு, இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு பதிவாக நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் நம்ம சேனல் டாக்டர் தீபக் வரும். அதில் இருக்கிற ஐசியூ பற்றி இந்த வீடியோ, ஹெல்த் ரிலேட்டடான வேறு சில வீடியோஸ், மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஷார்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா டாக்டர் தீபக் டிபிஐ அப்படிங்கிற இதில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லையும் நீங்கள் பார்க்கலாம். மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வருது, என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம், 7339253818. இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்கிரப் டைஃபஸ், செப்சிஸ், டெங்கு, நேற்றே டெங்கு வந்து எத்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கேசஸ் ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். அதே மாதிரி தாங்க இந்த செப்சிஸ், ஸ்கிரப் டைஃபஸ், உன்னிக்காய்ச்சல், இதையும் நம்ம நிறைய கேசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேருக்கு எங்களை நம்பி வரலாம். உங்கள் குழந்தை நல்லா இருந்தால் ஓபியாகவே நாங்கள் பார்த்து ட்ரீட் பண்ணிவிடுவோம்.

0: இப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் அட்மிட் பண்ணுவோம். ரொம்ப அதிகமாக இருந்தால் ஐசியூ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஐசியூவில் சேஃபாக நீங்கள் அட்மிட் ஆகி எந்த பிரச்சனை இருந்தாலும் குணமாகி போகலாம். ஒருவேளை ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் அதை ரெஃபரல் அப்படின்னு சொல்லுவோம். அது தேவைப்பட்டால் மட்டும் நாங்களே பொறுப்பாக ஒரு நல்ல சென்டருக்கு, ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பிகேபி ஹோட்டல் எடுத்தாப்புல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற நம்ம டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேருக்கு வாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு அன்பு செலுத்தி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க, அவங்களுடைய உடல்நலம் மனநலம் பாதுகாக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5:08 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலெவன்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
8: The Kaveri Engineering College, Autonomous.
9: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952493615.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
13: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05

0: மனநிலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: இனிமையான மாலை வேளை, நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் காதுகளை மேலும் குளிமையாக்க கேட்டு ரசிச்சிருக்கோம் இது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது நீதியின் மறுபக்கம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட்

0: நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின்

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டி ஆர் ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள் கால் நூற்றாண்டின்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8 9 8 5 7 1 2 3 4 5.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
7: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
6: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
10: நேரம் மாலை 5:24 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் மனதை வருடும் பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் சத்ரியன் என்ற திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா குரலில் ஒரு சூப்பரான பாட்டு இது உங்களுக்காக.

0: ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: ஹாய்ச்சா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
7: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
6: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
7: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
6: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
7: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
6: போதுனே போதும்.
7: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
8: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
9: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
10: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் 100 ஆண்டின் அடையாளம்.

0: ஆஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: Lion King, Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
7: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

0: மலை இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
1: நேரம் மாலை 5:35. இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் எங்க ஊரு காவல்காரன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ்

0: employment irukku latest industries relevant course um solli tharanga
1: mct pollachi counseling code 2706 call 994295540
2: நேரம் மாலை 5:40 கேட்டிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் சலங்கை ஒலி என்ற திரைப்படத்திலிருந்து. மௌனம் எவ்வளவு அழகானது அப்படின்றத இந்த பாடல் மூலமா கேட்போமா?

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: நேரம் மாலை 5:46 கேட்டிருக்கோம். இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது, காவடி சிந்து என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: மாலை தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது பாண்டித்துறை என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: நேர்களை ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலைத்தன்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. நேரம் மாலை 6 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் அருள்மிகு பச்சையம்மன் திருக்கோவிலை தரிசிக்கலாம்.

அருள்மிகு பச்சையம்மன் திருக்கோவில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான சக்தி வாய்ந்த தலமாகும். தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசித்து அருள் பெற்று செல்கின்றார்கள். பச்சையம்மன் என்ற பேருக்கு ஒரு சிறப்பான பொருள் உள்ளது. பச்சை என்பது இயற்கை, செழிப்பு, வளம், மலை மற்றும் உயிர் வளத்தை குறிக்கிறது. இந்த உலகில் பசுமை என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அன்னை பார்வதி தேவி பச்சை நிற ஆடையணிந்து இத்தலத்தில் தவம் செய்ததாக தலபுராணம் கூறுகிறது. அம்மன் தவம் செய்த காலத்தில் இந்த பகுதி முழுவதும் பசுமை நிறைந்த காடாக இருந்ததாகவும் செடிகள் மற்றும் மூலிகை செடிகள் செழித்து வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் இந்த தலம் மிகவும் புனித தலமாக கருதப்படுகிறது. அக்காலத்தில் அப்பகுதியில் வாழ்ந்து வந்த முனிவர்களும் கிராம மக்களும் ஒன்றிணைந்து அம்மனுக்கு ஆலயம் ஒன்று கட்டி வழிபட்டதாக உள்ளூர் மரபு கூறப்படுகிறது. காலப்போக்கில் இந்த ஆலயம் புகழ்பெற்ற ஆலயமாக பல பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வழிபடும் திருத்தலமாக மாறியது.

பச்சையம்மன் கருணை நிறைந்த அன்னையாக போற்றப்படுகிறாள். இதனால் திருமண தடை நீங்கவும் குழந்தை பேறு கிடைக்கவும், அது மட்டுமல்லாமல் கல்வி, தொழில், உடல் நலம் மற்றும் குடும்ப நலம் பெறவும் பக்தர்கள் அம்மனை மனதார வேண்டுகிறார்கள். இந்த ஆலயத்தில் ஆடி மாதம், நவராத்திரி மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெறும். பால்குடம், மாவிளக்கு, அன்னதானம், அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரங்களும் நடைபெறும். இயற்கையையும் பசுமையையும் உயிரினங்களையும் காக்கும் சக்தியின் அடையாளமாக பச்சையம்மன் விளங்குகிறார். இன்றும் இத்திருத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் நீங்கி மன நிம்மதி, குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கியம் மற்றும் வளமான வாழ்க்கையை அம்மன் அருள் புரிந்ததாக பகிர்ந்து செல்கின்றார்கள். இத்தனை சிறப்பு பெற்ற பச்சையம்மன் திருக்கோவிலுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் ஒருமுறையாவது சென்று அம்மன் அருள் பெற்று வாருங்கள்.

0: நம் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் வளமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க அம்மனை வேண்டி பிரார்த்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:10. இனிமையான மாலை வணக்கம் அன்பு நேயர்களே. மின்னல் போல மனசு தொட்டு மெல்லிசை போல இதயத்தை வருடும் உங்கள் விருப்பமான இந்த நிகழ்ச்சி தான் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக விக்னேஷ்வன் வரிகளில் அனிருத் இசையில் பாடலை கேட்டு ரசிக்கலாம். ரெமோ படத்திலிருந்து இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியிலிருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷலு?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
6: 2610.
7: என்ன நேர்களை, இனிமையான பாடலை கேட்டீங்களா? அடுத்த பாடலா அழகான என்னவளே என்னை விட்டு தூரம் போகாதே அப்படின்னு சொல்லிட்டு பாடலாசிரியர் விவேக் வரிகளில், ஜஸ்டின் பிரபாகரன் இசையில், சீன் ரோல்ரன் பத்மலதா இசை பாடலில் கேட்டு பாடியவர்கள் பாடியிருக்கிறாங்க. ஒரு நாள் கூத்து படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: கோவை பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: எம்சிடி பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.

0: தள்ளுபடி சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் வித் சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக, காதலில் கண்டிப்பா ஊடல் இருக்கும், கொஞ்சம் பேசும் வார்த்தைகளை விட அன்பு நிறைஞ்ச மௌனமே காதலை அழகா சொல்லும். பாடலாசிரியர் முத்துக்குமார் வரிகளில், இசையமைப்பாளர் என் நிவாஸ் கே பிரசன்னா இசையமைச்சு, கே.எஸ். சித்ரா சித்துக்குமார் பாடியிருக்காங்க. சேதுபதி படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இதுவரை கேட்டு ரசித்திருந்தோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்திருந்தோம். இதுவரை நான் உங்களுடன் இணைந்திருந்தேன் சோழராணி ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம் நேயர்களே. பண்பலையில் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்வது மாநில செய்திகள். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: என்னோட
1: பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமன்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்ற முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண

0: உறுதியான நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50 மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா புத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஒலிம்பிக் போட்டியிலும் இவர் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே தங்களது விருப்பமாகும் என்று அவரது சகோதரர் சுரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சிறு வயதிலிருந்து நானும் தம்பியும் கபடி தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸ்கூல் லீவ் அப்போ ஸ்ட்ரென்த் ஏத்துறதுக்காண்டி ஜிம்முக்கு போனோம். அப்போ அங்கே உள்ள பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் பார்த்து உனக்கு வெயிட் லிஃப்டிங் நல்லா வரும்டா, நீ இதில் ட்ரைனிங் பண்ணால் நீ உன் லைஃப் நல்லா இருக்கும்டா, வெயிட் லிஃப்டிங் ஏற்ற பாடி உனக்கு அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க. அப்போ அதை பார்த்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நமக்கு அதுலேயே விளாட்றதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயதுலேருந்து எங்களை வளர்த்து வந்தாங்க. தம்பி வந்து பல இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நடைபெற்ற கிளாஸ்கோவில் காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் பதக்கம் 65 கிலோ எடைப்பிரிவில் 286 கிலோ தூக்கி சில்வர் பதக்கம் வென்றுக்கிறாங்க. மேலும் மேலும் அவங்க வந்து ஒலிம்பிக் லெவலில் போகிறதுக்கு அவளுடைய ஆம்பிஷன் கண்டிப்பாக அவங்களுடைய லட்சியம் நிறைவேறும்.
0: தங்கள் மகனின் இந்த சாதனை தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அவரது தாயார் பேச்சியம்மாள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: வேலை பார்த்து என் பிள்ளைய ஒரு நிச்சயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமா நான் ரைவும் பாலும் பார்க்காம வேலை பார்த்து என் பிள்ளைல கொண்டு வந்தேன். அந்த பயிற்சி அடுத்தடுத்து விளாட விளாட எனக்கு சந்தோஷம் தான். 2018 விளாண்டு வந்தா அவனுக்கு மெடல் வரல. அதனால இப்ப 2026 அவன் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனா கஷ்டம் ஒரு வகையில இல்ல, சிரமம் நிறைய பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு வெற்றி இப்ப எனக்கு, என் பிள்ளைக்கு, இந்த ஊரு மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிடுதேன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 4 உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய

0: லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டியில் அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சிகளில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் 6 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வேளாண்துறை இணை இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். பூரியிலிருந்து போத்தனூருக்கு இன்றிரவு 10:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பாட்டீலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவச் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: மருமகளே, என்னம்மா
4: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
3: அதாவது
4: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
3: அப்ப கொடுக்கல் வாங்க.
5: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
3: ஓ,
5: அதாவது யுபிஐ ல இருந்து?
3: அப்படியா?
4: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
3: அது என்னம்மா?
5: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
3: நீங்க வேற அம்மா.
6: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
7: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
8: கேளடி கண்மணி படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ்.
9: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி ஒன்பலை 102.5, ஏற்காடு ஒன்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சி முதல் அறிவிப்பாக, தூத்துக்குடியில் உள்ள வ.உ. சிதம்பரம் துறைமுக ஆணையத்தில் காலியாக உள்ள பயிற்சி பணியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு கல்வி தகுதியாக இளங்கலை பட்டம் முடித்திருக்க வேண்டும், வயது 30க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். விண்ணப்பிக்க முறை தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி செயலாளர் வ.உ. சிதம்பரம் துறைமுக ஆணையம், நிர்வாக அலுவலக கட்டிடம், துறைமுக வளாகம், தூத்துக்குடி, 628004. விண்ணப்பிக்க கடைசி நாள் 6/8/2026. மேலும் விவரங்களுக்கு voc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து சென்னை ஆவடியில் உள்ள ராணுவ கவச வாகன நிறுவனத்தில் 1213 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம், ஜூனியர் டெக்னீசியன் பிரிவில் 1006 இடங்களும், ஜூனியர் மேனேஜர் பிரிவில் 165 இடங்களும், உதவி மேனேஜர் பிரிவில் 33 இடங்களும், மொத்தம் 1213 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி ITI, BE, BTEC, MBA, MCA, CA முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 25/7/2026 இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், ஆதி திராவிடர் மற்றும்

பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. தொடர்ந்து வெடிமருந்து தொழிற்சாலையில் 47 இடங்கள் உள்ளன. நீலகிரி அரவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலையில் கெமிக்கல் பிளான்டில் அட்டண்டன்ட் ஆபரேட்டர் பிரிவில் 40 இடங்களும், லேப் அசிஸ்டன்ட் பிரிவில் 7 இடங்களும் மொத்தம் 47 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி 10 வகுப்பு ITI முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 18 முதல் 35 இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 31/7/2026 இன்படி

தற்பொழுது அறிவிக்கப்படும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். தி சீப் ஜெனரல் மேனேஜர், கார்டைட் ஃபேக்டரி, அரவங்காடு, நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட். 643202. விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2026. மேலும் விவரங்களுக்கு ddpdoo.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து சென்னையில் உள்ள மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தில் 6 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் கிளர்க் பிரிவில் 5, சமூக பணியாளர் 1 என மொத்தம் 6 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதியாக +2 டிகிரி, சோசியாலஜி டிகிரி அல்லது டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயதானது 18 முதல் 30 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து இப்பொழுது அறிவிக்கப்படும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். தி டைரக்டர் ஜெனரல், சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், GST ரோட், தாம்பரம் சானிட்டோரியம், சென்னை 600047. விண்ணப்பிக்க கடைசி நாள் 9/9/2026. மேலும் விவரங்களுக்கு ccrs.ayush.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து தேசிய அனல் மின் நிலையத்தின் கீழ் செயல்படும் பசுமை எரிசக்தி துறைகள் 114 இடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிரிவில் 100, துணை ஜெனரல் மேனேஜர் 14 என 114 இடங்கள் உள்ளன. டிப்ளமோ, பிஇ, பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். பெண்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2026. மேலும் விவரங்களுக்கு ngel.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர், நிர்வாக அலுவலர் மற்றும் திட்ட இயக்குநரின் தனி உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, இளங்கலை அல்லது முதுகலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 40 இருக்க வேண்டும். நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி திட்ட இயக்குநர், தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம், 3ஆம் தளம், அக்ரோ கிரீன் டெக் பார்க், தமிழ்நாடு மாநில வேளாண் விற்பனை வாரிய வளாகம், சிப்பெட் எதிரில், திருவிக்கா தொழிற்பேட்டை, கிண்டி, சென்னை 600032. மேலும் விவரங்களுக்கு tnwesfe.org என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2026. நிறைவு பெறுகிறது வேலை காத்திருக்கு. தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. புதுக்கோட்டையில் 31 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 41.1 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸும் பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: இரவு 9:30 இன்னிசை சாரலாய் இசைமலை தூரலாய். இடைவிடாத இசைமலை, அடுத்தடுத்த பாடல்கள் அமுத கானங்களாய்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. இளைஞர்களுக்கு சுயதொழில் பயிற்சி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வழங்கப்படும் பயிற்சிகள் குளிர்சாதன பெட்டி மற்றும் AC பழுது பார்த்தல், வீட்டு மின் இணைப்பு பணிகள், கொத்தனார் மற்றும் கான்கிரீட் பணிகள், இளநிலை அழகுகலை நிபுணர் பயிற்சி, துரித உணவு தயாரித்தல் மற்றும் துரித உணவகம் அமைத்தல், காய்கறி சாகுபடி மற்றும் காய்கறி நாற்றங்கால் மேலாண்மை ஆகிய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். கிராமப்புற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ இயக்குனர் இந்தியன் வங்கி, ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், கலெக்டர் அலுவலகம், தருமபுரி. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் பெயர் மற்றும் முகவரி, தேர்வு செய்யும் பயிற்சியின் பெயர், ஆதார் அட்டை நகல், மாற்று சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் 3 மற்றும் தொலைபேசி எண். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2026. மேலும் தொடர்புக்கு 0 43 42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன், 23/05/11 என்ற எண்ணிற்கும், 86/67/67/94/74 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மூலம் 2 வருவாய் கோட்டை மற்றும் 10 வட்டார அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 100 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தேவையான சேவைகளை பெற வழிகாட்டி வருகின்றனர். வழங்கப்படும் சேவைகள் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, கண் பரிசோதனை ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், தருமபுரி. மேலும் விவரங்களுக்கு 0 43 42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன், 23/00/50 என்ற எண்ணிலும், 18/00/42/50/111 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் வாட்ஸ்அப் வழியாக 94/98/34/53/50 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, UPSC குடிமை பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தின்படி UPSC முதல்நிலை தேர்வு 2027 தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக மதிப்பீட்டு தேர்வு 6/9/2026 அன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ்நாட்டை சேர்ந்த 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 7500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டை போலவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமை பணி பயிற்சி நிறுவனங்களான அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கையும் இந்த மதிப்பீட்டு தேர்வின் மதிப்பெண் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வமுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் www.skilldevelopment.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிக்கையை படித்து பார்த்து 3/8/2026 விண்ணப்பிக்கலாம். இதற்கான நுழைவுச்சீட்டு 3 வழங்கப்படும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, படித்த வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை. இதற்கு கல்வி தகுதி, 10 தேர்ச்சி பெறாதவர்கள், 10 தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் மேல்நிலை கல்வி 12 தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் பட்டதாரிகள்

0: விண்ணப்பிக்கலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 5 ஆண்டு பதிவு செய்திருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் 1 ஆண்டும், இவற்றிற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு SC ST பிரிவினருக்கு 45ம், மற்ற பிரிவினருக்கு 40 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். ஆண்டு குடும்ப வருமானம் ரூபாய் 72,000. மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/8/2026. விண்ணப்பம் கிடைக்கும் இடம் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், தருமபுரி. நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேர்களே.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். எல்லாரும் கர்ணனை கொடையாளி கொடையாளின்னு சொல்றாங்களே, அவர்கிட்ட குறைபாடுகள் இல்லையா? அந்த பாஞ்சாலி சேலையை உரிகிற போது அந்த சபை நடுவில் அங்க கர்ணன் தானே இருந்தான். அவன் அடிமைகளுக்கு உடம்பில் துணி எதற்கு என்ற ஒரு வார்த்தை அவன் சொன்ன உடனே தான் துரியோதனன் உடனே சற்றுன்னு என்ன செய்யறான், ஆம் சீரையும் களைவாய் தையல் சேலையும் களைவாய். பாரதியார் பாஞ்சாலி சபதம் சொல்றார், சீரையும் களைவாய் தையல் சேலையும் களைவாய். இப்படி எடுத்து கொடுத்தது கர்ணன் தானே. அதுக்கு மேல வில்லிபுத்தூராரே ஒரு இடத்துல சொல்றாருங்க, என்ன அப்படின்னா, சதுர் துஷ்டர் அப்படின்னு 4 பேரை சொல்றப்ப துரியோதனன் துச்சாதனன் சகுனியோட சேர்த்து கர்ணனையும் சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த பாஞ்சாலிக்கும் பாண்டவர்களுக்கும் துன்பத்தை தரலாம்ங்கிறத கர்ணன் சொல்றாங்கிற விஷயத்த வில்லிபுத்தூராரே சொல்றாருங்க. எப்படி சொல்றாரு தெரியுமா, நல்ல நாள் வந்தா வீட்டுக்கு வெள்ளையடிப்பாங்க, வீடு முழுக்க வெள்ளையடிப்பாங்க. சில பேர் என்ன செய்வானா, வெளியில மட்டும் வெள்ளையடிச்சு வீட்டுக்குள்ள வெள்ளையடிச்சவன் காட்டு வாங்கலாம். புறம் சுவர் கோலம் செய்வான் பூபதிக்கு உரைக்கலுற்றான். புறம் சுவர் கோலம் உள்ள வந்து அழுக்குதான், வெளியதான் அப்படி அடிச்சிருக்கான். தன்னுடைய குடையால் அவன் செஞ்சான்னு சொல்றோம். இப்ப இந்த குடைன்னா அவன் சாதாரண குடையாங்க. எப்படின்னா அவனுடைய அந்த அங்கத்துல இருந்த கவசத்தை அவன் அறுத்து தர்றப்ப அவன் என்ன பாடுபட்டிருப்பான். அதை அறுத்துறப்ப இன்னொன்று தெரியுமா, அவன் அது இறந்து போவான்னு தெரிஞ்சுதாங்க அறுத்துறான். இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, துரியோதனனுக்கு இவன் உற்ற நண்பன் தான். அவனே சொல்கிறான், அவனுடைய துரியோதனுடைய மனைவி பானுமதி தாயக்கட்ட விளையாண்ட போது நான் அவனுடைய மேகலையை பற்றினேன், அந்த மணிகள் விழுந்தது எடுக்கவோ கோக்கவோன்னு கேட்டான். அப்படிப்பட்ட அவனுக்காக நான் வந்து அவனை விட்டுட்டு வரவான்னு கேட்கிறான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் கடைசியாக துரியோதனை தொடையில் அடிபட்டு இறக்காமலே இருக்காங்க. அப்படி இறக்காமல் அவன் இருந்ததுக்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா, ஏய் எல்லாரும் துரோகம் பண்ணலாம்டா, கர்ணா நீ துரோகம் பண்ணலாமா எனக்கு, அதுதான் அந்த துரியோதனுடைய உயிர் அப்படியே பிடிச்சு ஆட்டுது. அப்படி என்ன துரோகம் பண்ணான் கர்ணன் என்றால், குந்தியின் மகன் என்பதை அவன் கடைசி வரைக்கும் தனக்கு தெரிந்த போது கூட, யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முதலே கிருஷ்ணா அனுப்பி விடுறாரு யார, குந்திய. தனக்கு தெரிந்த ஒரு விஷயத்த துரியோதனுக்கு சொல்லாமட்டுட்டான். அது மட்டும் இல்ல, கவசங்களை கொடுத்தா அழிஞ்சு போவோம்னா அதனால துரியோதனும் சேர்ந்துதானே இறப்பான், அப்ப கொடுத்துருக்க கூடாதுல்ல. அது மட்டும் இல்ல, 10 நாள் 18 நாள் போர்ல இந்த பீஷ்மர் என்னை அவமானப்படுத்திட்டார், அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு 10 நாளா போருக்கு வராம போயிட்டானே, இதெல்லாம் கூட துரியோதன் இது தள்ளிட்டாங்க. அவன் எதை சங்கடப்பட்டான் தெரியுமா, நீ குந்தியின் மகன்கிற செய்தி உனக்கு தெரிஞ்சிருந்தோம், அவளுக்கு நீ வரம் கொடுக்கலாமா, 2வது முறை நாகபாணத்தை விடமாட்டேன் என்று சொல்லலாமா, 1 தடவைக்கு மேல் பயன்படுத்த மாட்டேன் என்றும் 2வது முறை பயன்படுத்த மாட்டேன் என்றும் நீ குந்திக்கு வரம் கொடுக்கலாமா, இதெல்லாம் தெரிஞ்ச போது அந்த துரியோதன் கெட்டவனாக கூட இருக்கட்டுங்க, கெட்டவனாக கூட இருக்கட்டும், அவருடைய மனதில் வந்து ஒரு வருத்தம் ஏற்பட்டது இல்லையா. அதற்கு காரணம் கர்ணனும் தானே. அது மட்டுமல்ல, துரியோதனை வெற்றி பெறணும்னு சொன்னா நான் தேர் ஓட்டின சல்லியன் சொல்கிறான், அப்பா ஏத்தாப்புல கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்துருக்காரு, ஏதாவது மாயம் பண்ணிடுவார், உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த பானத்தை அவனுடைய கழுத்துக்கு குறி வைக்காத, அது மார்புக்கு குறி வைன்னு சொல்கிறான். எனக்கு தெரியும் நீ தேர் ஓட்டி உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துக்கு குறி வைக்க கிருஷ்ண பரமாத்மா தான் வேலையை காட்ட தேர் பூமிக்கு அடியில் போயிடுச்சு, பானம் தலைக்கு மேலே போயிடுச்சு.

0: இடத்துலையாவது அவன் சொன்னதை கேட்டிருக்கலாம்ல, இவன் குடையாளி, இவன் கைவிடப்பட்டவன், இவன் நல்லவன், எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நிலை இருக்கிறது ஏன்? இதுதாங்க பிராணம். காலங்காலத்துக்கு என்னுடைய முன்னோர்கள் பேசணும், நாம் பேசணும், அடுத்து வர்ற தலைமுறை பேசணும். பேச பேசத்தான் அவர்கள் எப்போதும் நிலையாக உயிரோடு இருப்பார்கள். மறந்துட்டோம்னா போச்சுங்க. எனவே கர்ணனை பற்றிய செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் யோசித்து பாருங்கள். அவன் நல்லவனா கெட்டவனா? நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:00. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை. இடம்பெறும் முதல் பாடல் ஜோடி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: 7:05 திரை இசையில் தொடரும் பாடல் பிரியமானவளே என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்திமரல். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ் அவர்கள்.
2: மத்திய அரசின் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மத்திய மாநில அரசுகளின் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலமாக நேரடியாக பயனாளிகள் சென்றடையும் வகையில் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து நகராட்சிகளிலும் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்த கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தன. இதனை விழுப்புரம் நகராட்சி ஆணையர் ஷியாமலா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான சிறப்பு முகாமில் துப்புரவு பணியாளர்களுக்கான சிறப்பு வங்கிக் கடன், பிரதம மந்திரி மக்கள் மருத்துவம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்கான அனுமதி, வங்கிக் கணக்குகளை துவங்குவது மற்றும் ஆதார் அட்டை சரிபார்ப்பது உள்ளிட்டவைகளை நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு சேர்த்தனர். இதன் மூலம் 482 தூய்மை பணியாளர்கள் பயன்பெற்றனர். மத்திய அரசின் நகர்ப்புற குடிநீர் திட்டமான ஜல்ஜீவன் மிஷன் அர்பன் திட்டத்தின் கீழ் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை உள்ளடக்கிய 3 நகராட்சிகளில் 3 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஊராட்சிகளில் ஒன்றியங்களைச் சேர்ந்த 1565 ஊரக குடியிருப்பு பகுதிகளில் குடிநீர் இணைப்பு ஏற்படுத்துவதற்காக ரூபாய் 2383 கோடி மதிப்பில் புதிய திட்டம் தயாரிக்கப்பட்டு இதனை அரசு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான நீட் தேர்வு, இளநிலை படிப்பிற்கான நீட் தேர்வு நடைபெற்று அதற்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டது. இதில் விழுப்புரத்தைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் என்ற மாணவன் தமிழக அளவில் முதலிடம் பிடித்தார். மேலும் இந்திய அளவில் 12ஆம் இடம் பிடித்தார். இவர் 720 மார்க்குக்கு 705 மதிப்பெண்கள் பெற்று 99.9% மதிப்பெண் பெற்றார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தலைமையில் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களுடன் விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து பொதுமக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் வன்னியரசு, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் வழங்கவும், ஆழ்துளை கிணறுகள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் ஆகியவற்றை திறம்பட செயல்படுத்தவும், அவற்றை பழுது இருந்தால் பழுதை நீக்கவும், குழாய்களை சரிவர அமைத்து சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஒன்றிணைந்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை நேரடியாக சென்று மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றும் அதிகாரிகள் முழுவீச்சில் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பங்கு வகிப்பது கால்நடைகள். அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மிகப்பெரிய கொடிய நோயான கோமாரி நோயை கட்டுப்படுத்துவதற்கு, கால்நடைகளை காப்பாற்றுவதற்கும் மத்திய அரசு தேசிய விலங்கின நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் இலவசமாக தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாம் 1 மாத காலம் நடைபெற்றது. இதில் 13 ஒன்றியங்களிலும் பல்வேறு கிராமங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டன. இதன் மூலம் 448,000 கால்நடைகள் பயன்பெற்றன. இந்த முகாமினை தவறாமல் மக்கள் பயன்படுத்திக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து, போதைப் பொருட்களால் ஏற்படும் சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுய உதவிக் குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதைப் பொருளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த வாசகங்களை பதாகைகளாக ஏந்தி பேரணியில் சென்றனர். பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றடைந்து தலைமை மருத்துவமனையில் முடிவடைந்தது. இதில் ஏராளமான சுய உதவிக் குழு பெண்கள் கலந்து கொண்டனர். தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2025

0: ஆண்டு வரை 2,33,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இத்திட்டத்தின் மூலம் 2025-26 ஆண்டு புதிய தனிநபர் கழிப்பறைகள் 5,964 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 5,014 கழிவறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 950 கழிவறைகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு அருகே உள்ள பூவரசன்குப்பம் கிராமத்தில் கல்தூணில் நரசிம்மர் தோன்றி காட்சியளித்ததாக கிபி 7 நூற்றாண்டில் பல்லவன் மன்னரால் கட்டப்பட்ட சிறப்புடைய இந்த கோயில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் பிரம்மோற்சவ உற்சவம் நடைபெறும். இந்த பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தேர் வீதி உலா வந்தது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
1: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி. சுரேஷ் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1 முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குறை கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மீது விவாதம் நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 21 சட்டப்பேரவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக கணினி மயமாக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். குஜராத்தில் 27,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் கப்பல் கட்டுமான கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் இன்று வெளியிட்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இதனை வெளியிட்டதாக குஜராத் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2 ஒருங்கிணைந்த கப்பல் கட்டுமான தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மற்றும் சாங்லி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலக வங்கியின் நிதி உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மழை நீரை சேமிக்க வகை செய்யும் நடவடிக்கைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பள்ளிகளில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக கல்வித்துறையில் பஞ்சாப் சிறந்து விளங்கி வருவதாகவும் திரு பகவந்த் மான் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த மாதம் 9 தொடங்கி 17 வரை நடைபெறுவதையொட்டி அனைத்து அரசு துறைகளும்

அரசுக்கும் இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 1.5 லட்சம் தேசிய கொடிகள் வழங்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர இந்த இயக்கத்திற்காக மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்காக மத்திய அரசு 120 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா கூறியுள்ளார். ஐசால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதியுதவி வழங்கும் வகையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 4200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் திரு லால்டு ஹோமா தெரிவித்தார். கேரளத்தில் துப்புரவு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குப்பைகளை முறையாக அகற்றுவது சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்படுவது சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். சுரங்கத்துறை செயலராக திரு கேசவ் சந்திரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் அவர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது சுரங்கத்துறையின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திரு கேசவ் சந்திரா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை நன்கொடை முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் சிறப்பு புலனாய்வுக் குழுவில் தடயவியல் தணிக்கை நிபுணரையும் சேர்க்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மல்யா பக்சி, திருமதி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்விசாரணை தொடர்பான இடைக்கால அறிக்கையை சிறப்பு புலனாய்வுக் குழு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 16 நக்சலைட்டுகள் நாளை சரணடைய உள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. 39 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்த 6 நக்சலைட்டுகளும் இதில் அடங்குவர் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துபாய் மும்பை இடையேயான இண்டிகோ விமானம் அவசரமாக ராஜ்கோட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. 194 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த விமானத்தில் புகை தென்பட்டதை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். பயணிகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஜம்மு காஷ்மீரில் இன்று மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற வாகனங்கள் மட்டும் பலத்த பாதுகாப்புக்கிடையே அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த வழித்தடத்தில் வழக்கமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் சிக்கிம் எல்லைப் பகுதியான நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பாதிப்பு காரணமாக கடந்த 2020 முதல் இந்த வழித்தடத்தில் வர்த்தகம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிசா மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, மேற்குவங்கம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளுதூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார்.

இப்போட்டிகளில் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாதிக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வன்ஷிகா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஷ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:25.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: அண்ணே அண்ணே மாடசாமி அண்ணே, நான் கூப்பிடுறது காதில் கேட்குதா? இல்லை இவ வேற வேலையை கெடுக்க வந்துட்டான்னு காது கேட்காத மாதிரி இருக்கிறீங்களா?
1: அடடே வாமா தங்கச்சி, இப்போதான் வர்றியா? என்ன விஷயம்? கூப்பிட்டுக்கிட்டே வர ஏதாவது விஷயம் இல்லாமல் வரமாட்டியே?
0: அட ஒன்றும் இல்லைண்ணா, வார சந்தைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் நாலஞ்சு பூ அறுத்துட்டு போகலான்னு பார்த்தா உன் செடி பூரா பூச்சி அரிச்சு கிடக்குது, கிட்டேயே போக முடியல, பூவையும் அறுக்க முடியலண்ணே.
1: ஆமாம்மா, நானும் இப்போ ஒரு வாரமாக கவனிச்சிட்டு தான் வரேன். அந்த பூச்சி அரித்த மாதிரி தான் இருக்குது. அது என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்னு தெரில. ஏதோ மருந்து அடிக்கணுங்கிறாங்க, அது என்ன மருந்து என்னன்னு தெரிய மாட்டேங்குது. உனக்கு ஏதாவது செய்தி தெரிஞ்சா சொல்ல.
0: என்னென்ன இப்படி கேட்டுப்பிட்ட? நீயே எம்பிட்டு பெரிய அறிவாளி, என்ன போய் நீ கேட்குறியே? எனக்கு என்ன, நான் ஏதோ ரேடியோ கேட்பேன், அதுலேருந்து ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் சொல்லுவேண்ணே, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரியாததா?
1: நானும் ரேடியோவை கேட்டுட்டு தாம்மா இருக்கேன். இந்த பூவுக்கான விளக்கம் யாரும் இன்னும் கொடுக்கல. யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்லுமா தங்கச்சி?
0: அண்ணே, இந்த காக்கனாம் பூ அப்படின்னாவே பூச்சி வர்றது சகஜம்தான்ண்ண. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் விவரம் தெரிஞ்சவங்க சொன்னால் இதை நம்ம கட்டுப்படுத்தலாம், நல்ல லாபமும் பார்க்கலான்ண. அது

0: என்ன பூச்செடி தான் இந்த லட்சணத்துல இருக்குன்னா, அவரை செடி அதுக்கு மேல இருக்கும் போல இருக்கு. நாளை அவரைக்காய பிச்சுக்கலான்னா அது கூட தேராது போல இருக்கே.
1: அட ஆமாம்மா, ஃபஸ்ட்டு வரக்கெல்லாம் நல்லா தான் வந்துச்சு. ஒரு ரெண்டு வாரமாக அவரை செடியும் ஒன்றும் அஸ்வினி இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் செட் ஆகலை. காக்கட்டான் பூச்செடியும் அந்த மாதிரியே இருக்குது. என்ன பண்ணுறது என்ன செய்யறதுனே தெரியலம்மா. நீ தான் ஏதோ ஒரு வழி சொல்லணும்.
0: அட நீ தான் ரேடியோவை கூடவே வச்சு சுத்துற ஆளாச்சேனா, உனக்கு எப்படி விவரம் தெரியாமல் இருக்கும்?
1: எல்லா விவரமும் சொல்கிறாங்க, ஆனால் இந்த காக்கட்டாம்பூச்செடிக்கும் விவரம் சொல்கிறாங்களா அப்படிங்கிறதான் எனக்கு தெரியல. அதையும் ரேடியோவில் சொல்லுவாங்களா?
0: அண்ணா, ரேடியோவில் சொல்லாத விஷயமே இல்லைண்ணே. உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது, உனக்கு தெரியாதது எனக்கு தெரியாதது, நம்ம விவசாயிகளுக்கு தெரியாதது, இப்படி எல்லா விவரமும் தெளிவாக சொல்கிறது ரேடியோ மட்டும்தானே. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் பிரச்சனைக்கு தீர்வு தர்ற மாதிரியே அவரை காக்கட்டாம்பூ சாகுபடி பற்றி அந்த எஸ் குமார் அவர்கள் நிறைய விஷயம் சொல்ல போகிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ.
1: சரிம்மா சரிம்மா, நீ சொன்னது சரிதான். இப்போவே போய் வானொலி பெட்டி ஆன் பண்ணி நான் கேட்குறேன்.

இன்றைய நிகழ்ச்சியில் அவரை மற்றும் காக்கட்டான் பூ சாகுபடி குறித்து வாழ்ரதாதன் கொட்டாய் எஸ் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் கே கார்த்திக் அவர்கள்.

0: இப்போ எவ்வளோ ஏக்கர் இருக்குது உங்களுக்குங்க?
1: எங்களுக்கு 2 ஏக்கரா.
0: 2 ஏக்கரா இருக்குது. இப்போ எப்படி தண்ணி பயிர நிலமா இல்லை மேட்டு நிலங்களா?
1: தண்ணி பயிர் நிலங்க.
0: தண்ணி பயிர் நிலம் தான். இப்போ தண்ணியெல்லாம் இருக்குது.
1: ஆமாம், ஒரு நாளைக்கு 1 காவா பாயுதுங்க.
0: 1 காவா பாயுது, அந்த அளவுக்கு இருக்குது.
1: ஆமாம்.
0: இப்போ என்ன வெள்ளம் வச்சுருக்கீங்க?
1: ஆ, இப்போ அவரை போட்டிருக்குங்க.
0: அவரைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டுக்காட்டில் இந்த ஆடிப்பட்டம் போடுற அவரையும் இருக்கும்.
1: ஆமாம்.
0: அப்புறம் நம்ம குட்டை அவர்னு சொல்லுவாங்க, நம்ம தோட்டத்தில் போடுவாங்க, 3 மாதத்தில் வரக்கூடிய காய். அதை
1: குட்டை அவர் தாங்க போட்டு.
0: குட்டை அவர் தான் போட்டிருக்கீங்க. எவ்வளோ போட்டிருக்கீங்க?
1: 1.5 ஏக்கரை போட்டிருக்குங்க.
0: 1.5 ஏக்கரை
1: போட்டுருங்க.
0: இப்போ நம்ம அந்த குட்டையவரை போடணும் அப்படின்னா நிலத்தை எப்படிலாம் பதப்படுத்துனீங்க
1: சார்? ஃபஸ்ட்டு மண்ணை பதப்படுத்துறதுக்கு வந்து தெக்கப்பூண்டு வரைச்சி ஓட்டி வச்சுருந்தோம்.
0: தக்கப்பூண்டு வரைச்சிட்டீங்க?
1: ஆமாம், ஏன்னா மண்ணை வந்து பதப்படுத்துறதுக்காக ஃபஸ்ட்டு அதை பண்ணோம். அப்புறம் ஏரி ஓட்டி
0: தக்கப்பூண்டுன்னா அது எவ்வளோ வாங்கிட்டு வந்து வரைச்சிங்க
1: சார்? 50 ரூபா. அது நம்ம எவ்வளோ தேவையோ, அது நம்ம இயற்கை சக்தி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வரைச்சிக்கலாம்.
0: அதோட எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த.
1: ஆமாம், ஏக்கர் தகுந்த மாதிரி.
0: 1 ஏக்கருக்கு எவ்வளோ வரைச்சிங்க
1: சார்? அது அக்ரிகில் கேட்டு அவங்க என்ன குவாண்டிட்டி கொடுத்தாங்களோ அது யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட கம்பு, கேழ்வரகு. அது கேழ்வரகு போட்டோம்னா தன்மையை வந்து கூலிங் படுத்தும் பூமியை.
0: அதாவது சில விவசாயிகள் நவதானியத்தையும் கலந்து வரைப்பாங்க. அந்த மாதிரி
1: அப்படி பண்ணுங்கன்னா மண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் கூலிங் படுத்தும். அதுக்காக வந்து தெக்கப்பூடோட சேர்த்து அது பண்ணோம். 1 மாதத்துக்கு முன்னாடியே அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி பூமியை பதப்படுத்திடுறோம். அதுக்கப்புறம்
0: தக்குப்பூண்டுன்னா 2 மாதம் 3 மாதம் வளர்த்தி அடிச்சிங்களா இல்லை எப்படிங்க?
1: ஆமாம், அது நமக்கு காய் வரத்துக்கு முன்னாடி பண்ணோம்னா அதோடைய தன்மை நல்லாயிருக்கும்,
0: நல்லா முழுசாக சக்தி கிடைக்கும்.
1: ஆமாம்,
0: மண்ணுக்கு.
1: ஆமாம், அதுக்காக கூட வந்து கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் யூஸ் பண்ணிப்போம். அது 30 நாளுக்குள்ளே வந்து அறுவடை பண்ணும்போது ஓட்டி வச்சுருவோம். அது நல்லா மங்கை தன்மை கொண்டதுக்கப்புறம் திருப்பி நம்ம உழவு எடுத்து
0: எப்படி ரொட்டேட்டரில் அடிச்சு விட்றீங்களா?
1: ஆமாம், ரொட்டேட்டரில் வச்சுன்னா அது மங்கிடும். மண்ணோட மக்கு மங்குச்சுன்னா
0: எவ்வளோ நாள் ஆகும் மக்கிறதுக்கு? 15 நாள்.
1: 10 to 15 நாளுக்குள்ளே உலக நார்மலான நிலைமைக்கு வந்துடும், மங்கிடும். அதுக்கப்புறம் அடுத்த உழவு நம்ம எடுத்து ரொட்டேட்டர் விட்டு சவப்படுத்தி
0: திரும்ப அடுத்த உழவுனா எப்படி? 9 கலப்பில்ல இல்லை 5 கலப்பீங்களா?
1: இல்லை 5 கலப்பு ஆல்ரெடி ஓட்டிட்டோம்னா 1 ஓட்டிட்டா போதும். 9 கலப்பு எடுத்துட்டு திருப்பி ரொட்டாட ஓட்டிட்டு பிரஸ் வந்து நம்ம கால் போடுறதுக்கு மானியத்தில் வந்து நிறைய
0: கொடுக்குறாங்க.
1: பவர் டெல்லர் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் நாங்களாம் வந்து மேனுவலாக போட்டுருக்கோம்,
0: சொந்தமாக போட்டு
1: சொந்தமாக போட்டிருக்கோம்.
0: எப்படி அதில் வந்து நல்ல சின்னதாகவும் இருக்குது, கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, எந்த அளவில் போட்டிருக்கீங்க?
1: இல்லை அது இப்போ அக்ரிகல்ச்சரில் போய் கேட்டோம்னா இந்த சீசனுக்கு அது எவ்வளோ வளர்ச்சி கொடுக்கும், இந்த தண்ணிக்கு வந்து தண்ணி பத்தாக்குறை, அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோனா எத்தனை ஃபீட்டுக்குள்ளே பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி நம்ம அளவு எடுத்து ஒவ்வொன்றும் மேனுவலாக நம்ம பண்ணுற மாதிரி
0: பண்ணுறீங்க. இப்போ அந்த வண்டியெல்லாம் வாங்கினீங்களா, அது எப்படி மானியத்தில் வாங்கினீங்களா இல்லை?
1: ஆமாம், கவர்மெண்ட்டில் பழைய சில மானியத்தில் கொடுத்தாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்டில் வந்து இன்னும் மானியம் அலோன்ஸ் பண்ணல. அது பழைய வண்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இப்போதைக்கு வாங்கலை. இதுக்கப்புறம் ஸ்கீம் வந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி பண்ணி வச்சிருக்கோம்.
0: இப்போ அந்த இதில் வந்து எந்த அளவில் வந்து கால் ஓட்டிருக்கீங்க
1: சார்? நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்டுக்கு ஓட்டிருக்கோம்.
0: 1 அடிக்கு 1
1: இதில் வந்து நம்ம வாட்டர் சோர்ஸ்க்கு இருக்கிறதுனால நமக்கு மகசூல் அதிகமாக வரணும்
0: அப்படிங்கிறனால
1: அந்த ரகத்துக்கு வந்து இவ்வளோ தான் செடி வந்து அளவு வரும் அப்படின்றதுக்காக 1 ஃபீட்டுக்கு வந்து நம்ம அகலம் வச்சிருக்கோம்.
0: இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா 5 கலப்பிலையும் அப்படி கால் ஓட்டி அந்த 2.5 2 கால் அந்த அளவில் கூட ஓட்டுறாங்க.

0: சார், அது வந்து ஒவ்வொரு தண்ணி சோர்ஸை பொறுத்து சார். எப்படி பார்த்தீங்கன்னா, தண்ணி அதிகமாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா பெரிய கிளம்ப போட்டோம்னா எப்பயுமே 24 hours தண்ணி பாயிருக்கும் போது அது சரியாக போகும்.
1: திறந்த வெளியில் ஆமாம்.
0: இப்போ நமக்கு தண்ணி பற்றாக்குறதுனால இயற்கை செடி பக்கம் பக்கம் இருக்கும்போது அதோட க்ளோசிங் பாயிண்ட் வந்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். அந்த பாருன்றாங்க இல்லையா, அது க்ளோஸ் ஆயிரும். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த பில்லோட தன்மை வந்து வராது. நிழல் வரும்போது பில்லு வராது, தண்ணியோட இது வந்து அப்படியே இருக்கும்.
1: அதாவது ஈரப்பதமாகவே இருக்கும்.
0: ஈரப்பதமாக இருக்காங்க, நம்ம ஃபீட் வந்து கம்மியாக வச்சு பண்ணுறோம்.
1: இப்போ அந்த மாதிரி கால் வந்து நீர்நிலையிலமாக ஓட்டிடுறீங்க, விதை ஊனும் போது தண்ணி விட்டு ஊன்றீங்களா இல்லை ஊனிட்டு தண்ணி விட்றீங்களா?
0: சரி, இப்போ இருக்கிற கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஹீட் ஜாஸ்தி, இந்த அக்னிமிகள்லாம் இருக்குன்றாங்க இல்லையா, சீசன் தான் நினைட்டோம். அப்படின் போது ஃபர்ஸ்ட் விதை வச்சோம்னா அது குறுத்து வரும்போது அந்த ஹீட்டுக்கு வந்து கருகிற வாய்ப்பு உண்டு. அதனால ஃபர்ஸ்ட் முன்னாடியே தண்ணி யூஸ் பண்ணி மண்ணை வந்து ஈரப்பதம் கொண்டு வந்துட்டு அப்புறமா நம்ம அந்த விதையை நட்டோம். அப்படின் போது இப்போ 1 or 2 days வந்து அந்த ஈரப்பதம் கம்மியாக வச்சுக்கப்புறம் உடனே சோர்ஸ் விடும்போது அந்த முளைப்பு வந்து நமக்கு தானாக வருது.
1: தானாக வரும். ட்ரிப்பில் போட்டிருக்கீங்களா இல்லை எப்படி?
0: இல்லை, நம்ம வந்து பாசன முறை
1: வந்து திறந்த வெளியில் தான் விடுறோம். இப்போ விதையெல்லாம் எங்கே போய் வாங்கிட்டு வருவீங்க
0: சார்? நம்ம பக்கத்தில் எங்கே அக்ரி ஷாப் இருக்கோ, எங்கே சோர்ஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல நமக்கு தேவைன்றக்கோ, எது மகசூல் அதிகமாக கொடுக்கும் அப்படின்றக்காக எங்கே கிடைக்குமோ அது பார்த்து வாங்கிட்டு
1: வரோம். அதில் வந்து நிறைய ரகம் இருக்குது.
0: ஆமாம் சார், நிறைய ரகம் இருக்குது. நம்ம வந்து பச்சை அவரைன்றது ஷார்ட்கட்டாக இருக்கு.
1: அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பட்டை அவரையும் இருக்குது.
0: ஆமாம் சார்,
1: நம்ம கொடியில் ஓடுற அவரை மாதிரியும் ஒரு அவர் இருக்குது. நீங்கள் எப்படி பட்டை அவரை போட்டுறீங்களா?
0: ஆ சார், நம்ம ஓடுறது வந்து புட் அவர்னு சொல்லுவோம். அது பட்டைன்றது வந்து மகசூல் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இந்த புட் அவர்ன்றது கொஞ்சம் மகசூல் அதிகமாக இருக்கும், வெயிட் லெஸ் கம்மி தான். நமக்கு இதுதான் மகசூல் அதிகமாக கிடைக்கிறதுனால இப்போ இருக்கிற சோர்ஸுக்கு நம்ம பண்ணியிருக்கோம்.
1: பண்ணியிருக்கீங்க. இப்போ விதை வந்து இப்போ 1/2 acre பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ விதை வாங்கினீங்க?
0: 10 packets வாங்கியிருக்கோம் சார்.
1: 10 packets
0: ஒரு பாக்கெட்ல வந்து 150 grams வரும் சார்.
1: 150 grams. இப்போ 1.5 kilo தேவைப்படுது.
0: ஆமாம் சார்.
1: இப்போ ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் எவ்வளோ அளவு வச்சு பண்ணுங்க
0: சார்? இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம சோர்ஸ் கம்மி, அதுக்குனால வந்து பக்கம் பக்கம் வச்சோம்னா செடி வளர்ச்சி கம்மியாக இருக்கும்.
1: ஓஹோ,
0: அதனால வந்து கொஞ்சம் பக்கம் பக்கமாக வச்சிருக்கோம். ஒரு 30 centimeter 1 feet ஒரு 30 centimeter, இந்த பக்கம் 1 feet, அந்த பக்கம் 1 feet.
1: 30 centimeter அளவு, அதாவது ஏறக்குறைய 3/4 அடிக்கு.
0: ஆமாம், 3/4 அடியில் 1 அடி. நம்ம ஒரு ஏறத்தளவு தான் வைக்க போகிறோம், அக்யூரேட்டாக வைக்க மாட்டோம்.
1: வைக்க மாட்டோம், அதாவது கையில் அப்படியே ஊனிட்டு போகிறோம்தான். 1 அடிக்கு 1 இல்லை 3/4 அடிக்கு 1 அப்படியே வர மாதிரி ஊனிடுறது தான். ஊனிட்டு அதுக்கு மாதிரி தண்ணி
0: தண்ணி பாய்ச்சிட்டு அதுவரை நம்ம பண்ணுறோம்.
1: தண்ணி பாய்ச்சிட்டு 2 நாள் கழிச்சு அப்புறமா
0: 1 day before or after பண்ணுறோம் நம்ம.
1: அந்த மாதிரி பண்ணால் முளைச்சி வரத்துக்கு 1 வாரத்தில் எல்லாம்
0: 15 days மினிமம் ஆகும் சார்.
1: இப்போ ஒரு சில இடத்துல வந்து விதை சரியில்லை, அல்லது எறும்பு அடிச்சிருது, கரையாக அரிச்சிருது, அந்த மாதிரி அரிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல திரும்ப ஊனி விட்ருவோம்.
0: ஆமாம், திரும்பவும் அது நம்ம செக் பண்ணுவோம் சார். இப்போ அதில் வரும்போது என்ன இருக்குது, சுச்சுவேஷன் இருக்கோ ஹேண்டில் பண்ணுவோம். அது சப்போஸ் வரல அப்படின்னா ஒரு 5 days வெயிட் பண்ணுவோம். அப்படி வரலாம் எக்ஸ்ட்ரா கவர் வாங்கிட்டு வந்து திருப்பி நம்ம பராமரிக்கிற மாதிரி இருக்கும்.
1: போல விதை வேணும் ஊனி.
0: நம்ம பண்ணுற சோர்ஸ் வந்து வாட்டர் வேஸ்ட்டாக போயிடும், லேட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த மகசூல் நம்ம கிடைக்கிறதுக்காக 10 days பண்ணணும்னா நமக்கு இந்த அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு 10 days பிஃபோராக வரப்போகுது. அதனால
1: இப்போ இந்த மாதிரி வந்து பக்கம் பக்கமாக ஒரு மஞ்சள் கால் ஓட்டுற சொல் அந்த அளவுக்கு தான் ஓட்டியிருக்கீங்க. இப்போ திறந்த வெளியிலையும் தண்ணி விடுறீங்க, நிறைய களை முளைக்கும்ல?
0: ஆமாம் சார்.
1: அது எப்படி நிர்வாகம் பண்ணுறீங்க?
0: அது நம்ம மேனெல்லாம் எடுக்கிறோம் சார்.
1: கையிலேயேவா?
0: கையில் எடுக்கிறோம்.
1: கொத்து போட்டு எடுக்கிறீங்களா இல்லை கையில் போட்டு?
0: கொத்து போட்டு தான் சார் எடுக்கிறோம்.
1: கொத்து போட்டு எத்தனாவது நாளில் கொத்து போடுவீங்க
0: சார்? விதை முதச்சு ஒரு 15 days விதை வந்து நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சார் எடுக்க போகிறோம். ஏன்னா முளைப்பு வந்துச்சுன்னா நம்ம மேனெல்லாம் எடுத்தோம்னா அது செஞ்சு அந்த வேறு சின்ன வேறு தான் இருக்கும், அது செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால செடி மேலே வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொத்து போட
1: போகிறோம். கொத்து போட்டு விட்டுருவீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ அந்த மாதிரி கொத்து இது மாதிரிலாம் போடும்போது உரம் ஏதாவது கொடுப்பீங்களா
0: சார்? ஸ்டார்டிங் கொடுக்க மாட்டோம், ஏன்னா அது சப்போஸ் நம்ம போடுற வேற அது மேலே விழுந்துச்சு அப்படின்னா அது
1: கருவிடும்,
0: கருகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் தெளிவாகனதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ண போகிறோம். அது
1: இப்போ இந்த மாதிரி எத்தனை கொத்து போடணும்?
0: செடி வந்து அகல பெருசாக வரைக்கும் சார், ஏன்னா அதோட நிழல் கீழே விழுந்துச்சுன்னா நமக்கு வந்து பில்லு முளைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அது வரைக்கும் நம்ம காய் அறுவடை வரைக்கும் வரைக்கும் நம்ம அறுத்துட்டே இருக்கணும். இப்போ ஒரு சீசன் முடிஞ்சிச்சு, இப்போ அடுத்த சீசன் வரும்போது அந்த பில்லு அதிகமாக இருக்குது, இப்போ நம்ம அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குன்ற போது அந்த பில்லை எடுத்துட்டு இப்போ அடுத்தது
1: கொடுக்கணும், ஊட்டச்சத்துலாம் கொடுக்குறீங்க.
0: அப்போ தான் அடுத்த சோ வந்து நம்ம பூ வந்து மங்கசோல் கிடைக்கிறதுக்கு ஒரே முட்டாக வரும் சார்.
1: இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் 2 அடிக்கு வந்து வளரக்கூடியது, 2 அடிக்கு, அதே போல் 2 அடிக்கு கிடைமட்டமாகவும் கிளை பிரிஞ்சு ஓடும்.
0: ஆமாம் சார்.
1: இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மண் கட்டணும்ல?
0: ஆமாம் சார்.
1: கால் வந்து மாற்றி விடணும்.
0: ஆமாம் சார். இப்போ நம்ம கால் போடும்போது சைடில் தான் சார் விதை வைப்போம். அது வளர வளர பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பில்லை எடுக்க எடுக்க சைடில் வந்து சேர்த்துருவோம் சார்.
1: அதாவது இந்த காலில் இருக்கிற மண்ணை பாதி வச்சு இந்த காலைக்கு
0: இந்த சைடு செடி வந்து நம்ம சென்டராக வரும்போது, சப்போஸ் மகசூல் வரும்போது செடி கீழே விழாத பட்சத்தில் வரணும்போது நம்ம சென்டர் பண்ணுறோம் சார்.
1: வாய்க்காலில் இருந்து வைக்கக்கூடிய செடி இப்போ கரைக்கு நடுவில் வந்து?
0: ஆமாம், கரைக்கு நடுவில் வந்துட்டா நமக்கு செடி வரும்போது கீழே விழாது, காத்தடிச்சாவோ அது ஒரு குரூப்பாக இருக்கும், அதாவது வேறு ஓரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக வந்து சென்ட்ரல் பண்ணிட்டோம்னா தண்ணியும் வந்து இருக்கும் சார்,
1: கரெக்டாக வந்து செடிக்கு வந்து போயிடும்.
0: ஆமாம்.
1: இப்போ அந்த மாதிரி வளர்த்தும் போது என்னென்ன நோயெல்லாம் வருது இந்த அவரைக்கு?
0: மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வந்து புழு அடிக்கும் சார்.
1: புழு அடிக்குது?
0: ஆமாம்.
1: பச்சைப்புழு?
0: ஆமாம், பச்சைப்புழு.

0: அடுத்ததுமே நார்மலாக இருக்கிறது, ப்ளஸ் பெயின் உட்காரும் சார். அப்புறம் இந்த பறக்கிற பூச்சிங்க இந்த மாதிரி
1: வெள்ளைப்பூச்சியும் இப்போ பெயின்னா எப்படி அஸ்வினி இந்த மாதிரி?
0: ஆமாம் சார், அது கருப்பு பெயின் இருக்கு, வெள்ளை பெயின் இருக்கு. பக்கத்தில் சோர்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி சீசன். இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி வந்து இருக்கு. இப்போ நம்ம பூச்சிக்குள்ள அடிக்கும் போது புழுவுக்கு ப்ளஸ் பெயினுக்கும் சேர்ந்து அடிக்க போகிறோம்.
1: அப்படி அடிக்கும்
0: தெளிக்குள்ள அப்படி அடித்தா மட்டும் தான் ஒவ்வொரு தனிக்கும் நமக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் சார்.
1: கரெக்டாக இப்போ இந்த மாதிரி வந்து பெயினோ அல்லது வந்து இந்த மாதிரி புழு வெள்ளை இந்த மாதிரிலாம் தாக்குறது, இப்போ இதுக்கு இந்த மருந்துலாம் எப்படி நீங்களே போய் வாங்கிட்டு வருவீங்களா இல்லை அக்ரிங்க கூட்டிட்டு வந்து அவங்கள காட்டி இந்த மாதிரிலாம் இருக்கு?
0: ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம ஷாப்புக்கு போய் வாங்கிட்டு வரோம். அவங்க வந்து செக் பண்ணிட்டு இப்போ மருந்து தெளிச்சதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணிட்டு இந்த ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கு, இந்த இது இருக்கு, இது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துட்டு போவார். நம்ம அவர் ஷாப்பில் வாங்கிக்கலாம் இல்லை நமக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அந்த ஷாப்பில் வாங்கிக்கலாம் சார்.
1: வாங்கிக்கிறீங்க. இப்போ எப்படி நீங்களே அடிச்சிடறீங்களா இல்லை ஆள் வச்சு?
0: ஆமாம் சார், நாங்களே அடிச்சிக்கலாம் சார்.
1: நீங்களே அடிச்சிக்கிறீங்க, ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருக்கீங்க?
0: ஆமாம் சார்.
1: எப்படி பேட்டரி ஸ்ப்ரேவா இல்லை
0: இல்லை பெட்ரோல் இன்ஜின் போட்ட மாதிரி சார்?
1: பவர் ஸ்ப்ரே வச்சுருங்க, அந்த மாதிரி அடிச்சிடறீங்க. இப்போ இந்த மாதிரி எத்தனை மருந்து அடிக்குதுங்க அது
0: சார்? மினிமம் பார்த்தீங்கன்னா 10 டேஸ் கொண்ட டைம் வந்து பூச்சி அடிச்சு வைப்போம் சார். ஏன்னா நம்ம சுச்சுவேஷன் இருக்கிறத வெளியில் பார்த்தீங்கன்னா நிறையா பூச்சி பிடிக்குன்னா அந்த பவர் கம்மி ஆயிடுச்சுனா திருப்பியும் அதை எங்கே செழுமையாக இருக்கோ அந்த இடத்துக்கு தேடி வருது சார்.
1: வருது
0: அந்த சோர்ஸ் மாதிரி நம்ம ரெகுலராக அதிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த சோர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம திருப்பி பார்த்துட்டே இருக்கோம். ஒரு புழு அடிக்கும் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா வேறு புழு வைக்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்கும்போது அது தகுந்த மாதிரி சுச்சுவேஷனை பொறுத்து 10 டேஸ் 15 டேஸ் அது மாதிரி பூச்சி அழிச்சிருக்கிறோம் சார்.
1: தெரிச்சுங்க. ஆமாம். இப்போ எத்தனாவது நாள் நமக்கு காய் வரும்
0: சார்? 45 டேஸ் மினிமம் ஆகும் சார்.
1: 45 நாள்
0: 45 நாள் வந்து அறுவடை வராது, புஞ்சி எடுத்து பூ எடுத்து பிஞ்சி வைக்கிறதுக்காக வரும் சார். நம்ம ஒன்ஸ் பறிக்க ஆரம்பிச்சுன்னா அப்புறம் கண்டினியூஸாக நம்ம கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் சோர்ஸ் கண்டினியூஸாக கொடுக்குறோம். நம்ம போட்டு அவரைக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் எவ்வளோ கொடுக்குறோமோ அவருக்கு நம்ம வந்து காய் பறிக்கலாம் சார்.
1: ஈல்டு வரும்.
0: ஆமாம்,
1: ஃபுல்லாகவே.
0: ஆமாம்.
1: இப்போ அந்த மாதிரி 45வது நாள் பூ பூக்க ஆரம்பிச்சிருது. பூ பூத்தா தான் ஏன்னா பூ நிறைய கொட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம சரியாக தண்ணி உள்ள இதில் இந்த மாதிரி நோய் தாக்குதல் இருந்தால் அப்போ வந்து சரியாக கவனிக்கணும்.
0: ஆமாம் சார்.
1: இப்போ அந்த மாதிரி ஏதாவது வளர்ச்சி ஊக்கி அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்களா இல்லை?
0: இல்லை அதெல்லாம் எதுக்கு கிடைக்கும் சார். அது நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா அதோட கிளைமேட் சுச்சுவேஷன் நம்ம பார்க்கணும் சார். அப்படி நம்ம சப்போஸ் நமக்கு மகசூல் வரணும் அப்படின்னு தடிச்சோம்னா சப்போஸ் தண்ணி பத்தாக்குறை இல்லை மழை வந்துருச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும், பூ எல்லாமே உதிர்ந்துடும் சார்.
1: உதிர்ந்து
0: போயிடும். ஆமாம். பிஃபோராக பண்ணிட்டோம்னா அந்த சோர்ஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சார். வந்ததுக்கப்புறம் பண்ணோம்னா அது ப்ராப்ளம் வரும், பூ எல்லாம் கொட்டிடும், நமக்கு எதுவுமே ஈல்டு கிடைக்காது சார்.
1: இப்போ 45வது நாள் பூ எடுத்து இது மாதிரி வருது. இப்போ நம்ம காய் வந்து அறுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிடுது
0: சார்? காய் வந்து பூ பிஞ்சு பூ விட்டதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்குள்ள நமக்கு அறுவடைக்கு வந்துடும் சார்.
1: 10 நாள்லேயே வந்துடும்.
0: 10 நாள் பிஞ்சு வந்துடும். நம்ம சோர்ஸ் வாட்டர் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மகசூல் டக்கு டக்குன்னு காய் வளர்ச்சி அடிச்சிடும் சார். இப்போ ஒரு கோப் எடுத்துங்கன்னா 20 டேஸ் முடிஞ்சிச்சு சார். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ இப்போ நெக்ஸ்ட் உரம் போகிறது, உரம் போட்டோம்னா அந்த பூ திருப்பியும் ஆரம்பிக்கும்.
1: இப்போ அந்த மாதிரி எத்தனை நாளைக்கு நம்ம காய் அறுக்கலாம்
0: சார்? 3 மந்த்ஸ் வரைக்கும் சார். இப்போ கூட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க.
1: 45வது நாள்லேருந்து திரும்ப 3 மாதத்துக்கு அறுக்கலாம்.
0: ஆமாம்,
1: 3 மாதம். எத்தனை நாளைக்கு ஒரு நாளில் இருப்பீங்க?
0: நமக்கு எவ்வளவு பதம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் சார். இப்போ நம்ம போட்டால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். இப்போ செகண்ட் சோர்ஸ் வந்து பூ எடுக்குது, 15 டேஸ் கேப் ஆயிரும் அது அடுத்த சோர்ஸ் வர வரைக்கும். இதுலேருந்து 1 மந்த்ஸ் நம்ம கண்டினியூஸ் அரைக்கிறன்ற மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ கொண்டு போகிறது தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம் சார்.
1: இப்போ வந்து நடுவில் 15 நாள் வந்து இடைவெளி விழுந்துருது.
0: நம்ம இடைவெளியில் பார்த்தீங்கன்னா அது நம்ம தேவையான கொடுத்து கொடுக்க போகிறோம்.
1: என்ன மாதிரி கொடுப்பீங்க உரம்லாம்?
0: சரி, 10க்கு 26 கொடுக்குறோம் சார். அதில் எல்லா உரம் கலந்துருக்கும். அதை விட்டோம்னா நம்ம 10க்கு 17 அந்த உரம் கொடுக்குறோம். இது ரெண்டும் கொடுத்தோம்னா இப்போ நம்ம அடிவாரம் போட்டதால இதை போட்டோம்னா உடனே நமக்கு சத்து கிடைக்கும் சார்.
1: உடனே பூவுக்கு திருப்பும் காய்க்கும். இந்த மாதிரி வந்து எத்தனை 6 மாதத்துக்கு அறுப்பீங்களா?
0: இல்லை சார், 3 மாதம் வரைக்கும் தான் இதோட பவர் வந்து அவ்வளோதான்
1: கிடைக்கும். அவ்வளோதான், ஒரு 60-70 நாளில் முடிஞ்சிடும்.
0: ஆமாம், மேக்ஸிமம் 90 நாளுக்குள்ள இது அறுவடை எல்லாமே முடிஞ்சிடும் சார்.
1: முடிஞ்சிடும்.
0: திருப்பி இதுக்கு இது பண்ணிட்டு அடுத்தது நம்ம எல்லா
1: இதுக்கு வந்து நம்ம சொட்டு நீர் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து தண்ணி மிச்சம் 1 ஏக்கராங்கிறது 1 ஏக்கரா நம்ம விவசாயம் பண்ண முடியல.
0: பண்ணலாம் சார். நம்ம சோர்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கமாக இருந்தால் டெய்லி கண்டினியூஸாக பண்ண முடியும். நமக்கு பக்கம் இல்லாதனால டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த பண்ணும்போது ஈஸியாக இருக்குது.
1: ஈஸியாக இருக்குது. ஆமாம், குறுகிய வெள்ளாமை அப்படிங்கிறதுனால அப்பப்போ வந்து நம்ம ட்ரிப்பை மாற்றணும், போயர் மாற்றணும்.
0: ஆமாம் சார். அது மூலம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேனலாக வருது பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டுக்கு 1 தான் கிடைக்குது. நம்ம மகசூலுக்காக பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்டுக்கு 1
1: வைக்கிறாங்க.
0: 2 ஃபீட்டுக்கு வந்துச்சுன்னா நமக்கு அதுக்கான சோர்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ செடி பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சி வைக்கும்போது கீழே விழுந்துடும். இது பக்கமக்கம் வச்சோம்னா அந்த கீழே விட செடி ஒவ்வொன்றும் தாங்கி பிடிக்கும் போது அந்த காய்கள் கீழே விழாத செடி அப்படியே நிலையாக
1: இருக்காம இருக்கும்.
0: அந்த சோர்ஸுக்காக நம்ம பக்கமக்கம் வச்சிடறோம் சார்.
1: பக்கமாக வச்சு திறந்த வெளியிலேயே விட்டுறீங்க. இப்போ 1 ஏக்கருக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகும்
0: சார்? நம்ம பராமரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 20-30,000 ரூபாய் ஆயிரும் சார்.
1: 20-30,000 ரூபாய்
0: ஆகிடும். ஆமாம் சார்.
1: நல்லா வந்தது மகசூல் அப்படின்னா எவ்வளோ நம்ம வந்து லாபம் கிடைக்கும்
0: சார்? லாபம் வந்து நம்ம மார்க்கெட்டில் என்ன நிலவரம் போதோ அது தான் சார் நம்ம லாபம் கொண்டுக்கணும். இப்போ கர சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா 60-70 வரைக்கும் போகுது சார்.
1: 70 ரூபா வரைக்கும் போகுது.
0: 70 ரூபா வரைக்கும். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 50 kg பர்ச்சேஸ் பண்ணுறோம் சார். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ செலவு பண்ண ப்ராஃபிட்டை நம்ம செலவு பண்ண அமௌண்ட்டை எடுத்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பராமரிக்கிற காசு நம்ம ப்ராஃபிட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அது 60 ரூபீஸ் இப்போ வந்து மார்க்கெட்டில் சேல் ஆகிறதுனால இதே 20 ரூபீஸ் 30 ரூபீஸ்

0: இன்னும் ஒரு மாசம் நமக்கு வந்து லாஸ்டா ஒரு 20,000 30,000
1: நம்ம முட்டுவலி எல்லாம் போக அப்புறம் கைக்கு ஏதோ கொஞ்சம் நிற்கும் முட்டுவலி
0: அது நம்ம
1: செலவுக்கு.
0: எவ்வளவு விலைவாச்சி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட்டை சொல்ல முடியும். சில டைம் கிடைக்கலாம், சில டைம் கிடைக்காம போகலாம். அந்த மாதிரி சோர்ஸ் சுச்சுவேஷன் கிடைக்கும் சார்.
1: இப்ப இந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க, எங்க கொண்டு போய் கொடுக்குறீங்க?
0: தர்மபுரி மார்க்கெட்டுக்கு கொண்டு வர,
1: மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிருங்க.
0: ஆமா சார்.
1: எப்படி டெய்லி மார்க்கெட்டுக்கு?
0: ஆமா சார், நம்ம எங்கேயும் கொண்டு வர, டெய்லி மார்க்கெட் கொண்டு
1: நேரடியாக நீங்களே கொண்டு போய் போட்டுறீங்க.
0: ஆமா சார்.
1: இப்ப இந்த மாதிரி பண்ணும்போது ஓரளவுக்கு அவரையில பரவாயில்ல,
0: நம்ம அங்க சோர்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம்.
1: நம்ம எவ்வளவு பராமரிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும்.
0: ஏன்னா இப்போதைக்கு கூலி ஆளுங்க யாரும் அதிகமாக கிடைக்கும்.

0: நேரடியாக நீங்களே கொண்டு போய் போட்டுறீங்க.
1: ஆமாம் சார்.
0: இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஓரளவுக்கு அவரையில் பரவாயில்ல.
1: நம்ம அங்கே சோர்ஸ் எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி பண்ண,
0: நம்ம எவ்வளோ பராமரிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும்.
1: ஏன்னா இப்போதைக்கு கூலி ஆளுங்க யாரும் அதிகமாக கிடைக்கிறதில்ல சார். நம்மளால எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கிறோம் சார்.
0: இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து பொறியியல் முடிச்சிருக்கேன் சார்.
0: பொறியியல்
1: பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்.
0: அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே வந்து விவசாயம் பண்ணிட்டு?
1: ஆமாம் சார்.
0: எப்படி அந்த துறைக்கு போகாமல் இது பண்ணலான்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது
1: சார்? இதுக்கு முன்னாடி நான் வெளியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ் தான் நான் வந்துட்டேன்.
0: அதாவது உங்களுக்கு வந்து இதில் விவசாயத்தில் ஆர்வமா?
1: ஆர்வம் இருக்குது சார். ஏன்னா அப்பா அக்ரிகல்ச்சர் தான் பார்த்துட்டு இருக்காங்க, இப்பயும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு இதில் கிடைக்கலனாலே இன்னொரு சோர்ஸ் எனக்கு கிடைக்கும்.
0: உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும்.
1: மன திருப்தி கிடைக்குது. இதனாலையும் அதில் போனால் ஒரே சோர்ஸ் மட்டும் தான் நான் வேலை செய்ய முடியும். 12 hours கண்டிப்பாக வேலை ஒர்க் பண்ணால் மட்டும் தான் எனக்கு சேலரி கொடுப்பாங்க. இதில் அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஃப்ரீயாக இருந்து போகும்போது வேலை செஞ்சுக்கலாம்,
0: நாமளாக பார்த்து செய்யலாம்.
1: நம்ம மார்னிங் டைம் ஒர்க் பண்ணலாம், கிளைமேட் கொஞ்சம் அதிகமாக வெயிலாக இருக்குன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், திரும்பி ஈவினிங் டைம் செய்யலாம். இது ஒன்று மட்டும் இல்லை சார், நம்ம அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணால் கூட நமக்கு ப்ராஃபிட் உண்டு.
0: உண்டு.
1: இப்போ மாடு பார்க்குறது, ஆடு வளர்க்குறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் அதில் நம்ம பார்த்தோம்னா 6 months ஒரு டைம் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும்.
0: கிடைக்கும்.
1: இதில் வர லாபத்தை 1% அதில் கொடுத்தோம்னா அதில் நமக்கு சரியாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்.
0: இப்போ இது வந்து அவரை சாகுபடி பண்ணுறீங்க, அடுத்தது வேறு என்ன சாகுபடி பண்ணுறீங்க
1: சார்? நம்ம இப்போ தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூ வச்சுருக்கோம் சார்.
0: பூனா என்ன ரகங்க
1: சார்? அது காக்கட்டாம் பூன்னு சொல்லுவார்.
0: காக்கட்டாம் பூ?
1: ஆமாம்.
0: இப்போ அது எவ்வளோ வச்சுருக்கீங்க
1: சார்? அது ஒரு 40 cents இருக்குது சார்.
0: 40 cents பண்ணியிருக்கீங்க?
1: பண்ணியிருக்கேன் சார். அதில் பாதி இப்போ அறுவடை பண்ணல சார், ஏன்னா மக்கள் வரத்துக்கு அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நான் எங்கள் ஒய்ஃப் அப்பா அம்மா அண்ணா இவங்க மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஆள் கிடைக்காதனால பாதி அப்படியே விட்டுருக்கீங்க?
1: விட்டுருக்கேன்.
0: இப்போ காக்கட்டாம் பூனா அதுக்கு எப்படி நிலந்த ஏர் பண்ணீங்க
1: சார்? இதே ப்ராசஸ் தான் அதுவும். ஆனால் நான் வந்து டிஸ்டன்ஸ், இது பெரிய வளர்ச்சி கொடுக்க செடின்றதுனால 4 feet-3 feet வச்சுருக்கேன் சார். டிஸ்டன்ஸு
0: 4 feet
1: அகலம் வந்து செடியை பராமரிக்கிறது வளர்க்குறோம். இதில் வந்து பில் கொத்துறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுக்குற மாநிலத்தில் கொடுக்குற வண்டி வச்சு நம்ம உள்ள பில்லை வந்து
0: களை எடுத்துறோம்.
1: களை எடுத்துறோம் சார். செடி அனுக்கிறது மட்டும் நம்ம மேனுவலாக எடுத்துகிட்டு அதுக்கான ஊட்டச்சத்து அப்பப்போ கொடுக்குறதுக்காக.
0: சரி, இப்போ இப்போ காக்கட்டாம் பூ வந்து செடி இருக்கு இல்லையா, அது எங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்க
1: சார்? நம்ம ஒசூர் பக்கத்தில் போனோம் சார், தெங்கனி கோட்டைன்னு சொல்லியிருக்கு சார். அங்கே எல்லா விதமான செடிகளும் நமக்கு வந்து கிடைக்குது சார்.
0: நர்சரியில்?
1: ஆமாம், நர்சரியில்.
0: எப்படி முன்னாடியே சொல்லி வச்சு வாங்கினீங்களா
1: இல்லை? அங்கே ரெகுலராக எப்பயுமே இருக்கும் சார். நம்ம போனோம்னா இல்லை சப்போஸ் கிடைக்கல பட்சத்தில் எனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னோம்னா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க சார். ஏன்னா அவங்க எங்கே இருக்கோ அவங்க வந்து பல நர்சரி வச்சுருக்காங்க, இந்த இடத்துக்கு போனால் கிடைக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம பிளானிங் பண்ணும்போது, நிலை தயார் பண்ணும்போதே நம்ம அது
0: கேட்டுருக்கோம்.
1: இப்போ நம்ம பூ அறுவடை பண்ணுற இடத்துல போனால் மார்க்கெட்டில் கொடுக்குற இடத்துல கேட்டோம்னா இந்த இடத்துக்கு போங்க இங்கே கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, இங்கேருந்தே பேசிடுவோம். அங்கே போயிட்டு நமக்கு தேவையான செடி நல்ல செடி தரமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் அவங்ககிட்ட சொல்லி கொண்டு வந்துடுவோம்.
0: இப்போ நமக்கு காக்கட்டாம் பூ செடி அங்கே எவ்வளோ கிடைக்குதுங்க
1: சார்? அங்கே வந்து நம்ம 10 rupees எடுத்தோம் சார்.
0: ஒரு செடி 10 rupees?
1: ஒரு செடி 10 rupees.
0: 40 cents வச்சுருக்கீங்க?
1: ஆமாம் சார்.
0: இப்போ அதுக்கு எவ்வளோ செடி பிடிச்சதுங்க
1: சார்? நம்ம ஒரு 1000 cents வச்சோம் சார்.
0: 1000 cents?
1: 1000 cents வச்சோம். அதில் ஒரு 200 cents செத்துருச்சு.
0: என்ன காரணம்?
1: தண்ணி ப்ளஸ் இந்த ஆடு கழிக்கிறது, கோழி போய் இது கொத்துறது,
0: அந்த மாதிரி
1: அந்த மாதிரி சில சேதாரங்கள் ஆயிடுது சார். கீழே நம்ம எருவெல்லாம் பராமரிக்கலாம் சார். அந்த புழு பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று இருக்கும்போது சில இது வந்து கடிச்சிருது சார்,
0: புழு அடிச்சிருது.
1: ஆமாம், அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. இது நம்ம ஸ்டார்டிங் பக்கம் பக்கம் வச்சோம்னா இந்த மாதிரி போக்குவரத்து ஒன்று ஒன்று போக பேலன்ஸ் இருக்க செடி வந்து வருன்றதுக்காக செடி வளர்ச்சி ஆக ஆக நமக்கு அந்த இடம் கிளியர் ஆகிடுது சார்.
0: இடைவெளி நல்லா
1: இடைவெளி இருக்குது, கிடைக்கும். நமக்கும் அந்த மாதிரி மகசூல் கிடைக்கும், செய்கிறதுக்காக கரெக்டாக இருக்கும் சார்.
0: கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து என்ன குழி எந்த அளவுக்கு எடுப்பீங்க
1: சார்? குழி வந்து நம்ம பில்லு வராதுக்குன்னா சார் நம்ம ஜேசிபியில் ஒரு 1 feet கூட எடுக்கலாம் சார்.
0: ஒரு அடிக்கு
1: தாராளமாக எடுக்கலாம் சார்.
0: எப்படி வாழைக்கணுக்கு வந்து நம்ம வைக்கிற மாதிரி?
1: ஆமாம், அந்த மாதிரி எடுத்தோம்னா சார் நம்ம நீங்கள் சொன்ன சொட்டு நீர் பாசனத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். கீழே வந்து பில்லுகள் அதிகமாக இருக்காது. மேலே இருக்கிறது நம்ம இந்த தார் பை மெத்தர் வந்துருக்கு சார், அதை போட்டோம்னா மேலே இருக்கிற பில்லை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதுக்கு பறிச்சு எடுத்துடலாம் சார். ஈஸியாக
0: எடுத்துடலாம்,
1: ஈஸியாக செடிக்கு போய் சேரும் சார். பக்கங்கிற பில்லுக்கு போகாது,
0: நேரடியாக வேருக்கு,
1: நேரடியாக வேருக்கு போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம் சார்.
0: இப்போ அந்த மாதிரி அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்
1: சார்? இது நம்ம மேனலாக தான் சார் பண்ணோம்.
0: நம்மளே பண்ணிக்கணும்,
1: நம்மளே பண்ணிக்கணும்னா நமக்கு செலவு கம்மி சார்.
0: இப்போ எப்படி அந்த நம்ம பெட்டு போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க அதை?
1: ஆமாம் சார்.
0: அது வந்து போட்டு விட்டு அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு தகுந்த மாதிரி பெட் அமைச்சு அதில் போட்டுக்கிறது?
1: ஆமாம் சார்.
0: அப்போ வந்து நம்ம களை வந்து கட்டுப்படுத்துறோம்.
1: ஆமாம் சார். இப்போ நான் ஆள் பத்தாக்குறைன்றதுனால நம்ம வருமானத்தை கூட்டுறதுக்காக சில வழிகள் வந்து நம்ம இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம் சார். இதில் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம்.
0: பண்ணிக்கிறீங்க. இப்போ அந்த மாதிரி 40 cents வச்சுருக்கீங்க, எவ்வளோ நாள் பூ வருதுங்க
1: சார். 10 kg 15 kg வரைக்கும் நம்ம பராமரிக்க போகிறது சார். நமக்கு பணம் அறுக்கிறது தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்குவோம் சார்.
0: 15 kg வரைக்கும் கூட எடுக்கிறோம்.
1: ஆமாம் சார். அது
0: மக்கள் நம்ம பூ வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகுது
1: சார்? அது ஸ்டார்டிங்கே அறுக்க ஆரம்பிச்சிடும் சார். ஒரு செடி வச்சு ஒரு 1 month 2 months அப்புறம் அதுக்கு சின்ன சின்னதாக ஆரம்பிக்கும் சார். 100 gram ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் நம்ம கொடுக்குற ஊட்டச்சத்து போட்டு போது செடி வளர்ச்சியாக 100 gram 200 gram ஆகும். 1 kg ஆகும்.
0: கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே

0: அப்படின்ட்டே வரும்,
1: கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வரும். நம்ம எவ்வளோ நாள் தேவையோ அவ்வளோ அளவுக்கு நம்ம இப்போ நம்ம வச்சு செடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே அதில் முகம் இருந்துச்சு, 1 மந்த்ஸ்க்கு அப்புறம் அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது 100 கிராம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா 100 கிராம்லாம் எடுத்து பண்ணோம்னா அது போக்குவரத்து செலவு அதிகமாகும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பராமரிக்க அதிகமாக 1 kg அப்படின்னா 200-300 போனால் 150 rupees செலவாகுதுன்னா 150 rupees நமக்கு ப்ராஃபிட்
0: கிடைக்கும்
1: அப்படின்ற போது அந்த கொண்டு போய் கொடுத்தோம்னா தான் சார் கரெக்டாக இருக்கும்.
0: எப்படி தினமும் அறுப்பீங்களா இல்லை?
1: ஆமாம் சார், பூவை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் அறுக்கணும் சார். இல்லைனா அது பூத்து வச்சுன்னா நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 o'clock 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு 10 o'clock ஏன்னா மகசூல் மார்க்கெட்
0: பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே போயிடணும் காட்டுக்கு.
1: ஆமாம் சார், பூ மகசூல் அதுக்கு எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி சார். கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஒரு 10 o'clock முடிச்சிருவோம். 1 kgனா நம்ம 1 hour முடிச்சிடலாம். ஏன்னா 4 members 5 members இருக்கிறதுனால சப்போஸ் அப்பாவுக்கு வெளியில் போயிருக்காரு, இப்போ நானே ஒரு டெம்பிளுக்கு போயிருக்கேன் அப்படின்னா ஆள் பத்தக்கு தகுந்த மாதிரி ஒரு டைமிங் சேஞ்ச் பண்ணிப்பேன் சார்.
0: இப்போ 4 மணிக்கே போகணும், அப்போ வெளிச்சலாம் இருக்காது. எப்படி பேட்டரி இது மாதிரி?
1: ஆமாம், பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறோம் சார், நெத்தி பேட்டரி வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கிறோம் சார்.
0: இல்லை வெயில் ஏற ஏற ஏதாவது பூ வந்து வாட ஆரம்பிச்சிருமா?
1: வாட ஆக ஆரம்பிச்சு சார், பூக்க ஆரம்பிக்கும் சார். அது
0: ரொம்ப மலர்ந்துடும்.
1: ஆமாம்,
0: அதனால நம்ம எவ்வளோ அந்த பனி நேரம் இருக்கும்போதே.
1: ஆமாம் சார், அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது நல்லாயிருக்கும் சார். இப்போ மார்னிங் இருந்து இந்த காக்கட்டா பூ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே இருக்கலாம் சார், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்ற பூங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்காது சார்.
0: கரெக்டாக அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி.
1: ஆமாம், நேரத்துனா ஒரு நம்ம சூரிய ஒளி வர வரைக்கும் தான் சார் அது இருக்கும். அதுக்கப்புறம் அது பூக்க ஆரம்பிச்சுன்னா அது யூஸ் ஆகலாது போயிடும் சார்.
0: இந்த மாதிரி அறுக்க ஆரம்பிக்கிறீங்க, இப்போ வந்து 15 kg வரைக்கும் கொண்டு வந்துருக்கு.
1: ஆமாம் சார்,
0: இப்போ எப்படி ரேட் போகுதுங்க
1: சார்? இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் சார் போகுது. இப்போ காக்கட்டா பூத்தினா 140-160, இப்போ அறுக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்காது. சில சீசன் டைம்ல நமக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும்.
0: இப்போ இந்த காக்கட்டா பூ வந்து எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம
1: சார்? 4-5 years வரைக்கும் நம்ம பராமரிக்க போடுது சார். அது
0: 5 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம்
1: சார். போற உரம் உரியா மண்ணோட தன்மையை வறுத்து நமக்கு பூ வந்துட்டு இருக்கும் சார்.
0: நல்லா மண்ணினுடைய பசை இருக்குதுன்னா
1: ஊட்டச்சத்து இருக்கிற வரைக்கும் பூ பண்ணிட்டு இருக்கோம் சார், வந்துட்டு இருக்கோம். அப்படி வராது
0: என்ன ஊட்டச்சத்து கொடுக்குறீங்க
1: சார்? இதே ஒரு கலப்பு உரம் கொடுக்கலாம் சார். இப்ப நம்ம அவரைக்கு என்ன பண்ணுமோ அதே தான் சார் இதுக்கும் பண்றோம். பூச்சி மருந்து அதிகமா அடிக்க போறது இல்ல.
0: காக்கட்டா பூக்கு வந்து பூச்சி?
1: ஆமா, எப்பனா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சோர்ஸ்க்கு மட்டும் தான் பண்ண போறோம். இதனால ப்ராஃபிட் அதிகம். ஆனா அடுத்துட்டு போய் கொடுக்கறது தான் சார் நம்மளோட பண்ணணும் சார்.
0: அதாவது பறிக்கிறது தான் நமக்கு வேலையே.
1: இப்போ வேலையாட்கள் கிடைச்சாங்கன்னா அது 10 இப்போ கேஜிக்கு வந்து 100 rupees வரைக்கும் போயிட்டு இருக்கு சார். சில இடத்துல 60 கொடுக்குறாங்க, 70 கொடுக்குறாங்க. நம்ம ஏரியாவில் வந்து கம்மி ஆளுங்க பத்தாக்குறைன்றனால 100 rupees வரைக்கும் கொடுத்து பண்றாங்க.
0: ஒரு கிலோ அறுத்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு
1: 100 rupees.
0: ஆமா, அந்த 40 rupees தான் 40 rupees நம்மளுக்கு.
1: ஆமா, அதுக்கு மேல அவங்களுக்கு 100 rupees சப்போஸ் 10 rupees போதுன்னா நான் 90 rupees அவங்களுக்கு நான் கையில இருந்தா சார் கொடுக்குற மாதிரி இருக்கும். விவசாயத்துல வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது சார். எப்போ ப்ராஃபிட் கிடைக்கும் எப்போ வந்து கெயின் கிடைக்கலாம் சொல்ல முடியாது.
0: இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அறுத்துட்டு போய் எங்க குடுக்குறீங்க?
1: பூ மார்க்கெட் இருக்கு சார்.
0: பூ மார்க்கெட்ல தான். பூ மார்க்கெட்ல வந்து நம்ம நேரமா கொண்டு போனா ஒரு விலையும், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப ஒரு விலையும் நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம நேரமா கொண்டு போற அளவுக்கு கொண்டு போயிட்டோம் நமக்கு லாபம் தானே?
1: ஆமா சார், 10 மணிக்கு பாத்தீங்கன்னா வியாபாரி வருவாங்க. இப்ப நானே ஒரு தொழில் எல்லாம் நான் பூ கட்டி எடுத்து கொண்டு போகும்போது எனக்கு மார்னிங் டைம் ஒரு 10 ரூபாய் சேர்ந்து கூட கொண்டு போயிருவோம். அங்க டைமிங் தகுந்த மாதிரி இப்ப 10 மணிக்குள்ளதான் சார் கோயிலுக்கு போறவங்க, ஒரு நல்லதுக்கு போறவங்க வந்து காலையில ஏர்லி மார்னிங் போனாதான் சார் வருது. 3 பேர் கட்டி கொண்டு போய் செல் பண்ணுவாங்க. ஈவினிங் வந்து இவங்க வச்சு தான் சார் சேல் பண்ணும். அது நீ கிடைக்கும் கிடைக்காம போலாம் விற்காம போலாம். அது வந்து பூ மார்க்கெட் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேல் பண்றாங்க சார்.
0: பண்றாங்க. இப்போ நீங்க வச்சிருக்கிற காக்கட்டா பூக்கு வந்து ஏதாவது கவாத்து இந்த மாதிரி பண்ணுங்களா? இப்போ 1.5 மாசத்துல இருந்து பறிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம அது எவ்வளவு நாள் வச்சிருக்கோமோ அது வரைக்கும் பூ வருங்களா?
1: எவ்வளவு வரைக்கும் பூ வரும் சார்? அது சீசன் தகுந்த மாதிரி சார். இப்போ காக்கட்டா பூ பாத்தீங்கன்னா ஒரு 3 months பூ இடையில இருக்காது.
0: அந்த பூ இருக்காது.
1: ஆமா, பூ இருக்காதுன்னா கொஞ்சம் மகசூல் கம்மியா கிடைக்கும்.
0: அந்த நேரத்தில் கவாத்து இந்த மாதிரி பண்ணுவீங்களா?
1: கட்டிங் எல்லாம் பண்ண மாட்டோம் சார். ஏன்னா இந்த பூ சரி கட்டிங் பண்ணோம்னா அதோட சோர்ஸ் கம்மியாயிருது சார்.
0: அதனால இப்ப இது வந்து 5 வருஷம் வச்சிருந்தாலும் வளர விட்டுகிட்டே இருக்க வேண்டியது.
1: ஆமா சார், காக்கடாம் பூ பொறுத்த வரைக்கும் அப்படி ஒவ்வொரு பூக்கு தகுந்த மாதிரி மாறும் சார்.
0: மாறும். இது மாதிரி பண்ணிக்கிறீங்க?
1: ஆமா. குண்டு மல்லி பாத்தீங்கன்னா 3 months இருக்கும் சார். 3 months கட்டிங் நீங்க சொல்ற கவாத் மாதிரி கட்டிங் பண்ணிட்டோம்னா அது திருப்பி மலர்ந்து திருப்பி வரும்போது பூ வரும் சார். அது 3 months இயர்லி பார்த்தீங்கன்னா 6 months தான் சார் அறுவடை வரும். ஆனா காக்கடாம் பூ பொறுத்த வரைக்கும் இயர்லி கண்டினியூஸ் அறுத்துட்டே இருக்கலாம்.
0: அதாவது நமக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு வருமானம் எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கும்.
1: அதனாலதான் சார் நான் அந்த ஃபீல்டை விட்டுட்டு வந்து அக்ரிகல் வந்து பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் ஒரு சோர்ஸ் கிடைக்கும். மார்னிங் அப்புறம் ஈவினிங் தான் நான் வந்து இந்த அவரை வந்து பண்ண போறேன், அறுவடை பண்ண போறேன். அப்புறம் முடிஞ்சிச்சிங்கன்னா திருப்பி மாடு இருக்கு, அதுல பால் இந்த மாதிரி அடிஷனலா சோர்ஸ் பண்ணும்போது எனக்கு
0: மாடு வச்சிருக்கீங்க?
1: ஆமா சார்.
0: எத்தனை வச்சிருக்கீங்க?
1: 4 மாடு இருக்கு சார்.
0: எப்படி ஜெர்சியா
1: இது? எக்ஸ்எஃப் சார்.
0: எச்எஃப்.
1: ஆமா சார். 4 மாடு பால் கறக்குது, 2 மாடு இப்ப சினை ஊசி போட்டிருக்கு, 3 மந்த்ஸ் இருக்கு சார். அதுல ஒரு கெயின் கிடைக்கும். அது ஒரு 50% நமக்கு செலவானாலே 50% நமக்கு உழைப்புக்கு பண்ற மாதிரி
0: கிடைக்கும்,
1: லாபம் கிடைக்கும்.
0: இப்ப நமக்கு வந்து முட்டுவழி செலவுக்கெல்லாம் அதுல இருந்து காசு எடுத்து.
1: ஆமா சார், இதுல வந்து பாத்தீங்கன்னா விவசாயியோட சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா சார், இதுல ஒரு 10 அவரையிலிருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து மாட்டுக்கும், மாட்டுக்கு ஒரு 10 ரூபாய் எடுத்து பூச்செடிக்கும். இப்படி ரொட்டேஷன் பண்ணும்போது லாஸ்ட்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்
0: நமக்கு.

0: ஒரு பாக்கெட்ல காசு
1: ஆமா சார்
0: இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம்.
1: இப்ப
0: நாலு மாடு வச்சிருக்கீங்க, எப்படி முதல் முதல்ல எங்க போய் வாங்கிட்டு
1: வந்தீங்க? நல்லமல்லி, அங்க போனா ஆடு கிடைக்கும் சார், அங்கேயும் மாடு கிடைக்கும். பாப்பார்பட்டி சந்தை இருக்கு சார், அங்க நமக்கு
0: சந்தைக்கு போய் தான் வாங்கிட்டு
1: வரீங்க? ஆமா சார், லோக்கல்லே நம்ம வீட்டுல கிடைக்கும் சார், மோஸ்ட்லி கொடுப்பாங்க. இல்லாம சந்தைக்கு போனா நமக்கு தேவையான தரத்துல தேவையான அமௌண்ட்ல வாங்கிட்டு வரலாம் சார்.
0: இப்ப நம்ம மாட்டுல வந்து சில விஷயங்கள்லாம் பாக்கணும் அப்படிம்பாங்க.
1: ஆமா சார்,
0: நமக்கு தெரியாம எதுவும் வாங்கிட்டு வந்து பாப்பீங்க?
1: நமக்கு வந்து புதுசு சார், அதனால தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போயிட்டு, அந்த காலத்துல பெரியவங்க வந்து வளர்த்துருப்பாங்க, அவங்கள கூட்டு போனா இந்த மாதிரி ரகம் இப்படி இருக்கும் இப்படி பால் கறக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கூட கூட்டிட்டு போயிட்டு அவங்க வாங்கி கொடுப்பாங்க சார்.
0: அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து
1: வாங்கிட்டு வந்து நம்ம வளர்க்குறது.
0: இப்ப நீங்க வந்து அவரை வச்சிருக்கீங்க, காக்கட்டாம்பூ வச்சிருக்கீங்க, இப்ப மாடுக்கு வந்து தீவனம் என்ன பண்றீங்க?
1: தீவனம் வெளியில் வாங்குறோம் சார்,
0: வெளியில இருந்து.
1: ஆமா, தீவன தட்டு வந்து நம்ம நிலத்துல போட்டிருக்கோம் சார், அது மூலம் மக்காச்சோளம் தனியா வரைச்சிக்கிறோம் சார்.
0: இது ஒரு கலப்பு தீவனத்துக்கு மக்காச்சோளம்
1: இல்ல, கலப்பு தீவனம் தனியா கொடுக்குறோம் சார். எஸ்கேம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, போட்டு பூசா இருக்கு, அப்புறம் மீடியம் பூசான இருக்கு, இதெல்லாம்
0: வாங்கிக்கிறோம்.
1: நம்ம ஏதாவது தனியா பண்ணிக்கிறோம். மொத்த தீவனம் வந்து தட்டு இதெல்லாம் வந்து நம்ம இதிலே பண்ணிக்கிறோம் சார். இது பண்ணா நமக்கு இதோட 50% போச்சுன்னா அந்த
0: 50% என்ன பண்றீங்க?
1: வெளியில் வாங்குறோம் சார்.
0: என்ன பில்லு?
1: நம்ம சீசன் தகுந்த மாதிரி பண்ணிக்கிறோம் சார், நெல் பண்ணுவோம் சில டைம்ல, அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ண வச்சுக்கிறோம். இல்ல அப்படின்னா வெளியில இருந்து வாங்குற மாதிரி இருக்கும் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா ஒரு கட்டு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கம்மி ரேட்ல இருக்கும்போது வாங்கி வச்சுப்போம்,
0: வாங்கி வச்சு அடிக்குவீங்க?
1: ஆமா, வச்சுப்போம். நம்ம மழை இல்லாத டைம்ல வந்து அதை யூஸ் பண்ணிப்போம். இப்போ தண்ணி வாட்டர் சோர்ஸ் கிடைக்குது, மழை வந்துச்சுன்னா மாட்டுக்கு தேவையானதை வந்து நம்ம வயலே பண்ணிப்போம் சார்.
0: பண்ணிக்கிறீங்க. இப்ப சில தீவனங்கள் எல்லாம் பதப்படுத்தி நாமளே கூட வச்சுக்கலாம், தட்டெல்லாம் நிறைய வரைச்சு.
1: ஆமா சார்,
0: பதப்படுத்தி
1: மக்காச்சோளம் தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணி அதிகமா இருக்கு அப்படின்னா காய வச்சு பட்டுற மாதிரி பிடிச்சி வச்சிட்டோம்னா சார், அது அப்படியே இருக்கும் தண்ணி.
0: அது எல்லாம் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து பதப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு காட்டோடைய வந்து அடிச்சு விட்டுறாங்க. இப்ப நீங்க மக்காச்சோள தட்டை வந்து எப்படி பதப்படுத்தி வைக்கிறீங்க?
1: அறுவடை பண்ணி நல்லா காய வச்சிருவோம் சார். காய வச்சு
0: எப்படி இப்ப மக்காச்சோளம் அந்த பூட்டையெல்லாம் வராதுக்கு முன்னாடியே
1: இல்ல, போட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் சார் அது ஒரு குவாலிட்டி வரும் சார். லாஸ்ட் டைம் அந்த மக்காச்சோளம் அறுவடை பண்ணோம்னா அந்த மக்காச்சோளை நம்ம அடுத்த இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து அறுத்து காய வச்சிட்டோம்னா அது நல்லா காஞ்சி நிலையம் இருக்கும்போது மக்கள் தன்மை இருக்கும்போது பற்ற போடுறோம் சார். அது தண்ணிக்கு அது உள்ள போகாத அளவுக்கு நம்ம பதப்படுத்தி வைக்கிறோம் சார். அப்படி பண்ணும்போது அது 1 இயருக்கு 2 இயர்ஸ் அப்படி கூட இருக்கு, நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம்.
0: சில விவசாயிகள் வந்து அந்த மாதிரி போர் போட்டு வைக்கும்போது நடுவுலாம் வந்து உப்பெல்லாம் போட்டு போ வச்சோம் அப்படின்னா அப்படியே இருக்கும் அப்படின்ற அது மாதிரிலாம் நீங்க பண்றதுல
1: நம்ம தேவைக்கு அதிகம் நம்ம மாடு இருக்கிறதுனால சார் நமக்கு 1-2 மந்த்ஸ்ல அது கம்ப்ளீட் ஆயிரும். ரொம்ப நாளைக்கு தேவைப்படுறவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த உப்பு கரையான் பூச்சி பிடிக்காது இருக்கிறதுக்காக சில சோர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க சார். சில
0: இப்ப வந்து எல்லாமே வண்டி கட்டு கட்டுறது நுணிக்கு கூட கட்டிக்கிட்டு எப்படி நீங்க வந்து மாட்டுக்கு அடிச்சு போடுறீங்களா இல்ல அப்படியே போட்டுறீங்களா?
1: அப்படியே இல்ல சார், நம்ம கட் பண்ணி போட்டுருவோம் சார்.
0: கட் பண்ணி
1: நம்ம மேனுவலா கட் பண்ணிக்கிறோம் சார். இப்போதைக்கு மிஷின் நிறைய வந்துருச்சு, இதனால அதுக்கு கரண்ட் சார்ஜஸ் அதுன்னு பண்ணும்போது நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது தட்டு நம்ம கட்டில கையில கட் பண்ணி போட்டுருவோம்.
0: கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப மாடு தவிர ஆடும் ஒரு சில வச்சிருக்கீங்களா?
1: ஆமா சார், செம்மறி ஆடு இருக்கு சார்.
0: செம்மறி ஆடு வச்சிருக்கீங்க? எத்தனை வச்சிருக்கீங்க?
1: ஒரு 8 இருக்கு சார்.
0: 8 செம்மறி ஆடு. இப்ப அது என்ன கொட்டில் முறையிலேயே இல்ல திறந்த வெளியிலேயே வச்சு வளர்த்துறீங்க?
1: அது திறந்த வெளியில தான் சார். நைட்ல மட்டும் ஒரு வீடு இருக்கு, வீட்டுல கட்டி வச்சுட்டு மாறிக்கனா தீவனம் கொடுத்து அந்த பூசாக வச்சோம்னா வச்சுட்டு அது ஒரு சோர்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சார்.
0: பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு கலப்பா.
1: ஆமா சார்,
0: பண்ணிட்டு
1: விவசாயம் வந்து ஒன்னையே நம்பி பண்ணோம்னா நம்மளோட குடும்பம் எல்லாம் பார்க்கணும் சார். அதனால
0: வருமானம் கம்மி,
1: வருமானம் கம்மி ஆயிடுச்சுன்னா குடும்பத்தை மெயின்டைன் பண்றது. நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன்னா அடுத்தது என்னோட சங்கதியை பாக்குறதுக்காக எனக்கு இப்ப செலவுகள் அதிகமாயிடுச்சு சார். இப்ப நான் பண்ற பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து 10 ரூபா 6 ரூபா வைக்குது, அடுத்த மாசம் போனா 40 ரூபாய்க்கு வைக்கலாம். அப்படின் போது வருமானம் வந்து நிரந்தரமா கிடையாது சார் விவசாயிக்கு.
0: அதனால இந்த மாதிரி பல இது பண்ணிட்டு இருக்கு.
1: பல பண்ணும் போது இதுல வருமானம் கம்மியானால இந்த வருமானத்தை எடுத்து நம்ம ஃபேமிலி ரன் பண்றதுக்கோ அடுத்த இது பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார்.
0: பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற விவசாயிகளும் உங்ககிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு சொன்னாங்க. இப்ப உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்களேன்
1: சார்? 99 43 33 61 30.
0: இந்த எண்ணில் கூப்பிட்டா உங்ககிட்ட எந்த சந்தேகம் வேணாலும் கேட்டுக்கலாம்.
1: ஆமாம் சார்.
0: மேலும் உங்களுடைய விவசாயம் சிறப்பாக செழிக்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை வாழ்த்துதுங்க. நன்றிங்க சார்.
1: நன்றி சார்.

நேயர்கள் இதுவரை அவரை மற்றும் காக்கட்டான் பூ சாகுபடி குறித்து வாழ்வதாதன் கொட்டாய் எஸ் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் கே கார்த்திக் அவர்கள்.

0: என்னண்ண நிகழ்ச்சியை கேட்டியா?
1: நல்லா கேட்டம்மா. அவரைக்கு எப்படி மருந்து அடிக்கிறது, அவரை எப்படி பாதுகாக்கிறது, அதுக்கு எந்த மாதிரி உரம் கொடுக்கறது அப்படிங்கிற எல்லா தகவலையும் சொன்னாரு. காக்கட்டான் பூச்செடியை எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொன்னாருமா. அதுக்கு பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் எப்படி மருந்தடிக்கணும், எந்த முறையில் பாதுகாக்கணும் அப்படிங்கிற

0: எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். விவசாயத்துல எப்படி செய்யறோம் பாரு.
1: சரிண்ணா, உன்னோட பூ சாகுபடி நல்லா இருந்தா தானே நான் வந்து கொஞ்சம் பூ அறுத்துட்டு போக முடியும். தருவல்லண்ணா.
0: உனக்கு இல்லாததாமா தங்கச்சி, தாராளமா வந்து அறுத்துட்டு போ. சரி, வந்ததே வந்த, காபி தண்ணி போட்டு கொடுக்குறேன், குடிச்சிட்டு போ.
1: அண்ணே, இப்பவே நேரம் ஆயிடுச்சுண்ணே, வீட்டில் பிள்ளைங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு நாளைக்கு சவகாசமாக நான் வரேன், சரியாண்ணே?
0: சரிம்மா.

0: பாப்பாரப்பட்டி வேளாண்மை நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. பாப்பாரப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் கரும்பில் வெள்ளைப்புழு நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நோய் தாக்குதலின் அறிகுறிகள், கரும்பின் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து வாடி சருகு போன்று மாறிவிடும். குருத்து பகுதி முழுதும் காய்ந்து காணப்படுகிறது. வேர் மற்றும் அடிக்குருத்து பகுதிகளில் பெரும் சேதத்தை விளைவிக்கும். பாதிக்கப்பட்ட கரும்புகள் வேரற்று கீழே சாய்ந்துவிடும் நிலை ஏற்படுகிறது. முதல் பயிரை விட மறு தாம்பு பயிரில் இப்பூச்சி தாக்குதல் அதிகம் காணப்படுகின்றது. இதனை விவசாயிகள் கட்டுப்படுத்தும் முறைகள்: பாதிக்கப்பட்ட கரும்பில் ரட்டூன் பயிர்களை தவிர்த்து கோடை காலங்களில் அறுவடை முடிந்தவுடன் ஒரு ஆழமான உழவு செய்ய வேண்டும். சூரியகாந்தி போன்ற எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்களுடன் பயிர் சுழற்சி செய்யலாம். வயலில் எப்பொழுதும் ஈரத்தன்மை இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கரும்பின் வெள்ளை புழுக்கள் மண்ணை விட்டு வெளியே வர இது சாதகமான சூழ்நிலையாகும். எனவே வயலில் எப்பொழுதும் ஈரத்தன்மை இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும். ஒரு கோடை மழைக்கு பிறகு வேப்ப மரம், தீக்குச்சி மரம், வேளமரம் அருகே இருக்கும் வண்டுகளை அழிக்க வேண்டும். பியூவேரியா, பாசியானா மற்றும் மெட்டாரைசிம் அனிசோப்ளியா உயிர்கொல்லிகளை ஹெக்டேருக்கு 4 கிலோ என்ற அளவில் தொழு உரத்துடன் கலந்து பாதிக்கப்பட்ட வயலின் மண்ணில் போட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். வெள்ளை புழு மேலாண்மைக்கு ஏக்கருக்கு 2 கிலோ SPI, EBN, எக்கோனிமா கலவையை மண்ணிலிட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட வயலில் போதுமான அளவுடன் மண் அல்லது மணலுடன் பிப்ரோனில் ஏக்கருக்கு 8 முதல் 10 கிலோ என்ற அளவில் கலந்து முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். கரும்பில் வெள்ளை புழுக்களின் தாக்குதல் அதிகமாக இருந்தால் இமிடாக்ளோபிரிட் 40%, பிப்ரோனில் 40%, ஏக்கருக்கு 100 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து வேர்களை நனைக்குமாறு செய்தால் கரும்பில் உள்ள வெள்ளை புழு இனங்களை அழிக்கலாம் என பாப்பாரப்பட்டி வேளாண் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
8: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர July 23rd 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
7: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
8: குறிப்பிட்ட கலர்டா கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
7: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
8: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
7: போதுனே போதும்.
8: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா?

0: அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: திரிசெயில் எனும் முதல் பாடல் குட்டி என்ற திரைப்படத்தில் இருந்து.
10: ஆஹா ஹே ஆஹா

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: கல்யாணத்துல கவனிச்சியா,
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: சரி சரி,
11: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
12: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
13: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
14: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
15: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
16: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், பிபி, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: எட்டு மணி 15 நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் திரையிசை. தொடரும் பாடல் வீரம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
4: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
4: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

8:22 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் திரை இசை. தொடரும் பாடல் மனம் கொத்தி பறவை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோ 2633.
5: எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
6: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
5: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
6: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
5: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
7: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தகவல்ல நம்ம பகிர்ந்துக்க போறது என்னன்னா,
8: கருவுறும் பெண்கள் வந்து சில முறை சில தடவை பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி திருப்பி அபார்ஷன்ஸ் ஆகும். அதாவது முதல் 3 மாதங்களுக்குள்ளார கருவுக்கு துடிப்பு வந்திருக்கணும். துடிப்பு வந்து அந்த துடிப்பு வந்து மெயின்டைன் ஆயிருக்கணும். அது வந்து 12 வாரங்களுக்குள்ளார அந்த துடிப்பு வந்து மறைந்து போகுது அப்படின்னாவே அது ஜெனட்டிக் குறைபாடுக்கான காரணமா தான் மிக அதிகமா சொல்லப்படுது. அதை நம்ம சரி பண்ண முடியுமா? அது மாத்திரை மருந்துகள் மூலமா நம்ம அந்த ஜெனட்டிக் குறைபாடுனால வர அபார்ஷன், அதாவது அது மிஸ்ட் அபார்ஷன், ஆன் எம்பிரியானிக் ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இதை வந்து நம்ம சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து மாத்திரை மருந்துகள் மூலமா நம்மளால சரி பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, நம்மளோட அணு உருவாகுது இல்லைங்களா, அந்த அணுலையே குறைபாடு, அந்த அணுலையே குறைபாடு இருக்கும் பொழுது நம்ம அதை மாத்திரை மருந்துகள்னால சரி பண்ண முடியாது. இது வந்து இப்ப காமனா இருக்கானா? ஆமா, நிறைய பேர்த்துக்கு இது அதிகமா வருது. பட் 1 or 2 times அப்படி இருந்துட்டு அடுத்தது நார்மலா கூட குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. இல்ல திருப்பி திருப்பி திருப்பி அது வந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் அண்ட் ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு குறைபாடு யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்துட்டு அந்த குறைபாடை நிவர்த்தி செய்து அதுக்கப்புறம் தான் கன்சீவ் ஆகணும். இதை வந்து மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு 3 மாசத்துக்குள்ளார அபாஷன் ஆனா அது மருத்துவர் கொடுக்கக்கூடிய மாத்திரையினால வந்ததோ கிடையாது, இல்ல மருத்துவர் கொடுக்காத ட்ரீட்மெண்ட்னாலயோ அல்லது கொடுத்த ட்ரீட்மெண்ட்னாலயோ வந்த ப்ராப்ளம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து அந்த டாக்டர் இந்த மாத்திரை கொடுத்தாங்க, இதுக்கு அப்புறம் தான் பிளீடிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வராங்க. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கருக்கலைப்புக்கான மாத்திரை போட்டிருந்தால் ஒழிய வேற எந்த மாத்திரையினாலையும் நம்மளுக்கு அபார்ஷன் வராது. நன்றி
5: நேயர்கள். இதுவரை அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
6: ஆரோக்கியம்

0: அனைவருக்கும் கேட்டீர்கள் வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: உங்கள் அபிமான தருமபுரி வன்பலை 102.5, ஏற்காடு வன்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் வானொலி நாடக விழா 2026 சென்னை அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 8:30.
0: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. நேயர்கள் கேட்கவிருப்பது மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன்.
2: சார், நீங்க தான் புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கீங்களா?
3: ஆமா சார், என் பேரு சிவா.
2: நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் சிவா. என் பேரு கணேசன். நான் ஒரு வாரம் லீவ்ல இருந்தேன், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். உங்களை பத்தி சொன்னாங்க, ரொம்ப சின்சியரா நீங்க.
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், எனக்குரிய வேலைய அன்னன்னைக்கே முடிச்சிடணும்னு பாப்பேன்.
2: வெரி குட், வெரி குட், நல்ல பழக்கம்.
3: இது என்னோட அப்பா கத்து கொடுத்த பழக்கம் சார்.
2: உங்க அப்பா?
3: அப்பாவோட பேரு சுப்பிரமணியன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல 35 வருஷம் வேலை பார்த்துட்டு சூப்பரண்டா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு.
2: ஆமா ஆமா, சுப்பிரமணியன் சார், நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: எங்க அப்பா யாருகிட்டையும் எதுக்காகவும் கை நிட்டுறதில்லை, நெருப்பு மாதிரி இருந்தவர் சார். சூப்பரண்ட் சுப்பிரமணியன்னா மரியாதை தருவாங்க சார், முழுசா நம்புவாங்க.
2: ரொம்ப சந்தோஷம் சிவா. வாங்க, டீ சாப்பிட்டு வரலாமே
3: சார். ஆஃபீஸ் டைம், வெளியில் போனால் அதுதான்.
2: ரொம்ப சின்சியரிட்டி உடம்புக்கு ஆகாது நண்பரே. வாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாம்.
3: இல்லை சார், வந்து
2: ஆட வாங்க சிவா, முதல் தடவையாக சந்திக்கிறோம், ஒரு வெல்கம் டீயாக கூட இருந்துட்டு போட்டுமே. வாங்க வாங்க. சிவா, உங்கள் வண்டியை நீங்கள் எங்கே பார்க் பண்ணியிருக்கீங்க?
3: நான் பஸ்ஸில் தான் வர்றேன் சார்.
2: வண்டி எதுவும் சர்வீஸ் போயிருக்கா என்ன?
3: இல்லை, என்கிட்ட வண்டி இல்லை, இனிமேல் தான் வாங்கணும்.
2: என்னங்க சொல்கிறீங்க, 3 வருஷம் சர்வீஸ்னு கேள்விப்பட்டேன், ஒரு 2-வீலர் கூட வாங்கலையா? வெளியில் சொல்லாதீங்க சிவா, சிரிக்க போகிறாங்க.
3: நம்ம சம்பளத்தில் கார் எப்படி சார்?
2: சரி, காரை விடுங்க, 2-வீலர் கூட வாங்கலையா
3: சார்? மேரேஜ் ஆகி கல்யாண கடனே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு இருக்கிறேன்.
2: அது சரி சிவா, உங்கள் ஒய்ஃப் எங்கே வேலை பார்க்குறாங்க?
3: அவங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது.
2: அட என்ன சிவா, நீங்கள் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படின்னு இருக்கீங்க. உங்களை சரியாக இன்னும் யாரும் மோல்டு பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்.
3: எங்கள் அப்பா ரொம்ப நேர்மையானவர், என்னைய அவரை மாதிரியே வளர்த்துட்டாரு.
2: உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்ல?
3: எனக்கு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் அப்பா.
2: அடடா, அப்பா அப்பா அப்பா புராணத்தை நிறுத்துங்க சிவா. வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள்லாம் நம்மளை தேடி வராது சிவா, நாம தான் தேடி போகணும்.
3: கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் வழி தான்.
2: நான் எதுக்கு இருக்கேன், நல்ல வழி நான் காட்டுறேன்.
3: ஓகே சார், நம்ம கிளம்பலாம், 2 ஃபைல் பெண்டிங் இருக்குது.
2: சிவா, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உடனே கிளியர் ஆனால் இங்கே யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. பெண்டிங் போடுங்க, டெய்லி உங்கள்கிட்ட தேடி வருவாங்க, சுற்றி சுற்றி வருவாங்க, நல்லா கவனிப்பாங்க சிவா.
3: இல்லை சார், ஃபைல் கிளியர் பண்ணுறது என்னோடய வேலை, அதுக்கு தானே எனக்கு சம்பளம்.
2: சிவா, சத்தமாக சொல்லாதீங்க, கேட்குறவங்க சிரிப்பாங்க. கொஞ்ச நாளில்

0: உங்களுக்கு பேர் வச்சிருவாங்க பிழைக்க தெரியாத ஆள் அப்படின்ட்டு.
1: நான் அப்படியே பழகிட்டேன் சார்.
0: உங்களால் உங்களை மாற்றிக்க முடியாது, ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். நல்ல வீடு வாங்கணும், டூ வீலர் வாங்கணும், ஃபோர் வீலரும் வாங்கணும், இதுக்கு ஒரு வழி இருக்குது.
1: அப்படியா, என்ன வழி சார்?
0: அதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வருவீங்களா அப்படின்னா எனக்கு தெரியல
1: சார். சார் வழி காட்டுங்க சார் ப்ளீஸ். என் ஒய்ஃபும் அப்பப்போ சொல்லுவாங்க சார், அவங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்குது சார்.
0: நியாயம் தானே சிவா, தன்னோட ஹஸ்பண்டு நல்லா கௌரவமாக வாழணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஆசை இருக்காதான்? பைதுபாய் அங்கே நிற்கிது பாருங்க, ரெட் கலர் காரு, மூணு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன், இது ரெண்டாவது காரு.
1: சூப்பர் சார், சூப்பர் சார்.
0: சிவா, நானும் ஆரம்பத்தில் தடுமாறினேன், எனக்கும் ஒருத்தர் வழிகாட்டினாரு, கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் சிவா.
1: ஓகே சார், என்ன வழி சார் சொல்லுங்கள்.
0: ரொம்ப சிம்பிள் சிவா, இது ஒரு செயின் ப்ராசஸ், நாமெல்லாம் அதில் ஒரு பாகமாக இணைஞ்சிக்கணும்.
1: சிம்பிளாக சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்?
0: வெரி குட், வெரி குட் சிவா, பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறாரு, முத முதல்ல ஒரே ஒரு லாரி வாங்கி ஆரம்பித்த பிஸ்னஸ் இது. இன்னைக்கு 5000 லாரிகள் ஓடிட்டு இருக்கு. அவரோட டார்கெட் என்ன தெரியுமா சிவா? இந்தியா பூராவும் அவரோட லாரிகளை இறக்கணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்.
1: ஓகே கணேசன் சார், இதில் நாம் என்ன செய்யணும்?
0: வர்றேன் வர்றேன் வர்றேன். முதல்ல ஒரு 10,000 மட்டும் கட்டி உறுப்பினராக சேரணும்.
1: சரி,
0: ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா 6 மாசத்தில் 20,000 திருப்பி வாங்கிக்கலாம்.
1: இதில் எப்படி சார் கார் வாங்குறது?
0: சொல்கிறேன் சொல்கிறேன் சிவா, நாம் இதில் ஏஜெண்ட்டாக மாறணும். நமக்கு கீழே நிறைய ஏஜெண்ட்டுகள் உருவாக்கலாம்.
1: சரி,
0: எவ்வளவு தூரம் உறுப்பினர்களை சேர்க்குறோமோ அவ்வளவு லாபம். ஒவ்வொரு உறுப்பினர் சேர்க்கறதுக்கும் கமிஷனாக காசு நமக்கு வந்துகிட்டே இருக்கு சிவா.
1: ஓகே ஓகே, இப்போ உறுப்பினர்களை எங்க தேடுறது?
0: அட, வெளியில ஏன் போய் அலையறீங்க? உங்க வழியில சொந்தம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க வைஃப் வழி சொந்தம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பல வழிகளில் உறுப்பினர்களை சேர்க்க சேர்க்க கமிஷன் வந்துகிட்டே இருக்கு சிவா. உங்களுக்கு பதவி உயர்வும் வரும்.
1: பதவி உயர்வா?
0: ஆமா சிவா, 50 உறுப்பினர்களை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா சில்வர் ஸ்டார் கிடைக்கும் உங்களுக்கு, 100 மெம்பர்கள் ஆனா கோல்டு ஸ்டார் கிடைக்கும், அதுவே 200 மெம்பர் சேர்த்தா பிளாட்டினம் ஸ்டார் தான் நீங்க. வீடு தேடி காரு கிஃப்ட்னு வந்துகிட்டே இருக்கும். கமிஷன் மட்டும் நாம வாங்குற சம்பளம் மாதிரி 5 மடங்கு. மத்தவங்க இதை வெளியில சொல்ல மாட்டாங்க சிவா. என்னமோ உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
1: சரி, இதை எப்படி சொல்றது, புரிஞ்சுக்குவாங்களா, உடனே சேருவாங்களா?
0: பேசணும் சிவா, பேசணும், அதுதான் மூலதனம். எப்ப எங்க கூப்பிட்டாலும் நம்ம டீம் ஆளுங்க வருவாங்க. ஏன், நானே வருவேன். ஆளை மட்டும் பிடிங்க, நாங்க அவங்கள மெம்பரா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு முன்னால நீங்க மெம்பரா சேரணும்.
1: அது அது வந்து
0: ரொம்ப யோசிக்காதீங்க சிவா, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு.
1: ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நாளைக்கே ஜாயின் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் சிவா.
1: தேங்க் யூ சார், தேங்க் யூ.
2: என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க?
1: ஒரு சந்தோஷமான செய்தி, அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன்.
2: சந்தோஷமான செய்தியா?
1: வளர்மதி, அப்பா எங்க?
2: 5:30 வாக்கிங் கிளம்பிடுவாரு. வாக்கிங் முடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசி சிரிச்சுட்டு வர்றதுக்கு 7:30 ஆயிரும். ஆமாம், எதுக்கு உங்கள் அப்பாவை விசாரிக்கிறீங்க?
1: எல்லாம் காரணமாக தான் வளர்மதி, அவர் வர்றதுக்குள்ளே இதை பேசி முடிச்சிடணும். இங்கே பாரு, போய் கதவை சாதிச்சுட்டு வா, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்.
2: ஒரு 5 நிமிஷம் இருங்க, நீங்கள் லேட்டாக தான் வருவீங்கன்னு பேப்பரை திருத்துறதுக்காக உக்காந்தேன், எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்.
1: என்ன அதிசய பேப்பர்?
2: நல்லா சொன்னீங்க, ஒரு பேப்பர் தொலைஞ்சாலும் அவ்வளவுதான், எங்க பிரின்சிபல் மேடம் ருத்ர தாண்டவம் ஆடிடுவோம். வர வர ரொம்ப டார்ச்சரா இருக்குதுங்க, பேசாம வேலைய விட்டுட்டு வந்துடலாம்னு தோணுதுங்க.
1: வாமா என் செல்ல வளரு, இதுக்குதான் ஒரு வழி பிறந்திருக்குது.
2: உண்மையதான் சொல்றீங்களா? அப்ப நான் வேலைய விட்டுறலாமா?
1: ஆமா, உண்மையதான் சொல்றேன்.
2: நீங்க சொல்றது கேக்குறதுக்கு நல்லாதாங்க இருக்கு, ஆனா எப்படி
1: வளரு? கணேசங்கிற என்னோட புது ஃப்ரெண்டு மூலமா கடவுள் கண்ணை திறந்துட்டாரு.
2: கடவுள் கண்ணை திறந்துட்டாரா? கணேசனா? யாருங்க அது?
1: நான் இப்ப ஜாயின் பண்ண புது ஆபீஸ்ல வேலை செய்யறவர் தான் கணேசன். அவர் ஒரு வாரமா லீவ்ல இருந்ததால இன்னைக்குதான் சந்திச்சோம். பேசின கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு.
2: சரிங்க சரிங்க, உங்க நண்பரோட பிராணம் போதும், சந்தோஷமான செய்தியை முதல்ல சொல்லுவீங்களா?
1: சொல்றேன் சொல்றேன், என்னோட வேலையில ஜாயின் பண்ண ஆளு, என்னோட பேட்ச், அதுக்குள்ள 2 கார் வாங்கியிருக்காரு வளரு.
2: அவர் பணக்காரரு வாங்கியிருப்பாரு.

0: வியாபாரம் கூடி பெரிய லாபம் சம்பாதிக்கலாம்.
1: எனக்கு புரியலங்க.
0: நாம நினைச்சா லாரி வாங்க முடியுமா? முடியாதுல. நாம அதுல மெம்பர் ஆகிற பட்சத்துல நாமளும் லாரிகளுக்கு உரிமையாளர் ஆகிறோம். ஒரு லாரி வாங்கி ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 5000 லாரி வாங்கி ஓஹோன்னு தொழில் சூடு பிடிச்சிருக்கு வளரு.
1: சரிங்க, நாம எப்படி மெம்பர் ஆகிறது?
0: சிம்பிள், ஒரு உறுப்பினர் எத்தனை ஷேர் வேணும்னாலும் வாங்கலாம். ஒரு ஷேர் விலை 10,000 தான்.
1: சரி, 10,000 கொடுத்து என்னங்க பெரிய லாபம்?
0: இங்க பாரு, 6 மாசத்துல வேணாம்னு சொல்லிட்டா டபுளா கிடைக்கும். இது எல்லாரும் செய்யறது. நாம ஒரு படி மேல போய் ஏஜென்டா மாறுறதே ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
1: இதுல ஏஜென்ட் ஆயிட்டா அப்புறம் நாம பாக்குற வேலை என்னங்க ஆகுறது?
0: அது அது பாட்டுக்கு இருக்கும். இது சைடு பிசினஸ்.
1: அதெல்லாம் சரி, ஏஜென்ட் ஆகி என்னங்க பண்ணணும்?
0: நாம நிறைய பேரை மெம்பரா மாத்தணும். மெம்பர்ஸ் கூட கூட சேர சேர எல்லாத்துலயும் நிறைய கமிஷன் வரும். 50-100 பேரா சேர்த்துட்டோம்னா ஸ்டார் கொடுப்பாங்க, கார் கிடைக்கும், ஃப்ரீயா ஃபாரின் டூர் போகலாம், பெரிய வீடு வாங்கலாம் வளரு.
1: சரிங்க, அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க, எங்க அண்ணன், கூட வேலை பார்க்குற எல்லார்கிட்டையும் பேசுறேன். நிறைய மெம்பர்ஸ் நம்மளால உருவாகுவாங்க.
0: அப்படி போடு, எள்ளுனா என்னையா இருக்கீங்க? சரி சரி, முதல்ல ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணு.
1: நல்ல வசதியான வாழ்க்கை வாழணுங்க. ஒரு ஏசி கூட நம்ம வீட்டில் இல்ல, காரு மோட்டர் சைக்கிள் எதுவுமே கிடையாது. ஏதோ 4 சுவரை மட்டும் கட்டி வச்சிருக்கிறாரு உங்க அப்பா.
0: அப்பான்னு ஞாபகத்துக்கு வருது வளரு. இங்க பாரு, அப்பா முன்னாடி அவர் இருக்கிறப்ப எதுவும் இதை பத்தி பேசக்கூடாது. சின்ன சந்தேகம் வந்தாலும் போதும், கட்டையை போட்டுவாரு, அப்புறம் தத்துவமா பொழி ஆரம்பிச்சிருவாரு.
1: சரிங்க, உங்க அப்பா வர நேராச்சு, ரகசியமா நாம செயல்படணும்.
0: ஆமா வளரு, ஆமா.
2: ஹலோ ஹலோ, மதிப்பிற்குரிய உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். 10-11 வாழ்ந்துட்டு போறக்கூடிய இந்த சமூகத்தில் உங்களுக்கான அடையாளத்தை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. இந்த மேடையில் இங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்டார்களை பாருங்க. நேற்று வரைக்கும் அவங்கெல்லாம் சாதாரணமானவங்களா இருந்தாங்க, இன்னைக்கு ஸ்டார்களா ஜொலிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு புதுமுகம், இளைஞர், துடிப்பானவர், என்னுடைய இனிய நண்பர் திரு சிவா, அவங்கள உங்களுக்கு கரகோஷத்தோட வரவேற்கிறீங்க. எல்லாரும் முதல்ல சில்வர் ஸ்டார் ஆகி அப்புறம்தான் கோல்டு ஸ்டார் ஆவாங்க. ஆனா நம்ம சிவா நேரடியாவே கோல்டு ஸ்டார் ஆயிட்டாரு. அடுத்த மீட்டிங்ல அநேகமா பிளாட்டினம் ஸ்டாரா மாறினாலும் மாறுவார் நம்புறேன். வாழ்த்துக்கள் சிவா, வாழ்த்துக்கள்.
0: சார் ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு பெருமையும் புகழும் பணமும் எல்லாம் உங்களால தான் சார். இந்த பெருமை எல்லாமே உங்களுக்கு தான் சார் சேரும்.
3: நோ சிவா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உழைப்பால் தான் சிவா, உங்களோட மனைவியோட தியாகத்தால் வந்தது. உங்களை முழுசாக நம்பி அர்ப்பணிப்போட வேலை செய்ய வச்சாங்கல்ல, அதுக்கான பலன் தான் இது.
1: உங்கள் வழிகாட்டுதலுக்கு முன்னால் என்னோட தியாகம் ஒன்றுமே இல்லைண்ணா.
3: ஆ, நல்லது வளர்மதியம்மா. இனிமேல் தான் இன்னும் நிறைய மெம்பர்களை நீங்கள் சேர்த்து அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும்.
1: அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நாங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம்.
4: சிவா, சிவா,
0: கூப்பிட்டீங்களாப்பா?
4: ஆ, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாப்பா?
0: அப்பா என்னப்பா, என்ன கேள்விப்பட்டீங்க?
4: ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத சிவா. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால
0: என்னப்பா?
4: வேண்டாம் சிவா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா.
0: அப்பா இங்கே என்ன இருக்கு விட்டுட்டு பறக்கிறதுக்கு? பூரா குண்டு மாதிரி ஒரு வீடு, அதில் பெட்டி பெட்டியாக சின்ன சின்ன ரூமு. இங்கே பாருங்க, உங்களை மாதிரி வேலை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? காரு பங்களான்னு சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்கப்பா.
4: அவங்களும் நானும் ஒன்னா சிவா? எப்படி அவங்க காரு பங்களாவோட வாழ்ந்தாங்கன்னு உனக்கு தெரியாதா?
0: அப்பா எனக்கு தெரிய வேண்டாம்ப்பா. அவங்கெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, கமிஷன் வாங்கினாங்க, நான் நெருப்பு மாதிரி.

0: பெருமை பேசி பேசி என்ன பாக்கண்டீங்க?
1: சிவா, நான் பெருமை பேசலப்பா, உண்மையை தான் சொன்னேன். என் புள்ள என்ன மாதிரி நேர்மையா வாழணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா? வேண்டாம்ப்பா, விட்டு சிவா.
0: விட முடியாதுப்பா, புலி வாழ பிடிச்சிட்டே விட முடியாது. விட்டா எனக்கு தான் நஷ்டம்.
1: பரவாயில்ல பரவாயில்ல சிவா, இந்த நஷ்டத்தோடைய வெளியில வந்துருங்கிறது ஒரு மோசடி திட்டம் பா. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் ஓடிடுவாங்க, நம்ம பணம் மரியாதை எல்லாமே போயிரும்.
0: அப்பா, ஏன்பா இப்படி அபசகனமா பேசுறீங்க? நான் மட்டும் பணம் போடல, என் பின்னால நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி சேர்ந்தவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிச்சிருக்காங்கப்பா, சந்தோஷமா இருக்காங்க. இத்தனை பேரும் தெரியாம சேர்ந்திருக்காங்க.
1: சிவா, ஈஸியா வர்ற பணம் ஆபத்தானது, வந்த வேகத்திலேயே போயிரும், இதெல்லாம் நம்பாதப்பா. நம்ம பணம் போனாலும் பரவாயில்ல, நம்மளால

0: என் பின்னால நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி சேர்ந்தவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிச்சிருக்காங்கப்பா, சந்தோஷமா இருக்கிறாங்க. இத்தனை பேரும் தெரியாமல சேர்ந்திருக்காங்க.
1: சிவா, ஈஸியா வர்ற பணம் ஆபத்தானது. வந்த வேகத்திலேயே போயிரும். இதெல்லாம் நம்பாதப்பா. நம்ம பணம் போனாலும் பரவாயில்ல, நம்மளால சேர்ந்தவங்க பணமும் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்மளால எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்?
2: மாமா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எதையுமே நெகட்டிவா ஏன் பாக்குறீங்க?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் ஒன்றும் நெகட்டிவா பாக்கலமா, உண்மையை தான் பாக்குறேன். பணம் உங்க ரெண்டு பேரு கண்களையும் மறைக்குது. உழைக்காம கிடைக்கிற பணம் நமக்கு நல்லது செய்யாது.
0: என்னது என்னது, உழைக்காம கிடைக்கிற பணமா? உங்களுக்கு தெரியுமா, ஊர் ஊரா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு சுத்துறேன், தொண்டை வத்தி போற அளவுக்கு பேசுறேன், அவங்கள மெம்பர் ஆக்குறேன்.
1: மெம்பர் ஆக்குறேங்கிற பேர்ல உன்னோட தூண்டுதல் வார்த்தைகளால அவங்களையெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறப்பா.
2: மாமா, நாங்க முன்னேறி வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா மாமா?
1: வளர்மதி, இப்ப நீ அழற மாதிரி காலம் பூராவும் நீ அழுதுகிட்டே இருக்க கூடாதுன்னு தான்ப்பா இதெல்லாம் சொல்றேன்.
0: ஏன்பா நெகட்டிவாவே பேசுறீங்க?
1: நெகட்டிவா ஆயிடக்கூடாதுன்னு தானே சொல்றேன்.
0: இங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். நாங்க தெளிவா சிந்திச்சு எடுத்த முடிப்பா, தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க.
1: சரிப்பா, லாரி பிசினஸ் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா படல. அதிகமான கமிஷன் வந்து என் மனச ஏதோ உறுத்துது.
0: அப்பா, யாரையும் நாங்க ஏமாத்தலப்பா, அவங்களுக்கு உதவிதான் செய்யறோம்.
1: இல்ல இல்லப்பா, நியாயம் இல்லாத பிசினஸ் எதுவானாலும் அது நிலைக்காது.
0: அப்பா, என்ன கோபப்படுத்தாதீங்க. நியாயம் என்ன சொல்றீங்கல்ல, நீங்க எவ்வளவு நேர்மையா, யார் கையையும் எதிர்பார்க்காம யாருன்னு கை நீட்டா வாழ்ந்தீங்கல்ல. என்ன நல்லது நடந்துச்சு, அம்மா திடீர்னு இறந்து போனாங்க. அப்ப அம்மாவை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன சொத்து இருந்துச்சு?
1: சிவா, எதை எதோட முடிச்சு போட, அதுக்கு அம்மா இறந்தது கடவுள் சித்தம். முடிவு வந்துட்டா பணம் சொத்து எதுவுமே பயன்படாதுப்பா.
0: சரி, உங்களோட உங்க கேடல வேலை பார்த்தவங்க எல்லாரும் தோப்பு அடுக்குமாடி வீடுகளுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. உங்க ஆபீஸ்ல ரிட்டையர்ட் ஆன பியூன் நீங்க வாக்கு போற அதே கிளப்புக்கு கார்ல வந்து இறங்குறாரு, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. மனசு வலிக்குதுப்பா.
1: நமக்கு ஏன்பா மனசு வலிக்கணும்? அது மனசாட்சியை வித்து வாடுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் மனசு வலிக்கணும். நமக்கு ஒன்றும் மனசு வலிக்கணும்னு தேவையில்லை. புதுசு புதுசா கார்ல வர்றதும் அடிக்கடி சிவா வந்து அவங்களோட போறதும் எங்கயோ என்னமோ தப்பு நடக்குது, தப்பு நடக்குதுன்னு
0: பாருங்க. வீடுன்னு இருந்தா நாலு பேர் வரத்தான் செய்வாங்க. கார்ல என்னை தேடி வந்தா பெருமை தானங்கப்பா. அதை பார்த்துதான் அக்கம் பக்கம் எல்லாம் எங்கிட்ட தானா வந்து மெம்பரா சேர்றாங்க.
1: நிறுத்திரியா நிறுத்திரியா, கொஞ்சம் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அலட்சிய பேச்சு போதும் போதும் போதும்.
0: அலட்சியமா சொல்லல, அக்கறையில தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்கப்பா, நாங்க வேணா வேற வீட்டுக்கு போயிடுறோம்.
1: சிவா, என்னப்பா சொல்ற, அம்மா வாழ்ந்த வீடுடா. நீங்க இங்கே இருங்க, நான் கிராமத்து வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இருந்து வர்றேன்.
0: அதுவும் சரிதான், கூடவே இருந்து ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு வாழ்றதை விட கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லதுப்பா.
2: என்னங்க, ஏன் மாமாவை போ சொல்றீங்க?
0: பேசாம இரு, போட்டும். வளரு, காலையிலேயே எழுப்புற தூங்க விடு.
2: காலையில இருந்து ஏகப்பட்ட போன் கால்ஸ் வந்துட்டே இருக்குங்க, விடாம அடிச்சுட்டே இருக்கு. இப்ப கூட பாருங்க, இந்தாங்க யாருன்னு பாருங்க. நீங்களே
0: நீயே பாரு.
2: எங்க அண்ணன் கூட அடிச்சிருக்கான். இருங்க, எங்க அண்ணனுக்கு நான் போன் பண்ணி என்னன்னு
0: கேக்குறேன். பேசு பேசு.

0: ஹலோ அண்ணா.
1: ஆ ஆமாண்ணா,
0: தூங்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்ண்ணா? ஏண்ணா பதற? இந்த எழுப்புறேன், இருண்ண இரு, கொஞ்சம் இரு. என்னங்க? எங்க அண்ணன் போன்ல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? எந்திரிக்க முதல்ல என்னன்னு கேளுங்க.
2: தூங்க விட மாட்டியா? என்னன்னு கேளு.
0: கேட்டேங்க, உங்ககிட்ட தான் பேசணுமா.
2: சரி கொடு மாப்பிள. என்ன விஷயம்? யார் சொன்னா? வாய்ப்பே இல்லை. வெப்சைட்டில் பார்க்க சொல்லு. ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கு மாப்பிள. பிரான்ச் ஆஃபீஸில் கேட்க சொல்லு. செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன் மாப்பிள.
0: எதுவும் ப்ராப்ளமா?
2: ஒன்றும் இல்லை. உங்கள் அண்ணே ஒரு சந்தேக பிராணி. எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் ஆகிக்கிறோம்.
0: அப்படி என்னங்க டென்ஷனு? நான் வேணா பேசட்டுமா அண்ணங்கிட்ட?
2: வேணா வேணா வேணா, நானே டீல் பண்ணிக்கிறேன். ஹீட்டரை போடு, குளிச்சுட்டு வந்துடு.
0: என்னங்க என்னங்க?
2: ஏ இருமா, இரு வந்துடுறேன்.
0: ஐயோ சீக்கிரமா வாங்க, எனக்கு பதட்டமா இருக்கு, மயக்கமா வருதுங்க.
2: இந்த ஆர்ப்பாட்டம் பண்ற வரமாட்டேனா?
0: ஏகப்பட்ட
2: சொத்து இருக்கு. 10,000 லாரி இருக்கு. பாய சுற்ற மாதிரி சுருட்டிட்டு ஓட முடியுமா? வெப்சைட்ல எல்லாம் தெளிவா இருக்கு, பார்க்க சொல்லு.
0: என்ன
2: புது கதையா இருக்கு? லேப்டாப் எடு, நாமளே செக்
0: பண்ணிக்குவோம். எங்க அந்த கணேஷ் அண்ணனுக்கு போன் பண்ணி பார்க்கலாமா?
2: இரு இரு இரு இரு, நானே போன் பண்ணுவேன். என்ன ரிங்கு ஃபுல்லா போகுது, எடுக்கவே இல்லை.
0: இருங்க, அவங்க வைஃபோட நம்பர் என்கிட்ட இருக்குங்க, நான் அடிச்சு பார்க்கறேன்.
2: ஃபோன் பண்ணு, நான் பிரான்ச் மேனேஜருக்கு கால் பண்ணி பார்க்கறேன்.
0: சரிங்க. ஐயோ ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஹலோ ஹலோ, நான் வளர்மதி பேசுறேங்கா. எப்போ எந்த ஆஸ்பத்திரிக்கா?
2: வளரு, என்னாச்சு, ஏன் அலறற?
0: என்னங்க, அந்த கணேஷ் அண்ணா இருக்கார்ல, அவரே மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காராங்க. ஐசியூல இருக்காராங்க.
2: சரி இரு இரு,
0: பதற்றமா இருக்குங்க.
2: அமைதியா இரு வளரு,
0: பாத்து
2: பதப்படாத, உனக்கு ஏதாவது ஆயிர போகுது, பேசாம இரு, நான் பாத்துக்கறேன்.
0: இல்ல ஏதோ தப்பா தெரியுதுங்க. கடவுளே எங்களை காப்பாத்து கடவுளே. நிறைய பேர் சேர்த்து விட்டோமே, பணம் பூரா போயிடுச்சுங்க, பணம் பூரா போயிடுச்சு.
2: நீங்க
0: விவரமானவரன் தெரியாம போச்சே.
2: இருக்கூடாது. வாங்கப்பா. நீங்க
3: சிவா?
2: அப்பா நான் தோத்துட்டேன்ப்பா.
3: விடு சிவா, முடிஞ்சத பேசாத, நினைக்காத.
0: மாமா எல்லாம் போச்சு மாமா, ஒரே நாள்ல எல்லாம் போச்சு மாமா.
3: விடுமா விடுமா, எல்லாம் எனக்கு தெரியும்.
0: பயமா இருக்கு எனக்கு. 50 லட்சம் வேணுமா மாமா? என் நகையை கழட்டி தரேன் மாமா, எப்படியாவது இந்த இக்கட்டில இருந்து எங்களை காப்பாத்துங்க மாமா.
3: நகையெல்லாம் ஒண்ணு வேணாமா, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. யாரோட பழியும் பாவமும் நமக்கு வேணாம். சிவா
2: சொல்லுங்கப்பா,
3: யார் யாருக்கு எவ்வளவு பணம் தரணும்னு

0: எனக்கு லிஸ்ட் கொடு, நான் எல்லாத்தையும் அடைச்சிடுறேன்.
1: அப்பா எப்படிப்பா பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எப்படிப்பா இவ்வளவு பணம் கிடைக்கும்?
0: சிவா, பேர பிள்ளைகளுக்கு இந்த தாத்தாவோட பரிசா இருக்கட்டும்னு கிராமத்துல ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தேன். வளர்மதி, 50 லட்சம்னு சொன்னேன், இதோட போகட்டும். நல்ல விலைக்கு இடம் போனதுனால அதை யதார்த்தமா வித்து காசாக்கி வச்சிருந்தேன். கவலைப்படாதீங்க.
1: அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்னோட பேராசை கண்ணை மறைச்சிருச்சுப்பா, தடை மாறி போயிட்டேப்பா.
0: முதல்ல அழுவத நிறுத்துறீங்களா இல்லையா? சிவா
1: சொல்லுங்கப்பா.
0: வளர்மதி, உங்களோட மாற்றம் முதல்ல எனக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. வீடு என்ன அரகமாயிருச்சு, மூச்செல்லாம் முட்டுச்சு. அதான் கிராமத்து வீட்டுக்கு போனேன், அங்கேருந்து உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் சிவா, பேராசை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை சுகமானது. பணம் சேர்க்கணும் சேர்க்கணுங்கிற ஆசை படுகுழியில் தான் தள்ளும். அதை விடுங்க, பழசை மறந்துடுங்க, புதிய வாழ்க்கையை ஆரம்பிங்க. யாரும் உங்களை கை நீட்டி கேட்க முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் உங்களை.
1: அப்பா எங்களோட இருந்துங்களேப்பா.
2: ஆமா மாமா, நீங்க வேணும் மாமா எங்களுக்கு.
0: நான் வருவேன், ஆனா இப்ப இல்ல. எப்ப இந்த வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தோணுதோ அப்ப கண்டிப்பா வர்றேன், பயப்படாம இருங்க. சரி, நான் போயிட்டு வரேன்.
3: சில மாதங்களுக்கு பிறகு.
4: சார் வணக்கம்.
1: வணக்கம். நீங்க?
4: என் பேரு வினோத். உங்களை பாக்குறதுக்கு தான் ரொம்ப நேரமா கேன்டீன்ல வெயிட் பண்றேன் சார்.
1: ஆபீஸ்ல வந்து பாத்துக்கலாமே
4: சார். இது ஆபீஸ்ல பேசுற விஷயம் இல்ல சார்.
1: சார் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல.
4: புரியற மாதிரியே சொல்றேன் சார், உட்காருங்க சார் ப்ளீஸ். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் சார்.
1: சொல்லுங்க
4: சார். நேரடியாவே நான் வரேன். புது எம்எல்எம் இது, நீங்க முன்னாடி பாத்தீங்கல்ல அது மாதிரி இல்ல. எங்களோடது ரிஜிஸ்டர்டு நிறுவனம், இடமாவே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்ல வழி காட்டுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை சார். வெளிநாடு சுற்றுலா, காரு, வீடு எல்லாம் போனஸாக கிடைக்கும் சார்.
1: சார் எது வேணாலும் என் உழைப்பால் நான் வாங்கிக்கிறேன். எனக்கு நேரமாச்சு, எனக்கு இந்த எம்எல்எம் பிஸ்னஸே வேண்டாம், நான் வர்றேன். ரொம்ப நன்றி
4: சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த நிக்கிறது பாருங்க, புது புல்லட்டு, அது உங்களுக்கு தான் சார், எடுத்துகிட்டு போங்க.
1: 6 மணிக்கு பஸ் வந்துடும், புல்லட்டை விட பஸ் காஸ்ட்லி, வரட்டுமா
4: சார்? ப்ளீஸ் சொல்றத கேளுங்க, நீங்க இந்த புது புல்லட்ல தான் போகணும் சார். இந்தாங்க சார் சாவியை, புடிங்க சார், புடிங்க, இந்தாங்க சார்.
1: சார் என்ன சார் இது? சார் வேண்டாம் சார், விடுங்க சார். சார் சார் விடுங்க, இது விடுங்க சார். சாவியில சார் விடுங்க சார். சார் எங்க போறீங்க சார்? சாவி விட்டு எங்க சார் போறீங்க சார்? நில்லுங்க. ஹலோ சார், நில்லுங்க சார், கூப்பிடல, நில்லுங்க சார். என்ன கூப்பிட கூட போய்கிட்டே இருக்காரு
0: சிவா.
1: அப்பா என்னப்பா நீங்க வர்றீங்க இங்கிட்டு இருந்து, என்ன நடக்குது இங்க?
0: அப்பா வாங்கி கொடுத்தத வேணான்னு சொல்லிருவியா?
1: அப்பா அப்பா நீங்களா?
0: நான் தான் சிவா, வினோத்து நான் அனுப்புன ஆள் தான். நீ மாறிட்டேன்னு தெரியும், அதுதான் புது புல்லட்டோட வந்தேன். இருந்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில் உனக்கு பழைய ஆசை இருக்குமோன்னு ஒரு சந்தேகம், அதான் வினோத்தை வச்சு டெஸ்ட் பண்ணேன். இந்த டெஸ்டில் நீ ஜெயிச்சிட்ட, அதுக்கு தான் இந்த புல்லட்டு பரிசு.
1: அப்பா நான் சன் ஆஃப் மிஸ்டர் சுப்பிரமணியன்ப்பா. ரொம்ப நன்றிங்கப்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க எனக்கு. நான் உங்கள் பையன்ப்பா.
0: சிவா, இப்போதான் எனக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குப்பா. ஏடு வண்டியை வீட்டுக்கு.
1: ஓகேங்கப்பா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மாயத்தூண்டில் வானொலி நாடக விழா நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடகத்தில் பங்கு பெற்றோர் சிவாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், வளர்மதியாக சாந்தி சுரேஷ், சிவாவின் அப்பா சுப்பிரமணியனாக ஜோசப் டிசௌசா.

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இதழியல் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் அதற்கான வேலைவாய்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட அண்ணா பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை முன்னாள் தலைவர் டாக்டர் அருள் அறம் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, குறிப்பா நிர்வாகத்துறையில இருக்கக்கூடிய அதிகாரமிக்க வாய்ப்புகள், மேலும் அனிமேஷன், கிராபிக்ஸ் போன்ற டிஜிட்டல் தளத்துல தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் சார். நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, தற்போது ஆண்களுக்கு நிகரா பெண்களும் இதழியல் துறையில சம வேலை வாய்ப்பு, சம ஊதியம் பெற்று வர்றாங்க அப்படின்னு. இந்த சூழல்ல இப்போ இதுல வந்து பெண்களுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து இப்ப பார்க்கிறேன். என்னன்னா, நிறைய பெண்கள் வந்து இந்த துறையில வந்து வரும்போது ஒன்று ரிப்போர்ட்டிங் சைடில் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுறாங்க, இன்னொன்று நியூஸ் ரீடிங் அப்படின்ற இதுக்கும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஆர்வப்படுறாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்குமான விஷயங்களுக்கு அவங்க எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சார்? ஏன்னா மொழி ஆளுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா?
3: மொழி ஆளுமை முக்கியம், அதோட நான் முதல் சொன்ன மாதிரி கருத்தியல் தாக்கம் அதோட முக்கியம். நீங்க கருத்தியல் தாக்கம், ஒரு சமுதாய ஆர்வம் இருந்ததுன்னா மொழி ஆளுமை குறைவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க போக போக உங்க கருத்துக்களை வெளிக்கொண்டுற திறமை ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த கருத்தியல் தாக்கம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ல போனா வந்து ஒரு காலத்துல வந்து ஜேர்னலிஸ்ட்னா விமன்னா வந்து ஃபிலிம் ரிவ்யூ ரைட்டர்ஸ், ஃபேஷன் கவரேஜ், அல்ல வந்து ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் கவர் பண்றவங்க தான் பவர் உண்டு. முந்தி ஒரு டெக்ஸ்ட் புக் ஜோக் உண்டு, அதே ஜோக் வந்து நான் வேலை பார்த்த நிறுவனத்திலேயே நிறைவேறிச்சு. லேடி ரிப்போர்ட்டர் வந்து ஒரு ஃபிலிம் ரிவ்யூ கவர் பண்ண சீப் ரிப்போர்ட்டர் அனுப்பினாராம். அவங்க போயிட்டு வந்து திருப்பி வந்து ஃபிலிம் ரிவ்யூ நடக்கல, பிகாஸ் தியேட்டர் வந்து ஃபயர் ஆயிருச்சுன்னு சொன்னாங்களாம். ஆனா அதே மாதிரி டெல்லியில வந்து இப்படி ஒரு தியேட்டர் ஃபயர் ஆகும்போது எங்க ரிப்போர்ட்டர் அந்த இதுக்கு போயிட்டு அந்த ஃபயர்ல ரிஸ்க் பண்ணி அந்த செய்தியை கவர் பண்ணாங்க. லேட்டர் வந்து அவங்க பல நாடுகளுக்கு ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் போயிருக்காங்க, பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. முந்தி வந்து எடிட்டிங்ல வந்து அவங்க நைட் ஷிப்ட் வாங்க விரும்ப மாட்டாங்க, ஆர்கனைசேஷனும் ஒரு சேஃப்டிக்காக போட மாட்டாங்க. இப்போ சில நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா நைட் ஷிப்ட்லேயே வந்து மெஜாரிட்டி விமனா தான் இருக்காங்க. அந்த மாறி போச்சு. ஆனா வந்து இந்த விமனும் வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம வந்து ஒரு சேஃப் சோன்ல இருக்கணும், அதோட நாங்க வந்து போதும், சேஃப் சோன் தான் முக்கியம், பெரிய ஆளா வர்றது முக்கியம்னு அதை நினைக்காம சேஃப் சோன் தான் முக்கியம்னு நினைச்சாங்கன்னா வந்து அது முன்னேற்றம் கஷ்டம். நாமளா நம்ம சொல்லுவாங்க, தெர் இஸ் அ இமேஜினரி கிளாஸ் சீலிங், அதை தாண்டி விமன் போக கூடாதுன்னு. இப்போ அப்படி கிடையாது, விமன் கேன் கிராஸ் த கிளாஸ் சீலிங் ப்ரொவைடட் தே ஹாவ் இனிஷியேட்டிவ். அவங்க யாரும் தடை பண்ண முடியாது. அது ஒரு காலத்துல அப்படி இருந்தது, இப்ப கிடையாது.
2: நிச்சயமா சார், இதழியல் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க சொன்னீங்க, பிரிண்ட் மீடியா இருக்கு, ஆடியோ மீடியம் இருக்கு, விஷுவல் மீடியா இருக்கு, அண்ட் இப்ப சோசியல் மீடியாலையும் வந்து டாமினேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதுல எதுலாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார்?
3: பேசிக்கலி ஜேர்னலிசத்துல போறவங்க வந்து கான்டென்ட் ஓரியன்டா இருப்பாங்க. அவங்க அடுத்து வந்து அவங்க ஷிப்ட் ஆகிறனா பிஆர் அவார்டு ஷிப்ட் ஆகலாம், அங்கே நியூஸ் லெட்டர் கொண்டு வாங்க, இன்டர்னல் பப்ளிக் ரிலேஷன், எக்ஸ்டர்னல் பப்ளிக் ரிலேஷன்ஸ் பண்றதுக்கு தே கேன் ஈஸிலி ஃபிட். மற்றபடி கான்டென்ட் ரைட்டர்ஸ் ஆகிட்டு பெரிய பெரிய கார்பரேட் ஃபார்ம்ஸுக்கும் போகலாம். மற்றபடி அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு தீமேட்டிக் தாக்கம் அவங்களுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், என்வாயர்மெண்ட்ல அவங்களுக்கு நாட்டம் இருந்துன்னா லேட்டர் தே கேன் பி என்வாயர்மெண்டல் ரைட்டர்ஸாகவும் போகலாம், என்வாயர்மெண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸாகவும் போகலாம். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் நாட்டம் இருந்ததுன்னா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து இந்த மீடியா படிக்கிறவங்க வந்து மோர் தென் ஜேர்னலிஸ்ட்டு போகிறது பதிலாக நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் தாக்கம் அதிகமாக வந்திருக்கு. மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் போகிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சமீப காலத்தில் இந்த ஜேர்னலிசம் டைல்யூட் ஆகி இந்த மல்டிமீடியா இது மாதிரி வந்த பிறகு மக்களுக்கு வந்து அந்த கருத்தியல் தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த கருத்தியல் தாக்கம் குறையும் போது அந்த ஒரு டிசைன் திங்கிங் இந்த மாதிரி தான் அதிகம் வருது. அது யூஸ்ஃபுல் தான். அது வந்து அந்த பிரைம் ஜேர்னலிசத்துலேருந்து தெர் இஸ் அ ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ். இது அந்த டிசைன், கிராஃபிக்ஸு, அப்புறம் மீம்ஸ் இதே மாதிரி போடுறதுக்கு பயன்படுது. அந்த ரொம்ப டீப்பாக எழுதுற அந்த கான்டென்ட் கிரியேஷன் வந்து குறைஞ்சி போகுது.
2: நிச்சயமா சார், இப்போ படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, இல்ல எனி அதர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஈக்குவலா ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து சம்பளம் வந்து கிடைக்குமா, அதற்கான வாய்ப்புகள்?
3: ஆக்சுவலா வந்து நான் அண்ணா பல்கலைக்கழகத்துல பணிபுரிஞ்ச நேரம் எங்க வைஸ் சான்சலர் ஒருக்கா மீட்டிங்ல சொன்னாரு, நம்ம இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் ஓரளவுக்கு தான் போக முடியும், ஆனா வந்து இந்த மீடியா மாதிரி படிப்பு அடுத்த லெவலான படிப்பு இன்னும் ரொம்ப

0: மீடியா போகலான்னு. ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் மீடியா பீப்புள். உன் ஒன்லி திங் வந்து உங்கள் டேலண்ட்டை பொறுத்தா இருக்கு. உங்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டீங்க, உங்களை வந்து நீங்கள் திறன்பட வச்சுருந்தீங்க, ஒரு கருத்தியல் தாக்கம் இருந்ததுன்னா உங்கள் வந்து எப்படினாலும் நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன்ஸை மாறிட்டே இருக்கலாமே ஒழிய, ஆனால் உங்கள் ஜேர்னலிஸ்ட்னு உள்ளது உங்களுக்குன்னு உள்ள ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு உள்ள கிரெடிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்குன்னு உள்ள ஸ்பேஸ் வந்து ஒரு ஜாப் ஸ்பேஸும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாப் தான் போக முடியும், ஒரு ஸ்டீரியோ டைப் இதுக்கு தான். அதுக்கு மேலே வர்றதுன்னா இந்த மாதிரி கருத்தியல் தாக்கம் உள்ளவங்க வந்து தே கேன் பிகம் அ மச் கிரேட்டர் பீப்புள்.
1: நிச்சயமா சார், இன்னைக்கு வந்து நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு, நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போயிடுறாங்க, அது கரெக்டா அந்த ஒரு நிலைத்தன்மை இருக்கா சார்?
0: முந்தி வந்து வேஜ் போர்டு கீழே அந்த நியூஸ் பேப்பர்ஸ் சேலரி டிட்டர்மைன் பாச்சு. இப்போ வர வர நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அந்த வேஜ் போர்டை ஃபாலோ பண்ண விரும்புறது இல்லை. டெலிவிஷன் அதே மாதிரி வந்த பிறகு வந்து டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு அந்த வேஜ் போர்டு இது அதுக்கெல்லாம் அப்ளையும் ஆகலை. ஆனால் வந்து அந்த திறமையை வந்து அடாப்ட் பண்ணி ஒரு அடாப்டபிலிட்டி டு த நியூ டெக்னாலஜி டு நியூ என்வாயர்மெண்ட் டு நியூ சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொன்றா மாறி போய் நம்ம சர்வே ஆகிறது நம்ம நல்லாவே ஃப்ளோரிஷ் ஆகிறக்கும் இந்த மீடியால நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா சார், அரசு பணியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கு சார்?
0: நீங்க அரசு பணி வந்து முந்தைய காலத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா மிகுந்த குறைவா தான் இருக்கு. ஆனா வந்து அரசு பணியில வந்து டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓஸ் வந்து ஜேர்னலிசம் படிச்சவங்களை தான் எடுக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் போட்டோகிராஃபர்ஸ் அபிஷியல் போட்டோகிராஃபர்ஸ் ஜேர்னலிசம் படிச்சவங்களை தான் எடுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல மினிஸ்டர்ஸ் கீழே அவங்க செக்ரட்டரிஸா இருக்கவங்க நிறைய ஜேர்னலிஸ்டா இருந்துட்டு போனவங்களா இருக்காங்க. அவங்க டைரக்டா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா அல்ல வந்து அவங்க நல்ல சேலரி வாங்கிட்டு கான்ட்ராக்ட்ல அப்படி எடுக்க ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் அவங்க கீழே போறவங்க ஜேர்னலிஸ்டா தான் இருக்காங்க. நான் வேலை பார்த்த ஆர்கனைசேஷன்ல இருந்து கடைசியில ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் அட்வைசரா டாப் லெவலுக்கே போனார். அதனால இந்த கருத்தியல் தாக்கம் உள்ளவங்களை அங்க பல இடத்துல எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்ல வந்து ஈவன் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் ஈவன் இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன், ரிப்போர்ட் டிரான்ஸ்லேஷன், இது மாதிரி பல வேலைகளுக்கு வந்து ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட் உள்ளவங்க, அதுவும் கொஞ்சம் ஜேர்னலிசம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துட்டு போனவங்கள கண்டிப்பா எடுக்கிறாங்க.
1: நிச்சயமா, இப்ப ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் மாதிரி அரசு நிறுவனங்களையும் இதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கா சார்?
0: ஆமா கண்டிப்பா இருக்கு. அரசு நிறுவனங்களையும் கொஞ்சம் வேலைகளை நம்பர் ஆஃப் பீப்புளை குறைக்கிறாங்க, ஆனா கண்டிப்பா அங்க வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. இவன் அவங்க ஜேர்னலிசத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இவன் பார்ட் டைம் ரிப்போர்ட்டர்ஸ் ஆகும் இன்டர்வியூஸ் ஆகும் இந்த தூர்தர்ஷன் ஏஆர்ல வேலை பார்க்கறதுக்கு உடனே வாய்ப்பு கிடைக்கும்.
1: நிச்சயமா சார், இப்போ எதிர்காலத்துல இந்த துறையுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்?
0: இந்த துறை வந்து கண்டிப்பா சர்வே ஆகும், அது இந்தியால கண்டிப்பா சர்வே ஆகும். இந்தியால வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பா சர்வே ஆகும். ஆனா வந்து ஒன்னு நான் சொல்றேன்னா வந்து நீங்க இப்போ பல மாதிரி வேலை வாய்ப்பு வரும்போது நீங்க ரொம்ப ஒரு சின்ன பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்க, ரொம்ப அறிவாளியா தான் இருப்பாங்க. ஜேர்னலிசம் வந்து அறிவாளியா இருந்தாதான் ஜேர்னலிஸ்டா இருக்க முடியும். அறிவாளின்னு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது இல்ல, டெய்லி வந்து உங்க நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாதான் நீங்க அறிவாளியா இருக்க முடியும். மேபி அவன் வந்து டிராப் அவுட் ஆஃப் பிஏ பிஎஸ்சி அல்ல இன்ஜினியரிங் டிராப் அவுட்டா இருந்து ஜேர்னலிஸ்டுக்கு வந்தவங்க இருக்கான். நான் வேலை பார்த்த நிறுவனத்துல ஒருத்தன் ஐஐடி பிடெக் டிராப் அவுட், ஆனா இஸ் அன் எக்ஸலன்ட் ரைட்டர். ஆனா அந்த படிக்கிறத அவன் என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான், கருத்தையல் தாக்கத்தை வந்து என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான். அதனால ஜேர்னலிசத்துல போகணும்னா நல்லா அறிவை வளர்த்துக்கிடவங்களா இருந்தாங்கன்னா காலத்துக்கு
1: என்ன
0: படிப்பு படிச்சாலும் நீங்க வந்து ஜேர்னலிசம் உள்ளது, நான் ஜேர்னலிசம் படிச்சுட்டு ஜேர்னலிசத்துக்கு வந்தவன், நீங்க ஜேர்னலிசம் படிக்காட்டினாலும் நீங்க வந்து என்ன படிக்கிறதோ தரவா படிக்கணும், ஜெனரல் நாலேஜ தரவா தெரிஞ்சுக்கணும். உங்க படிக்கிற காலேஜ்லயோ ஸ்கூல்ல இருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு டிபேட்டுக்கு போறேனா அல்ல ஒரு எஸ்ஏ ரைட்டிங் அல்ல போயம் ரைட்டிங் இது மாதிரி காம்படிஷன்ஸ்ல நிறைய பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க கலந்துக்கணும். யூ வில் ஹேவ் டு பீ எ சோஷியல் பீயிங். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அதை தலையிட்டு நீங்க வந்து அதுக்கு ஒரு தீர்வு சொல்றதா இருக்கணும். இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் ஆட்டு எல்லாத்தையும் புரிதல் உள்ளவங்களாட்டும் எல்லாத்துக்கும் நன்மை பயக்கிறதாட்டும் ஒரு ஆழ்ந்த சிந்தனை உள்ளவராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜேர்னலிஸ்டாக சர்வே பண்ணலாம். நீங்கள் ஜேர்னலிசம் டிகிரி படித்து தான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு இல்லை, உங்களுக்கு பொது அறிவு இருக்குது, நீங்கள் அதில் நாட்டம் இருக்குன்னா நீங்கள் திடீர்னு ஜேர்னலிஸ்ட் ஆகிறனால ஆனீங்களாலும் நீங்கள் கண்டிப்பாக சக்சீட் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன்.
1: நிச்சயமாக சார், இப்போது நீங்கள் முன்பே வந்து குறிப்பிட்டீங்க பிஹெச்டி வந்து பற்றி குறிப்பிட்டீங்க. இப்போ பிஹெச்டி பண்ணுறதுக்கு இப்போ ஜேர்னலிசம் படித்தவங்க பிஹெச்டி அந்த துறையில் துறையில வந்து பிஹெச்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாரம்

0: பிரகாசமா இருக்கு சார்.
1: கண்டிப்பா பிரகாசமா இருக்கு. ஆனா ஒன்னு என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ஜேர்னலிசம் சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது வந்து எஜுகேஷனை பத்தி ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுறா, எஜுகேஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. பாலிடிக்ஸ் பற்றி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுறா, பாலிடிக்ஸ்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சுற்றுச்சூழலை பற்றி ஒரு எழுதுறா, சுற்றுச்சூழல தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்க ஜேர்னலிஸ்ட்ல இருந்து பிஹெச்டி பண்ணீங்கன்னா அந்தந்த துறையில வந்து நீங்க வந்து ஜேர்னலிசத்துல மட்டும் வல்லுநரா இருந்தா போதாது, அந்த துறையிலயும் வல்லுநரா இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும்னா வந்து நான் கடைசியா வந்து ஆழ்ந்த ரிசர்ச் பண்றது சுற்றுச்சூழலை பத்தி. ஆனா சுற்றுச்சூழல்ல வந்து நான் வந்து அதுலயே நான் டீப்பா படிச்சிருப்பேன். நான் ஜேர்னலிசம் ஆனா சுற்றுச்சூழல் கான்பரன்ஸ் போறேன், என்வாரன்மெண்ட் ஜேர்னலிசத்தை பத்தி பேப்பர் பிரசன்ட் பண்றேன், ஒரு என்வாரன்மெண்ட் பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க, இல்ல அது எனக்கு தெரியாது, நான் வந்து ஜேர்னலிசம் மட்டும் தான் தெரியும் அப்படி சொல்லக்கூடாது. எந்தெந்த துறையில இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சைல்ட் சைக்காலஜி, ஒரு வயலன்ஸ் இன் மூவிஸ் வந்து எப்படி சில்ட்ரன் அஃபெக்ட் ஆகுன்னு தெரிஞ்சுனா அந்த சைக்காலஜிக்கே தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையில நம்ம ஜேர்னலிசம் வந்து இட்ஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் வேக்யூம், இட் ரிலேட்ஸ் டு டிஃபரண்ட் ஃபீல்ட். நீங்க எந்தெந்த துறையில தாக்கத்தை ஏற்படுத்துதோ நம்ம ஒரு ரிசர்ச் பண்றவங்க அந்தந்த துறையையும் ஆழ்ந்து படிச்சாதான் தெரிஞ்சிருக்கணும். பல இதையும் எப்படி என்வாரன்மெண்டா போபால் கேஸ் ட்ராஜடியும் தெரிஞ்சிருக்கணும். பல இதையும் அதுல என்னென்ன பாதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையையும் அந்த தீமாட்டிக் ஏரியாஸையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வெதர் ஜேர்னலிஸ்ட் ஆர் ரிசர்ச்சர் அண்ட் ஜேர்னலிசம் டீலிங் வித் பர்டிகுலர் தீமாட்டிக் ஏரியா.
0: நிச்சயமா சார், ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து வாஸ் நாலேஜோட இருக்கணும் அப்படின்றத உங்க பேஜ்ல இருந்து நான் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னும் போது, இப்போ எம்ஏ ஜேர்னலிசம் இருக்கு, அது கரஸ்ல கூட இருக்கு. பிஹெச்டி பண்றவங்களுக்கு இப்ப ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கா சார் பிஹெச்டி பண்றதுக்கு?
1: பார்ட் டைம் பிஹெச்டி வாய்ப்பும் இருக்கு. ஆனா ஒண்ணு என்ன சொல்லுவேன்னா, நீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா நீங்க அது சீரியஸா பண்ணணும். நீங்க நான் பிஹெச்டி வாங்கணும்னு உள்ளதுக்காக பார்ட் டைம் பிஹெச்டி பண்ணிட்டு சிறந்த பல்கலைக்கழகத்துல அல்ல நான் சார்ந்திருந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல எல்லாம் வந்து அப்படி அந்த நினைப்போட பிஹெச்டி நீங்க சேர்ந்தீங்கன்னா பிஹெச்டி கண்டிப்பா முடிக்க முடியாது. அவங்க இம்பாக்ட் ஃபேக்டர், ஹை லெவல் இம்பாக்ட் ஃபேக்டர், இன்டர்நேஷனலி ஸ்ட்ராங் ஜேர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி அது ரியலா நம்ம வந்து உண்மையிலே ஒர்க் பண்ணி நீங்க சீரியஸா உங்களுக்கு ஆர்வம் இருந்தது, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னா தான் பிஹெச்டி சேரணும், அல்ல சேரக்கூடாது. அல்ல நான் வந்து எனக்கும் நானும் ஒரு பெரிய ஆள் ஆயிரணும் பிஹெச்டி ஆயிரணும்னு சொல்லிட்டு அப்படி சேர்ந்தா உங்க கைட் டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்க டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம்.
0: நிச்சயமா சார், எதை செய்தாலும் வந்து ஒரு முனைப்போட செய்யணும், முழுமையா செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இதழியல் துறை ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன, அதுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, மாணவர்கள் ஏன் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும், இந்த துறையை தேர்ந்தெடுத்தா எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்ல வந்து அவங்க பிரகாசமா இருக்க முடியும், நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
1: நன்றி.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதானே நான் விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதும்னே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட்

0: விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
12: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
13: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
14: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
15: இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசைமலை.

0: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
1: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
0: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
1: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
0: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
1: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
0: போதுனே போதும்.
1: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: இனிய நேயர்கள், இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் என்ற நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் என்ற நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிலையத்தில் நேரம் 9:45. தொடர்ந்து கேட்கலாம்.
6: This is Akashvani. A review of today's Parliament proceedings read by R.S. Raghu. First, from the Lok Sabha. Writer is Achinta Bora of PTI. Government today introduced a bill in the Lok Sabha to amend the anti-paper leaks law with stricter punishment.

காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றாலையில் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். கேட்டு ரசிக்க நீங்கள்

அறிமுக நேயராக இருந்தால் 30 என்ற எண்ணிலோ அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இமைகள்வோவிருக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்ட வருகிறது தர்மபுரி பண்பலை 102.5 சுகமான ராகங்கள்.

0: சந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: பத்து மணி ஆறு நிமிடம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இனிப்பில் இனியும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா?
4: அருமையா இருக்குங்கம்மா. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: தருமபுரி மாவட்டம் நாய்க்கங்கோட்டை பக்கம் புளியம்பட்டிலிருந்து பொட்டியம்மாள் பேசுறேன்.
4: சொல்லுங்க பொட்டியம்மாள், என்ன பாடல் கேட்கலாம்?
5: குங்குமம் படத்துல இருந்து
4: பூந்தோட்ட காவல்கார பாடல். ஒரு அருமையான பாடல் இதோ அனைவருக்காகவும்.

0: இடம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ரகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க
1: ஐயா? தருமபுரி மாவட்டம் எந்தூர் பக்கம் கோரமட்டியிலிருந்து பழனி பெரியம்மாள் ஐயா.
0: பழனி, சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு
1: ஐயா? உரிமை குரல் பாடம். கல்யாண வரையோசை கொண்டு காதோனி முன்னாலே நின்று ஐயா போடுங்க.
0: இதான் இனிய பாடல் அனைவருக்காகவும்.
1: நன்றி, வணக்கம் ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: பத்து மணி 16 நிமிடம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
5: வணக்கம். தருமபுரி மாவட்டம் யாழகிலிருந்து பேசுறேங்க ஐயா.
4: உங்க பேர் சொல்லுங்க.
5: முருகன்.
4: முருகன், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
5: டாக்டர் சிவால இருந்து ஒரு பாடல்.
4: சரிங்க, உங்களுக்காக ஒரு இனிய பாடல். நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.

0: ஐந்திலும் ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: 10:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய கானங்களை மட்டும் கேட்டு ரசிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0043-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: காரிமங்கலம் ஒன்றியம் சிந்தல் பஞ்சாயத்து.
2: பெரிய கொல்லப்பட்டியில இருந்து சண்முகம். சொல்லுங்க சண்முகம், என்ன பாடல் கேட்கலாம்?
3: தியாகம் படத்துல.
2: சரிங்க, உங்களுக்காக ஒரு இனிய பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து. நன்றி.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இன்றைய நிகழ்ச்சியை தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
1: வடிவேல் பெரியாம்பட்டியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க வடிவேல், என்ன பாடல் கேட்கலாம்?
1: அன்பே வாழ.
0: சரிங்க.
1: பூஜிய வானம் பூஜிய பூமி அந்த பாட்டு போடுங்க.
0: சரிங்க. இதுவும் நன்றி. இதோ அந்த இனிய பாடல்.
1: நன்றி.

0: 10:32 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: பாலக்கோட்ல இருந்து கிருஷ்ணன்
0: சொல்லுங்க. கிருஷ்ணன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: தெய்வத்தாய் பாடம்.
0: தெய்வத்தாய், சரிங்க.
1: ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து.
0: அடடா, இதோ இந்த இனிய பாடல் அனைவருக்காகவும் இந்த இனிய இரவு வேளையில்.

0: பத்து மணி 36 நிமிடம் இணைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளடி கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இணைப்பில் இனியும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: தருமபுரி பாத்த பண்பலை 102.5, ஏற்காடு நேச பண்பலை 103.7, அதை இயக்கிக் கொண்டிருக்கிற அனைத்து அறிவிப்பாளராகிய அன்பு உள்ளங்களுக்கும், கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற நேய உறவராகிய நேச நெஞ்சங்களுக்கும், தும்பலலி உழவு தொழிலாளி செல்ல உயிர் வண்டி தங்கவேலின் பணிவான இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. என்ன பாடல் கேட்கலாம்?
1: படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படத்தில் பொன் ஒன்று கண்டேன் பெண் எங்க இல்லை என்ற பாடல் அனைத்து அன்பு உள்ளங்களுக்காக கொடுங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
0: நன்றி. இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: பத்து மணி 40 நிமிடம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: இனிய இரு, வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மோகன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: நெஞ்சிருக்கு அறிய படத்துல இருந்து பூ முடிப்பால் இந்த பூங்குழலி, அந்த பாடல்
0: கொடுங்க. சரிங்க, இது வந்து நீ பாடல் அனைவருக்காக.

0: இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: தருமபுரி மாவட்டம் கடத்தல இருந்து கார்பன் சரவணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சரவணன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எதிர்நீச்சல் படம்.
0: சரிங்க.
1: தாமரை கண்ணு பாடல்.
0: இதோ இந்த பாடல் அனைவருக்காகவும். நன்றிங்கய்யா.

0: 10:51 இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: காரிமங்கலம் வட்டம் எங்கச்சேட்டுப்பட்டி பீமராஜன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: 1968 வெளிவந்த படம் நாளும் தெரிந்தவன்.
0: சரிங்க.
1: அந்த படத்துல பூவா பூவா உயிரதி அந்த பாடல் கொடுங்க.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

நானடியோ கா

போல் விரிக்கட்டுமா, கோபுரம் போல் அதில் சாய்க்கட்டுமா, பைசா கோபுரம் போல் அதில் சாய்க்கட்டுமா, ஆனந்த நதியில் நீந்தட்டுமா, ஆனந்த நதியில் நீந்தட்டுமா, அங்கு அம்மம்மா என்று பேசட்டுமா.

0: 10:55 நிமிடம் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: சார். முத்து தான் சார்.
0: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நார்த்தம்பட்டியில இருந்து. என்ஆர் முத்து. சொல்லுங்க, என்ன பாடல்?
1: ஆமா சார், அந்தமான் காயில் நினைவாளர் சிந்தை செய்தும்.
0: சரிங்க, இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 11 மணி. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய காத்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சிவகாமி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: உள்ளத்திலே குழந்தைங்களுடைய படம்.
0: சரிங்க.
1: பாடல் மம்முட்டியே தோல் வச்சு, மம்முட்டியே தோளில் வச்சு மடத்தோறக்கு போற மச்சானே, மடையே தோறந்து விடுங்க மச்சானே, மயில் வந்த நீரோடு.
0: அருமை.
1: அதுல குடுத்துருங்க
0: இந்த இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: இனி நிகழ்ச்சி நாளை காலை 9:05 வானொலியில் வசந்தம். நிகழ்ச்சியில் கல்லீரல் அலர்ஜியும் தீர்வுகளும். உலக கல்லீரல் அலர்ஜி தின சிறப்பு நிரலை பங்கேற்கிறார் குடல் மற்றும் இறைப்பைக்கான சிறப்பு மருத்துவர் சுகுமாரன் அவர்கள். நேயர்கள் பங்கு கொள்ளும் நேரலை நிகழ்ச்சி அது. நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த புளியம்பட்டி பொட்டியம்மாள், கோரம்பட்டி பழனி, ஏலகிரி முருகன், பெரிய கொல்லப்பட்டி சண்முகம், பெரியாம்பட்டி வடிவேல், பாலக்கோடு கிருஷ்ணன், தும்பலஹள்ளி தங்கவேல், மதிகோன்பாளையம் மோகன், கடத்தூர் சரவணன், கெங்குசெட்டிப்பட்டி பீமராஜன், நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து, கடத்திக்குட்டை சிவகாமி ஆகியோர் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் இணைப்பில் வர முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் இனியவன் நலம்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 was introduced today. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. Minister of State for Personnel, Public Grievances and Pensions Dr. Jitendra Singh introduced the bill in the House. However, both the Houses of Parliament witnessed repeated adjournments amid ruckus by the opposition parties on alleged police action during students' protest over NEET issue. A report.
2: For the sixth consecutive day of the monsoon session, the proceedings of both the Houses of Parliament continued to remain disrupted amid ruckus by the opposition. On the first day of the second week of the session, Lok Sabha and Raj Sabha faced repeated adjournments as opposition members demanded withdrawal of FIRs filed against students during the protest on the NEET issue. Lok Sabha saw 4 adjournments while Raj Sabha faced 5 adjournments.

புரிந்து கொள்வதில் கவலையாக இருந்தால் அவருக்கு தடைகளும் எதிர்ப்புகளும் தான் அதிகம் தென்படும். உறங்கும் முன் ஓர் சிந்தனை கேட்டீர்கள். இனி உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளை வளம் வரும் நிகழ்ச்சி நிரல் பற்றிய முன்னோட்டம் கேட்கலாம். நாளை காலை 6:10 இணையத்தானும் நல்லவை கேட்க, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளைய மழலையாக நம்முடைய எஸ் யாஷிகா ஸ்ரீ. காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் இன்றைய விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் நாளைய காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானி, 7:30 சந்தோஷ சரல், 8 சரவணி தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணர், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கென்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது, 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் கல்லீரல் அலர்ஜியும் தீர்வுகளும், உலக கல்லீரல் அலர்ஜி தின சிறப்பு நேரலை பங்கேற்கிறார் குடல் மற்றும் இறப்பைக்கான சிறப்பு மருத்துவர் சுகுமாரன் அவர்கள், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் என்றே கேட்போம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், அதனைத் தொடர்ந்து பூவே பெண் பூவே, 12:00 உங்கள் களம் இன்றைய நாளைய நிகழ்ச்சியில் புதிய தடமாக பைப் கிளீனிங் ஆசிட் தயாரிப்பாளர் தருமபுரி கே ராஜ்குமார் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் சிறு தானியமும் மதிப்பு கூட்டலும் மதுரை வேளாண் கல்லூரி பேராசிரியர் எல் நிர்மலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 27:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் மலர் மற்றும் காய்கறி சாகுபடி குறித்து ரேக்கட அள்ளி தாமோதரன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம், 28:00 இளம் தென்றல் என் பாட்டு எசப்பாட்டு என்ற பொருளில், 8:30 வானொலி நாடக விழா 2026, 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், நாளைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கு கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் இதுவரை நாளை வளம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DDH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன் ஓர் சிந்தனை. ஒருவர் தாம் மேற்கொள்ளும் செயலின் முடிவை அறிந்து கொள்வதில் கவலையாக இருந்தால் அவருக்கு தடைகளும் எதிர்ப்புகளும் தான் அதிகம் தென்படும். ஒருவர் தாம் மேற்கொள்ளும் செயலின் முடிவை